நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெர்ட்ஸிலும் இன்றைய நமது காலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 20 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி மாதம் 27 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 10 தேதி புதன்கிழமை. இனி நவரச கன்னட ராகத்தில் மங்கள இசை கேட்கலாம்.

0: நவரச கன்னட ராகத்தில் மங்கள இசை கேட்டீர்கள். இனி
1: குறள முதம் கடவுள் வாழ்த்து முதலாவது அதிகாரம் நான்காவது குறட்பா.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: உள்ளத்தில் மகிழ்ச்சி நிறைந்து உதட்டில் புன்னகை மலர, இன்று நாம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகள் தரும் நிகழ்ச்சிகளின் நிரல் இதோ. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி, சேலம், மங்களன்மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூம். 6-10 எனித்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள். 6:15 பக்தி மனம் வீசும் ஆனந்த ராகம். 6:35 வேளாண்மை செய்து சுருள். 6:45 மாநில செய்திகள். 6:55 நாள் மலர். 7 மலரும் காலை மலர். இதில் தமிழ் அமுதம் வழங்குகிறார் பேராசிரியர் காசி மாரியப்பன் அவர்கள். தொடர்ந்து சேவை செய்திகள், காய்கனி விலை நிலவரம், இதய மருத்துவர் டாக்டர் ப விஜயசேகர் அவர்கள் பங்கேற்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். 8:00 இதய ராகம். 8:30 திருச்சி, சேலம், மங்களன்மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூமின் இதய ராகம். 8:50 சர்மரோக நிவாரண செய்வாள் வழங்கும் இன்று ஒரு தகவல். காலை 9:00 திருச்சி, சேலம், மங்களன்மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூமின் வசந்த் தலைப்பில் அதுவா இதுவா. இன்றைய தலைமுறைக்கு அதிகம் தேவை உறவுகளா நண்பர்களா? 10:00 போடு ஆட்டம் போடு. 10:30 இருபட பாடல்கள். முத்து கண்ணெதிரே தோன்றினால் திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 11:00 திருச்சி, சேலம், மங்களன்மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூமின் உங்களோடு நாங்க. 12:10 மங்கையர் உலகம். மீண்டும் பள்ளிக்கு போகலாம் என்ற தலைப்பில் தோழிகள் உரையாடலாம். 12:50 பாப் கார்னர்.

காலங்களை கடந்த இசை அனுபவம். ஒரு மணிக்கு காவிய கானங்களோடு மதுர கீதம், 1:45 மாநில செய்திகள், 2:15 வேளாண் அரங்கம், மீனவர்களின் பாதுகாப்பில் நவீன தொழில்நுட்பத்தின் பங்கு. உரை வழங்குகிறார் நாகப்பட்டினம் தலை ஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி

திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். 5 மணிக்கு பொன்மாலை, 6 மணிக்கு ஆரவாரம், 6:15க்கு நலம் தரும் யோகா. இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் டாக்டர் அகில் ஷர்மிளா அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் இடம்பெறும். 6:30க்கு மாநில செய்திகள். 7 மணிக்கும் முதல் அலைவரிசையில் காலை மணி 10:45க்கும் உற்சாக உச்சம், சட்டப்படிப்புகளும் வேலை வாய்ப்புகளும். பேராசிரியர் ஜி சாந்தசீலா அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெறும். ஏழு உழவர் உலகம் நிகழ்ச்சியில் இயற்கையோடு இணைவோம் தொடரில் உணவு காடு வளர்ப்பு காவேரி கூக்குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் எம் தமிழ்மாறன் அவர்களோடு ஒரு சந்திப்பு. 8 மணிக்கு இரவு இசை இனிமை, 9:15க்கு இனிய ராகம், 10 மணிக்கு ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை 8:30க்கு தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி, தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகள் நலத்திட்டங்கள் குறித்து விளக்குகிறார் மத்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் இயக்குநர் கோயமுத்தூர் இ அறவாளி அவர்கள். 9 மணிக்கு அரங்கிசையில் சிக்கில் வி குஞ்சுமணி, என் நீலா ஆகியோரின் புல்லாங்குழல் இசை கேட்டு ரசிக்கலாம். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். 11 மணிக்கு தேர் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10க்கு சங்கீத சாரலில் சசிகுமார் அவர்களின் வயலினிசை கேட்டு ரசிக்கலாம். மாலை 5:30க்கு NCERT வழங்கும் கல்வி ஒளிபரப்பு. இரவு 7:10க்கு ராமநாதபுரம் மாவட்ட செய்தி மடல் இடம்பெறும். 9:15க்கு செய்திச் சுடர், 10 மணிக்கு அரங்கிசை, திருத்தணி என் சுவாமிநாதன் அவர்களின் பன்னிசை பாடல்கள் வளம்பெறும். டி ஹெச் வசந்தா அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். இவையாவும் நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இன்று வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ச்சியாயிருங்கள். இனி கேட்கலாம்

0: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. மத்திய அரசு 12 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பதை கொண்டாடவும் நீண்டகாலம் பிரதமராக பதவி வகிக்கும் திரு நரேந்திர மோடிக்கு பாராட்டு தெரிவிக்கவும் தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. ஜவஹர்லால் நேருவை பின்னுக்கு தள்ளி பிரதமர் திரு நரேந்திர மோடி 4,399 நாட்கள் பிரதமர் பதவி வகித்து சாதனை படைத்துள்ளார். அதிக நாட்கள் பிரதமர் பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான பிஜேபி ஆட்சியின் 12 சாதனை திட்டங்களை நாடு முழுவதும் பரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அக்கட்சித் தலைவர் திரு நிதின் நவீன் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 பயணமாக பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். நீட் மறுதேர்வு வரும் 21 நடைபெறவுள்ள நிலையில் தில்லியில் உள்ள தேசிய தேர்வு முகமை அலுவலகத்தை மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். சர்வதேச விமான பயணிகள் தில்லியை வந்தடைவதற்கு முன்னரே வாரணாசியில் குடியுரிமை மற்றும் உடைமைகள் தொடர்பான நடைமுறைகளை நிறைவு செய்யலாம் என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். கடலூர் அண்ணா பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கான வசதிகள், வணிக வளாகங்கள் ஆகியவற்றை மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட 18 வாகனங்கள் 535,000 ரூபாய்க்கு ஏலமிடப்பட்டது. ஜம்மு காஷ்மீரின் பாராமுல்லா மாவட்டம் யுரி பகுதியில் கையெறி குண்டு வெடித்ததில் ராணுவ வீரர்கள் 2 உயிரிழந்தனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடிவிபத்தில் 7 உயிரிழந்தனர். ஓமன் கடற்பகுதியில் அமெரிக்க ராணுவ ஹெலிகாப்டரை ஈரான் சுட்டு வீழ்த்தியதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். 13 வயதிற்குட்பட்டோருக்கான டென்னிஸ் வீரர்கள் தரவரிசை பட்டியலில் பெங்களூருவை சேர்ந்த சிருஷ்டி கிரண் முதலிடத்தை பிடித்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி வருவது பாரதி பண்.

0: becoming the longest continuously serving elected PM of India. All constituents of the alliance, besides the top leadership of the BJP, including Prime Minister Modi, are expected to attend the meeting. The NDA meeting will also be attended by chief ministers and deputy chief ministers of all 22 NDA-governed states and union territories, besides the leaders of all alliance constituents. The meeting will focus on reviewing various national development programs, infrastructure programs, and the Modi government's vision to transform the nation into a developed country by 2047. External Affairs Minister Dr. S. Jaishankar will be on a two-day official visit to Bulgaria and Finland starting today. The Ministry of External Affairs said that during his visit to Bulgaria, Dr. Jaishankar will meet the Bulgarian leadership and hold discussions with his counterpart. On the second leg of his visit to Finland, Dr. Jaishankar will attend the 14th edition of the Kularanta Talks. The theme of this edition is A World in Transition, Global, Regional and Local Perspectives. The minister will also hold meetings with his counterpart and leadership of Finland. The U.S. military has launched strikes against Iran in response to the downing of a U.S. Army Apache helicopter off Oman coast. U.S. officials said the helicopter was brought down by an Iranian drone and the two pilots were rescued. Following the U.S. strikes, explosions were heard in the Iranian cities of Sirik, Minab, Bandar Abbas and on Keshem Island, which bordered the Strait of Hormuz. President Donald Trump said the U.S. response to Iran downing a U.S. helicopter is very strong, very powerful. Iran has also launched missiles and drones towards U.S. targets in the region. Iranian Foreign Minister Abbas Araghchi said that no attack from the U.S. will be left unanswered. Iranian Foreign Minister asked foreign forces to leave Strait of Hormuz or be at constant risk. In men's cricket, India A defeated Sri Lanka A by 8 runs in a close contest in the opening clash of Tri-Nation A series at the Rangiri Dambulla International Stadium in Sri Lanka yesterday. Opting to bat first, India scored 277 for 6 in stipulated 50 overs, riding on Rituraj Gaikwad's 101 runs. Fast bowler Mohammad Siraj has been withdrawn from India's squads for the upcoming T20 international series against Ireland and England. The men's selection committee has named Prasidh Krishna as Siraj's replacement for both T20I series. And that is the end of this news bulletin.
1: Kalai Thendral Thodarkirathu. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் க. அம்சப்ரியா அவர்கள்.
3: கர்ணையனும் பூங்கொத்து. மனித வாழ்க்கை ஒரு பூந்தோட்டம் என்றால் அந்த தோட்டத்தை அழகுபடுத்தும் மலர்கள் பல பல. கர்ணை எனும் பூங்கொத்து எப்போதும் வாசனை உள்ளதாகும். பூ என்று கூறாமல் பூங்கொத்து என்று கூறும்போதே பல மலர்கள் ஒன்று சேர்கிறது, அதுவே அழகாகிறது. அந்த மலர்களில் கர்ணை என்பது ஒரே ஒரு உணர்வு அல்ல. அன்பு, இரக்கம், பொறுமை, மன்னிப்பு, உதவும் மனப்பான்மை இவை அனைத்தும் சேர்ந்ததுதான் கர்ணை எனும் பூங்கொத்தாகும். கலித்தொகையில் ஒரு பாடல் உண்டு. உன்கடன் வழிமொழிந்து இரக்கங்கால் முகனும் தாம் கொண்டது கொடுக்குங்கால் முகனும் வேறு ஆகுதல் பண்டும் இவ்வுலகத்து இயற்கை. அதாவது, செல்வரிடத்தில் குறைவாக பேசி கடனாக பொருள் பெறும்போது காட்சியளிப்பது ஒரு வகை முகம். ஆனால் வாங்கிய கடனை திருப்பிக் கொடுக்கும்போது தோன்றுவது வேறு வகை முகம். இப்படி முகமாறும் மனிதர்களிடம் அகப்பட்டு கொள்ளும் இன்னொரு வகை மனிதர்களுக்கு தேவை வழிகாட்டுதல் என்னும் கருணையாகும். ஒருவர் துன்பத்தில் இருக்கும்போது அது அவர்களுடைய பிரச்சனை என்று விலகிச் செல்வது எளிது. ஆனால் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று சொல்ல ஒரு இதயம் வேண்டும். அந்த இதயமே கருணை. கருணை என்பது பெரிய பெரிய உதவிகளால் நிரூபிக்கப்படுவது மட்டுமே அல்ல. பசியுடன் நீளும் ஒரு கரத்திற்கு ஒருவேளை உணவு தருவதும், அன்பான ஒரு சொல்லைத் தேடி அலையும் தனிமையாளருக்கு கைப்பிடியளவு சொற்களை அள்ளித்தருவதும், தாகத்தோடு சுற்றியலையும் ஒரு பறவைக்கு பாத்திரம் நிறைய தண்ணீர் வைப்பதும் பெரும் கருணை செயல்கள்தான். ஒருவர் மனவேதனையில் இருப்பவர்க்கு ஆறுதலாக சில நிமிடங்களை

0: ஒதுக்குவதும் ஒரு நம்பிக்கையான புன்னகையை பரிசாக்குவதும் பெரும் கருணைதான். பசியினால் இளைத்தோர்க்கும் நோயினால் வாடியோர்க்கும் இன்று வரை வழிகாட்டியாக இருப்பது வள்ளலார் காட்டிய கருணைதான். பலரும் கருணை காட்டுவதால் நாம் பலவீனமாகி விடுவோம் என்று எண்ணுகிறார்கள். உண்மையில் ஒருவரை வலிமையாக்குவது மற்றவர்கள் மீது காட்டும் கருணைதான். மற்றவர்களின் காயங்களைக் கண்டு மனம் பதறும் ஒரு இதயமே தைரியத்தின் அடையாளம். கருணை என்னும் மலர் தோட்டத்தில் வெறுப்பு இல்லை, பகை இல்லை, மனிதநேயம் மட்டுமே உண்டு. கருணையை இன்னும் நெருக்கமாக பார்ப்போமா? அதோ கயிற்றுக்கட்டலில் படுத்திருக்கும் முதியவர்களுக்கு சில அன்பான உபசரிப்புகளை பரிசளிக்கலாம். பெற்றோரிடம் பொறுமையாக பேசலாம். உடன் பிறந்தவர்களிடம் பிடிவாதம் மறந்து விட்டுக் கொடுக்கலாம். பாதையில் பார்வையற்றவர்களின் பயணத்தில் வழிகாட்டலாம். இப்படி கூறிக்கொண்டே போகலாம். இப்படி நினைத்து பார்க்க பயிற்சி எடுப்போம். உறங்கச் செல்லும் முன் ஒரு நாள் முழுவதும் நாம் செய்த செயல்களை நினைத்து பார்ப்போம். இன்று நாம் யாருக்கு உதவி செய்தோம்? இன்று நாம் யாருடைய மனதை மகிழ்ச்சியடைய செய்தோம்? இன்று நாம் யார் யார் இதயத்தில் வாசனையான மலர்களாக விரிந்தோம்? இப்படி சில வினாக்களை கேட்டுக்கொண்டால் கருணை எனும் பூங்கொத்து நமக்குள் மலர்ந்திருக்கும். கருணையின் அடையாளமாக உலகம் நினைவுபடுத்தும் பலரும் உண்டு. எல்லா உயிர்களும் துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும் என்ற எண்ணம் புத்தரின் சிந்தனை உலகிற்கான கருணையாகும். உன்னை நீ எப்படி நேசிக்கிறாயோ அப்படியே மற்ற உயிர்களையும் நேசி என்று தனது வாழ்க்கை தத்துவத்தை கூறிய மகாவீரருக்கு தத்துவமே கருணை. பசியால் வாடியவர்களுக்கு அன்னதானம் செய்ததே வள்ளலாரின் பெருங்கருணை. கருணையே மிகப்பெரிய வலிமை என்று காந்தியடிகள் உலகிற்கு நிரூபித்தார். நம் காலத்தில் கருணைத்தாய் அன்னை தெரசா வறியவர்கள், நோயாளிகள், மற்றவர்கள் என யாவருக்கும் கருணையோடு வாழ்ந்து காட்டினார். பெரிய காரியங்கள் செய்யாவிட்டால் சிறிய காரியங்களையாவது செய்து கொண்டிருக்க வேண்டும். இறுதியாக இந்த உலகிற்கு அதிகமாக தேவைப்படுவது அறிவோ பணமோ புகழோ அல்ல, கருணைதான் தேவை. நாம் பிறரிடம் காட்டும் கருணை ஒரு வகை, நம்மீது காட்டும் கருணை இன்னொரு வகை. நம்மிடம் இருக்கும் பொருத்தமற்ற குணங்களை நீக்குவதும் பொருத்தமானவற்றை தக்க வைத்திருப்பதும் நம்மீது நாம் காட்டும் கருணையாகும். கருணை எனும் பூங்கொத்தினை நம் இதயங்களில் வளர்ப்போம். நம் செயல்களால் மலரச் செய்வோம். உலகம் கருணையால் நிரம்பி வழியட்டும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் க. அம்சப்ரியா அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: இது திருச்சிராப்பள்ளியின் வானொலி அலைவரிசை. என்றென்றும் தருமே உங்களுக்கான இன்னிசை.

அன்பு மலர்ந்து ஆனந்தம் பொங்கி இன்பங்கள் பெருக இறைவனை இன்னிசையால் வரவேற்க வருகிறது ஆனந்த ராகம். முதல் பாடல் கே.ஜே. யேசுதாஸ் பாடியது.

இனிமையாய் உதயமான இந்த நாளில் இன்னல்களின்றி இன்பங்கள் பெருக இறைவனை இன்னிசையால் வரவேற்றுக் கொண்டிருக்கிறது. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது ஆனந்த ராகம்.

சாரா நவ்ரோஜி பாடிய பாடல் கேட்டு இணைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது ஆனந்தராக. நேர்களே, திருச்சி காட்டூர் புனித அந்தோணியார் ஆலய 58 ஆண்டு திருவிழாவில் குடும்பங்களும் புனித அந்தோணியாரும் என்ற தலைப்பில் இன்று மாலை மறைவுரை நடைபெறும். திருச்சி உறையூர் கமலவள்ளி நாச்சியார் கோவிலில் உள்கோடை திருநாள் விழாவில் இன்று மாலை 5:30 தாயார் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பாடு, மாலை 6:45 தாயார் உள்கோடை மண்டபம் சேருதல், இரவு மணி 7:15 திருவாராதனம், வெள்ளிச்சம்பா அமுது செய்தல், தீர்த்த கோஷ்டி.

0: இறைமனம் வீசி சென்றது ஆனந்த ராகம். இனி
1: வேளம் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு வைகாசி திங்கள் 27 நாள் புதன்கிழமை. இப்போது வேளாண்மை செய்திச் சுருள். பொதுவாக விவசாயிகள் தாங்கள் சாகுபடி செய்துள்ள பயிர்களில் பூச்சி தாக்குதல் பொருளாதார சேத நிலையை தாண்டும் பொழுது மட்டுமே பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்த வேண்டும். அவ்வாறு பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தும் போது அவற்றின் நச்சுத்தன்மையானது அவர்களையும் சரி சுற்றுச்சூழலையும் சரி பாதிக்க வாய்ப்பு உள்ளது. எனவே விவசாயிகள் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தும் முறைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி கூறுகிறார் திருச்சிராப்பள்ளி அன்பில் தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய வேளாண் பூச்சியியல் துறை இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் வி. ராதாகிருஷ்ணன் அவர்கள்.
2: விவசாயிகள் நிறைய பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்திட்டு இருக்கோம். அதுல நிறைய முறைகள் இருக்கு. அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும், ஒரு 10-15 முறைகள் இருக்கு. எடுத்த உடனே விவசாயிகள் முதல் முறை சொல்லணும்னா ஒரு பவுடர் வடிவில் இருக்கக்கூடிய முறைகள். அது அந்த பவுடர் வடிவங்கள உள்ள பூச்சிக்கொல்லிகளை தெளிக்க முடியாது, தூவ மட்டும்தான் முடியும். அதுவும் தூவுனா காற்று இல்லாத நேரத்துல தான் தூவணும். இல்ல பனி பெய்ஞ்சிருந்தா அந்த நேரத்துல தூவுனா நிறைய அந்த பூச்சிக்கொல்லிகள் போய் இலையில நல்லா ஒட்டிக்கும். அடுத்து ரெண்டாவது பாத்தீங்கன்னா நீர்மம், அதாவது திரவ வடிவத்துல இருக்கும். அந்த பூச்சிக்கொல்லிகளை என்ன பண்ணும்னா தெளிக்கணும். அதாவது ஸ்ப்ரேயர் சொல்லக்கூடிய தெளிப்பான் மூலியமா தெளிக்கணும். தெளிக்கும் போது கண்டிப்பா வந்து காற்றுக்கு எதிர் திசையில தெளிக்க கூடாது, காற்றோட திசையில மட்டும்தான் தெளிக்கணும். அடுத்து மூன்றாவது பாத்தீங்கன்னா பூச்சிக்கொல்லிகளை குறை வடிவத்துல ஓடுது. அந்த குறை வடிவத்துல உள்ள பூச்சிக்கொல்லிகளை வேர்க்கு அருகில கிட்ட அப்படியே வேற ஒட்டி சுத்திலும் போடலாம், இல்ல ரவுண்டு போட்டு போடலாம், வட்ட வடிவில் போடுறது. அதே போல இலை குருத்து, இப்ப பாத்தீங்கன்னா மக்காச்சோளம் அது மாதிரி நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அந்த குருத்து அந்த ஹோல் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க, அங்க போடலாம். இல்ல செடிக்கு அருகில அப்படியே போட்டு விட்டு போவாங்க. இது வந்து குருணைகளை அது மாதிரி பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தலாம். அடுத்து நாலாவது பாத்தீங்கன்னா விதை சேர்ப்பு பண்றாங்க. அடுத்து ஐந்தாவது வேர்க்குழிகள். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பூச்சிக்கொல்லிகளை நினைச்சு திரவத்துல வச்சுட்டு அது உள்ள போய் அந்த பயன்படுத்தக்கூடிய தாவரத்தை வேர்க்குழிகள் இப்ப நெல்லுக்கு எல்லாம் பண்ணுவாங்க, அதாவது விதை நிறுத்தி பண்ணும்போது பண்ணுவாங்க. அதுலயே நம்ம இந்த பூச்சிக்கொல்லிகளை

0: கலந்து முடிச்சதுக்கு அப்புறம் தனியா ஒரு பாத்திக்குள்ள இந்த வேர்க்குழிகள் பண்ணலாம். அடுத்து கரும்புக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கருணை நேர்த்தி. ஏன்னா வந்து கருணை வந்து மண்ணில் போட்டதுக்கு அப்புறம் அந்த பூச்சிகள் மிக முக்கியமான பூச்சி அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்க வந்து அந்த செதில் பூச்சி அப்படின்னு சொல்லுவோம். அதே போல அந்த கரையான் டெர்மைட்னு சொல்றது, இது ரொம்ப முக்கியமான பூச்சி. அடுத்து ஏழாவது பாத்தீங்கன்னா தண்டு. இப்ப வந்து வாழையில இருக்கு, அது வாழைக்கு ஊசி போடலாம். நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா போய் டாக்டர்கிட்ட ஊசி போடுற மாதிரி வாழைக்கு ஊசி மூலியமா செலுத்தலாம். ஏன்னா வந்து அதுல தண்டு கூண் வண்டு இருக்குது, ரெண்டு வண்டுகள் இருக்கு, அதை தவிர்க்கிறதுக்கு அந்த ஊசி போடுறது. அடுத்து தண்டு பட்டை, தண்டு பட்டையில கட்டி விட்டுறலாம். தண்டு பட்டையில பாத்தீங்கன்னா பூச்சிக்கொடிகளை ஸ்வாபிங்னு சொல்லுவாங்க, அதை கட்டி விடலாம். இல்ல நேரடியா தண்டிலே கட்டி விடலாம். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேர் மூலியமா செலுத்துறது. இப்ப நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா வந்து இப்ப நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா வந்து ஊசி போடுறோம், ரொம்ப முடியல அப்படின்னா வந்து குளுக்கோஸ் சேர்த்துறாங்க, ஏன்னா சீக்கிரமா உடம்பு நிவர்த்தி ஆகும் சொல்லிட்டு. அதே போல வேர் மூலியமா செலுத்தினோம்னா மிக சீக்கிரமா வந்து இந்த பயிர் கிடைச்சிடும். உதாரணத்துக்கு தென்னை மரத்துல பாத்தீங்கன்னா வேர் மூலியமா தென்னையில வந்து செலுத்துவாங்க. அப்ப வந்து மருந்துகள் எல்லா இடத்துக்கும் போவோம். அதுல முக்கியமான கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, வேர் மூலியமா தென்னையில செலுத்திட்டாங்கன்னா 45 நாளுக்கு அந்த பயிர்ல இருந்து தேங்காய் பறிக்க கூடாது, இளநீர் பறிக்க கூடாது, ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து மாத்திரை வடிவத்துல இருக்கு, பயன்படுத்தலாம். அடுத்து வந்து விஷப்பொறி, முக்கியமான எலி. எலிக்கு வந்து பாத்தீங்கன்னா உணவுல விஷம் கலந்து வச்சிடறது. ஆனா வந்து எலிகள் ரொம்ப கில்லாடி, அதனால முதல்ல என்ன பண்ணணும், நல்ல உணவு முதல்ல ஒரு 4-5 நாள் வைக்கணும். எதா இருந்தாலும் கருவாடா இருந்தாலும் சரி, இல்ல சாப்பாடு இருந்தாலும் சரி, இல்ல வந்து தக்காளி வைக்கிறனாலும் விஷம் இல்லாத வைக்கணும். 3 நாளால் வச்சுட்டு அடுத்து 5வது நாள் 6வது நாள் மட்டும்தான் அதுல விஷ உணவு வைக்கணும். இதே போல இந்த எலிகள் இல்லாம போடாப்டான்னு சொல்லக்கூடிய புகையிலை புழு, புகையிலை புழுகளுக்கும் இதே மாதிரி விஷ உணவு வைக்கலாம். அது வந்து கொலாசஸ் இல்லனா வந்து பாத்தீங்கன்னா கூடையே வந்து ஜாகிரின்னு சொல்லக்கூடிய வெள்ளம், வெள்ளத்து கூட விஷ உணவு கலந்து அங்கங்க வச்சிடலாம். சாயங்கால நேரத்தில் வச்சுட்டா, ஏன்னா அது இரவு நேரத்தில் தான் வந்து பூச்சிகளை சேதாரம் உண்டு பண்ணும். அப்ப அந்த நேரத்தில் வைக்கும் போது அந்த வாசத்துக்கு தான் மெயினா வந்து இறந்து போயிடும். கடைசியா பாத்தீங்கன்னா வாயு வடிவில் வைக்கலாம். அதாவது நம்ம பெரிய பெரிய குடோன்ல பாத்தீங்கன்னா வந்து நெல்லோ இல்ல அரிசியோ வந்து போட்டு வச்சிருப்பாங்க. அதுல ஃபியூமிகேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதுல வந்து இந்த அலுமினியம் பாஸ்பேட்னு ஒரு டேப்லெட்டை பயன்படுத்துவாங்க. அது உள்ள போட்டு மூடிட்டோம்னா அந்த வாயுக்கள் உள்ள போய் அந்த ரூம் முழுக்க அது பரவி அது நச்சுக்கள் அங்க பரவி பயன்படுத்தலாம். இல்ல மண்ணுல ஏதாவது பிரச்சனை, அதாவது இந்த மண்ணுல தாக்கக்கூடிய பூச்சிகள் இருக்கு, கரையா இருக்கு, இல்ல வந்து வேர் புழுக்கள் இருக்கு, இல்ல இந்த நெமட்டோட்னு சொல்லக்கூடிய நூறு புழுக்கள் இருக்கு, இது எல்லாமே வந்து நம்ம அந்த வாயு வடிவத்துல உள்ள பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தணும். தொடர்ந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா என்ன, அலைபேசியில தொடர்பு கொள்ளலாம். 96 55 27 70 10 மறுபடியும் சொல்றேன், 96 55 27 70 10. நன்றி.
1: விவசாயிகளுக்கு பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தும் முறைகளை இதுவரை எடுத்துரைத்தார் திருச்சிராப்பள்ளி அன்பில் தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய வேளாண் பூச்சியியல் துறை இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் வி. ராதாகிருஷ்ணன் அவர்கள். வேளாண்மை செய்திச் சுருள் நிறைவுறும் நேரம் இது. நிகழ்ச்சியில் தொடர்வது
2: வேளாண் உறவுகளுக்கு மித்ராவின் இனிய வணக்கம். இன்றைக்கு 10ஆம் தேதிக்குரிய வானிலை தகவலை தெரிந்து கொள்ளலாம். தென்னிந்திய பகுதிகள் மேல் நிலவக்கூடிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்கள்ல இடி மின்னலோட கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா திருநெல்வேலி மாவட்டத்துடைய மலைப்பகுதிகளில், தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோட கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதிக மழை பெய்யக்கூடிய பகுதிகளில் விவசாய பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்தணும். அடுத்ததாக குறுவைப்பட்டத்தில் 1 ஹெக்டேர் அளவுல நெல் சாகுபடி செய்யறதுக்கு 20 சென்ட் அளவுல நாற்றங்கால் தயார் செய்தா போதுமானது. இந்த நாற்றங்காலுக்கு குப்பை ஏறு 1 டன் அளவுக்கு கொடுக்கணும். அதே போல நாற்றுக்களை பறிக்கிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி 1 சென்ட்டுக்கு 1 கிலோ டிஏபி மற்றும் 4 கிலோ ஜிப்சம் கொடுக்கணும். இப்படி செய்து நாற்றுக்களை பறிக்கும் பொழுது வேர் அறுபடாம இருக்கும். அடுத்ததாக நம்முடைய வேளாண் விளைபொருட்களை நல்ல விலை கிடைக்கக்கூடிய சந்தைகள்ல சந்தைப்படுத்தணும். அப்பதான் முழுமையான லாபம் கிடைக்கும். கள்ளக்குறிச்சி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நிலக்கடலை ஏலம் நடந்துச்சு. முதல் தர நிலக்கடலை 1 குவிண்டால் 10,836 ரூபாய் அப்படிங்கிற அளவுல விற்பனையாச்சு. இதே மாதிரி உங்க பகுதியில் இருக்கக்கூடிய ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலமாக வேளாண் விளைபொருட்களை லாபகரமாக விற்பனை செய்ய முடியும்.
1: நிகழ்ச்சியில் இனி

0: விதை ஏற்றுமதியாளர், விதை உற்பத்தியாளர் மற்றும் விவசாயிகளின் கவனத்திற்கு. விவசாயத்தில் விதைதான் மிக முக்கியமான அடிப்படையான இடுபொருளாகும். விதை பரிசோதனையின் மூலம் விதைப்புக்கு தகுதியான விதைகளின் தரம் நிர்ணயிக்கப்படுகிறது. விதை குவியல்களின் தரத்தை அறிந்து விதைகளை விற்பனை செய்ய விதை பரிசோதனை அவசியமாகிறது. கோயமுத்தூர் விதை பரிசோதனை நிலையம் இந்தியாவிலேயே பொதுத்துறை விதை பரிசோதனை நிலையங்களில் பன்னாட்டு விதை பரிசோதனை குழுமத்தின், அதாவது இஷ்டா இன்டர்நேஷனல் சீட் டெஸ்டிங் அசோசியேஷன் அங்கீகாரம் பெற்ற முதல் விதை பரிசோதனை நிலையம் என்ற பெருமைக்குரியது. விதைகளை ஏற்றுமதி செய்வதற்கு இஷ்டா அங்கீகாரம் பெற்ற ஆய்வக விதை பரிசோதனை மிகவும் அவசியமாக கருதப்படுகிறது. கோயமுத்தூர் விதை பரிசோதனை நிலையம் இஷ்டா அங்கீகாரம் பெற்ற ஆய்வகம் என்பதால் சர்வதேச தரத்திற்கு விதை மாதிரிகளை உறுதி செய்யும் பொருட்டு ஏற்றுமதிக்கு தகுதியான ஓஐசி ஆரஞ்சு நிற விதை குவியல் சான்றிதழ், பிஐசி நீல நிற விதை மாதிரி சான்றிதழ் வழங்கும் தகுதியை இவ்வாய்வகம் பெற்றுள்ளது. விதை ஏற்றுமதியாளர்கள் இஷ்டா எனும் பன்னாட்டு விதை பரிசோதனை குழுமத்தின் அங்கீகாரம் பெற்ற விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு துறையின் கீழ் இயங்கும் கோயமுத்தூர் விதை பரிசோதனை நிலையத்தில் நீல நிற சர்வதேச விதை மாதிரி சான்றிதழ், ஆரஞ்சு நிற சர்வதேச விதை குவியல் சான்றிதழை பெற்று விதை ஏற்றுமதி செய்து அதிகப்படியான வருவாய் பெறுமாறு கோயமுத்தூர் விதை பரிசோதனை அலுவலர் கேட்டுக்கொள்கிறார். இளவர்களுக்கான அறிவிப்பு கேட்டீர்கள். இன்று இரவு மணி 7:25 உழவர் உலகத்தில் இயற்கையோடு இணைவோம். இயற்கை உழவர்கள் பங்கேற்கும் சிறப்பு தொடரில் உணவு காடு வளர்ப்பு காவிரி கூக்குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் எம் தமிழ்மாறன் அவர்களுடன் ஓர் சந்திப்பு. உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். நிகழ்ச்சி இன்று இரவு மணி 7:25 உழவர் உலகத்தில். நேயர்களே, கேட்டு பயன் பெறுங்கள்.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. நாம் இணைய கேட்கலாம்

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். மத்திய பிஜேபி அரசு பதவியேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைந்திருப்பதையொட்டியும் பிரதமரின் சாதனையை கொண்டாடும் வகையிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. முதலமைச்சர் திரு விஜய் தொடங்கி வைத்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையினர் மாநிலம் முழுவதும் இன்று முதல் பணியில் ஈடுபட உள்ளனர். தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அயர்லாந்து இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் முகமது சிராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா சேர்க்கப்பட்டுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். கடந்த 2014ஆம் ஆண்டு மே மாதம் 26ஆம் தேதி முதல் முறையாக திரு நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றார். இந்திய வரலாற்றில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராக அவர் 4,399 நாட்களாக பதவியில் நீடிக்கிறார். மறைந்த பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு கடந்த 1952ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி முதல் 1964ஆம் ஆண்டு மே மாதம் 27ஆம் தேதி வரை பிரதமராக பதவி வகித்தார். அவர் 4,398 நாட்கள் பிரதமர் பதவியில் இருந்தார். தற்போது பிரதமர் திரு நரேந்திர மோடி நேருவின் சாதனையை முறியடித்துள்ளார். மத்திய அரசு 12 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பது மற்றும் திரு நரேந்திர மோடி அதிக நாட்கள் பிரதமராக பதவியில் தொடர்வதை பாராட்டும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அனைத்து கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் முதலமைச்சர்கள் துணை முதல்வர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள். தேசிய அளவிலான வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்களின் முன்னேற்றம் குறித்தும் வரும் 2047ஆம்

0: ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் மத்திய அரசின் தொலைநோக்கு பார்வை குறித்தும் இன்றைய கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முதலமைச்சர் திரு விஜய் நேற்று தொடங்கி வைத்து சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையினர் மாநிலம் முழுவதும் இன்று பணியில் ஈடுபட உள்ளனர். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்காக முதற்கட்டமாக 354 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுவதாகவும் புதிதாக 2500 பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தமது உரையில் குறிப்பிட்டார். இந்த சிறப்பு படை பெண்களுக்கு எதிரான குற்றங்களை முன்கூட்டியே தடுப்பதுடன் ட்ரோன் வாயிலாக கண்காணிப்பு பணியிலும் ஈடுபடும் என்று அவர் தெரிவித்தார். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை தொடங்கப்பட்டிருப்பதை வரவேற்பதாக மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் திரு கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதிய பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அறிவிப்புகள் செயல்பாட்டிற்கு வந்து ஒவ்வொரு பெண்ணுக்கும் அரணாக அமையும் என்று தாம் நம்புவதாக திரு கமல்ஹாசன் அதில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மத்திய அரசின் முத்ரா வங்கி கடன் திட்டத்தின் மூலம் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பயனடைந்து வருகின்றன. வேலூர் மாவட்டத்தில் இந்த கடன் திட்டம் தொடங்கப்பட்டது முதல் இதுவரை 41,000 மேற்பட்ட பயனாளிகளுக்கு சுமார் 492 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட முன்னோடி வங்கி பொது மேலாளர் திருமதி லில்லிபாய் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: வேலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வங்கிகளுக்கும் முத்ரா லோன் என்ற ஒரு ஸ்கீம் மூலமாக எந்த ஒரு தொழிலும் புதியதாக தொடங்குவதற்கு எந்த பிணையமும் இல்லாமல் புதுசா லோன் வாங்குறதுக்கு பேங்க்ல லோன் கொடுக்கிறோம். அது கிட்டத்தட்ட நம்மளுடைய மாவட்டத்துல இதுவரை பயன்பெற்ற பயனாளர்கள் 41,395 பெற்றிருக்காங்க. அவங்களோட மொத்த லோன் அமௌண்ட்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 492.57 கோடி பணம் வந்து வங்கியின் மூலமாக கடன் பெற்று அவரோட தொழிலை ஆரம்பிச்சிருக்காங்க.
0: இந்த திட்டத்தின் மூலம் தனது தொழிலை மேம்படுத்த முடிந்ததாக பயனாளி ஒருவர் தெரிவித்தார்.
3: என்னுடைய நேம் ராஜேஷ், வெள்ளூர். நான் டிஜிட்டல் பிரிண்டிங் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு கொஞ்சம் முதலீடு இல்லாதனால நான் வந்து இந்தியன் பேங்க்ல அப்ளை பண்ணி முத்ரா லோன் மூலமா லோனு ஒரு 10 லட்ச ரூபா லோனை போட்டு அதை சப்சிடியோட பண்ணி அந்த லோனை பெற்று அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நல்ல முறையில இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதே மாதிரி என்னால ஒரு சிலருக்கும் நல்ல பெனிஃபிட் கிடைக்குது.
0: தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14 வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக திருநெல்வேலி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. வெப்பநிலையை பொறுத்தவரை தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாகும் என்றும் அந்த அறிக்கை தெரிவித்தது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் தென்காசி மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் நிலையில் தென்காசி மாவட்டத்தில் தொடரும் மழை. இங்குள்ள குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து என்பது அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். மேலும் அடைவினார் அணை, குண்டார் அணை, கருப்பாநதி அணை, ராமநதி அணை உள்ளிட்ட அணைகளின் நீர்மட்டமும் வெகுவாக உயர்ந்து வருவதால் விவசாய பெருமக்களும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மேலும் தொடரும் மழையின் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை என்பதும் முற்றிலுமாக பாதித்துள்ளது. ஆகாஷ்வாணி செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசெந்தில்.
0: இருவரி செய்திகள். ஓமன் கடற்பகுதியில் அமெரிக்க ராணுவ ஹெலிகாப்டரை ஈரான் சுட்டு வீழ்த்தியதாக

0: அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர்களில் அதிக நாட்கள் பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். நீட் மறுதேர்வு வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தில்லியில் உள்ள தேசிய தேர்வு முகமை அலுவலகத்தை மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். ஜம்மு காஷ்மீரின் பாராமுல்லா மாவட்டம் யுரி பகுதியில் கையெறி குண்டு வெடித்ததில் ராணுவ வீரர்கள் 2 பேர் உயிரிழந்தனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடிவிபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். கடலூர் அண்ணா பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கான வசதிகள், வணிக வளாகங்கள் ஆகியவற்றை மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு மேற்கொண்டார். மதுரை மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற அனைவரும் உயர்கல்வியில் சேர்வதை உறுதி செய்ய மாவட்ட கட்டுப்பாட்டு அறை மூலம் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர் திரு ஆகாஷ் கேட்டறிந்தார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அரசு மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திரு மணிஷ் நரவனரி ஆய்வு மேற்கொண்டு நோயாளிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட 18 வாகனங்கள் 535,000 ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சிறப்பு குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா மாற்றுத்திறனாளிகளிடம் இருந்து மனுக்களை பெற்றுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் முகமது சிராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா சேர்க்கப்பட்டுள்ளார். அணி நிர்வாகம் மற்றும் மருத்துவ அதிகாரிகளின் ஆலோசனையின் பேரில் சிராஜுக்கு ஓய்வளிக்கப்பட்டு இருப்பதாக பிசிசிஐ தெரிவித்துள்ளது. வரும் 13ஆம் தேதி தொடங்க உள்ள ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரிலும் பிரசித் கிருஷ்ணா இடம்பெற்றுள்ளார். 13 வயதுக்குட்பட்டோருக்கான டென்னிஸ் வீரர்கள் தரவரிசை பட்டியலில் பெங்களூருவை சேர்ந்த சிருஷ்டி கிரண் முதலிடத்தை பிடித்துள்ளார். சர்வதேச ஜூனியர் போட்டிகளில் 5 பட்டங்களை வென்றதுடன் உலக டென்னிஸ் ஜூனியர் போட்டியில் 2ஆம் இடத்தை அவர் பிடித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். மத்திய பிஜேபி அரசு பதவியேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைந்திருப்பதையொட்டியும் பிரதமரின் சாதனையை கொண்டாடும் வகையிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. முதலமைச்சர் திரு விஜய் தொடங்கி வைத்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையினர் மாநிலம் முழுவதும் இன்று முதல் பணியில் ஈடுபட உள்ளனர். தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் முகமது சிராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா சேர்க்கப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இதயம் வருடும் இன்னிசை இது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசை.
2: மலர்கிறது நாள் மலர்.
3: நாடகாசிரியர் கிரேசி மோகனின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2019. படங்களுக்கு வசனம் எழுதியதோடு 50க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார். உடம்புல தொப்ப விழுந்தா ஜிம்முக்கு போய் குறைச்சிக்கலாம், மனசுக்கு தொப்ப விழுந்தா ரொம்ப ஆபத்து, அது வராம இருக்க நிறைய புத்தகங்கள் படிக்கணும் என்பார். தினம் ஒரு வெண்பா என இதுவரை 40,000க்கும் மேற்பட்ட வெண்பாக்களை இயற்றி அதிலும் கலகலப்பூட்டியவர். சிரிப்பே இயல்பாகவும் குழந்தைத்தன்மையே வாழ்க்கை முறையாகவும் அன்பே நெறியாகவும் அமைந்திருந்த வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் கிரேசி மோகன். கிர்கிஸ்தானின் தேசிய படைப்பாளி சிங்கிஸ் ஐட்மட்டோவின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2008. தமிழில் குல்சாரி, முதலாசிரியர் போன்ற அவரது புதினங்கள் வெளியாகியுள்ளன. ஒரு எழுத்தாளனின் முக்கிய நாவல்கள் அனைத்தும் தபால் தலைகளாக வெளியிட்டிருப்பது சிங்கிஸ் ஐட்மட்டோவுக்கு மட்டுமே நடந்துள்ளது. நவீன கால டார்வின் என புகழப்படும் இஓ வில்சன் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1929. எறும்புகள் சக எறும்புகளுடன் தொடர்பு கொள்வதற்காக ஃபிரோமோன்ஸ் எனும் வேதிப்பொருளை பயன்படுத்துகின்றன என்பதை இவர் கண்டறிந்தார். இவர் எழுதிய ஆன் ஹியூமன் நேச்சர், தி ஆண்ட்ஸ் உள்ளிட்ட நூல்கள் புலிட்சர் பரிசை பெற்றன. பூவுலகில் பாதியை மனிதர்களை தவிர்த்த மற்ற உயிரினங்கள் செழித்து வாழ்வதற்கு இடமளித்தால் மட்டுமே உயிரினங்கள் அற்றுப்போவதையும் சூழல் சீர்குலைவையும் தவிர்க்க முடியும், மனித நாகரீகமும் பேரழிவிலிருந்து தப்பும் என்றவர் இஓ வில்சன். கவிஞர் சர் எட்வின் ஆர்னால்டு பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1832. பன்மொழி திறனாளராக இருந்த இவர் தி டெய்லி டெலிகிராப் இதழில் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக பணிபுரிந்தார்.

படைத்தவர். புத்தரை பற்றி கவிதை நடையில் இவர் எழுதியதுதான் தி லைட் ஆஃப் ஏசியா. இந்நூலினை கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை ஆசிய ஜோதி என மொழிபெயர்த்துள்ளார். பகவத்கீதையினை தி சாங் செலஸ்டியல் என்ற பெயரிலும் மொழிபெயர்த்துள்ளார் சர் எட்வின் ஆர்னால்ட். நூலகத்துறையின் முன்னோடி வே தில்லைநாயகம் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1925 பொது நூலகத்துறையின் முதல் இயக்குநரான இவர் 40 ஆண்டுகளாக ஆராய்ந்து சேகரித்தவற்றை இந்திய நூலக இயக்கம் எனும் புத்தகமாக்கினார். வே தில்லைநாயகத்தின் குறிப்பேடு என்ற நூல்தான் தமிழில் முதன்முதலாக வெளிவந்த ஆண்டு நூல். பிரபல வயலின் கலைஞர் M.S. கோபாலகிருஷ்ணன் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1931 தன் தந்தை பாரூர் சுந்தரமையரிடமிருந்து வயலின் கற்ற இவர் தனது 8வது வயதிலிருந்தே

சுந்தரமையரிடமிருந்து வயலின் கற்ற இவர் தனது 8வது வயதிலிருந்தே மேடைகளில் வயலின் வாசிக்க தொடங்கினார். ஹிந்துஸ்தானி இசையிலும் சிறந்து விளங்கினார் எம் எஸ் கோபாலகிருஷ்ணன்.

பேட்மிண்டன் வீரர் பிரகாஷ் படுகோன் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1955. ரசிகர்களால் ஜென்டில் டைகர் என அழைக்கப்படும் இவர் ஆல் இங்கிலாந்து ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்பை வென்ற முதல் இந்தியர் என்ற சரித்திர சாதனை படைத்தார். நீங்கள் செய்வதை விரும்புகிறீர்கள் என்றால் வேறு எதுவும் முக்கியமில்லை, விருதுகள் கூட எனும் பிரகாஷ் படுகோன் உங்கள் கனவுகளை நிறைவேற்றுவதற்காக வாழுங்கள் என்கிறார். கூகுள் நிறுவனத்தின் தலைமை அதிகாரி சுந்தர் பிச்சை பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1972. தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தியதோடு தனது அனுபவங்களை ஒரே நிறுவனத்தில் பகிர்ந்தவர். யார் என்ன பாதையை வேண்டுமென்றாலும் தேர்வு செய்யலாம், ஆனால் மனது என்ன சொல்கிறது என்பதைத்தான் கேட்க வேண்டும். இந்த உலகில் தங்களை ஆச்சரியப்பட வைக்கும் விஷயங்கள் மீது இளைஞர்கள் கவனம் செலுத்தினாலே அதில் அவர்கள் உச்சத்தை தொட முடியும் என்கிறார் சுந்தர் பிச்சை.

ஒரு சண்டை வந்துருச்சு அப்படின்னா கோபத்துல கடுகடுன நாலு வார்த்தை பேசுறதுக்கு பதிலா அன்பா ரெண்டு வார்த்தை பேசி பாருங்களேன். உங்ககிட்ட யாரு சண்டை போட்டாங்களோ அவங்களே தானா உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க. ஏன்னா கோபம் எப்பவுமே விட்டுட்டு போயிருங்க, அன்புதான் விட்டு கொடுக்காம போகும். சண்டையில விட்டு கொடுப்போம், உறவுகளை விட்டு கொடுக்காம இருப்போம்னு சொல்லி திருச்சி FM ரெயின்போ 102.1 மக்களின் அன்புக்காக மலர்கிறது காலை மலர்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தமிழமுதம் வழங்குபவர் பேராசிரியர் காசி மாரியப்பன் அவர்கள்.
4: உங்களுக்கு ஒளவையாரை தெரியுமா? வளைந்த கூன் முதுகு, கையில் கைத்தடி, சுருக்கம் விழுந்த தோளோடு வரும் மூதாட்டி என ஊடகங்கள் உங்களுக்கு அவரை காட்சிப்படுத்தியிருப்பார்கள். பழைய தமிழ் பாடத்தில் அணில் ஆடு இலை ஈ உரல் ஊசியில் கடைசியாக ஒளவையார் வருவார். அது சரி, ஒளவையாரை வயது முதிர்ந்த பெண்ணாக ஏன் காட்சிப்படுத்துகிறார்கள்? வயதான பின்புதான் பெண்ணுக்கு ஞானம் வரும் என்று திருவாளர் ஆண்மகனார் கருவிலே எழுத்தாணியோடு பிறப்பார் என்றும் பொதுஜனம் எண்ணுகின்றதே. ஒளவை நாடகத்தில் இன்குலாப் ஒயிலாக கைவீசி நடந்து வரும் இளம்பெண்ணாக ஒளவையை காட்டியிருப்பார். இளம்பெண் ஒளவை குறித்துத்தான் முதியவன் நான் பேசப்போகிறேன். அதியமானுடன் நட்பு கொண்ட ஒளவை, தமிழ் கடவுள் முருகனுடன் பேசும் கேபி சுந்தராம்பாள் ஒளவை, தனிப்பாடல் ஒளவை என பலர் காலந்தோறும் வாழ்ந்திருக்கிறார்கள். ஒளவை ஒருவர் அல்லர். பிற்கால ஒளவையார் தனிப்பாடல்கள் பல பாடியுள்ளார். ரசமான பாடல்கள், அத்தனை சுவை. அதை பார்ப்பதற்கு முன் வேறு சில பேசிவிடலாம். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிந்திருக்கிறது. 3 பேர் 500க்கு 499 எடுத்திருக்கிறார்கள். இந்த 499 காட்டியே பல பெற்றோர்கள் தம் பிள்ளைகளை வாட்டி வதைப்பதும் உண்டு. கல்வியைத் தவிர

0: செய்வதற்கு வழியேதும் இல்லைதான். அதற்காக எல்லோரும் 499 எப்படி எடுப்பது? மதிப்பெண்ணை கொண்டு மாணவர்களை மதிப்பிட முடியுமா? சராசரியாக படிக்கிற மாணவன் செய்யும் சாகசங்களை அறியாதோர் பலர். மாணவர்களுடன் கல்லூரியை தூய்மை செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தேன். நான்குழிச்சாலை முகப்பில் கல்லூரி. கல்லூரிக்கு எதிரில் எரிபொருள் நிரப்பும் பெட்ரோல் பங்க். கல்லூரியை ஒட்டி பழைய டயர்களை புதுப்பிக்க வாங்கி போடும் கடை. அங்கு பஞ்சர் ஒட்டுவதும் உண்டு. கூரை கடைதான். புல் பூண்டு செடி சத்தை எல்லாவற்றையும் அகற்றி மலை போல மாணாக்கர் குவித்து விட்டனர். காய்ந்தது அதிகம், பச்சை குறைவு. சுமந்து அகற்ற தயங்கிய மாணவர் குப்பையில் தீ வைத்து விட்டனர். திகு திகுவென பற்றிய தீ மேல் எழும்பி சுழன்றது. குப்பைக்குள் இருந்த ஒரு பொருள் தீப்பிடித்து வெடித்து கூரையில் விழுந்தது. கூரைக்கடை முழுக்க பழைய டயர்கள். அதற்கு எதிரே பெட்ரோல் பங்க். கூரை பிடித்து டயர் எரிந்து எதிரே பரவினால் பட்டண பற்றும் பெட்ரோல் கிடங்கு. ஈரக்குலை நடுங்கிற்று எனக்கு. கூரையில் ஊற்றுவதற்கு நீரில்லை. என்ன செய்வது? தீயை அணைக்க நிலையத்துக்கு தகவல் தெரிவிக்கலாம். பெட்ரோலில் பற்றும் பெருந்தீயை அணைக்க முடியுமா? அப்பொழுது ஒரு மாணவர், சுமாராக படிக்கக்கூடியவர், விறுவிறுவென கையில் நீண்ட கழியுடன் உள்ளே புகுந்தார். என்ன செய்ய போகிறார் இவர்? கூரைக்குள் மாட்டிக்கொண்டால் என்ன செய்வது? திகைத்து நின்றோம். உள்ளே சென்றவர் கூரையில் கணன்று எரியும் தீக்கங்கை ஓங்கி குத்தினார். எரிந்து கொண்டிருந்த பகுதி உள்ளே தொப்பென்று விழுந்தது. மேலே தீ இல்லை. ரப்பர் குடத்தில் இருந்த தண்ணீரை மேல் நோக்கி வீசினார். தீ அணைந்தது. திடுக்கிட்ட மனங்கள் அமைதியடைந்தன. அங்கு நின்ற பேராசிரியர்கள், மெத்த படித்தவர்கள் தோளில் சுமந்து கொண்டாடினர். வல்லவர் பலர் இருக்கையில் எளியவர் செய்த செயலால் பெருந்தீ விபத்து தவிர்க்கப்பட்டது. உருவு கண்டு அல்ல, அறிவு கண்டும் எல்லாமே வேண்டும் என்ற பாடத்தை அனைவருக்கும் செயலால் கற்றுக் கொடுத்தார் அந்த மாணவர். அவ்வையும் இதைத்தான் சொல்கிறார். நயமான பாடல். நமக்கு கிளி பிடிக்கும், மயில் பிடிக்கும், குயில் பிடிக்கும், அழகிய விலங்குகள் மட்டும்தான் பிடிக்கும். அவை மனிதரை கொன்றாலும் ராஜா என நாம் கொண்டாடுகிறோம். தூக்கணாம் குருவி, அரக்கு பூச்சி, கரையான், தேனி, சிலந்தி ஆகியன இலக்கிய அந்தஸ்து பெறாதவை, போற்றப்படாதவை. அவ்வை சொல்கிறார், நான் பெரியவன், அறிவாளி, வாழ்வில் ஜெயித்தவன், மாநிலத்தில் முதலாக வந்தவன் என்று பெருமை கொள்கிறார்களே, தன் வலிமையை பறைசாற்றுகிறார்களே. அது வேண்டாம், வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாம் கான் என்கிறார். சின்ன சின்ன புல் இழைகளை கொண்டு நனையாத காற்றில் அறுபடாத கூட்டை கட்டுகிறது வான்குருவி. அதை போல யாரால் கூடு கட்ட முடியும்? அரக்கு பூச்சியின் கூடு, கரையான் புற்று, தேனீக்களின் கூடு, சிலந்தி கட்டும் வலை போன்றவற்றை செயற்கை நுண்ணறிவால் உருவாக்க முடியுமா? ஒரு எழுத்தை கூட கற்காத இந்த உயிரினங்கள் பெருமை பேசுவதில்லை. எளியவை செய்யும் இவை வலியோரால் செய்ய இயலாதவை. ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமை உண்டு. அதனால் நான் வல்லவன் என்று இகழாதீர் என்கிறார். அது சரி. உங்கள் இளைய பையன் 10வதில் என்ன மார்க்? மூத்த பெண் மருத்துவ நுழைவுத் தேர்வில் 600 மேல் வாங்குவாளா என்ற கேள்வியை நீங்கள் கேட்க மாட்டீர்கள் தானே?
1: தமிழமுதம் வழங்கியவர் பேராசிரியர் காசி மாரியப்பன் அவர்கள்.

0: நிகழ்ச்சியில தொடர்ந்து பல பயனுள்ள செய்திகளை தெரிஞ்சுக்கலாம். இப்போ இருந்த இடத்துல இருந்தே நாட்டு நடப்புகளை தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பிரதமராக திரு நரேந்திர மோடி நீண்ட காலம் பதவி வகித்து வருவதற்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனை திட்டங்களை நாடு முழுவதும் கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடி விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்தி ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு அமெரிக்க ராணுவம் பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் பிரதமராக திரு நரேந்திர மோடி நீண்ட காலம் பதவி வகித்து வருவதற்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். கடந்த 2014 மே மாதம் 26 முதல் முறையாக திரு நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றார். இந்திய வரலாற்றில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராக அவர் 4,399 நாட்களாக பதவியில் நீடிக்கிறார். மறைந்த பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு கடந்த 1952 மே மாதம் 13 முதல் 1964 மே மாதம் 27 வரை பிரதமராக பதவி வகித்தார். அவர் 4,398 நாட்கள் பிரதமர் பதவியில் இருந்தார். தற்போது பிரதமர் திரு நரேந்திர மோடி நேருவின் சாதனையை முறியடித்துள்ளார். மத்திய அரசு 12 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பது மற்றும் திரு நரேந்திர மோடி அதிக நாட்கள் பிரதமராக பதவியில் தொடர்வதை பாராட்டும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அனைத்து கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சாதனைக்காக அவருக்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். மாற்றத்தை உருவாக்கும் பிரதமரின் ஆட்சி முறை உலகின் தென்பகுதி நாடுகளுக்கு அவர் குரல் கொடுப்பது அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய பொருளாதார சக்தி வாய்ந்த இந்தியாவை உருவாக்குவதில் அவருடைய தொலைநோக்கு பார்வைக்கு தலைவர்கள் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இலங்கை அதிபர் திரு அனுரகுமார திசநாயக பிரதமருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் மக்கள் பிரதமர் மீது வைத்துள்ள உறுதியான நம்பிக்கையே அவர் தொடர்ந்து பதவியில் நீடிப்பதற்கான காரணம் என்று புகழாரம் சுட்டியுள்ளார். பப்புவா நியூகினியா பிரதமர் திரு ஜேம்ஸ் மாரப்பை அனுப்பியுள்ள காணொலி செய்தியில் தலைமைக்கான முன்னுதாரணமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி திகழ்வதாக பாராட்டியுள்ளார். இதேபோல் ட்ரினிடாட் டொபாக்கோ பிரதமர் கம்லா பெர்சாத் பிசாசார் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் உலகளாவிய பிரச்சினைகளுக்கு குரல் கொடுப்பதில் இந்தியா முன்னிலை வகிப்பதாகவும் 140 கோடி மக்களுக்கு 3வது முறையாக தலைமையேற்று சிறப்பாக செயல்படுவதாகவும் கூறியுள்ளார். பிரதமர் திரு

0: நரேந்திர மோடி தலைமையிலான பிஜேபி ஆட்சியின் 12 ஆண்டு சாதனை திட்டங்களை நாடு முழுவதும் பரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அக்கட்சித் தலைவர் திரு நிதின் நவீன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்து தரப்பினருக்குமான மேம்பட்ட வளர்ச்சி, மக்கள் சேவையே தேர்வு, தேசமே முதன்மை ஆகிய தாரக மந்திரங்களை கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். மத்திய அரசின் தொலைநோக்கு பார்வை, மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு இருப்பதாகவும் திரு நிதின் நவீன் கூறினார். சர்வதேச விமான பயணிகள் தில்லியை வந்தடைவதற்கு முன்னரே வாரணாசியில் குடியுரிமை மற்றும் உடைமைகள் தொடர்பான நடைமுறைகளை நிறைவு செய்யலாம் என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இதன் மூலம் வாரணாசியில் இருந்து உலகின் மற்ற நாடுகளுக்கு பயணிகள் தடையின்றி செல்ல வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவை உலகளாவிய விமான போக்குவரத்து மையமாக மாற்றுவதற்கான முக்கிய நடவடிக்கையாக இது அமைந்துள்ளது என்றும் திரு ராம்மோகன் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். பல்கேரியாவில் அந்நாட்டு தலைவர்கள் மற்றும் வெளியுறவு அமைச்சரை டாக்டர் ஜெய்சங்கர் சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்துவார் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து பின்லாந்து செல்லும் அவர் குல்டாரண்டா 14வது சுற்று பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வார். மேலும் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சரையும் டாக்டர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசுவார் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பிரதமரின் ஜல்ஜீவன் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. வீடுகளிலேயே குழாய் மூலம் குடிநீர் கிடைப்பது பெரிதும் பயனுள்ளதாக உள்ளது என்று பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: என் பேர் முரளி, நான் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில இருந்து பேசுறேன். நாங்க இருக்கிற ஏரியால தண்ணி வசதி இப்போ ஜல்ஜீவன் திட்டத்துல வந்துட்டு இருக்கு. இந்த திட்டம் வரதுக்கு முன்னாடி நாங்க ரொம்ப தூரம் சைக்கிள்ல குடம் எடுத்துட்டு போய் தண்ணி எடுத்துட்டு வர வேண்டிய சூழ்நிலையில இருந்தோம். இப்போ இந்த ஜல்ஜீவன் திட்டத்தின் வழியாக நமக்கு வீட்டுக்கே தண்ணி வந்துடுது, நேரம் மிச்சமாகுது. இதனால் எங்களுக்கு எல்லா வசதிகளும் கிடைச்சிருது. தண்ணி வீட்டுக்கே வருவது ரொம்ப வசதியாக இருக்குது. கிராமப்புறங்களில் வசிக்கிற மக்களுக்கு இது பெரிய பயனுள்ளதா இருக்கு.
3: என் பெயர் ராணி, நான் திருப்பத்தூரில் இருந்து பேசுகிறேன். நாங்க இருக்கிற இடத்துல முதல்ல தண்ணி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நாங்க ரொம்ப தூரம் போய் தண்ணி எடுத்துட்டு வந்தோம். ஆனா இப்போ ஜல்ஜீவன் திட்டத்தில் தண்ணி வீட்டுக்கே வருது. இது எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. இந்த திட்டம் ரொம்ப நல்ல திட்டம். நன்றி.
0: ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடி விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். தலா என்ற இடத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் திடீரென ஏற்பட்ட வெடி விபத்தில் பணியில் இருந்த 7 பேர் உடல் கருகி உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற மீட்புக் குழுவினர் உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்டு உடற்கூறாய்வுக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து குறித்து ராஜஸ்தான் மாநில அரசு விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. ஓமன் கடற்பகுதியில் அமெரிக்க ராணுவ ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்திய ஈரானுக்கு எதிராக அமெரிக்க ராணுவம் பதில் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் அப்பாச்சி ஹெலிகாப்டரில் இருந்த 2 விமானிகள் மீட்கப்பட்டதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் ஈரானின் சிரிக், மினாப், பந்தர் அபாஸ் ஆகிய நகரங்களில் வெடிகுண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹோர்முஸ் நீரிணையை ஒட்டி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் மிகவும் சக்தி வாய்ந்ததாக அமைந்தது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். முன்னதாக ஈரான் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் அமெரிக்க நிலைகள் தாக்கப்பட்டதாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் இருந்து வெளிநாட்டு படைகள் வெளியேற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தலைநகர் தில்லி, ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப் உள்ளிட்ட வட மாநிலங்களில் இன்று வெப்பாலை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொங்கன் மற்றும் கோவா, ஒடிசா ஆகிய மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளிலும் வெப்பாலை தொடரும் என்று வானிலை மைய அறிக்கை தெரிவித்துள்ளது.

0: இருக்கிறது. இதனிடையே அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, கடலோர கர்நாடக பகுதிகள், மேற்குவங்கத்தின் இமயமலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. கேரளம், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் வடகிழக்கு மாநிலங்களிலும் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை கூறியுள்ளது. அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் முகமது சிராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா சேர்க்கப்பட்டுள்ளார். அணி நிர்வாகம் மற்றும் மருத்துவ அதிகாரிகளின் ஆலோசனையின் பேரில் சிராஜுக்கு ஓய்வளிக்கப்பட்டிருப்பதாக பிசிசிஐ தெரிவித்துள்ளது. வரும் 13ஆம் தேதி தொடங்கவுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரிலும் பிரசித் கிருஷ்ணா இடம்பெற்றுள்ளார். 13 வயதிற்குட்பட்டோருக்கான டென்னிஸ் வீரர்கள் தரவரிசை பட்டியலில் பெங்களூருவை சேர்ந்த சிருஷ்டி கிரண் முதலிடத்தை பிடித்துள்ளார். சர்வதேச ஜூனியர் போட்டிகளில் 5 பட்டங்களை வென்றதுடன் உலக டென்னிஸ் ஜூனியர் போட்டியில் 2ஆம் இடத்தை அவர் பிடித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பிரதமராக திரு நரேந்திர மோடி நீண்டகாலம் பதவி வகித்து வருவதற்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனை திட்டங்களை நாடு முழுவதும் கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடிவிபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்து ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு அமெரிக்க ராணுவம் பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இன்னிசை கீதங்களை கேட்கும் நேரம் சொர்க்கம். அதை நாளும் உங்களுக்கு வழங்குவது 102.1 ரெயின்போ எஃப்எம்.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
3: கேட்டிருக்கோம் திருச்சி FM ரெயின்போ 102.1. நேத்து இந்த தகவலை உங்களுக்கு சொல்லிருப்பாங்க, இருந்தாலும் சின்னதா ஒரு நினைவூட்டல். ஏன்னா நீங்க மோட்டர்ல தண்ணி போட்டு தண்ணி பிடிச்சு வைக்கணும், அதுக்கப்புறம் சில பேர் மறந்து போய் மாவாட்டுறதுக்கு அரிசி எல்லாம் ஊற வச்சிருப்பீங்க, அதுக்காக மாவு சீக்கிரமா ஆட்டி வைக்கணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த தகவல். அதோத்தூர் துணிமை நிலையத்துக்கு உட்பட்ட போசம்பட்டி, கொய்யாத்தோப்பு, போதாவூர், புளியூர், எட்டரை, வியாழன்மேடு, கோப்பு, தாயனூர், மல்லியம்புத்து, வாசநகர், விரிவாக்க பகுதி, குளுமணி, அதவத்தூர் சந்தை, முத்து பிளாட், சுண்ணாம்புகாரன்பட்டி, பள்ளக்காடு, மஞ்சாந்தோப்பு, கீரிக்கல்மேடு, செவக்காடு, ஒத்தக்கடை, செங்கச்சோலை, வாசன்வேலி, சிவந்த நகர், இனியானூர், சரவணபுரம், சாந்தாபுரம், வாசன் சிட்டி, அள்ளித்துறை, நாச்சிக்குறிச்சி, சோமரசம்பேட்டை, அதவத்தூர், சாய்ராம், அடுக்குமாடி குடியிருப்பு, வயலூர், பேரூர், மேலப்பட்டி, கீழவயலூர், முள்ளிக்கரும்பூர், புங்கனூர், இந்த பகுதியில எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில 9:45 மணி முதல் சாயங்காலம் 4 மணி வரைக்கும் மின்சார விநியோகம் இருக்காது. அதே மாதிரி கள்ளக்குடி, சிறுகனூர், துவாக்குடி துணைமை நிலையத்துக்கு உட்பட்ட பகுதியிலையும் இன்னைக்கு மின்சார விநியோகம் இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால பரபரப்பா சுறுசுறுப்பா எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு நியூஸ் ஆன் ஏர் செயலி மூலமா நம்மளுடைய நிகழ்ச்சிகளை கேட்டுக்கிட்டே இருங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற பொதுமக்களே, உங்களுடைய கோரிக்கைகள் தொடர்பா 04362 என்ற இணைப்பு எண்ணோடு 27-94-49 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணையோ, இல்லனா 93-450-88-997 அப்படிங்கிற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே கைபேசி எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலமா உங்களுடைய கோரிக்கைகள் என்ன அப்படிங்கறத தெரிவிக்கலாம்னு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருக்கிறாங்க. நேர்களே, நம்மளுடைய உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமா வச்சுக்க என்னெல்லாம் பண்ணலாம்னு

சொல்ற மருத்துவ நேரத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா என்னென்ன முதலுதவிகள் செய்யலாம்னு சொல்ல போறாங்க மருத்துவ நேரத்துல. இந்த பாடலுக்கு பிறகு வரும்.

0: காலை மலர்ல வர இனிமையான பாடல்களோட உங்க நாளை சிறப்பா தொடங்கிருப்பீங்க. இந்த நாளை இன்னும் சிறப்பாக்க இப்ப காலை மலர்ல வர இருக்கிறது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி இதய மருத்துவர் பா விஜயசேகர் அவர்கள். வணக்கம் டாக்டர். திடீர்னு நம்மளுக்கு அருகில இருக்கவங்க மயங்கி விழுந்தா உடனடியா நம்ம செய்ய வேண்டிய முதலுதவிகள்லாம் என்ன டாக்டர்?
1: சோ முதல்ல வந்து அவங்களுடைய நினைவு கான்சியஸா இருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத வந்து செக் பண்ணி பாக்கணும். ரெண்டாவது வந்து அவங்களுடைய பிரீதிங் பேட்டர்ன், அவங்க மூச்சு விடுறாங்களா இல்லையா அப்படிங்கறத வந்து பாக்கணும். மூணாவது வந்து அவங்க பல்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணி பாக்கணும். பட் சில சமயங்கள்ல ஒரு அவசர நிலையில இதெல்லாம் நம்மளால சரியா வந்து பார்க்க முடியாம இருக்கலாம். அப்ப என்ன பண்ணணும் இமீடியட்டா அப்படின்னாக்க சிபிஆர் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது கார்டியோ பல்மரி ரிசஸ்டேஷன் அப்படிங்கிறது. கார்டியோ பல்மரி ரிசஸ்டேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம மருத்துவமனைக்குள்ள மருத்துவர்களோ செவிலியர்களோ பண்றது வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா எல்லா மருந்துகள் கொடுத்து அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு பண்றது இந்த ஃபுல் ஃபிளெஜ்டு சிபிஆர். பட் இப்ப நமக்கு அதெல்லாம் வந்து அந்த ஃபெசிலிட்டி வந்து திடீர்னு ஒரு ஒர்க் பிளேஸ்ல நமக்கு இல்லை அப்படின்னா இமீடியட்டா என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா வந்து ஹேண்ட்ஸ் ஒன்லி சிபிஆர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து நம்ம ரெண்டு கைகளையும் வந்து மயங்கி விழுந்தவரோட இருதய பகுதி மேல வச்சு இந்த கம்ப்ரஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அப்படி கம்ப்ரஸ் பண்ணும் பொழுது அந்த இருதயம் நின்று போயிருந்தா அதை வந்து திரும்ப வந்து துடிக்கிறக்குண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு. இது எப்போ வரைக்கும் பண்ணணும் அப்படின்னாக்கா வேற ஏதாச்சும் ஒரு முதலுதவி, நம்ம ஒரு ஆம்புலன்ஸை கூப்பிட்டுருப்போம், இல்லை ஏதாச்சும் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்றதுக்கு உண்டான ஏற்பாடுகளை வந்து பண்ணியிருப்போம். அது பண்ற வரைக்குமே வந்து நம்ம இந்த ஹேண்ட்ஸ் ஒன்லி சிபிஆர் வந்து நம்ம ஃபாலோ பண்றது மூலியமா இந்த திடீர் மரணங்கள் இல்ல இந்த சடன் கார்டியாக் டெத்னு சொல்றோம் இல்லையா, அதை வந்து கம்ப்ளீட்டா வந்து நம்ம வந்து தவிர்க்கிறக்கோ இல்ல குறைக்கிறக்கோ உண்டான வழிமுறைகள் வந்து இருக்கு. நிறைய சமயத்துல வந்து என்னன்னா இந்த மாதிரியான முதலுதவி இந்த ஹேண்ட்ஸ் ஒன்லி சிபிஆர் தராதனால அவங்க மயங்கி விழுந்திருப்பாங்க, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போற அந்த டைம்குள்ளேயே வந்து அவங்க இறந்து போயிருப்பாங்க. பட் அதுக்கு முன்னாடி இந்த ஹேண்ட்ஸ் ஒன்லி சிபிஆர் நம்ம பண்ணோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக அவங்கள காப்பாத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அண்ட் நிறைய பேருக்கு இந்த சிபிஆர் பண்றதுல வந்து தயக்கம் என்ன அப்படின்னாக்கா நம்ம திரைப்படங்கள் எல்லாம் பார்த்துருப்போம், அந்த மவுத் டு மவுத் பிரீதிங்னு சொல்லுவோம், அதெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறது. அதெல்லாம் இப்போ வந்து தேவையே இல்லை. ஏன்னா நமக்கு எப்பவுமே ஒருத்தர் மயங்கி விழுந்திருக்கும் போது அவங்களுக்கு மவுத் டு மவுத் பிரீதிங் கொடுக்கறதுல எல்லாம் நிறைய நமக்கு அப்ரிஹென்ஷன் வந்து இருக்கும், அதெல்லாம் பண்ணணுமா அப்படிங்கிறது. ஸோ அதனால அதெல்லாம் நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் அவருடைய மார்பகுதி மேல உங்க ரெண்டு கைகளையும் வச்சு அழுத்திட்டே இருக்கணும். எப்போ வரைக்கும் அப்படின்னாக்கா டெஃபினட் ஒரு ஃபர்ஸ்ட் எய்டோ இல்லை முதலுதவியோ கிடைக்கிற வரைக்கும் அதை வந்து செய்யணும். அதுதான் ஹேண்ட்ஸ் ஒன்லி சிபிஆர் அப்படிங்கிறது.
0: இதயத்துக்கு ஏத்த சமையல் என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா கேட்டு இணைஞ்சிருங்க நாளைய மருத்துவ நேரத்துல திருச்சி இதய மருத்துவர் பா விஜயசேகர் அவர்கள் தர ஆலோசனைகளோட.

0: நாள்தோறும் காலை 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: ஹலோ, சொல்லு கார்த்தி.
3: டே அருண், இந்த கதை கட்டுரை கவிதை எல்லாம் எழுதுவல்ல, நம்ம திருச்சி வானொலியில நாடகத்துக்கு கதை எழுதி அனுப்ப உனக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடைச்சிருக்கு நண்பா.
2: நிஜமாவா சொல்ற? கொஞ்சம் விளக்கமா தான் சொல்ல.
3: அதான்ப்பா, நம்ம திருச்சி வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆயிடுச்சுல்ல.
2: ஆமா,
3: இந்த பெருமையில நேயர்களும் பங்கெடுத்துக்கிற விதமா வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க நண்பா.
2: ஓஹோ,
3: அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை, இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட பேஸ் பண்ணி நாடக பாணியில கதை எழுதி 8x8 பக்கத்துக்குள்ள நல்லா A4 தாள்ல டைப் பண்ணி அனுப்பணுமா.
2: 8x8 பக்கத்துலயா? போதுமா?
3: போதும், நாடகம் 15 நிமிஷம் தானே.
2: ஓகேப்பா.
3: முகவரி உனக்கே தெரியும் தானே? இருந்தாலும் உனக்கு நான் ஒரு வாட்டி சொல்றேன், கேட்டுக்க. நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1.
2: நாடகத்தை மெயில்ல சென்ட் பண்ணலாமா?
3: இல்ல இல்ல, தபால் மூலமா தான் அனுப்பணும்.
2: எல்லாம் சரிதான், எந்த தேதிக்குள்ள அனுப்பணுமா?
3: சரியா கேட்ட, வர 30ஆம் தேதிக்குள்ள எழுதி அனுப்பிடு. அது மட்டும் இல்ல, உன்னோட நாடகம் தேர்வானா வானொலி நிலையத்தாரே அதை பதிவு பண்ணி அதை ஒளிபரப்பவும் செய்வாங்க. ஒளிபரப்பாகிற உன் நாடகத்துக்கு தக்க சன்மானமும் உண்டு நண்பா.
2: கரும்பு திங்க கூலின்னு சொல்லு, சவாலான வேலைதான்.
3: சரிதான், ஓ சாமர்த்தியத்தை அதுல காட்டு.

சார் கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இப்போ திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில காய்கனிகளோட இன்றைய விலை நிலவரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். தக்காளி 1 கிலோ 46 ரூபாய், கத்திரிக்காய் 70, அவரைக்காய் 90, வெண்டைக்காய் 36, கொத்தவரங்காய் 1 கிலோ 40 ரூபாய், சின்ன வெங்காயம் 64, பெரிய வெங்காயம் 34, பச்சை மிளகாய் 50, சுரைக்காய் 24 ரூபாய், சௌச்சோ 40, புடலங்காய் 36, பீர்க்கங்காய் 50, முள்ளங்கி 1 கிலோ 36 ரூபாய், நூல்கோல் 46, கருணைக்கிழங்கு 90 ரூபாய், சேப்பங்கிழங்கு 60, சேனைக்கிழங்கு 36, உருளைக்கிழங்கு 1 கிலோ 30 ரூபாய், கேரட் 80, முட்டைகோஸ் 46, பீட்ரூட் 50 ரூபாய், காலிஃபிளவர் பூ 1 40 ரூபாய், எலும்புச்சை பழம் 1 5 ரூபாய், கொய்யா 70.

0: தென்னைக்காயும் பரங்கிக்காயும் 24 ரூபாய், ஆப்பிள் 1 கிலோ 300 ரூபாய், ஆரஞ்சு 150, மாதுளை 290, திராட்சை 100 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. திருச்சியில 1 கிராம் ஆபரண தங்கம் 14,201 ரூபாய்க்கும், வெள்ளி 1 கிராம் 269 ரூபாய் 90 பைசாவுக்கும் விற்பனையாகுது. அப்படியே மேட்டூர் அணையோட நீர்மட்டம் பாத்தீங்கன்னா நேற்று மாலை நிலவரப்படி 79.73 அடியாக இருந்துச்சு. அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்து விடப்படுது. நேர்களே, தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு டாட்கோ மற்றும் தனியார் நிறுவனம் இணைந்து பல்வேறு திறன் அடிப்படையிலான பயிற்சிகள் கொடுத்துட்டு இருக்காங்க. அதன்படி பாத்தீங்கன்னா இப்போ துணி வடிவமைப்பு உற்பத்தி, துணிகளுக்கு சாயம், ஓவியம் மற்றும் அச்சிடுதல் போன்ற பயிற்சிகள் கொடுக்க இருக்கிறாங்க. இந்த பயிற்சிக்கான கால அளவு 4 மாதங்கள். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பயிற்சி நடைபெற இருக்கு. இது பத்தின விவரங்கள் தெரிஞ்சுக்க 0431 என்ற இணைப்பெண்ணோடு 246-396-9 அப்படிங்கிற என்ன தொடர்பு கொள்ளலாம்னு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க. நேர்களே, நாம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு காலையில 9 மணிக்கு வசந்த் தலைப்பில் அதுவா இதுவா, இன்றைய தலைமுறைக்கு அதிகம் தேவை உறவுகளா நண்பர்களா அப்படின்னு தான் விவாதிக்க போறோம். வாங்க நேர்களே, உங்களுடைய கருத்துக்களை சொல்ல 246-102-1 அறிமுக நேர்களுக்காகவே 240-102-1 இந்த எண்கள் காத்துட்டு இருக்கு. திருச்சியின் முன்னிப்புக்கு சுழி 431. நேரலையில வந்து நேரத்தை செலவிட முடியாதவங்க உங்களுடைய கருத்துக்களை 938-546-102-1 என்ற கட்சுவியின் மூலமா உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யலாம். இந்த கட்சுவியின் மூலமா அடுத்து வரக்கூடிய இதே ராகம் நிகழ்ச்சியில உங்க மனசுக்கு பிடிச்ச புத்தம்புது பாடல்களையும் கேட்டு ரசிக்கலாம். கேட்டுக்கோம் காலை மலர்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
5: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
7: காலை மலர் கேட்டு இருக்கோம் திருச்சி FM ரெயின்போ 102.1. நேர்களே, நாகப்பட்டினம் மாவட்ட விவசாயிகள் பயிர் சாகுபடி தொடங்குவதற்கு முன்னாடி மண் பரிசோதனை செய்து மண் வள அட்டை பரிந்துரைப்படி பயிர்களுக்கு உரமிட வேண்டும். அதனால விவசாயிகள் பயிர் சாகுபடி தொடங்குறதுக்கு முன்னாடி மண் மாதிரிகள் சேகரிச்சு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கிற மண் பரிசோதனை நிலையம், நடமாடும் மண் பரிசோதனை நிலையங்கள்ல தங்களோட மண் மற்றும் நீர் மாதிரிகளோடு ஆய்வு கட்டணம் ₹30 செலுத்தி ஆய்வு முடிவுக்கான மண் வள அட்டைகளை பெற்றுக்கொள்ளலாம் என நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் ஒரு தகவலும் சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா, விவசாயிகளுக்கு விளைநிலம் பாதுகாப்பு திட்ட பயிற்சி இந்த மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் நடக்க இருக்குதான். காலைமலை நிகழ்ச்சியோட நிறைவா வானிலை தகவலும் தெரிஞ்சுக்கலாம். தமிழகத்துல ஒரு சில இடங்களையும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலோடு கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்கிறாங்க. திருநெல்வேலி மாவட்டத்தோட மலைப்பகுதிகள், தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மற்றும் பலத்த காற்றோடு கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. மீனவர்களுக்கான எச்சரிக்கை பாத்தீங்கன்னா, தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலையும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலையும் வீசக்கூடும் சொல்லியிருக்கிறாங்க. நிறைவான பாடல் வருது நெருப்புடா படத்திலிருந்து.

0: நேரம் இப்போ சரியா 8 மணி, கேட்கலாமினி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி பிரிவின் இனிய காலை நல் வாழ்த்துக்களுடன் செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் 12 ஆண்டுகால நிறைவு மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் நீண்டகால பிரதமர் என்பதை கொண்டாடும் வகையிலான நிகழ்வு புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. பிரதமர், மத்திய அமைச்சர்கள் மற்றும் இக்கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சித் தலைவர்கள் இதில் பங்கேற்கின்றனர். தேசிய வளர்ச்சித் திட்டங்கள், உள்கட்டமைப்பு திட்டங்கள், 2047 ஆண்டிற்குள் வளர்ந்த நாடாக மாற்றுவதற்கான மத்திய அரசின் தொலைநோக்கு பார்வை உள்ளிட்டவை குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது. முதலமைச்சர் திரு விஜய் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி செல்கிறார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நாளை நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார். இப்பயணத்தின்போது குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், மத்திய உள்துறை அமைச்சர், காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் உள்ளிட்டோரை முதலமைச்சர் சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தஞ்சை சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் பிடெக் மாணாக்கருக்கான 5 புதிய துணை சிறப்பு படிப்புகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. செயற்கை நுண்ணறிவு, வணிகம் மற்றும் தொழில் பகுப்பாய்வு, நிலைத்தன்மை மற்றும் சமூக பொறியியல் திட்டம் மற்றும் வழங்கல் சங்கிலி மேலாண்மை, பொருளாதாரம் மற்றும் சட்டம் ஆகியவை இதில் அடங்கும். மாணாக்கருக்கு விரிவான தொழில் வாய்ப்புகளுக்கு இப்படிப்புகள் வழிகோலும் என பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் எஸ் வைத்திய சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். திருச்சி மண்டல அளவிலான ஓவிய சிற்ப கண்காட்சி நடைபெறவுள்ளது. இம்மண்டலத்திற்குட்பட்ட திருச்சி, கரூர், புதுக்கோட்டை, பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களைச் சேர்ந்த ஓவிய சிற்ப கலைஞர்கள் தங்களது கலைப்படைப்புகளை மண்டல கலை பண்பாட்டு மைய உதவி இயக்குநர் அலுவலகத்திற்கு சமர்ப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தயால் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற முதல் தலைமுறை தொழில் முனைவோர் நீட் திட்டத்தில் மானியத்துடன் கடனுதவி பெற விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம், மாவட்ட தொழில் மையம் இணைந்து நீட்ஸ் திட்டத்தின் கீழ் படித்த முதல் தலைமுறை தொழில் முனைவோர் 2026-27 நிதியாண்டில் தொழில் தொடங்க முன்வரலாம். இந்த திட்டத்தில் தகுதி வாய்ந்த தொழில் திட்டங்களுக்கு நிதி நிறுவனங்களில் நிதி உதவி பெற பரிந்துரை செய்யப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற www.msmeonline.tn.gov.in என்ற இணையதள முகவரியை பயன்படுத்தி விண்ணப்பிக்குமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: சிட்னியில் நடைபெறும் ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் மால்விகா பன்சோத், தன்வி சர்மா ஆகியோர் முன்னேறியுள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 9 மணிக்கு.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மேலும் இப்போ 8:04 இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1. கோடைக்கால காலை வேளை சூரியன் மேல ஏறினதுமே அமைதியான சூழல் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாற்றமாகி உற்சாகமா முழு தூக்கத்திலிருந்து எழுந்துக்கிற மாதிரி தெருவெல்லாம் மெதுவா கண்வெடிக்கும். ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுமோ அப்படின்னு பஸ் நோக்கி பரபரப்பா ஓடுற பள்ளி குழந்தைகள், அவங்களோட பூட்ஸ் சத்தம், காலை சாலையில வண்டிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையிலும் அடிக்கின்ற ஹாரன் சத்தம் ரெண்டும் சேர்ந்து ஒரு ரித்தம் மாதிரி மாறி மாறி ஒலிக்கும். இதையும் மீறி டீ கடையில பாட்டு சத்தம் அந்த அவசர சூழலையே ஆனந்தமாக்கும். ரொம்ப கேள்விப்படாத தெரியாத பாட்டா இருந்தாலுமே சில சமயம் கேட்கும் போது அட ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு ஒரு நிமிஷம் கேட்க வைக்கும். இந்த நாளின் ஆரம்பத்தையே அழகாக்கிடும் இசை. எஃப்எம் ரெயின்போ 102.1 இதே ராகத்துல புதிய பாடல்கள் கேட்கக்கூடிய நேரம் தான் இது. நேர்களே, உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் அதாவது 2018 அப்புறம் வெளியான திரைப்பட பாடல்களா இருக்கணுங்கிறது முக்கியம். உங்களுடைய விருப்ப பாடல்களை கட்சவி வழியே கேட்கலாம். எங்களோட நம்பரை நோட் பண்ணிக்கோங்க, 938-546-102. மற்றொரு முறை சொல்றேன், 938-546-102. இது புதிய பாடல்கள் கேட்கும் நேரம் எஃப்எம் ரெயின்போ 102.1 இதய ராகமாய். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக கூலி படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க வரையங்கவல் கதிரவன், கொளிஞ்சிநாதன், முத்தரசனல்லூர், நவீன் சுந்தர், வில்லிவாக்கம், குபேந்திரன் ஆகியோர். இவங்களுக்கு பிடிச்ச பாடல கேட்கலாமா? மௌனிகா அனிருத் ரவிச்சந்திரனின் இசையில்

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி.
2: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
3: நேரம் போய் 8:10 ஆச்சு, கேட்டுட்டு இருக்கோம் இதே ராகத்துல புதிய பாடல்கள். இனி தனக்கு பிடிச்ச பாடலா லப்பர் பந்து படத்துல இருந்து இந்த பாடலை கேட்டிருக்காங்க. திருச்சி ரெட்டை வாய்க்கால் விஜய் நகர்ல இருந்து சாமிநாதன் மற்றும் சித்ரா. கேட்கலாமா இந்த பாடலா அவங்களோட சேர்ந்து நம்மளும்?

தொடர்ந்து இணைஞ்சிருங்க எஃப்எம் ரெயின்போ 102.1 இதே ராகம் கேட்பதற்கு. எங்களுடைய வாட்ஸ்அப் செயலியன் 938-546-1021 இந்த நம்பருக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடலை அனுப்பிட்டே இருங்க. அதுக்குள்ள ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம் சில நொடிகளில்.

0: 8:30 பரபரப்பான காலை வேளையில் பரவசமான பாடல்கள் கேட்க இணைந்திருக்கிறோம். திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதய ராகத்தில் இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மற்றும் இன்றைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் வழங்கிக் கொண்டிருப்பது
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
5: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
6: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
0: கட்சவி வழியே விருப்ப பாடல்கள் இதே ராகத்தில் கேட்கறதுக்கு எங்களுடைய வாட்ஸ்அப் செயலி என்ன நோட் பண்ணிக்கோங்க நேயர்களே, 9385461. இனி வரக்கூடிய பாடல் பிகில் படத்திலிருந்து. இந்த பாடலை கேட்டிருக்காங்க பெரம்பலூர் கவி இவங்களோட சேர்ந்து கும்பகோணம் தோரங்குறிச்சி நடுத்தர ஸ்ரீனிவாசன், துர்காதேவி, அபினேஷ், ஹரிஹரன் எல்லாருமே கேட்கலாமா இந்த பாடலை?

0: அன்னைக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
4: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
3: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
4: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9th கிராஸ் தலைநகர் திருச்சி.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
6: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
7: நேர்களே, உங்கள் நினைவிற்கு காலையில 9 மணிக்கு வசந்த அழைப்புல அதுவா இதுவா. இன்றைய தலைமுறைக்கு அதிகம் தேவைப்படுவது உறவுகளா நண்பர்களா அப்படிங்கிற டாபிக்ல பேச போறோம். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நோட் பண்ணிக்கோங்க. எங்களுடைய நிலைய தொலைபேசி எண் 0431 அப்படிங்கிற திருச்சி இணைப்பெண்ணோட 246-102-1, மற்றொரு எண் 240-102-1. ரெண்டு நம்பருமே கிடைக்கலாம், கவலைப்படாதீங்க. எங்களுடைய வாட்ஸ்அப் செயலி என்ன நோட் பண்ணி 938-546-102-1. உங்களோட கருத்துக்களை நீங்க தெரிவிக்கலாம், வசந்த அழைப்பில் பங்கு பெறலாம். வாட்ஸ்அப் செயலி வழியா தனக்கு பிடிச்ச பாடலா, ரொம்ப அழகான பாடல், நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை கேட்டிருக்காங்க. பழனி கொழுங்கொண்டான் ராமகிருஷ்ணன் அவர்கள் இவங்களோட சேர்ந்து திண்டுக்கல் மாவட்டம் ஐயலூர் வைரப்பிள்ளை பட்டி சரவணன் அழகுமணி இவங்களும் இந்த பாடலை ஒலிபரப்புங்கன்னு கேட்டிருக்காங்க. நாமளும் சேர்ந்து கேட்கலாமா?

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

நேரம் இப்போ 8:43 ஆச்சு. கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூமின் இதே ராகத்துல புதிய பாடல்களை. இனி சர்தார் படத்துல இருந்து தனக்காக ஒரு பாடல் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தபுரம் நாகராஜ், கீதா, மாதேஷ், தன்வர், சூரியலதா, ரித்யா இவங்களோட சேர்ந்து கள்ளுக்குழி கள்ளர் தெருவுலேருந்து இந்திராணி முருகேசன், ஷக்கிலாராணி, ராஜகோபால், நீதி தேவன், மல்லிகா, திவ்யா, தர்ஷினி, அபிராமி, பிருத்விராஜ், பவதாரிணி, ஆதிவேல், முருகன்

இதே ராகத்தில் தனக்கு பிடிச்ச பாடலை மதராசி படத்துலேருந்து பாடல் போடுங்கன்னு கேட்டிருக்காங்க. சென்னையிலேருந்து சுமதி, காரைக்குடியிலேருந்து பழனியப்பன், இவங்களோட சேர்ந்து நங்குவரத்துலேருந்து ராஜி ரமேஷ்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: முகத்தில் பருவா சைபால் சொரியா திரங்கா சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்
3: காலை நேரம் கடற்கரை ஓரம் காலை வீசிக்கிட்டு கையை வீசிக்கிட்டு ஏதோ சண்டைக்கு போகிற சிப்பாய் மாதிரி எல்லாரும் நடந்து போயிட்டுருக்குறாங்க. நடைப்பயிற்சி. அதில் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் எதிரில் வந்தார் ரொம்ப வேகமாக. என்ன சார் வாக்கிங்க அப்படின்னு கேட்டோம். அவரால் ஆமாம்னு பதில் சொல்ல முடியல. அவ்வளவு கஷ்டம். மூச்சு விடுறதுக்கே வாயை திறந்து திறந்து மூடிட்டுருக்கிறார். எங்கே பேசுறது? கொஞ்சம் நின்று நிதானித்து மூச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் சொன்னார் ஆமாம் அப்படின்னு. என்ன சார் இவ்வளவு வேகம்னோ? உங்கள் பேச்சை கேட்டுவிட்டு தான் சார் நடக்க ஆரம்பித்தோம். நீங்கள் தான் அடிக்கடி சொல்லிகிட்டு இருந்தீங்க நடக்கிறது நல்லதுன்னு. அன்னையிலேருந்து ஆரம்பிச்சுட்டேன். ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். இப்போ பாருங்கள், உங்கள்கிட்ட சுலபமாக பேசக்கூட முடியல, மூச்சு வாங்குது, உடம்பு கூட வலிக்கிறது மாதிரி இருக்குது அப்படின்னு அவர் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிட்டார். உங்களை யார் சார் இவ்வளோ வேகமாக நடக்க சொன்னது? வேகத்தை குறைங்க, மெதுவாக நடங்க அப்படின்னோம். நீங்கள் நடக்கிறதுனால என்னென்ன சௌகரியம்னு அன்னைக்கு சொன்னீங்களே தவிர சௌகரியமாக நடக்கிறது எப்படின்னு சொல்லலையே. இன்னமும் லேசாக மூச்சு வாங்கிக்கிட்டே மூச்சு வாங்கிக்கிட்டே சொன்னால் கூட இவர் சொல்கிறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது. அதனால் இந்த நடைப்பயிற்சி பண்ணுறவங்க கவனிக்க வேண்டிய சில முக்கியமான குறிப்புகள் இருக்குது. அது என்னென்னங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இதெல்லாம் மருத்துவ நிபுணர்கள் சொல்கிற குறிப்புகள். அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? உங்கள் வயசு 40 மேலேயா? உங்கள் எடை வந்து இருக்க வேண்டியதை விட 10 அதிகமாக இருக்குதா? நீங்கள் புகை பிடிக்கிறவரா? இதய நோய், இரத்த நாள நோய், உயர் இரத்த அழுத்தம் இப்படி ஏதாவது உங்களுக்கு உண்டா அப்படின்னா நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு நடைப்பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. முதல்ல ஒரு மருத்துவ பரிசோதனை பண்ணிக்கோங்க, அதுதான் நல்லது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நடக்கிறப்போ உடற்பயிற்சி செய்கிறப்போ மார்பு பகுதியில் அல்லது வேறு எங்கேயாவது தொடர்ந்து வலி இருந்ததுன்னா பயிற்சியை நிறுத்தி விட்டு டாக்டரை போய் பார்க்கணும். நடைப்பயிற்சி பண்ணுறப்போ உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி மெதுவாக அதிக கஷ்டம் இல்லாமல் முன்னேறலாம். அங்கே என்ன போட்டியாக வைக்கிறாங்க? முந்திக்கிட்டு போய் என்ன பண்ண போகிறோம்?

0: பரிசாக வாங்க போகிறோம். அதனால் நிதானம் அவசியம் அப்படிங்கிறது அவங்க ஆலோசனை. தொந்தரவு கொடுக்காத ஷூ ட்ரெஸ்ஸு இதுகளை உபயோகப்படுத்துங்க. பாதத்தில் ஆடு தசை இருக்குல்ல, அங்கே ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா டாக்டரை பாருங்கள். இந்த பாதத்தில் வலி வரும் அந்த இடத்துல. வெயில் காலமாக இருந்தால் தலைக்கு தொப்பி வச்சுக்கோங்க. பனியில் நடந்தாலும் அப்படி தான், தலையை பத்திரமாக பார்த்துக்குங்க. நம்மக்கிட்ட ஏதோ கொஞ்சம் உருப்படியாக தெரியறது அது தானே. உடற்பயிற்சிக்கு முன்னாடி பின்னாடி பயிற்சி செய்கிறப்போ நிறைய தண்ணி குடிக்கலாமா? முதல் ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் தளர்த்தியாக சாவகாசமாக நடக்கலாம். மணிக்கு 3 அல்லது 4 கிலோமீட்டர் வேகம்னு வச்சுக்கங்களேன். அதுக்கப்புறம் வேகத்தை அதிகப்படுத்தலாம். மணிக்கு 6 அல்லது 8 கிலோமீட்டர் அளவுக்கு நடக்கலாம். நல்லா கையை வீசிக்கிட்டு நடக்கணும். மூச்சு விடுற எண்ணிக்கை அதிகரிக்கணும். இது மாதிரி ஒரு 30 நிமிஷம் நடக்கலாம். தனியாக நடந்து போகிறதுக்கு உங்களுக்கு என்னமோ மாதிரி இருக்குதா, கூட யாரையாவது சேர்த்துக்குங்க. ஒரு குரூப்பாக சேர்ந்து போகலாம். நடக்கிறதுங்கிறத ஒரு சந்தோஷமான சமாச்சாரமாக ஆக்கிக்கணும். தினம் இப்படி நடக்க வேண்டி இருக்குதே அப்படின்னு புலம்பிக்கிட்டே போகக்கூடாது. சில பேர் நடக்கிறப்போ கடந்த காலத்தை அசை போட்டுக்கிட்டே போவாங்க, சில பேர் வருங்காலத்தை அசை போட்டுக்கிட்டே போவாங்க, சில பேர் முக்கியமான திட்டம்லாம் இப்படி நடக்கிறப்போ தான் தீர்மானம் பண்ணுவாங்க. நடக்கிறதுனால மன இறுக்கம் குறையுது, பரபரப்பு குறையுது, மன ஆற்றல் பெருகுது, தன்னம்பிக்கை வளருது, முதுமை வந்து தள்ளி போகுது, செயல்திறன் அதிகரிக்குது. இதை தவிர உடம்புக்கும் பலவிதமான சௌகரியங்கள் ஏற்படுது. அதனால் இதுவரைக்கும் நடக்க ஆரம்பிக்காதவங்க இனிமேல் வந்து இந்த குறிப்புகளை கவனத்தில் வச்சுக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சுடலாம். சார்லஸ் லேம்ப் அப்படின்னு ஆங்கில இலக்கிய மேதை ஒருத்தர், அவர் ஒரு தரம் உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போனாராம். டாக்டர் அவரை பார்த்துட்டு, நீங்கள் தினமும் காலையில் வெறும் வயத்தில் நடக்கணும் அப்படின்னாராம். வெறும் வயத்தில் நடக்கிறதுக்கு நான் தயார், ஆனால் வயறு கிடைக்கணுமே சார், யார் வயத்து மேலே நடக்கிறது டாக்டர் அப்படின்னு கேட்டாராம் இவர்.
1: கேட்டது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
5: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
6: இதே ராகது நிறைவு பாடலாக கனாப்பட பாடலை கேட்டிருக்காங்க. கருமண்டபத்திலேருந்து நிஷா, தஞ்சாவூர் கூடலு, லிபிசா, சியோனா, ரியோனா, ஜெரால் இவங்களோட சேர்ந்து, சின்ன சேலத்துலேருந்து சர்தார் உசைன்.

0: இது வரைக்கும் திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதய ராகம் இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மற்றும் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருப்பது
1: மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேரம் இப்போ 9 மணி ஆச்சு. கேட்கலாம் இனி.
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் 12 ஆண்டுகால நிறைவு மற்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி நாட்டின் நீண்டகால பிரதமர் என்பதை கொண்டாடும் வகையில் புதுதில்லியில் இன்று அக்கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. பிரதமர், மத்திய அமைச்சர்கள், அக்கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சித் தலைவர்கள், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆளும் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் முதலமைச்சர்கள், துணை முதலமைச்சர்கள் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளனர். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக இன்று செல்கிறார். இவ்விரு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் வெளியுறவு அமைச்சர்களை சந்திக்கும் அவர் இருதரப்பு உறவுகள், வர்த்தகம், பொருளாதாரம் உள்ளிட்டவைகளில் அடுத்த கட்ட முன்னெடுப்புகள் குறித்து கலந்து ஆலோசிக்கிறார். பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாரதி ராஜா உடல்நலக்குறைவால் இன்று காலமானார். அன்னாருக்கு வயது 85. திரைப்படங்களை படப்பிடிப்பு தளங்களிலிருந்து இயற்கையான எழில் கொஞ்சும் கிராம சூழலுக்கு எடுத்துச் சென்ற பெருமைக்குரியவர் பாரதி ராஜா. 1977 16 வயதினிலே படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமான அவர் கள்ளுக்குள் ஈரம் படத்தில் கதாநாயகனாக நடித்தார். கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள், நிழல்கள், அலைகள் ஓய்வதில்லை, மண்வாசனை, முதல் மரியாதை உள்ளிட்ட 40-க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை இயக்கிய அவர் தெலுங்கு, ஹிந்தி மொழி படங்களையும் இயக்கியுள்ளார். 2004 நாட்டின் உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது அவருக்கு வழங்கப்பட்டது. தேசிய திரைப்பட விருதுகள், தென்னிந்திய பிலிம்பேர் விருதுகள், மாநில திரைப்பட விருதுகள் உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றவர். என் இனிய தமிழ் மக்களே என்ற பாரதி ராஜாவின் கம்பீரமான குரல் தமிழக மக்கள் அனைவரது மனதிலும் நீக்கமற நிறைந்துள்ளது.
4: என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா மீண்டும் மண்வாசனையோடு வருகிறேன். கிராமங்கள் எனக்கு சலிப்பதே இல்லை. ஒரு கல்லை தொட்டாலும் கதை சொல்லும், ஒரு புல்லை தொட்டாலும் அதுவும் ஒரு கதை சொல்லும். முகவரையின்றி கொட்டி கிடக்கும் கடிதங்களைப் போல ஆயிரம் ஆயிரமாய் இங்கும் அங்கும் கொட்டி கிடக்கின்றன எங்கள் கிராமத்து கதைகள்.
3: கள்ளக்குறிச்சி வட்டத்திற்குட்பட்ட 4 குறுவட்டங்களைச் சேர்ந்த 93 வருவாய் கிராமங்களில் ஜமாபந்தி நாளை மறுநாள் முதல் 23 வரை நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா தெரிவித்துள்ளார். சிட்னியில் நடைபெறும் ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் துருவ் ராவத் மனிஷா இணை ஆஸ்திரேலிய இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 10 மணிக்கு.

0: ஆபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: எதிரும் புதிருமான வாதங்களும் கருத்து மோதல்களும் மோசமில்லை, அவை நமக்கு தெளிவை தருகிறது, ஆய்ந்தறிய வாய்ப்பாக இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு வசந்த் அழைப்பில் அதுவா இதுவா விவாதத்திற்கு உங்களை வரவேற்று இணைகிறோம். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்க விரும்புகிற அறிமுக நேயர்கள் +34 3 1 240 102 1 இந்த நிற்க அழைக்கலாம். நமக்கு ரொம்ப பழக்கமான வழக்கமான பாசக்கார நேயர்களே, நீங்க +34 3 1 240 102 1 இந்த என்ன தொடர்பு கொள்ளுங்க. வாட்ஸ்அப் வழியா உங்க கருத்துக்களை நீங்க பகிரலாம். 938 546 102 1 இந்த எண்ணுக்கு தமிழ்ல சுருக்கமா உங்களுடைய கருத்துக்களை தட்டச்சு செய்து அனுப்பி வைக்கலாம். இன்றைய விவாதம் என்ன? இன்றைய தலைமுறைக்கு அதிகம் தேவை உறவுகளா நண்பர்களா?

0: நேர்கள் இனி கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடி பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள் இந்தியாவின்.

0: ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமி கண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
2: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
3: திருச்சி சாரதாசு, காத்திருங்கள்.
4: வசந்த் அழைப்பு கேட்டுட்டு இருக்கோம். திருச்சி FM ரெயின்போ 102.1 இன்னைக்கு அதுவா இதுவா எதை பத்தி விவாதிக்கிறோம்னா, இன்றைய தலைமுறைக்கு அதிகம் தேவை உறவுகளா நண்பர்களா அப்படின்னுதான். இந்த தலைப்பு ஏன் எடுத்தோம் அப்படின்னா, எப்பவுமே தேவை எப்போ வரும் அப்படின்னா, இல்லாத போதோ இல்ல குறையும் போதோதான் தேவை அப்படிங்கறது வரும் இல்லையா. முன்னெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, அந்த உறவுகள் வந்து அம்மா அப்பா பெரியம்மா பெரியப்பா சித்தி சித்தப்பா அத்தை மாமா தாத்தா பாட்டி கொழுந்தனார் அன்னியார் மச்சினிச்சி மதினி இப்படி அப்படியே நீண்டுகிட்டே போச்சு இல்லையா. அந்த உறவு முறைகள் நீண்டு போன போது பாசமும் அதிகமாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த வார்த்தை அங்கிள் ஆண்டி அப்படின்னு எப்போ சுருங்க தொடங்குச்சோ அன்னைக்கே உறவுகளோட பாசமும் பேரளவில் தான் இருக்கு, கொஞ்சம் குறைய தொடங்கிருச்சு அப்படின்னு தான் தோணுது. அதனால இன்றைய தலைமுறைக்கு அதிகம் தேவை உறவுகளே அப்படின்னு சொல்றதுக்கு சில பேர் இருந்தாலும் அதெல்லாம் கிடையாதுங்க. என்னதான் இருந்தாலும் நட்பு வட்டாரங்கள் இன்னைக்கு ரொம்பவே குறைஞ்சிருச்சு. முன்னொரு காலத்துல பாத்தீங்கன்னா 1960 எனக்குலாம் 100 நண்பர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே 1980 பாத்தீங்கன்னா 50 நண்பர்கள் இருந்திருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி 2020 பாத்தீங்கன்னா ஒரு 10 பேரு. ஆனா இன்னைக்கு 2026 அப்படின்னா ஒரே ஒரு நண்பனாவது இருக்காங்களான்னு கேட்டா கொஞ்சம் கேள்விக்குறி வருது. நண்பன் இருக்கானா எனக்கே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சந்தேகமும் வருது.
5: என்ன செல்வ ஆய்வறிக்கை வெளியிடுறபடி சொல்லிட்டு இருக்கீங்க.
4: ஆமா, சமீபத்துல படிச்சு ஏற்கனவே சொல்லிருக்கேன், நம்ம நேர்களுக்கு தெரியும். இதை வச்சு பார்க்கும்போது தான் இந்த சிந்தனை நமக்கு வருது. அப்ப இன்றைய தலைமுறைக்கு அதிகம் தேவை ஒருவேளை நண்பர்களா இருக்குமோ அப்படின்னு, அதனால நேயர்கள்ட்டே விட்டு பார்ப்போம் எதை அவங்க வந்து விரும்புறாங்க எதை தேர்வு பண்றாங்க அப்படிங்கிறது தான். வாங்க நேர்களே, உங்களுடைய கருத்துக்களை 246-102-1 அறிமுக நேர்கள் 240-102-1 இந்த எண்களை தொட்டு வந்து சொல்லலாம். நீங்க உங்களுடைய கருத்துக்களை 938-546-102-1 அப்படிங்கிற இந்த கட்சுவின்ல கூட நீங்க பதிவு செய்யலாம்.
5: சித்தியா இருந்தாலும் அத்தையா இருந்தாலும் ஒரேடியா ஆண்டி தான், பக்கத்து வீட்டுல இருக்கவங்களும் ஆண்டி தான். அப்படின்னா என்ன, இப்ப உறவின் முறையார்கள் ரொம்ப நெருங்கியவர்களை எப்படி கூப்பிடுற, அந்த வித்தியாசமே தெரியாத அளவுக்கு எல்லாரும் அங்கிள் ஆண்டின்னு மாறி போயிட்டாங்க. அதனால உறவுகள் மீது உள்ள பற்று கொஞ்சம் அப்படியே குறைஞ்சு போனதுனால அங்க தேவை அதிகரிக்கலாம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தையும் நேர்களை கொடுத்துருக்குறோம். இப்ப என்னன்னா, கேக்குறது இளைய தலைமுறை பத்தி. நம்ம நிகழ்ச்சியில ஆர்வமா பங்கேற்கிறவங்க பெரியவங்க தானே, எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் இளையோர் மனப்பான்மையிலிருந்து நாம இதை அணுக வேண்டியிருக்கு அப்படின்றத முன்கூட்டியே நேர்களுக்கு சொல்லிக்கிறோம். அந்த அணுகுமுறையோட தான் நேர்கள் வருவாங்கன்ற நம்பிக்கையில நாகராஜ் அவர்கள் ஆனந்தபுரத்திலிருந்து வாட்ஸ்அப் வழியா என்ன சொல்றாங்க அப்படின்னு கேக்குற மாதிரி இணைப்புல நேர் காத்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறோம். வாங்க, வணக்கம்.
6: வானவில் பின்பலைக்கும் நடுவர் அவர்களுக்கும் வணக்கம். கண்டான மனிதன் என்ற சிந்தனையோடு புத்தூர்ல இருந்து துரை சுப்பிரமணியன்.
5: சொல்லுங்க, நீங்க இப்ப என்ன அப்படி இளையோர் பார்வையிலிருந்து சொல்ல போறீங்களா? பெரியவங்களாவே பேசக்கூடாது, பெரியவங்களா இருந்துட்டு சின்ன பிள்ளைங்க எப்படி பண்றாங்க அப்படி பண்ற குறை சொல்ற மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது பாத்துக்கங்க. இப்பயே சொல்லலாம்
6: கிடையாதுங்க. உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, உறவினர்களா இருந்தாலும் நண்பர்களா இருந்தாலும் முதலிடத்தில் இருப்பது உறவினர்கள் தான். இன்று இளைய தலைமுறை முறையினருக்கு மிகவும் தேவை உறவினர்கள் தான். இப்ப ஒரு நண்பர் இருக்காரு எனக்கு அப்படின்னா, கடை வரைக்கும் வருவாரு, முடியலன்னா வந்து பாப்பாரு, சில பண உதவிகள் செய்யலாம், ஒரு ஆறுதலா சொல்லலாம். ஆனா கடைசி வரைக்கும் ஒரு முடியல, ஒருத்தர் படுக்கையா இருக்காரு, உடம்பு சரியில்லை, ஒரு காய்ச்சல்னா அம்மாவோ அக்காவோ தங்கையோ தான் கூட இருந்து பார்த்து அவருக்கு என்ன தேவை, எந்த நேரத்துல மருந்து கொடுக்கணும், என்ன செய்யணும் அப்படிங்கறதுல இருந்து, இன்னைக்கு நீ பள்ளிக்கூடம் கிளம்புற வேலைக்கு கிளம்புறன்னா அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் எல்லாமே செஞ்சு கொடுக்கறது அது அம்மாவா இருக்கலாம். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் மனைவி வந்துருவாங்க, அவங்கதான் கடைசி வரைக்கும் அவருக்கு துணையா இருந்து அவர் முடியாம கிடந்தா கூட எல்லாத்தையுமே பாக்குறது மனைவி தான். அதான், அதனால உறவுகள் தான் கடைசி வரைக்கும் இளைய தலைமுறையா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் அவங்களுக்கு கடைசி வரைக்கும் உறவினர்கள் தான். நண்பர்கள்லாம் ஒரு கட்டத்துக்குள் ஒரு வரவு முறைக்குள் தான் வருவார்கள். அதுக்கு

0: அப்புறம் வரமாட்டாங்க. நான் குறை சொல்ல, அவங்கள இதான் உண்மை,
1: இதான் உண்மை. நன்றிங்க இணைப்பில் வந்ததுக்கு. நினைச்ச மாதிரியே ஐயா அப்படி பொதுவாக சொல்லிட்டு போயிட்டாங்க. நாகராஜ் அவர்கள் என்ன சொல்றாங்க வாட்ஸ்அப் வழியெல்லாம், பள்ளிக்கூட நட்பு, கல்லூரி நட்பு, வேலை செய்யும் இடத்தில் நட்பு எல்லாம் ஒரு காலத்தில் முடிவுக்கு வரும். ஆனால் தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும், உறவு இருக்கும் வரை வரும் உறவுகள் தான் ஆழமானது அப்படின்னு தன்னுடைய கருத்தை பதிவிட்டிருக்கிறாங்க. மற்றும் ஒரு நேயர் இரா ராஜ்குமார் திருச்சி காஜாமலை பகுதியிலேருந்து வாட்ஸ்அப் வழியாக என்ன சொல்கிறாங்க, உறவுகள் மட்டுமே அப்படின்னு ஒற்றை வரியில் சொல்லியிருக்கிறாங்க. இன்றைய தலைமுறைக்கு அதிகம் தேவை உறவுகளா நண்பர்களா, யாருடைய உறவு அதிகமாக தேவைப்படுது அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் இப்போது எதனால் இந்த யோசனை வந்திருக்கும் அப்படின்னா, உறவுகள் மீதான பற்று இப்போ இருக்கிற இளையோருக்கு குறைஞ்சி போச்சோ அப்படின்ற ஒரு சிந்தனையும் நமக்குள்ளே இருக்க தான் செய்யுது. இப்படி யோசிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இப்போ வீட்டில் வந்து ஏதோ ஒரு விசேஷம் வைச்சோம் அப்படின்னாக்க உறவுகள்லாம் நிறைய பேர் வந்து இங்கே தங்கி இருந்து நம்ம கூட இருந்து நிறைய உதவிகள் செஞ்சு அந்த நிகழ்ச்சியை திறம்பட நமக்கு செஞ்சு தருவாங்க. அப்படிலாம் வீட்டுக்கு வந்து போக இருக்கும்போது வீட்டில் இருக்க சின்ன பிள்ளைங்க எப்பவுமே கொஞ்சம் சங்கடப்படுவாங்க அவங்கள்ட்ட பேசுறதுக்கு. இவங்க தான்ப்பா அவங்க சுற்றி அந்த ஊரில் இருக்காங்க இப்போ வந்திருக்காங்க அப்படின்னா இப்படி பார்த்துட்டு அப்படின்னு உள்ளே ஓடி போயிடுவாங்க அப்படி பயந்துக்கிட்டு. அது மாதிரி கொஞ்சம் பழகிறதுல ஒரு சிரமம் இருக்கு. அப்போ அந்த காலத்தில் இருந்தவங்களாம் மட்டும் என்ன பொண்ணை பார்த்தோன்னே பேசி பழகிட்டாங்களா அப்படின்னு யோசிக்க வேண்டியிருக்குல்ல. அது கொஞ்சம் ஆரம்பத்தில் அப்படித்தானே இருக்கும்.
2: ஆமாம், ஏன்னா அப்போலாம் பார்த்தீங்கன்னா பக்கத்து பக்கத்துலேயே வேற உறவுகள் இருப்பாங்க. அதனால பத்தாவது அந்த தெருவே வந்து உறவுகளாக தான் இருக்கும். அதனால் ஒரு வீடு இல்லைனா அடுத்த வீட்டில் போய் விளையாடுறது அப்படியே பேசுறது அந்த பழக்கம் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. ஆனால் அதை விட பெருமையாக அவங்க பெற்றோர்கள் சொல்றாங்க, என் பிள்ளை ஷை டைப், தனிமையிலே இருந்து பழகிட்டாங்க, யார்ட்டையும் அவ்வளோ சீக்கிரம் பேச மாட்டாங்க அப்படின்னு அவங்களே சொல்லி அந்த குழந்தைய ஒதுக்கிடுறாங்க.
1: சரி அப்போ இப்படியே இருந்துக்கலாம் போல் இருக்கு, இல்லை ஒன்றும் தப்பு இல்லை போல் அப்படின்னு அந்த பிள்ளைங்களுக்கும் தோணிடுமோ என்னவோ தெரில. என்ன அவங்கள்ட்ட நேரடியாக கேட்கலான்னா இப்போ எல்லாம் பள்ளிக்கூடம் கல்லூரிக்கு போயிருப்பாங்க. ஆனால் சில கல்லூரி மாணவர்களுக்கு வேணால் இப்போ கொஞ்சம் நேரம் கிடைக்கலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வாங்க, உங்கள் கருத்தை சொன்னீங்கன்னா தேவையில்லை. இன்றைய தலைமுறைக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். யார் அதிகமாக நீங்கள் நாடுறீங்க, உறவுகள் வேணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை நண்பர்கள் வேணும்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் என்ன பண்ணலாம், வாட்ஸ்அப் வழியாக கூட நீங்கள் உடனே அனுப்பலாம். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி 9486102 நீங்கள் நேரில் வந்து பேசணும்னா அறிமுக நேராக நீங்கள் இருந்தீங்கன்னா 4341 2461 கேட்டுட்டு இருக்கோம். இது வசந்த் அழைப்பு.
3: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பு.
4: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி
5: பிஎஸ்சி பிசிஏ பிபிஏ பிகாம் எம்எஸ்சி எம்சிஏ எம்காம்
4: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி டவுன் ரயில் நிலையம் அருகில் திருச்சிராப்பள்ளி 2. இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

0: வசந்த் அழைப்புல அதுவா இதுவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம். இன்றைய தலைமுறைக்கு அதிகம் தேவை உறவுகளா நண்பர்களா அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கோம். வாட்ஸ்அப் வழியா நேர்கள் அவங்களுடைய கருத்துக்களை அமைச்சுட்டே இருக்கிறாங்க. அந்த வகையில் வீரமணி காமராஜ் நகர் மணப்பாறையிலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைய தலைமுறை முறையாக வழிநடத்தி செல்வது உறவுகளே. நட்பு வேண்டாம் என்று சொல்லவில்லை, நட்பும் வேண்டும். அதே சமயம் உறவுகளை அரவணைத்து செல்ல வேண்டும். நட்பு ஒரு எல்லை வரைதான், உறவுகள் கடைசி வரைக்கும் நீடிக்கும். எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் அனுசரித்து செல்வது உறவுகள்தான். நட்பு உதவி செய்யும், நட்பும் வேண்டும், அதைவிட முக்கியம் உறவுகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவே உறவே சிறந்ததுன்னு பி வீரமணி அவர்கள் வாட்ஸ்அப் வழியா.
1: இப்போ இணைப்புல இருக்கக்கூடியவங்க, வணக்கம்.
2: வணக்கம் செல்வா மேம்க்கும் சுஜலா மேம்க்கும் காலை வணக்கம்.
1: வணக்கம்,
2: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோமா, நீங்க நல்லா இருக்கீங்களா? உங்க பேர் என்ன?
2: நல்லா இருக்கோம். நான் கீழகொண்டமேட்டுல இருந்து தமிழ்செல்வி கல்யாண சுந்தரம் பேசுறேன்.
0: நாங்களும் கண்டுபிடிச்சிட்டோம், சொல்லுங்க.
2: நீங்க கொடுத்துருக்க தலைப்பு வந்து கொஞ்சம் உண்மையை சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு இருக்கு. உறவும் முக்கியம், நண்பர்களும் முக்கியம். ஆனா இன்றைய தலைமுறைக்கு எது தேவை அப்படின்னா, என்னுடைய ஓட்டு நண்பர்களுக்கு தான். ஏன்னா உறவு வந்து என்னைக்கு இருக்கு, அந்த உறவு வந்து நீர் அடிச்சு நீர் விலகாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஏற்கனவே உறவுங்கிறது இருக்கு. நீங்க கேட்டிருக்கிறது தேவை அப்படிங்கும் போது நண்பர்கள் தான் தேவை. ஏன்னா படிப்பு விஷயமா வேலை நிமித்தமா எல்லாரும் வெளியில போய் இருக்காங்க. அந்த இடத்துல அந்த சூழ்நிலையில அவர்களுக்கு நல்ல நண்பர்கள் தான் தேவை. அப்புறம் வயசானவங்க அவங்கவுங்க தனியா இருக்கும் போது நமக்கு இங்க அக்கம் பக்கத்துல இருக்கிற நண்பர்கள் தான் ஃபர்ஸ்ட் தேவை.
1: சரி, எந்த இடத்துலயாவது நீங்க உணர்ந்து

0: இருக்கீங்களா, என்னுடைய உறவு விட இந்த இடத்துல என்னுடைய நண்பன் தான் என்ன தூக்கி விட்டான்.
1: கண்டிப்பா கண்டிப்பா நான் உணர்ந்திருக்கேன், நிறைய டைம்ல நான் உணர்ந்திருக்கேன். என் நண்பர்கள் சொல்லிதான் எங்க பிள்ளைங்க வந்தாங்க அந்த இடத்துக்கு. அப்புறம் அது மாதிரி வந்து முதல்ல உதவக்கூடியவங்க அக்கம் பக்கத்துல இருக்கிற நண்பர்கள். உறவா இருந்தாலும் நம்ம அளவோட தான் உறவு கிட்டே இருக்கணும், அப்பதான் அந்த உறவு நீடிக்கும்.
2: தமிழ் செல்வம் உறவுகளா இருந்தாலும் பாராட்டணும். என்னன்னா இப்ப நீங்க கேள்வி கேட்டா கூட, செல்வா கேட்டா கூட, அப்பையும் ஒரு இளையோர் அப்படின்ற அவங்க உங்க வீட்டு பிள்ளைங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்றது அந்த கண்ணோட்டத்திலேயே சொன்னீங்க பாருங்க. நீங்க ஜெயிச்சிட்டீங்க மாதுல, ரொம்ப சிறப்பு. இளையோர் பார்வையில நீங்க சொல்லியிருக்கிறீங்க, அவங்களுக்கு பிறப்பிலேயே வாய்த்து விடுகிறார்கள் யாரு, உறவுகள் இருக்கத்தான் செய்யறாங்க. அப்ப தேடி கொள்வது யார, நண்பர்களை அப்படின்னு அழகா சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப நன்றி இணைப்புல வந்ததுக்கு. மணிப்பூரி பாலன் பெரம்பலூர்ல இருந்து, இன்றைய தலைமுறைக்கு நண்பர்களே தேவை. ஏனென்றால் ஒரு வீட்டில் ஒன்று அல்லது இரண்டு குழந்தைகளே இருக்கின்றார்கள். ஒவ்வொரு தம்பதியினரும் இப்படியே பெற்று வளர்ப்பதால் உறவுகள் மிக மிக குறைந்து போனது. அவர்கள் தங்களது சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்ள நண்பர்களை தவிர வேறு வழிகள் இன்றைய தலைமுறைக்கு இருப்பதாக தெரியவில்லை. நல்ல நண்பர்களை அவர்கள் தேர்ந்தெடுக்க திருக்குறள் வழி நாட வேண்டும். நன்றி அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ திருக்குறளை நம்ம நட்பதிகாரத்தை நல்லா படித்து பார்த்து அதுக்கேற்றாற் போல் நடந்துக்கிட்டு நம்ம தேடுகிற நண்பர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்க்கணும். உடுக்கை இழந்தவன் கை போலே ஆங்கே எடுக்கன் களைவதாம் நட்பு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்க இந்த திருக்குறளை. அப்படிப்பட்ட நண்பர்களை நம்ம தேடுறது என்ன அவ்வளவு சர்வசாதாரண விஷயமா? அப்படிதான் இப்போ அப்போ தேடி பழகிதான் பார்க்கணும். அப்போ எப்போ நமக்கு வந்து இப்படிப்பட்டவங்க தான் நமக்கு கடைசி வரைக்கும் நம்மளோட நட்பாக துணையாக வருவாங்க அப்படின்னு இருக்கவங்களும் அவங்களை எப்போ பாடுபட்டாவது அவங்கள காத்துக்கொள்ள முயற்சி செய்யணும் வாழ்நாள் முழுக்க அப்படின்றது தான் நமக்கு வந்து இவங்கெல்லாம் பெரியவங்கெல்லாம் சொல்ற பாடமா இருக்கு.
0: ஆமா, அப்ப முன்னாடிலாம் சொல்லுவாங்க தெரியுங்களா, உன்னுடைய நண்பன் யாருன்னு சொல்லு, நீ எப்படிப்பட்டவனோ உன்னை பத்தி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல.
2: ஆமா,
0: அது இன்னைக்கு குறைஞ்சிருச்சு. நண்பன்கள் இருந்தால் தானே போய் விசாரிக்கிறதுக்கே, முன்னெல்லாம் பொண்ணு பாக்குறதுக்கெல்லாம் அப்படிதான் பண்ணுவாங்க. மாப்பிள்ளை பையன் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க, அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கு, அப்படிலாம் பார்த்துட்டு அந்த பையனோட பண்பு வந்து எப்படி இருக்குன்னு முடிவு பண்ணுவாங்க.
2: இப்போ நட்புகள்ல இப்படி கூட இருக்கும், ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா பெரிய வட்டாரம்லாம் இருக்காது, ஒருத்தர் தான் இருப்பாங்க, இல்லைன்னா எண்ணி ரெண்டு பேர் தான் இருப்பாங்க அவங்க, ஆனால் எப்போதும் கூட இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வகை உண்டு. இன்னும் சில பேர் எப்படி தெரியுமா, அஞ்சாறு பேர் இருப்பாங்க, இல்லை அதுக்கும் மேற்பட்டவங்க ஒரு பத்து பேர் கொண்ட குழுவினராக கூட இருப்பாங்க அவங்க, ஆனாலும் அவங்க ஒற்றுமையாக இருப்பாங்க. ஆனால் இதில் ரெண்டில் எது ரொம்ப சிறந்தது அப்படின்ற மாதிரி கூட நேர்கள் கருத்து சொல்லலாம். இப்போ இருக்கிற இளையோர் வந்து நம்ம பார்க்கறதுக்கு நம்ம ரொம்ப அணுகலை அப்படின்னா கூட ஓரளவுக்கு பார்க்கும்போது நமக்கு என்ன புரியுது, அவங்க நல்ல பெரிய நட்பு வட்டாரத்தோடு தான் இருக்காங்களோ இப்போ இருக்கவங்க அப்படின்னு தோணுது. அதை பற்றி நீங்கள் என்ன கண் கூட பார்க்குறீங்க அப்படின்னு கூட நேர்கள் பகிர்ந்துக்கலாம். கல்லூரி மாணவர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்கணும்னு திருப்பி திருப்பி கூப்பிட்றோம், வாங்க. 938-546-102 இதுதான் வாட்ஸ்அப்பே, நீங்கள் உங்கள் கருத்துக்களை அனுப்பலாம். வாங்க, வணக்கம், இணைப்பில் இருக்க நேயர்.
3: வணக்கம்,
2: ஆ சொல்லுங்க ஐயா. ஆ
3: நல்ல ஒரு அருமையான தலை கொடுத்துருக்கீங்க. என்னை பொறுத்தளவுல நண்பர்கள் தான் அன்னைக்கு இளைஞர்களுக்கு வந்து உறவுகள் வந்து மேம்படுங்கிற மாதிரி சொல்ல வரேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு சுருக்கமா சொல்லிக்கிறேன். என்னோட நண்பரோட பையன் வந்து கொஞ்சம் கெட்ட பழக்கங்கள்லாம் அவர் இருந்தாரு. ஆனா வந்து வீட்டுல உள்ளவங்க அவங்க திருமணம் செய்ய வச்சு மறுத்தாங்கம்மா, நடந்த சம்பவம். ஆனா வந்து ஒரு அஞ்சாறு பெண்கள் வரைக்கும் பார்த்து பார்த்து வந்து அவங்க பையனுக்கு தட்டி கழிச்சிட்டே போச்சு. ஆனா நாங்க வந்து நாங்கள் அப்ப கருவங்க நான் ஒர்க் பண்ணிக்கிறேன் டைலரு, ஆனா நாங்க நண்பர்களா சேர்ந்து அந்த பையனுக்கு அப்படின்னா கிடையாது, நல்ல பையனு அதெல்லாம் நாங்க பாத்துக்கோம், நல்ல அருமையான டைப் அப்படின்னு சொல்லி அவருக்கு திருமணம் செஞ்சு வச்சோம். ஆனா முன்னாடி திருமணத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி இருந்தாரு. ஆனா அந்த சொந்தக்காரங்க பூரா இந்த பையனுக்கு பொண்ணு கொடுக்கறது யோசனை பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு திருமணம் ஆகி ரெண்டு குழந்தைகளோட அவர் நல்ல நிலைமைக்கு கொண்டு இருக்காருன்னா இன்னைக்கு நாங்க செஞ்ச நண்பர்கள் தாமா உறவு முறைகள்லாம் வந்து எல்லாமே கருத்தாங்க. ஆனா நாங்க செஞ்சு வச்சோம் பாருங்க, அது மாதிரி உறவுகள்லாம் வந்து என்னைய பொறுத்தவரை பேசுவாமா.
2: அன்றைய தலைமுறை நண்பர்கள் எப்படி நடந்துகிட்டாங்கன்னு சொல்லிருக்கீங்க.
3: அன்றைய
2: தலைமுறை நண்பர்களாக நீங்க இருந்து செய்தது
3: நடந்த சம்பவம் தான்.
2: அப்ப இன்றைய தலைமுறையில உங்களையும் சேர்த்துக்கணும். நண்பர்கள் தான், ஏனென்றால் உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள முடியாத கருத்துக்களை கூட நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு அவங்களுடைய கருத்து.

0: அனுப்பிச்சிருக்கிறாங்க. நீங்களும் இதே போல் வாட்ஸ்அப் வழி அனுப்பலாம், இல்லை நீங்கள் நேரடியாக பேசலாம். சுழி 4-3-1-246-102-1.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
2: நேர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
4: ஆமா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
3: உண்மையாவா?
4: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட்.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
6: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
7: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
8: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
9: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
10: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
11: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.

0: ஹலோ, சொல்லு கார்த்தி.
1: டே அருண், இந்த கதை கட்டுரை கவிதை எல்லாம் எழுதுவல்ல, நம்ம திருச்சி வானொலியில நாடகத்துக்கு கதை எழுதி அனுப்ப உனக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடைச்சிருக்கு நண்பா.
0: நிஜமாவா சொல்ற? கொஞ்சம் விளக்கமா தான் சொல்ல.
1: அதான்ப்பா, நம்ம திருச்சி வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆயிடுச்சுல்ல.
0: ஆமா,
1: இந்த பெருமையில நேயர்களும் பங்கெடுத்துக்கிற விதமா வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க நண்பா.
0: ஓஹோ,
1: அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை, இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட பேஸ் பண்ணி நாடக பாணியில கதை எழுதி 8x8 பக்கத்துக்குள்ள நல்லா A4 தாள்ல டைப் பண்ணி அனுப்பணுமா.
0: 8x8 பக்கத்துலயா? போதுமா?
1: போதும், நாடகம் 15 நிமிஷம் தானே.
0: ஓகேப்பா.
1: முகவரி உனக்கே தெரியும் தானே? இருந்தாலும் உனக்கு நான் ஒரு வாட்டி சொல்றேன், கேட்டுக்க. நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1.
0: நாடகத்தை மெயில்ல சென்ட் பண்ணலாமா?
1: இல்ல இல்ல, தபால் மூலமா தான் அனுப்பணும்.
0: எல்லாம் சரிதான், எந்த தேதிக்குள்ள அனுப்பணுமா?
1: சரியா கேட்ட, வர 30ஆம் தேதிக்குள்ள எழுதி அனுப்பிடு. அது மட்டும் இல்ல, உன்னோட நாடகம் தேர்வானா வானொலி நிலையத்தாரே அதை பதிவு பண்ணி அதை ஒளிபரப்பவும் செய்வாங்க. ஒளிபரப்பாகிற உன் நாடகத்துக்கு தக்க சன்மானமும் உண்டு நண்பா.
0: கரும்பு திங்க கூலின்னு சொல்லு, சவாலான வேலைதான்.
1: சரிதான், ஓ சாமர்த்தியத்தை அதுல காட்டு.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
4: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் No.1 டீலர் வசந்தன் கோ.
5: இன்றைய தலைமுறைக்கு அதிகம் தேவை உறவுகளா நண்பர்களா அப்படின்னு தான் விவாதிச்சுட்டு இருக்கோம். ஒரு கூட்டு குடும்பத்தை யோசிச்சு பாருங்களேன். அன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம ஸ்கூலுக்கு கிளம்புறோம் ஒரு குழந்தை அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் எந்திரிச்சோன்னே ஒருத்தவங்க குளிப்பாட்டி விடுவாங்க, அப்புறம் தலசி விடுறதுக்கு அத்தையோ மாமாவோ அங்கே யாராவது ஒருத்தர் இருப்பாங்க, அப்புறம் ஸ்கூலுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறதுக்கு சித்தி இருப்பாங்க. அப்படியே ஒவ்வொன்றும் வந்ததுன்னா ஒவ்வொரு உறவுகள் ஒவ்வொரு வேலையாக நமக்கு செஞ்சுட்டே இருப்பாங்க. அந்த அம்மாவுக்கு மட்டுமே அந்த முழு பொறுப்பு இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது.
6: பள்ளிக்கூட போறவங்க மட்டும் தான் செய்வாங்களா?
5: இல்ல,
6: அலுவலகம் போறவங்களாம் செய்ய மாட்டாங்க.
5: செய்வாங்க செய்வாங்க, கொஞ்சம் வளர்ந்த குழந்தையா ஆயிருவீங்கல்ல. அதனால இப்பவுமே காலேஜுக்கு போறவங்களுக்கு எல்லாம் ஊட்டி விடுறாங்கப்பா. சித்தி, அவங்க பெரியம்மா, பெரியப்பாலாம் இருந்தாங்கன்னா, அப்பா ஒரு 2 வாயாவது சாப்பிட்டு போடா, நீ அங்க போய் என்ன பண்ண போற அப்படின்னு ஊட்டி விடுறவங்களா இருக்கிறாங்க. தான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அந்த தாத்தா பாட்டி கிட்ட வந்து இந்த சுருக்கு பையில இருந்து காசு வாங்குவாங்கல்ல, அந்த அனுபவம் எல்லாம் இன்னைக்கு நிறைய தலைமுறைக்கு கிடைக்கிறதே கிடையாது. அதனால ஒருவேளை இன்றைய தலைமுறைக்கு அதிகம் தேவை உறவுகளோ அப்படின்னு கூட யோசிக்க தோணுது.

0: ஆகிச்சு பேசுறத பார்த்தா அது மாதிரி நிறைய சேர்த்து வச்சிருப்பீங்க போல இருக்கு.
1: ஆமா, நிறைய நல்லா வாங்கி
0: சரி
1: வச்சிருக்கேன். ஆனா சொல்ல போனா என்னோட பிள்ளை வந்து அவங்க அம்மாச்சி வீட்டுக்கு போனாங்க அப்படின்னா அங்க இருக்கிற விளையாட்டு பொம்மைகள் எல்லாம் அந்த வாரத்தை களைச்சு போட்டுட்டு வந்துருவாங்க. ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமைனா அங்க போயிருவோம். அந்த குட்டி குட்டி அந்த உயிர் இல்லாத அந்த பொருளை கூட ஏன் பேத்தி அடுத்த வாரம் வந்தா கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதெல்லாம் எடுத்து அந்த பையில வச்சிருப்பாங்க. அது கேக் அது வந்து எனக்கு ஒவ்வொரு வாரமும் அது ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அவங்க போகும்போதே அந்த மாதிரி யோசிக்கும் போது எனக்கு தோணுது அது வந்து அந்த தாத்தா பாட்டிக்கு தானே அது சொந்தம். யாருமே அந்த பொருளை வந்து தொடவே விட மாட்டாங்க. ஆஹா, வேணாம் அது உடைச்சிருவீங்க அப்படின்னு. ஆனா தான் பேத்தி எவ்வளவு உடைச்சாலும் அதை பத்தி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் இன்றைய தலைமுறை வந்து ரொம்பவே அவங்களுக்கு கிடைக்கலங்கிறது தான் எனக்கு தோணுது. இணைப்புல இருக்கவங்களுக்கு என்ன தோணுதுன்னு கேட்டலாம். வணக்கம்,
0: வாங்க.
2: அம்மா வாழ்க வளமுடன்.
0: சொல்லுங்க ஐயா.
2: பெருகமணி இருந்து வீரே முகமது இப்ராஹிம் பேசுறேங்கம்மா.
0: சொல்லுங்க சொல்லுங்க, இப்போ நமக்கு செய்திகளை அனுப்புவீங்க இன்னைக்கு நேரலையில வந்துட்டீங்க.
2: பார்த்து எழுதுற கொஞ்சம் லேட் ஆயிருக்கு, கொஞ்சம்
0: வாங்க பேசிடுவோம். வாங்க வாங்க,
2: முடியல
0: சொல்லுங்க.
2: ஒரு மனதனை பார்த்து அவனுடைய நண்பரை பாருங்க, அவனை பத்தி தெரிஞ்சுக்கலாம் சொல்றாங்க. அதே மாதிரி வந்து ஒரு நல்ல நண்பருக்கு உதாரணம் வந்து ஒரு செண்டு கடை மாதிரி அந்த நட்பு இருந்துச்சுன்னா
0: அந்த மாதிரி.
2: அதனால வந்து நல்ல நண்பரை தேர்ந்தெடுக்கணும், நல்ல நட்பு தேர்ந்தெடுத்தா நம்ம நல்லபடியா
0: முடியும். நல்ல நட்புன்றது வாசனை திரவிய கடை மாதிரி, தீய நட்பு
2: கொல்லப்பட்டிருக்கும். உறவுகளை துண்டித்து வாழ்வோம், சொர்க்கம் செல்ல மாட்டான் அப்படின்னு சொல்றாங்கம்மா.
0: சரி சரி,
2: உறவுகளை வந்து சேர்த்து வாழணும்.
0: அப்ப
2: அதுக்கு மெயின் தேவை நம்ம சொர்க்கம், நம்ம எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலுமே வந்துகிட்டு சொர்க்கம் ஒண்ணு இருக்கு அதுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா அந்த உறவுகளை பூரா ஆரம்பிச்சு வாழணும். ஒரு மனுஷனுக்கு நீண்ட ஆயுள் வேணுமா, உறவினோட சேர்ந்து வாழட்டும் அப்படின்னு சொல்றாங்கம்மா. அதனால வந்து என்னைக்குமே வந்துட்டு உறவு தான் முன்னாடி நிக்குது.
0: தலைமுறை இடைவெளி பத்தி எல்லாம் அவங்க யோசிக்கல. இப்ப இருக்கவங்களோ எப்ப இருக்கவங்களோ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ரெண்டு பேரும் தேவை. இப்ப ஏதாவது ஒண்ணுதான் சொல்லுங்கிறீங்க, நண்பர்களோட என்னெல்லாம் நன்மை தீமை இருக்கோ அதெல்லாம் எடுத்து சொல்லிட்டு இறுதியா என்ன சொல்லிட்டாங்க, உறவுகள் தான் தேவை அப்படின்றத தீர்க்கமா இப்படி ஆணித்தரமா சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ரொம்ப நன்றி இப்ராஹிம் அவர்களே, நிகழ்ச்சியில நீங்க பங்கெடுத்துக்கிட்டதுக்கு. கீரனூர் கீரை எஸ் எஸ் சாமி இவங்க வந்து வாட்ஸ்அப் வழியா புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து, இன்றைய தலைமுறைக்கு தேவை உறவுகள் தாண்டிய நட்பு, அது வளமா இருந்தால் வளமும் நலமும் சிறப்பும் மகிழ்ச்சியும் நிலைத்திடும். நன்றி, வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க புதுக்கோட்டையிலேருந்து கீரனூர் கீரை எஸ் எஸ் சாமி அவர்கள். லக்ஷ்மி குமரன் நகர்ல இருந்து என்ன சொல்றாங்க, இன்றைய தலைமுறையினருக்கு தேவை நட்பு தாங்க. ஜென்சி தலைமுறையினர் அலைபேசியை தான் நண்பராக நினைக்கிறார்கள். ஒரு உயிர் கொடுக்கும் நட்பு அதீதமானது. நண்பர்களோடு இன்ட்ராக்ட் பண்ணுவது போல உறவினரிடமோ அலைபேசியிடமோ பண்ண முடியாது. உறவுகளுக்கு கடமை உங்களை கவனித்துக் கொள்வது. எந்த இரத்த பந்தமும் இல்லாமல் நான் இருக்கிறேன் உனக்கு நண்பன்டான்னு சொல்கிற நட்பை அடிச்சுக்க முடியாதுங்க அப்படின்னு லக்ஷ்மி சொல்கிறாங்க வாட்ஸ்அப் வழியாக. நேர்களை நீங்களும் இது போல் உங்களுடைய கருத்துக்களை வாட்ஸ்அப் வழியாக பகிரலாம். 938-546-1 திருச்சி திருவானை கோவிலிருந்து ராஜ்குமார் சிவசங்கரன். தமிழ்ச்செல்வி அம்மா, அவங்களுக்கு உங்களுக்கு தெரியுமா பக்கத்து வீடுக்காரங்களா என்னன்னு தெரியல. இன்றைய தலைமுறைக்கு மிகவும் தேவை உறவுகளே அப்படிங்கிறாங்க. ஏனெனில் நம் பிறப்பிலிருந்து நம்மை ஒரு ஆளாக உருவாக்கும் வரை நமது எல்லா கஷ்டமான சூழ்நிலைகளிலும் நம்முடன் இருப்பது நம்மை பெற்றவர்களும் நம்முடன் பிறந்த உடன் பிறப்புகளுமே. அதன் பிறகே நட்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ உறவுகள் தான் தேவை அப்படின்றது இவங்களுடைய கருத்தாக இருக்குது. இன்னொருத்தர் வந்து டிஎஸ்என் அவென்யூலேருந்து ஹரிராஜ் ஹரிஹர ராஜ் அவர்கள் வாட்ஸ்அப்லேயே தன்னுடைய கருத்தை பகிர்ந்துருக்கிறாங்க. இவங்க நம்ம கொஞ்சம் திட்டியிருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போவும் கொஞ்சம் அறிவு

0: கோவமாக இருக்கும், ஏன் இப்போ இந்த முறை இப்படி கேட்டுப்பிட்டீங்க, இன்றைய தலைமுறை எந்த தலைமுறையாக இருந்தால் என்ன, உறவு நட்பு சரிசமமாக தானே தேவை, ஏன் இப்படிலாம் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. நல்ல நட்பும் உறவும் தான் நமது தவறுகளை சுட்டி காண்பித்து நம் வாழ்வில் உதவியாக இருக்கும். 5 வயது வரை உறவை மட்டுமே பார்ப்பவர்கள் வளர வளர நட்பும் ஒரு பார்ட் ஆகிவிடுகிறது. அப்போ ரெண்டுமே தேவைதானே அப்படி மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ வளர வளர நட்பு தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது, இப்போ இன்றைய தலைமுறைக்கு எது அதிகம் தேவை அப்படின்றனால தான் நம்ம இதை விவாதிக்கிறோம். இப்போவுமே விவாத பொருள்கள் ஒன்றுக்கு ஒன்று சளைத்ததாக இருக்கக்கூடாது, ஒரு வலிமையான விவாத பொருள்களாக இருக்கணும். அப்போ ரெண்டுமே தேவைதான்ற பக்கம் ரெண்டுமே இருக்கணுன்ற போது தான் விவாதிக்க இயலும். எது அதிகம் தேவை, அது எந்த பொருண்மைக்கு தேவை, இன்றைய தலைமுறைக்கு அதிகம் எது தேவைன்றதுனால தான் இது பொருத்தமாக ஆகிறது அப்படின்னு ஹரிஹர ராஜு அவர்களுக்கு சொல்லிக்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க, கோபப்படாதீங்க. அடுத்து, எனக்கு 3 வயது முதல் இன்று வரை சொந்தம் என்ற உறவு இல்லை. என் பெற்றவர் என்னுடன் பிறந்தவர், அதுக்கு அடுத்தது போல எந்த நட்பும் வைத்துக் கொள்வதில்லை. எஃப்எம் ரெயின்போ அறிவிப்பாளர் எல்லாரும் அன்பாக பேசுகிறார்கள், அவர்கள்தான் எனக்கு நட்பு அப்படின்னு ஸ்ரீ ராமதீபம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க.
1: ஆனா பாருங்களேன், உறவுகள் வந்து ஆல்ரெடி தேர்வு பண்ணவங்க, இவங்கதான் அவங்களுக்கு உறவு, அத்தை மாமா சித்தி சித்தப்பா. ஆனா நண்பர்கள் வந்து நாமளே தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு நம்ம கிட்டே இருக்கு. அதை நல்ல நண்பர்களா தேர்ந்தெடுக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. முகநூலா இருக்கட்டும், இன்ஸ்டாவா இருக்கட்டும், இல்ல நம்ம வானொலி நேயர்களே இப்ப யார் யாரெல்லாம் பேசுறாங்களோ அப்படியே தொடர்பு கொண்டு அவங்களுடைய நட்பு வட்டாரத்தை விரிவாக்கிக்கிறாங்க. அதுல எல்லாம் நல்ல நட்பை தேர்ந்தெடுக்கிறது இவங்க கையில தான் இருக்கு.
0: ஆமா, இப்ப ஒருத்தவங்க எந்த ஊருக்கு போனாலும் இந்த ஊர்ல எனக்கு இவங்கள தெரியும், அவங்கள தெரியும். அப்ப இதெல்லாம் தேவைப்பா, போற இடத்துல உதவிக்கு 4 பேர் இருக்கணும் அப்படின்னு வந்து சேர்த்து தேடி தேடி அப்படி நண்பர்களை மனிதர்களை சேர்த்து வைக்கிறவங்க நம்ம பார்த்துருக்குறோம். அதெல்லாம் வந்து கை கொடுக்கும், நமக்கு வந்து உதவியாக இருக்கும். அதே போல் அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை, நம்ம ஊருக்கு அவங்க வந்திருக்காங்கன்றப்போ நம்ம பார்த்து பார்த்து செய்யணும் அப்படின்னு ஒரு கொடுக்கல் வாங்கல் தான். இது மனித ஒருவருக்குள்ள தேவை தானே. இதை வந்து நம்ம சுயநலம் அப்படின்னு ஒரு ரொம்ப குறுகிய மனப்பான்மையில் அதை பார்க்க இயலாது அப்படின்றதையும் நம்ம சிந்திக்கலாம் அந்த நேரத்தில். அப்போ எது அதிகமாக தேவை இன்றைய தலைமுறையினருக்கு, இளையோருக்கு, உறவுகளா நண்பர்களா? இப்போ லக்ஷ்மி சொல்கிறாங்க, அவங்க எங்கப்பா அப்படி இதே அலைபேசியில் தான் இருக்காங்க, அதை தான் நண்பரான்னு நினைக்கிறாங்க. இப்போல்லாம் எப்படி தெரியுமா இருக்கும், உங்களுக்கு நண்பர்கள்லாம் இல்லையா, எங்கள்கிட்ட பேசுங்க அப்படின்ற மாதிரி சேவைகள்லாம் வந்து விட்டன. அது ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் மாதிரிலாம் ஆகிட்டுருக்கு, அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. சரி, அது போது இருந்தாலுமே இப்போ செயற்கை நுண்ணறிவு வந்துருச்சு, அது உங்களோட நட்பாக பேசுது. ஆமாம், அதுக்கிட்ட நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நண்பர்கள் இல்லை, உறவுகள் இல்லைன்னு கவலைப்படுறது, நான் இருக்கு உனக்கு அப்படிங்குது, என்னப்பா இது எங்கேயும் போயிட்டுருக்குன்ற மாதிரி இருக்குது. சரி, அப்படி ஒரு இப்போ ஒரு நட்பும் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் கூரநகர் லக்ஷ்மி சொல்லும்போது நம்ம அந்த அளவுக்கு யோசிக்க வேண்டியிருக்கு. உறவுகள் தானாக அமைகிறது, நண்பர்கள் நாம் தேடிக்கொள்வது. அப்போ இன்றைய தலைமுறைக்கு எது அதிகமாக தேவை நீங்கள் நினைக்கிறீங்க, நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கலாம். அதுவா இதுவா?

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
2: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
3: இன்றைய தலைமுறைக்கு அதிகம் தேவை உறவுகளா நண்பர்களா அப்படின்னு தான் விவாதிச்சுட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் இந்த தற்கொலைக்கு காரணம் தோல்வியை வந்து ஏத்துக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு யோசிச்சோம்னா, ஒருவேளை உறவுகள்கிட்ட அவங்களுக்கான ஒரு பந்தம் வந்து விலகலா இருக்குதோ அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா கூட்டு குடும்பத்திலயோ இல்ல சித்தப்பா சித்தி பிள்ளைங்க இவங்க கூட இருக்கும்போது பாத்தீங்கன்னா அடிச்சுக்குவாங்க பிடிச்சுக்குவாங்க, நாளைக்கு உடனே ஒண்ணு சேர்ந்துக்குவாங்க. அவங்க கிட்டலாம் வந்து ஒன்னா இருக்கல அப்படின்னா வெளியில என்ன ஆகுதுன்னா, அந்த பிள்ளைங்க அவங்க கூட சண்டை போட்டா அந்த பிள்ளைய எப்படியாவது நம்ம பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து வந்துருது.

0: ஸோ உறவுகள்கிட்ட நம்ம நெருக்கமாக இருக்கிறதா நல்லது, அதனால அவங்க தான் அதிகம் தேவைப்படுறாங்க அப்படின்னு ஒரு சாரம் யோசித்தாலும் திருவள்ளுவரே நிறைய என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நிறைய அதிகாரத்தில் நட்பு பற்றி சொல்லியிருக்கிறாரு. நட்பு வேண்டும், நட்பு அப்படின்னு ஒரு அதிகாரம், நட்பாராயுதல் அப்படின்னு ஒரு அதிகாரம், கூடா நட்பு, எப்படிலாம் நட்பு இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 9 அதிகாரம் வந்து நட்புக்காகவே ஒதுக்கியிருக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது நட்பு தான் அதிகம் தேவைன்னு சொல்ல தோணுது. இணைப்பில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: ஐயா வணக்கம்.
1: சமயபுரத்துல இருந்து வெங்கடசுவரன் பேசுறேன். தலைப்பு வந்து இன்றைய நிலையில். நீங்க சொல்லும் போது உறவும் இல்லை பிரிவும் இல்லைங்க மாதிரி, உறவுகளும் நட்புகளும் நாம் நல்ல நிலையில் வசதியான நிலையில் அதிகாரம் உள்ள நிலையில் இருந்தால் மட்டுமே ஒட்டுவார்கள். இதுதான் வெளிப்படையான உண்மை. நாம் வாகத்தைக்க வேண்டும் என்றால் நட்பு பெரிது உறவு பெரிது என்று சொல்லலாம், ஆனால் அது ஏற்பதற்கு இல்லை. நீங்கள் இந்த சூழ்நிலையில் நன்றாக, எனக்கு வயது 80 ஆகிறது, இன்றைய வயதில் நான் என்ன சொல்வது என்ன என்றால், இன்றைய காலத்தில் சமூக அந்தஸ்தும் பண வசதியும் இருந்தால் மட்டுமே நட்பும் உறவும் நம்மிடம் இருக்கும். இதுவான யதார்த்தமான உண்மை. தாங்கள் எந்த முடிவு கூறினாலும் இதை சுட்டி சுட்டியே வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
2: ஐயா ஐயா ஒரு நிமிஷம், முதல் முறையா நிகழ்ச்சியில பங்கேற்கிறீங்களா?
1: ஐயா
2: முதல் முறையா பங்கேற்கிறீங்களா இல்ல இதுக்கு பேசிருக்கீங்களா நிகழ்ச்சிகள்? நெடுநாள் நேரம் உங்களுக்கு தான் தெரியல போமா அப்படின்னு. ரொம்ப நன்றி இணைப்புல வந்ததற்கு. மகிழ்ச்சி, நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க, எல்லாம் இருக்கணும் நம்ம கிட்ட, சொத்து சுகம் அந்தஸ்து எல்லாம் இருந்தாதான்ப்பா யாரா இருந்தாலும் வருவாங்க. நீங்க என்ன, அவங்க தேவையா இவங்க தேவையான்றாங்க, எங்களுக்கெல்லாம் முதல்ல இதுதான் தேவைன்னு அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்க என்னத்த பேசினாலும் அதுக்குள்ளதான் சுத்தி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ராஜீவ் ரமேஷ் அவர்கள் நங்கவரத்துலேருந்து வாட்ஸ்அப் வழியா என்ன சொல்றாங்கன்னா, வசந்த் அழைப்பு இருக்கு. வணக்கம். இக்காலத்தில் உறவுகளை பற்றி தெரிவதே இல்லை, குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதும் இல்லை. முதலில் உறவுகளை பற்றி சொல்லிக் கொடுத்து அவர்கள் உறவுகளும் அளவாக தேவை, உறவு என்று சொல்லாததை நண்பரிடம் உண்மையாக சொல்லலாம், உறவுகள்கிட்ட சொல்ல முடியாத சொல்லலாம், நண்பர்கள் இறுதி வரை நமக்கு துணையாக இருப்பார்கள், இதுதான் கண்டறிந்த உண்மை. கடவுள் பாதி மிருகம் பாதி என்ற பாடல் மாதிரி உறவுகள் பாதி நண்பர்கள் முழு என்ன வாழ்க்கையை நடத்துவது நம் கையில் உள்ளது, அது எப்படி பாதி முழுவது வந்து அப்புறம் ஒன்றரை. ஐயா வேற ஒரு கணக்கு சொல்கிறாங்க, சரி நம் கையில் உள்ளது என்று கருத்து அப்படின்னு ராஜீவ் ரமேஷ் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க பாதி அவங்க பாதி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. மற்றும் ஒரு நேயர் சுந்தர்ராஜன், சி சுந்தர்ராஜன், எஸ் ரங்கன் ஸ்ரீரங்கத்திலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உறவு முறை நட்பு இரண்டும் இரு கண்கள் போன்றவை, ஆனால் இன்றைய நிலையில் சொந்த பந்தங்களுடன் வரவேற்பது நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியால் குறைந்து வருகிறது ஒரு பக்கம் இருக்கிறது. மறுபக்கம் நட்பு தோழமை என்பது தக்க சமயத்தில் உயிர் காப்பான் தோழன் என்பது எங்கள் எண்ணமும் கருத்தும். ரெண்டையுமே சொல்லியிருக்கிறீங்களே, எந்த எதை உங்கள்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியலையே. அப்போ வேணால் இப்படி வச்சுக்கலாம், நண்பர்கள் பக்கம் ரங்கன் ஐயா வச்சுக்கலாம், ஸ்ரீரங்கத்திலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. அனுராதா நாராயணன் திருச்சி என்ன சொல்றாங்கன்னா, நண்பரோ உறவினரோ நம் மனதிற்கு பிடித்தவர்கள் தான் முன்னுரிமை பெறுகிறார்கள், எல்லாம் நம் மனத்தை பொறுத்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு வார்த்தை நண்பரிடம் வருவதற்கும் உறவுகளிடமிருந்து வருவதற்கும் பாகுபாடு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவர்களையும் எந்த பக்கம் சேர்ப்பது என்று தெரியவில்லை. அனுராதா நாராயணன் அவர்களை மத்தியில் வச்சுப்போம். பெல் டவுன்ஷிப்ல இருந்து ராமலட்சுமி அவர்கள், உறவுகளே, போன வாரம் வியாழக்கிழமை என் அண்ணன் பையன் திருமணம் திருநெல்வேலியில் நடந்தது. எனது உடன் பிறந்தவர்களின் பசங்களுக்கு உறவுகளின் முக்கியத்துவத்தை அவர்களின் பங்களிப்புகள் பற்றி எடுத்து காண்பிக்க சரியான களமாக இருந்தது. 3 நாட்கள் விசேஷத்துக்கு வரிந்து கட்டி உதவி செய்யும் உறவினர்களை காண்பித்தது எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது. வெளிநாட்டில் வசிக்கும் எனது தங்கை குழந்தைகள் உறவினர்கள் செய்யும் உதவிகள் முக்கியத்துவம் பற்றி தெரிந்து கொண்டனர். இன்றைய தலைமுறைக்கு உறவுகளின் முக்கியத்துவம் அதிகம் தேவை. எனக்கு சரியான நேரத்தில் வந்த சரியான தலைப்பு அப்படின்னு ராமலட்சுமி அவர்கள் சொல்லியிருக்காங்க. பாங்க, பார்த்து கத்துக்கிற அளவுக்கு அந்த வெளிநாட்டிலேருந்து வந்த பசங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு அமைஞ்சிச்சு. அப்போ உறவுகள் பாருங்கள் எப்படி இழுத்து போட்டுட்டு நம்ம வேலைகளை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தே தெரிஞ்சுக்கிட்டாங்க பார்த்தீங்களா. அனுபவ ரீதியாக கற்றுக்கொள்ள வாய்ப்பாக இருந்தது பாருங்கள். அப்போ இன்றைய தலைமுறைக்கு உறவுகள் தான் தேவைன்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு அம்மா சொல்லியிருக்கிறாங்க. அவங்க பசங்களை வச்சு சொல்லியிருக்கிறாங்க, சரியாக இந்த தலைப்பு அணுகியிருக்கிறாங்க. அப்போ இன்றைய தலைமுறைக்கு அதிகம் தேவை, உறவுகளா நண்பர்களா விவாதம் அடுத்த வாரமும் தொடரும் நேர்களே. நேர்களை, இன்று நண்பகல் 12:10 மங்கையர் உலகம், மீண்டும் பள்ளிக்கு போகலாம் என்ற தலைப்புல தோழிகள்

உரையாடலாம். இன்னைக்கு காலையில 10:30 இருபட பாடல்கள்ல முத்து கண்ணெதிரே தோன்றினால் திரைப்பட பாடல்கள் வளம் வர காத்திருக்கு உங்களுக்காக. மாலை 4 மணிக்கு உங்களை சுறுசுறுப்பாக உற்சாகப்படுத்தவும் வளம் வர இருப்பது வண்ண கோலங்கள். இடைக்கால கீதங்களோடு இதமாய் வரும் பொன் மாலை 5 மணிக்கு வளம்.

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் நீண்ட காலம் தொடர்ந்து பதவியில் இருக்கும் பிரதமர் என்பதை கொண்டாடும் வகையில் புதுதில்லியில் இன்று அக்கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. பிரதமர், மத்திய அமைச்சர்கள், அக்கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சித் தலைவர்கள், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆளும் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் முதலமைச்சர்கள், துணை முதலமைச்சர்கள் உள்ளிட்டோரும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர். பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாரதி ராஜா உடல்நலக்குறைவால் இன்று காலமானார். அவருக்கு வயது 85. திரைப்படங்களை படப்பிடிப்பு தளங்களிலிருந்து இயற்கையான எழில் கொஞ்சும் கிராம சூழலுக்கு எடுத்துச் சென்ற பெருமைக்குரியவர் அவர். கிழக்கே போகும் ரயில் சிகப்பு ரோஜாக்கள், நிழல்கள், அலைகள் ஓய்வதில்லை, மண்வாசனை, முதல் மரியாதை உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை இயக்கிய அவர் தெலுங்கு, ஹிந்தி மொழி படங்களையும் இயக்கியுள்ளார். பாரதி ராஜாவின் உடலுக்கு முதலமைச்சர் திரு விஜய் இன்று நேரில் அஞ்சலி செலுத்தினார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் கூறியிருக்கிறார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
1: மயிலாடுதுறை மாவட்டம் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையம் மற்றும் யூனியன் கிளப் இணைந்து வரும் வெள்ளிக்கிழமை யூனியன் கிளப் வளாகத்தில் இலவச தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமை நடத்துகின்றன. இந்த முகாமில் 25க்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள் பங்கேற்று 500க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் ஆட்கள் தேர்வு செய்ய உள்ளன. வேலை நாடுனர்கள் தங்களது சுய விவரம், கல்விச் சான்றுகள், ஆதார் அட்டை மற்றும் புகைப்படத்துடன் பங்கேற்கலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
0: திருச்சி மண்டல அளவிலான ஓவிய சிற்ப கண்காட்சி நடைபெறவுள்ளது. இம்மண்டலத்திற்கு உட்பட்ட திருச்சி, கரூர், புதுக்கோட்டை, பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களைச் சேர்ந்த ஓவிய சிற்ப கலைஞர்கள் தங்களது கலை படைப்புகளை மண்டல கலை பண்பாட்டு மைய உதவி இயக்குநர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தயால் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற முதல் தலைமுறை தொழில் முனைவோர் நீட் திட்டத்தில் மானியத்துடன் கடனுதவி பெற விண்ணப்பிக்கலாம். பெரம்பலூர் மாவட்டத்தில் தொழிலாளர் நல வாரியத்தில் உறுப்பினர் சேர்க்கைக்கான சிறப்பு முகாம் மாவட்ட தொழிலாளர் உதவி ஆணையர் அலுவலகத்தில் நாளை நடைபெறுகிறது. சிட்னியில் நடைபெறும் ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் மால்விகா பன்சோத், தன்வி சர்மா ஆகியோர் முன்னேறியுள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

திருச்சி வானொலி அலைவரிசைகளை கேட்டிருக்கிற எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். கடந்ததை நினைச்சு வருந்தாம, வரப்போறதை நினைச்சு பயப்படாம இப்ப இந்த நொடிய ரசிச்சு அனுபவிக்க முயற்சி செஞ்சாலே ஒரு ஒரு நிமிஷமும் சுவாரஸ்யமானதா தெரியுமா. அதனால உலகத்தையே ஆச்சரியத்தோடு பாக்குற குழந்தையா நாமளும் மாறி ஒரு ஒரு நொடியையும் அனுபவிக்க தயாராகலாம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல நாம இப்ப கேட்கலாம் போடு ஆட்டம் போடு.

கூடிய மீனவர்களோட உயிர் உடைமைகளை பாதுகாக்கிறதுல நவீன தொழில்நுட்பம் ரொம்பவே முக்கியமான பங்கு வகிக்குது. உதாரணத்துக்கு, வானிலை முன்னறிவிப்பு கொடுக்கக்கூடிய செயலிகள் கருவிகள் மூலமா புயல், கனமழை, பலத்த காற்று இது மாதிரியான அபாயங்களை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்கு மீனவர்களுக்கு உதவி செய்யும். அதனால தான் இன்னைக்கு பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் மீனவர்களோட பாதுகாப்பில் நவீன தொழில்நுட்பத்துடைய பங்கு என்ன அப்படிங்கிறத பற்றி நமக்கு தெரியப்படுத்த வராங்க நாகப்பட்டினம் தலை ஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் அர்ச்சனா அவர்கள். வேளாண் அரங்கம் பிற்பகல் 2:15 நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் அரங்கேறும். கேட்டு பயன்பெறலாம்.

வாழை ஒரு மருத்துவ குணம் நிறைந்த தாவரம். இதை மதிப்பு கூட்டி விற்பனை செய்கிறதுனால விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, வேலை வாய்ப்பு உருவாக வாய்ப்பு இருக்குது. கற்றாழையோட பயன்பாடு அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் இது சிறு தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்பையும் உருவாக்குது. அதனால தான் இன்றைக்கி பிற்பகல் 2:30 கிராம சமுதாயத்தில் கற்றாழையில் மதிப்பு கூட்டல் தொடர்பான தகவல்களை நம்மோடு பகிர்ந்துக்க வராங்க புவனா குணசேகர், ஆர் அமளி கேத்ரின் ஆகியோர். கிராம சமுதாயம் விவசாய பெருமக்கள் கேட்டு பயன்பெற இன்னைக்கு பிற்பகல் 2:30 வலம் வரும் நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் 10:15 12:00 கேட்டுக்கிட்டு இருக்கோம். போடு ஆட்டம் போடு.

திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல இதுவரைக்கும் தனக்குள்ள ஒளிஞ்சிருந்த உற்சாகத்தை நமக்கு அள்ளி கொடுத்தது போடு ஆட்டம் போடு. முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ் கேட்டுட்டு இருந்த நேயர்களும் இதுவரை நம்மோடு இணைந்திருந்தாங்க, அவங்களுக்கு நன்றி.

நண்பகல் 12:10 முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல பி சசிகுமார் அவர்கள் வாசித்துள்ள வயலின் இசையை கேட்டு ரசிக்கலாம் சங்கீத சாரலா. 12:10 நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு தோழிகள், எப்பொழுதும் நம்ம மனசில் இருக்கக்கூடிய எத்தனையோ வாசனைகள் இருக்குது. அதில் முதல் முறையாக பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய அனுபவமும் அதே மாதிரி ஒரு வாசனை தான் நம்ம மனசில் ஆழமாக பதிய வச்சுருக்கோம். அப்படி முதல் நாள் பள்ளிக்கூடத்தில் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களாக என்ன செய்வாங்க, ரொம்ப நாள் விடுமுறைக்கு பிறகு அவங்க பள்ளிக்கு போகும்போது எதையெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக ஆச்சரியத்தோடு பார்ப்பாங்க அப்படிங்கிறத தோழிகள் பங்கெடுத்து எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கலாம். மங்கை உலகம் நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நண்பகல் 12:10. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெர்ட்ஸ்லயும் நியூஸ் ஆன் ஏர் கைபேசி செயலிலும்

மொத்த திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இனி உதித் நாராயணன், சித்ரா மற்றும் பலர் குரல்களில் பாடல் வருது.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: மொத்த திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். இனி வரப்போற பாடல் SP பாலசுப்ரமணியம் குரல்ல அமைஞ்சது.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
5: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்தில் ஆரோ, நெக்லஸ், வளையல்,

0: தோடு மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
4: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இப்ப நாம கண்ணெதிரே தோன்றினால் திரைப்படத்தில் இருந்த தேவா இசையில பாடலை கேட்கலாம். ஹரிஹரன், அனுராதா, ஸ்ரீராம், மகாநதி, சோபனா குரல்கள்ல.

வணக்கம். திருச்சி

பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக பிரான்ஸ், ஸ்லோவாக்கியா ஆகிய நாடுகளுக்கு வரும் சனிக்கிழமை புறப்படுகிறார். பயணத்தின் முதல் கட்டமாக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானை சந்திக்கும் அவர் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து இந்தியா, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளின் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை ஒன்றிணைக்கும் பாரத் இனோவேட்ஸ் நிகழ்ச்சியையும் தொடங்கி வைக்கிறார். பிரான்சில் 16-16

0: வைக்கிறார். பிரான்சில் 16-17 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள G7 உச்சி மாநாட்டிலும் பிரதமர் பங்கேற்கிறார். முதலமைச்சர் திரு விஜய் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி செல்கிறார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நாளை நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் அவர் கலந்து கொள்கிறார். இப்பயணத்தின் போது குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், மத்திய உள்துறை அமைச்சர், காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் உள்ளிட்டோரை முதலமைச்சர் சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாரதி ராஜா உடல்நலக்குறைவால் இன்று காலமானார். அவருக்கு வயது 85. சென்னை நீலாங்கரை இல்லத்தில் அவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அன்னாரது உடலுக்கு முதலமைச்சர் திரு விஜய் நேரில் அஞ்சலி செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், பல தலைமுறை கலைஞர்களை உருவாக்கிய அவரது பங்களிப்பு தமிழ் திரைப்பட வரலாற்றில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என குறிப்பிட்டுள்ளார். அன்னாரது இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் நடைபெறும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், இசைஞானி இளையராஜா, கவிஞர் வைரமுத்து, நடிகர் சிவகுமார் உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மத்திய அரசு பணியாளர் தேர்வு வாரியத்தால் அறிவிக்கப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த பட்டதாரி நிலை தேர்விற்கு இலவச பயிற்சி வகுப்புகள் அரியலூர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வரும் 17 முதல் நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மத்திய அரசு பணியாளர் தேர்வு வாரியத்தால் அறிவிக்கப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த பட்டதாரி நிலை தேர்விற்கு இலவச பயிற்சி வகுப்புகள் அரியலூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மைய அலுவலகத்தில் வரும் 17 முதல் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு நடத்தப்பட உள்ளது. பயிற்சியில் அதிக அளவிலான பாடக்குறிப்புகள் மற்றும் மாநில அளவிலான மாதிரி தேர்வுகளும் நடத்தப்படும். இப்பயிற்சி வகுப்புகளில் சேர விரும்பும் போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவ மாணவிகள் மாவட்ட வேலைவாய்ப்பு மையத்தை அணுகுமாறும் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் மிருளாலினி தெரிவித்துள்ளார். அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.
0: சிட்னியில் நடைபெறும் ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் துருவ் ராவத் மணிஷா இணை ஆஸ்திரேலிய இணையை தற்போது எதிர்கொண்டு விளையாடி வருகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 12 மணிக்கு.

0: காலத்தோட ஓட்டத்துல சில பாடல்கள் நம்ம செவிகளை விட்டு அகன்றாலும் மனசுல ஆழத்துல இன்னைக்கும் அழியாத கோலங்களா நிலைச்சிருக்கோம். கேட்ட பாடல்கள், ரசித்த பாடல்கள், கேட்க மறந்த பாடல்கள், கேட்க கேட்க இன்னும் தூண்டும் பாடல்கள், இப்படி எந்த பாடலா இருந்தாலும் விருப்ப பாடல்களா கேட்கலாம். திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திர கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கக்கூடிய உங்களோடு நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மற்றும் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருப்பது
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசு மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

நேயர்களே, உங்களோட விருப்ப பாடல்கள் எதுவாக இருந்தாலும் எங்களுடைய நிலைய தொலைபேசி என்ன நோட் பண்ணிக்கோங்க. 04-31 அப்படிங்கிற திருச்சி இணைப்பெண்ணோட 246-102-1 மற்றொரு எண் 240-102-1. இது எஃப்எம் 9.1 உங்களோடு நாங்கள் விருப்ப பாடல்களோடு

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
2: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
1: உண்மையாவா?
2: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
3: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
4: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
5: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
6: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
7: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
8: 11:12 ஆச்சு. உங்களோட நாங்க என முதல் நேயராய் இணைகிறார். வணக்கம்.
9: வணக்கம்.
8: யார், எங்கிருந்து பேசுறீங்க தெரிஞ்சுக்கலாமா?
9: புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர்ல இருந்து சையத் அபுதாயிர் பேசுறேன்.
8: நலமா இருக்கீங்களா?
9: சூப்பரா இருக்கும்.
8: என்ன மழையெல்லாம் காணோம், அதுதான் யோசிச்சுட்டு இருக்கோம் இல்லையா?
9: வந்துகிட்டே இருக்கு.
8: வரும் வரும், நிறைய வேண்டிப்போம்.
9: ஆமா,
8: அதாவது மழை பெய்யட்டும், மிதமான மழை பெய்யட்டும் வேண்டிக்கலாம்.
9: ஆமா, கடவுள் நம்மளுக்கு வந்து கொடுக்க வேண்டியது எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, நம்ம தான் அவரை வந்து நினைக்கிறது இல்ல.
8: அது கரெக்ட், அது கரெக்ட். என்ன பாடல் வேணும் ஐயா?
9: புதிய வார்ப்புகள் வந்து வான் மேகங்கள்ங்கற பாட்டு கொடுத்துருங்க.
8: சரிப்பா, இன்னைக்கு பாரதி ராஜா அவருடைய இழந்து இருக்கிறோம், அதனால அவர் நினைவா இந்த பாடலை கேட்கலாமா?
9: கொடுத்துடலாம்.
8: இணைப்புல வந்ததுக்கு நன்றிகள் ஐயா.

0: திருச்சி கே கே நகர் ஈஸ்வரன் ஸ்டோர்ஸ் வழங்கும் ஆலய உலாவில் தும்பிக்கை நீட்டி துயர் துடைப்பவன்,
1: மோதகம் ஏந்தி மனம் மகிழ்விப்பவன்,
0: சோதனை தீர்க்கும் சுடர் ஒளியானவன் கும்பாபிஷேகம் காண்கிறான்.

0: திருச்சி கே நகர் இபி காலனி ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்திலிருந்து நேரலை.
1: நாளை காலை மணி 7:30
0: திருச்சி எஃப் எம் ரெயின்போ 102.1
2: தத்துவ கணபதி வித்தக கணபதி உத்தம கணபதி நர்த்தன கணபதி பதம் பணிவோம்.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: ஈஸ்வரன் ஸ்டோர். அனைத்து மளிகை பொருட்களும் குறைந்த விலையில் நிறைந்த தரத்துடன் கிடைக்கும். உடையான்பட்டி கே நகர் மெயின் ரோட் திருச்சி 21.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
5: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
6: திருச்சி சாரதாசில்
7: நேரம் இப்போ 11:20 ஆச்சு. கேட்டு இருக்கோம் திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் உடைய உங்களோட நாங்கள்ல உங்களோட விருப்ப பாடல்கள்லாம் இனி நம்மோட இணையறாங்க. வணக்கம்.
8: அன்பு தோழிக்கு இனிய காலை வணக்கம் மேடம். சொல்றது வந்து மாலா சிதம்பரம். நல்லா இருக்கீங்களா?
7: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா?
8: நானும் நல்லா இருக்கோங்க மேடம்.
7: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
8: பாடல் வந்து மண்வாசனை. பொட்டி வச்ச மல்லிகை முத்து பொட்டி ருச்சி வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதோ. அந்த பாட்டு பாடுங்க மேடம்.
7: பாடியே காமிச்சிட்டீங்களா? இணைப்புல வந்ததுக்கு நன்றிமா. நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு.
8: தேங்க்யூ மேடம்.
7: தமிழ்

சினிமாவை ஸ்டுடியோலேருந்து கிராமங்களுக்கு இட்டு சென்ற புரட்சிகரமான இயக்குனர் அப்படின்னு சொல்லக்கூடிய பாரதி ராஜா அவருடைய இயக்கத்தில் வெளியான மண் வாசனை இந்த படத்தில் இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய இந்த பாடலை கேட்கலாமா?

0: ஒரு பாடலை கேட்கும் போதே அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தையும் தாண்டி அந்த இடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு உணர்வை தரக்கூடிய அழகிய திரை இசை பாடல்கள்லாம் நேர்விருப்ப பாடல்களாக கேட்டுட்ருக்கோம் உங்களோட நாங்கள். இனி நம்மோட இணைப்பில் வராங்க. வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: புதுக்கோட்டை மாவட்டம் உள்ளூர்ல இருந்து தமிழர். நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாருமே நல்லா இருக்கோமா. இறைவனோட

0: நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: எல்லாரும் நல்லா இருக்கோம்மா.
0: சரிம்மா, என்ன பாடல் வேணுமா உங்களுக்கு?
1: எனக்கு சிந்துநதி பூல இருந்து பாட்டு கொடுங்க.
0: சரிம்மா, கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்குமா? இணைப்புல வந்ததுக்கு நன்றிகள்மா.
1: நன்றிம்மா, வாய்ப்பு.
0: சௌந்தர்யனின் இசையில் சிந்துநதி பூ திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்கலாமா?

0: நேரம் இப்பொழுது 11:30 நேயர்கள் கேட்டு ரசித்தது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மற்றும் இன்றைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் வழங்கிக் கொண்டிருப்பது
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
4: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
3: உண்மையாவா?
4: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமல்ல சாலை அண்ட் பாபு ரோட்.
5: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி,
6: பிஎஸ்சி, பிசிஏ, பிபிஏ, பிகாம், எம்எஸ்சி, எம்சிஏ, எம்காம்.
5: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி டவுன் ரயில் நிலையம் அருகில், திருச்சிராப்பள்ளி 2.
7: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
8: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
9: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
10: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
11: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
12: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
13: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
0: செவிகளுக்காக படைக்கப்பட்ட பாடல்கள், இதயத்தில் வாழ்வது இசையின் மகத்துவம். கேட்டுட்டு இருக்கோம் FM ரெயின்போ 102.1 உங்களோடு நாங்க. இனி நம்மோட இணைகிறார். வணக்கம்.
14: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து?
14: திருச்சி மாவட்டம் அவலூர் இருந்து நதியா குமார் பேசுறேன் மேடம்.
0: நதியா குமார், சொல்லுங்க, என்ன பண்றீங்க நதியாம்மா?
14: நாங்க பூ பறிச்சிட்டு இருக்கோம் மேடம்.
0: ஓ, சரி சரி. பூக்கள்லாம் வந்து நீங்க சாகுபடி பண்ணி வேளாண்மை பண்ணிட்டு இருக்கீங்களா?
14: ஆமாங்க மேடம்.
0: சரி, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
14: எனக்கு அமைதி படையிலிருந்து சொல்லி வீடு வெள்ளி நிலவே, அந்த பாடல் கொடுங்க மேடம்.
0: சரிம்மா, ரொம்ப அழகான அமைதியான பாடலை இந்த டைம்ல வந்து கேட்டிருக்கீங்க. இணைப்புல வந்ததுக்கு நன்றிகள்.
14: நன்றிங்க மேடம்.
0: மனோஸ் வர்ணலதா குரலில் கேட்கலாமா இந்த பாடலை, அமைதி படை திரைப்படத்திலிருந்து?

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: இதயம் அணிந்த நினைவுகள், வார்த்தைகள் அணிந்த இசையாய் திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுட்டு இருக்கோம் உங்களோடு. நாங்க இனி நம்மோடு இணைக்கிறார். வணக்கம், யார் எங்கிருந்து சொல்லுங்க? இளஞ்சியம்மா, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். சரி, என்ன பாடல் வேணும் நம்ம கேட்கலாம்? சரிம்மா, 16 வயதில் இளைய திரைப்படத்துல இருந்து நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்குமா? எஸ் ஜானகியின் குரலில் கேட்கலாமா அந்த பாடலை?
2: ஆ, கேட்கலாம் மேடம்.

0: 11:44 இணைந்திருக்கிறோம். எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுட்டு இருக்கோம். உங்களோட நாங்க என நேயர்களின் விருப்ப பாடல்கள் இனி நம்மோட இணைகிறார். வணக்கம்
1: மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்த?
1: திருச்சி மாவட்டம் அரவங்கால்பட்டியிலிருந்து தாமரை பேசுறேங்க மேடம்.
0: திருச்சியிலிருந்து தாமரை, சொல்லுங்க என்ன பாடல் வேணும் உங்களுக்கு சொல்லுங்க. செவிகளுக்கு இதமான பாடல்கள் எல்லாம் கேட்டு இருக்கீங்க, முதல்ல எல்லாருக்குமே ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் சரிங்களா. எனக்கு வந்ததுக்கு உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ்மா. கேட்கலாமா அந்த பாடல?
1: கேட்கலாம் மேடம்.
0: எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியிருக்காங்க இந்த பாடல். இளையராஜாவின் இசையில் ஆவாரம்பூ படத்துக்காக.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
2: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
1: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
2: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர், திருச்சி.
3: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
4: இசையோடு இதமாய் பயணிக்கணும். நேரம் 11:50. இனி விருப்ப பாடல் கேட்கறதுக்கு உங்களோட நாங்க என்ன நம்மோட இணையறாங்க. வணக்கம்.
5: அம்மா வணக்கம்.
4: வணக்கம். யார் இங்க இருந்த?
5: புதுக்கோட்டை மாவட்டம் சீனக்குறிச்சியில இருந்து முத்துக்குமார் பேசுறேன்.
4: ஐயா நலமா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கோம். நல்லா இருக்கீங்களா?
4: எல்லாரும் நலமா இருக்கோம் இறைவனோட அருளால.
5: சாப்பிட்டு பண்ணிட்டு பேசுங்க.

பரவாயில்ல, இப்ப சரியா கேக்குது, சொல்லுங்க. அரை மணிக்கு பேச ஆரம்பிச்ச போது கொஞ்சம் அப்படியே டிஸ்டர்ப்டா கேட்டுது, இப்ப சரியா? எப்பயுமே வந்து நம்ம போனுக்கு வந்து ரொம்ப சொகுசா ரொம்ப சௌரியமா உட்காந்து பேசினாலும் கொஞ்சம் இப்படிதான் மக்கர் பண்ணும். சரி, என்ன பாடல் வேணும் சொல்லுங்க. ஓகேப்பா, இணைப்புல வந்ததுக்கு நன்றிகள்ப்பா. ஜெயச்சந்திரன் ஜானகி குரலில் இளையராஜாவின் இசையில் கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை கேட்கலாம்.

0: பிள்ளைகளுக்கு 12-10 மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் மீண்டும் பள்ளிக்கு போகலாம். ஸ்கூலுக்கு போன நினைவுகள், ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸோட ஆட்டம் போட்ட நினைவுகள், டீச்சர்ஸ் கிட்ட அடி வாங்கினது, எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துக்கிறதுக்கு வாங்க நேயர்களே. தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண் 0431 அப்படிங்கிற திருச்சி இணைப்பெண்ணோட 246-106-21 மற்றொரு எண் 240-102-1. உங்களோடு நாங்க நிகழ்ச்சி நிறைவு நேயராய் நம்மோடு இணைகிறார். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் கதிரம் வசதி பேசுறோம். நல்லா இருக்கீங்க மேடம்?
0: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்க மேடம். நேற்று சூப்பரா போயிட்டு இருக்கு
0: மேடம். நன்றி நன்றி நன்றி. சரி, என்ன பாடல் வேணும் ஐயா உங்களுக்கு?
1: உங்களுக்கு விருப்பத்துக்கே கொடுங்க, பாடல் சூப்பரா போயிட்டு இருக்கு நேற்றுலாம்.
0: சரி சரி சரி,
1: நன்றி மேடம். நன்றி,
0: நன்றிகள் பயணிப்புல வந்ததுக்கு. நிறைவு பாடலாய் கேட்கலாம். மனு சுஜாதா குரலில் கிழக்கு சீமையிலே திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை ஏ ரஹ்மானின் இசையில்

0: ஒன்றுல நாம் இப்ப கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் 12 ஆண்டுகால நிறைவு மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் நீண்டகாலம் தொடர்ந்து பதவி

இருக்கும் பிரதமர் என்பதை கொண்டாடும் வகையில் புதுதில்லியில் இன்று அக்கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. இதனிடையே பிரதமருக்கு மத்திய அமைச்சர்கள் திரு பியூஷ் கோயல், திருமதி நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் விடுத்துள்ள செய்தியில், பிரதமர் மோடியின் தலைமைத்துவம், தொலைநோக்கு பார்வை, நாட்டின் வளர்ச்சிக்கான அர்ப்பணிப்பு உள்ளிட்டவைகளின் மீது மக்கள் கொண்டுள்ள நிலையான நம்பிக்கை இதன் மூலம் வெளிப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். 4,399 நாட்கள் கொண்ட பிரதமரின் இப்பயணம் வலுவான, வளமான, வளர்ந்த, தன்னிறைவு பெற்ற இந்தியாவை உருவாக்குவதன் அத்தியாயம் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் புகழாரம் சூட்டியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் 3 அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி செல்கிறார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நாளை நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் அவர் கலந்து கொள்கிறார். தஞ்சை சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் பி

கிறார். தஞ்சை சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் பிடெக் மாணாக்கருக்கான 5 புதிய துணை சிறப்பு படிப்புகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. செயற்கை நுண்ணறிவு, வணிகம் மற்றும் தொழில் பகுப்பாய்வு, நிலைத்தன்மை மற்றும் சமூக பொறியியல் திட்டம் மற்றும் வழங்கல், சங்கிலி மேலாண்மை, பொருளாதாரம் மற்றும் சட்டம் ஆகியவை இதில் அடங்கும். இப்பல்கலைக்கழகத்தின் 50வது கல்விக்குழு கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாகவும், மாணாக்கருக்கு விரிவான தொழில் வாய்ப்புகளுக்கு இவை வழிகோலும் எனவும் பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் எஸ் வைத்திய சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி வட்டத்திற்குட்பட்ட 4 குறு வட்டங்களைச் சேர்ந்த 93 வருவாய் கிராமங்களில் ஜமா பந்தி நாளை மறுநாள் முதல் 23 தேதி வரை நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா கூறியிருக்கிறார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் வருவாய்த்துறை சார்பில் இன்று நடைபெற்ற ஜமா பந்தியில் மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி கலைவாணி பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். சிட்னியில் நடைபெறும் ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதி சுற்றுக்கு இந்தியாவின் பி வி சிந்து, மால்விகா பன்சோத், இஷாராணி, தன்வி சர்மா ஆகியோர் முன்னேறியுள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 1 மணிக்கு.

குறளமுதம் சிற்றினம் சேராமை 46 அதிகாரம் முதல் குறட்பா.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: மனிதன் உயிர்ப்பா இருக்க அடிப்படை தேவைகள் பூர்த்தி அடைஞ்சு இருக்கணும். செடிகள் உயிர்ப்பு பெற தினமும் தண்ணி ஊத்தணும். இதெல்லாம் சுமக்கிற பூமி உயிர்ப்பா இருக்க என்ன வேணும்? தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களோட வீடாவும் பூமியோட நுரையீரலாவும் பல்லுயிர் பெருக்கத்தின் தாயகமாகவும் உலகளாவிய நீர் சுழற்சியில முக்கிய பங்காளராகவும் மருந்துகளின் ஆதாரமாகவும் சுற்றுச்சூழலின் பலமாகவும் பழங்குடி மக்களின் தாயகமாகவும் செயல்படுற மழைக்காடுகள் தான் பூமி உயிர்ப்பா இருக்க வேணும். இந்த மழைக்காடுகள் காலநிலை மாற்றத்துல முக்கிய பங்கு வகிக்குதுன்னு தான் சொல்லணும். இப்ப வெயில் காலத்துல மழை பெய்யறதும் மழைக்காலத்துல வெயில் எல்லாமே இந்த மழைக்காடுகளோட அமைப்பை வச்சுதான் நகருது. ஒளிச்சேர்க்கை அப்ப நடக்கிற சுழற்சி முறைகளும் இதுல இருக்கு. இப்படிப்பட்ட மழைக்காடுகள் பூமியோட மேற்பரப்புல 2-6% மட்டும்தான் இருந்தாலும் கூட தாவரங்கள் விலங்கினங்களோட வீடா செயல்படுறது இந்த மழைக்காடுகள் தான். அந்த வகையில உலகத்திலேயே மிக பெரிய மழைக்காடுகள்னா தென்னமெரிக்காவில இருக்கிற அமேசான் நதியையும் ஆப்பிரிக்காவில இருக்கிற காங்கோ நதியையும் சுத்தி அமைஞ்சிருக்குதான். மனிதனாகிய நமக்கு எப்படி வீடோ அதே மாதிரிதான் தாவர விலங்கினங்களுக்கும் பூச்சிகள் பறவைகள் பூஞ்சைகள் பாலூட்டிகள் ஊர்வன இது போல இருக்கிற உயிரினங்களுக்கும் இந்த மழைக்காடுகள் அவசியமான ஒன்னா இருக்குது. அப்புறம் உலக அளவுல நீர் சுழற்சியிலையும் மழைக்காடுகள் முக்கிய பங்கு வகிக்குது. மழை பொழிவு அதுல இருக்க இயற்கையான கடற்பாசிகளா செயல்பட்டு கனமழைய உறிஞ்சி அதோட ஓட்டத்தை மெதுவாக்கி நிலத்தடி நீர் இருப்புகளை ஊடுருவ உதவுது. இதனால நதிநீர் ஓட்டங்கள் ஒழுங்குபடுத்தப்படுது. அதே நேரம் தண்ணீரை வடிகட்டி சுத்தமாவும் வைக்குது. அத்தோட புற்றுநோய் மலேரியா இதய நோய் மற்றும்

மற்றும் உயர் ரத்த அழுத்தத்துக்கான மருந்துகள் மழைக்காடுகளில் இருக்கிற தாவரங்கள்ல இருந்து பெறப்படுது. அப்புறம் பலமான சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்க, மண்ணை ஒன்னா இணைக்க இந்த மர வேர்களோட அடர்த்தியான வள அமைப்புக்கு உதவுது. இது மூலமா மண் அரிப்பு தடுக்கப்படுது, வளமான நிலம் பராமரிக்கப்படுது. ஆக நாம சுவாசிக்கிற காத்து, குடிநீர், உயிர்காக்கும் மருந்துகள்னு இது எல்லாத்தையுமே மழைக்காடுகள் நமக்கு வழங்குது. அதனால இது நமக்கு கிடைச்ச விலை மதிப்பே இல்லாத பரிசுகள்ல ஒன்னா இருக்குது. இப்படிப்பட்ட அரிய பொக்கிஷமான மழைக்காடுகளை மனதில் வைத்து செயல்படுவோம், மண்ணின் வளம் காப்போம்.

0: இருக்கிறப்ப நான் உங்க கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லாம சொல்லி நிகழ்ச்சிகளை நமக்கு எப்பவுமே வாரி வழங்கி இரவு தூங்குற வரைக்கும் நம்ம கூடவே பயணிக்க எப்பவும் காத்திருக்கிற நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல இன்னைக்கு அடுத்தடுத்ததா என்னென்ன நிகழ்ச்சிகள் நமக்காக காத்திருக்குன்னு இப்ப நாம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மங்கையர் உலகத்துல இன்னைக்கு தோழிகள் மீண்டும் பள்ளிக்கு போகலாம் அப்படின்னு, ரொம்ப நாள் கழிச்சு பள்ளிக்கூடத்துக்கு போனா என்னென்னலாம் நம்ம செய்வோம் அப்படின்னு அவங்களோட அனுபவங்களை, விடுமுறை முடிஞ்ச அந்த முதல் நாள் பள்ளியில நடக்கக்கூடிய சின்ன சின்ன குறும்புகளை பகிர்ந்துக்க போறாங்க. 12:40 தமிழ்ல செய்திகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 12:50 மொழிகளை கடந்த இசை அனுபவத்தை நமக்கு தர காத்திருக்கு பாப் கார்னர். 1 மணிக்கு காலத்தால் அழியாத காவிய கானங்களை மடல் வழி விருப்ப கானங்களா கேட்டு ரசிக்கலாம் மதுரை கீதமா. 1:45 மாநில செய்திகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 2 மணிக்கு மிட் டே நியூஸ். 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில இன்னைக்கு மீனவர்களோட பாதுகாப்புல நவீன தொழில்நுட்பத்துடைய பங்கு என்ன அப்படின்னு நமக்கு தெரியப்படுத்த வராங்க. நாகப்பட்டினம் தலை ஞாயிறு டாக்டர் MGR மீன்வள கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் அர்ச்சனா அவர்கள். 2:30 கிராம சமுதாயம் நிகழ்ச்சியில இன்னைக்கு கற்றாழையில மதிப்பு கூட்டல் தொடர்பான தகவல்களை நம்மோடு பகிர்ந்துக்க வராங்க புவனா குணசேகர், ஆர் அமலி கேத்ரின் ஆகியோர். 3:00 தகவல் பெட்டகமா நேயர்களான நீங்க கடிதங்கள் மின்னஞ்சல்கள் நிரப்பி அமைச்ச கருத்துக்களோடு இசைத்தூரல் வலம் வரும். 4:00 வசந்தன் கோவின் வண்ணக்கோலங்களும், 4:30 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ணக்கோலங்களும் விளையாட நீர்களை வரவேற்கும். 5:00 பொன் மாலையோட அழக ரசிக்கலாம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கைகோர்த்து. 6:00 செய்யலாம் 6:00. 6:30 மாநில செய்திகள். 6:40 ஆரவாரம். 7:00 செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து உற்சாகம் உச்சம் நிகழ்ச்சியில இன்னைக்கு சட்ட படிப்புகளும் வேலை வாய்ப்புகளும் பேராசிரியர் ஜி சாந்தசீலா அவர்கள் தரும் தகவல்களோடு பலம் வரும். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 உழவர் உலகத்துல இன்னைக்கு இயற்கையோடு இணைவோம் தொடர்ல உணவு காடு வளர்ப்பு குறித்து காவேரி கூக்குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் எம் தமிழ்மாறன் அவர்களுடனான சந்திப்பு. உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். 8:00 இரவு இசை இனிமை இதயம் வருட வரும். 9:00 நியூஸ் அட் 9. 9:15 இனிய ராகம். 10:00 ஞாபகம் வருதே. நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்க இணைந்தே இருப்போம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நேரம் 12:10.
1: அதிகாலையில் சேவலை எழுப்பி அதற்கு சொல்லுகிறேன்.
2: இப்படி தொடங்கி
3: ஒரு சனம்
2: இப்படி நிறைவடையும் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தொடரும் இது திருச்சி பண்பலை 102.1. நேயர்களுக்காக நேயர்களால்.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
5: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
0: முதல்ல வரக்கூடிய மண் வாசனை மாதிரி எப்போதுமே நம்ம நினைவுல பதிஞ்சிருக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் இருக்குதுங்க. புது புத்தகங்களும் புது சீரடையும் அப்படிதான். விடுமுறையோட இனிமையான

0: நினைவுகளை சுமந்தபடி திரும்பவும் பள்ளி வாசலை கடந்த தருணங்களை பத்தி இன்னைக்கு நிகழ்ச்சியில தோழிகள் பகிர்ந்துக்கலாம். சொல்லி 431 இந்த முன்னிணைப்பெண்ணோடு 246-102-1 இந்த எண்ணையும் 246-102-1 இந்த எண்களையும் தோழிகள் தொட்டு வரலாம். இது நமக்கான நேரமா மங்கையர் உலகம். நிகழ்ச்சியில முதல்ல இணையக்கூடியவங்க யார் இங்கிருந்து வருக? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: யார் இங்கிருந்துமா?
1: புதுக்கோட்டையிலிருந்து விஜயலட்சுமி பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கேன் மேடம்.
0: பள்ளிக்கூடம் எல்லாம்
1: திறந்தாச்சு பேசிதான் என் வாய்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு தமிழ்நாடு ஃபுல்லா.
0: சரி, பள்ளிக்கூடம் எல்லாம் திறந்தாச்சா?
1: திறந்தாச்சு. எனக்கு ஸ்கூல் படிக்கையிலிருந்து நான் எல்லாரையும் வம்பிழுத்துட்டு போய் ஸ்கூல்ல இருந்து டீச்சர்ல இருந்து சார்ல இருந்து எல்லாரையும் வம்பிழுத்தாது.
0: தப்பாச்சு. எப்படி சமாளிப்பாங்க உங்களை? அப்ப நான் நீங்க வரீங்களா?
1: குறும்பு எல்லா வேலையும் பாப்பேன் நான். ஸ்கூல் திறந்தோடனே ஜம்ப் பண்ணி போய் ஹெச்எம்டே வம்பிழுத்து வந்துருக்கேன்.
0: சிச்சோ, என்னங்க இப்படி சொல்றீங்க? அப்ப உங்களை பார்த்து பயப்படணுமா எல்லாரும்?
1: இல்ல, என்ன பார்த்த எல்லாருமே அடாவிடி ரவுடி பொம்பளை அப்பெல்லாம்
0: தலைமை பண்புகள் ரொம்ப அதிகமா இருந்திருக்கு உங்களுக்கு. உங்களை பார்த்து வகுப்பறையே பயந்துருக்கு.
1: ஸ்கூல் படிக்கிற தருணம் எல்லாமே வந்து ரொம்ப என்டர்டெயின்மெண்டா இருந்துச்சு.
0: சரி, பொதுவாவே இப்படி இருப்பீங்க அப்படின்னா, அப்ப முதல் நாள் போறது ஒரு பெரிய விடுமுறைக்கு பிறகு முதல் நாள் அப்படி புது சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு புதுசு புதுசா பையெல்லாம் போட்டுக்கிட்டு புது புத்தகங்கள்
1: எடுத்துட்டு யாரா இதெல்லாம் யாரா கண்டுபிடிச்சா? படிப்புங்கறத யாரா கண்டுபிடிச்சா? ஏய், எல்லாம் நீ கோரக்கா ரவுண்ட் பண்ணி கிரவுண்ட சுத்துவோம் அப்படி வாங்கடா அப்படின்னு.
0: நீங்களே வந்து ஆறுதல் படுத்திக்கிட்டு எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருந்திருக்கீங்க.
1: பயமுறுத்தல, ஜாலியா இருந்திருக்க. எல்லாரும் சிரிப்பாங்க, ஜாலியா இருப்பாங்க. இல்ல, அப்படி கிடையாது. மனசுல ஒரு ஹார்ட்
0: வணக்கம் மங்கையர் உலகம். ஐயா, இது வந்து தோழிகளுக்கான ஒதுக்கப்பட்ட நேரம். நீங்க மாலை 4 மணிக்கு வண்ணக்கோலங்கள்ல நிச்சயமா பங்கெடுத்துக்கிட்டு விளையாடலாம். இன்னைக்கு முதல்ல வந்து தோழி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, என்ன பார்த்தாலே எல்லாரும் அப்படியே அரண்டு போவாங்க. ஆனா நான் அடுத்தவங்களுக்கு காயெல்லாம் படுற மாதிரி விஷயம் செய்ய மாட்டேன். ஆனா முதல் நாளா இருந்தாலும் சரி, பள்ளியில எப்பவுமே துரு துருன்னு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க எப்படி முதல் நாள் பள்ளிக்கு போகும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மனசுல ஒரு பயம் இருக்கதான் செய்யும். அதையும் தாண்டி புதுசா ஒரு விஷயம் கத்துக்க போறோம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்மளுடைய நண்பர்கள்லாம் பார்க்க போறோம் அப்படிங்கிற உற்சாகம் நம்ம மனசுல இருக்கதான் போகுது. அந்த மாதிரி சுகமான நினைவுகளை பகிர்ந்துக்கலாம். தோழிகளே தொட்டு வாங்க, இது நமக்கான நேரம் மங்கையர் உலகம்.

0: திருச்சி கே கே நகர் ஈஸ்வரன் ஸ்டோர்ஸ் வழங்கும் ஆலய உலாவில் தும்பிக்கை நீட்டி துயர் துடைப்பவன்,
1: மோதகம் ஏந்தி மனம் மகிழ்விப்பவன்,
0: சோதனை தீர்க்கும் சுடர் ஒளியானவன் கும்பாபிஷேகம் காண்கிறான்.

0: திருச்சி கே கே நகர் இபி காலனி ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்திலிருந்து நேரலை.
1: நாளை காலை மணி 7:30
0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1
2: தத்துவ கணபதி வித்தக கணபதி உத்தம கணபதி நர்த்தன கணபதி பதம் பணிவோம்.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: ஈஸ்வரன் ஸ்டோர். அனைத்து மளிகை பொருட்களும் குறைந்த விலையில் நிறைந்த தரத்துடன் கிடைக்கும். உடையான்பட்டி கே கே நகர் மெயின் ரோட் திருச்சி 21.
4: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: 12:20 கேட்டுட்டு இருக்கோம் ரெயின்போ 102.1 மங்கையர் உலகம். முதல் நாள் அப்படியே ஒரு விடுமுறைக்கு பிறகு பூவெல்லாம் கொட்டி கிடக்கும் நம்மளோட அந்த பள்ளிக்கூடத்துல இருக்கிற மரங்களுக்கு அடியில. சரி, யார் முதல்ல என்ன பேச போறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம். யார் இங்கிருந்துமா?
6: நாங்க தஞ்சாவூர்ல இருந்து குணசுந்தரி பேசுறோம்.
5: சொல்லுங்க, பள்ளிக்கூடம் திறந்தாச்சு, முதல் நாள் அனுபவங்கள் ஏதாவது ரொம்ப சுவாரஸ்யமானதா இருக்கா?
6: இருக்கும், நாங்க எப்பொழுதும் இருக்கிற இடம் தெரியாம இருந்துருவாங்க மேடம்.
5: ஏன் அப்படி?
6: அவருதான் போறது வரது, அதே முடிச்சிருவோம் மேடம். இருந்தாலும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், புது டீச்சர் வராங்க.
5: அப்ப நண்பர்கள் இருப்பாங்களா?
6: பாக்க போறோம். என்ன மேடம்,
5: எல்லா விஷயத்திலயும் அமைதிதானா இல்ல நண்பர்கள் உண்டு அவங்க கூட மட்டும் பேசுவீங்களா?
6: அப்படி இல்ல மேடம், எப்பொழுதுமே அமைதிதான் மேடம்.
5: ஓகே ஓகே. அப்பனா ரொம்ப சுவாரஸ்யமா முத நாள் யார் வரப்போறாங்களோ என்ன எடுக்க போறாங்களோ

0: இந்த புத்தகத்தெல்லாம் முன்னாடியே படிச்சு வச்சுட்டு போற மாதிரியா, இல்ல எப்படி நீங்க எந்த மாதிரி இருப்பீங்க சின்ன வயசுல?
1: அப்படிலாம் படிச்சதெல்லாம் படம் மேடம், நாங்க ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் மேடம், போறதான் படிப்போம் அவ்வளவுதான், டியூஷன் போவோம்.
0: அப்ப கதை பேசுறதெல்லாம் இதெல்லாம் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு போவோம்ல,
1: அதெல்லாம் பேசுவோம் மேடம், அதெல்லாம் மேடம்.
0: என்னைக்கிடா அது பள்ளிக்கூடத்துக்கு போகலாம், இதெல்லாம் எல்லார்ட்டையும் சொல்லிக்கலாம். சாப்பாடுலாம் நீங்க வந்து எல்லாருக்கும் குடுத்துட்டு சாப்பிடுவீங்களா இல்ல என்னோடது சொல்லிட்டு?
1: ஷேர் பண்ணி தான் மேடம் சாப்பிடுவோம்.
0: பாருங்களேன்,
1: எல்லாம் அந்த மரத்தடியில உட்காந்து போ மேடம், புளிய மரத்தடியில உட்காந்து தான் சாப்பிடுறது. அதுல உட்காந்து நல்லா ஜாலியா சாப்பிடுவோம்.
0: பரவாயில்ல, அமைதியா இருந்தாலும் நண்பர்களோடு சேர்ந்து கொண்டாட்டமா போச்சு உங்களுடைய மதிய உணவு நேரம் இல்லையா?
1: ஆமா மேடம்.
0: சரிம்மா, நிகழ்ச்சியில இணைஞ்சதுக்கு நன்றி.
1: என்ன மேடம்?
0: நிகழ்ச்சியில இணைஞ்சதுக்கு நன்றிமா.
2: என்ன
0: ஒரு தயக்கம், அப்படி பள்ளிக்கே போயிட்டீங்களா யோசிச்சுக்கிட்டே? இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதா? மா நீங்க இனிப்பு கிடைக்க கூடிய இடத்துக்கு வந்துடுறீங்களா இல்லாட்டி?
2: இல்ல, நான் வெளியில வயல்ல தான் இருக்கேன். நல்லா கிளியரா கேக்கல.
0: கொஞ்சம் இனிப்பு கிடைக்க கூடிய இடத்துக்கு வந்துடுறீங்களா? இனிப்பு கிடைக்க கூடிய இடத்துக்கு வந்துடுறீங்களா? அடடா, ரேணுகா அம்மாவோட இனிப்பு சரியா கேட்கல நமக்கு. இல்லைனா அவங்களும் என்னென்னலாம் டூட்டி அடிச்சாங்க அவங்களுடைய பள்ளி பருவத்தில் அப்படின்னு நம்ம கூட பகிர்ந்துருப்பாங்க நிச்சயமா. அடுத்து வரக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
3: ஹலோ,
0: யார் இங்கிருந்துமா?
3: திருச்சி ஐயம்பலத்திலேருந்து ரேணுகா பேசுறேங்க மேடம்.
0: சொல்லுங்க, இப்போ தான் ரேணுகா தேவி அம்மா போயிட்டாங்க இனிப்பு கிடைக்காம, அடுத்து ரேணுகா அம்மா வந்துட்டீங்க. பள்ளிக்கூட அனுபவம்லாம் அப்படியே மனசில் வந்துச்சா?
3: போறாங்களோ
0: இருந்துருவீங்களா?
3: அப்படி இருக்குமா? ஆமா மேடம், தனியா அந்த மாதிரிலாம் தெரியுது இல்ல, எல்லா பசங்களோட இருந்துட்டு அப்படியே வந்து ஜாலியா இருக்கும்.
0: ஓ சரி சரி சரி. அப்பனா நீங்க தனியா இருக்க, அதாவது வெளியவும் எல்லாருக்கும் தெரியாது, அமைதியானதான் இருக்கீங்க, அப்பனா உங்களுக்குள்ளேயே சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரகசியமா சொல்லிப்பீங்கள அந்த மாதிரி ஏதாவது சொல்லிருக்கீங்களா?
3: அந்த மாதிரிலாம் இல்லங்க மேடம்.
0: காலையில போன உடனே மத்தியான சாப்பாடு என்னதுன்னு நான் உன்கிட்ட மட்டும் சொல்றேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சின்ன குழந்தையா இருக்கும் போது அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நமக்கு பெருசா தெரியும். ஏதாவது சொல்லி இருக்கீங்களா அந்த மாதிரி உங்க நண்பர்கள் கிட்ட?
3: சொல்லிருக்கோம் மேடம், சொல்லிருக்கோம்.
0: பாருங்க, அந்த ரகசியத்தை காப்பாத்துறதுல இருக்கிற சுவாரஸ்யம் இருக்கே. பள்ளிக்கூடத்துக்கு போகணும் அப்படின்னு நம்ம உடனே போலாமே அப்படின்னு கிளம்பிடுவோம் இல்லையா? உங்க குரல்ல உங்களோட உற்சாகமும் தெரியுது. இன்னைக்கு நிகழ்ச்சியில நினைச்சுக்கிட்டு நன்றிமா. இப்படிதாங்க ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும், நாம கண்டிப்பா எப்பவுமே குழந்தைகளா மாற தயாரா இருப்போம், தொடர்ந்து பேசுவோம். இது மங்கையர் உலகம்.

0: திருச்சி சாரதாசன் காத்திருங்கள்.
1: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
2: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
3: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
6: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
5: உண்மையாவா?
6: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
8: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
9: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
10: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
11: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
12: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின்

0: 102 பிள்ளை ஒண்ணுல பள்ளிக்கூடத்துக்கு அந்த வயசுல தாங்க போனா ஐயோ அம்மா போக மாட்டேன் அப்படின்னு எழுதிருப்போம். ஆனா இப்ப வந்து பள்ளிக்கூடத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லுங்களேன், இன்னொரு வாட்டி அங்க போய் உட்கார வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு தான் நினைப்போம் தான் இதுவரைக்கும் எல்லா தொழில்களும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வரக்கூடியவங்க யார் இங்கிருந்து வருக? வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் ரேணுகா தேவி பேசுறேன்.
0: என்ன ஒரு சந்தோஷம்,
1: என்ன
0: விஷயங்கள்லாம் கத்திரிக்கோல வெட்டி எல்லாம் செஞ்சிருப்போம், அதெல்லாம் காமிக்கிறதுக்காக பாக்ஸுக்குள்ள ஒளிச்சு ஒளிச்சு வச்சு எடுத்திருப்போம், அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கீங்களா?
1: அந்த மாதிரியா இருக்கு மேம், நான் ஒயர் கூட எல்லாம் பின்னிருக்கேன்.
0: சரி,
1: அப்ப கத்துக்கிட்டேன் அந்த லீவ் டைம்ல கத்துக்கிட்டு குட்டி குட்டியா கூடைகள் பின்னி மறக்கவே முடியாது.
0: ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிசு கொடுத்துப்பீங்களா?
1: வருவாங்க, அவங்கள எப்படியாவது முந்தி போயிடணும் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒரு தடவைனாலும் அவங்கள இது பண்ணி போகணும் அப்படின்னு.
0: அப்புறம்
1: அந்த மாதிரி அவங்கள பார்க்கும் போதெல்லாம் அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கும்.
0: அதே மாதிரிதான் நம்ம நண்பர்கள் பக்கத்துல உட்கார்றதுக்கு இன்னைக்கு இவங்க பக்கத்துல யார் உட்கார போறோமோ அதெல்லாம் நினைச்சிருக்கீங்களா?
1: அது எப்பவுமே என் கூட இந்த வசந்திங்கிற ஒரு பொண்ணுதான் பக்கத்துலயே உட்காரும், ஏன்னா அது நான் தான் ரொம்ப க்ளோஸ். ஆனா இப்ப கூட ரீசெண்டா அந்த பொண்ணை பார்த்தேன், ஆனா அந்த பொண்ணுக்கு என்னை அடையாளம் தெரியல, ஆனா நான் கண்டுபிடிச்சிட்டேன் அந்த பொண்ணு.
0: பாத்தீங்களா எப்படி முகம் மாறாம அப்படியே இருக்காங்களா அவங்க?
1: அவங்க அப்படியேதான் இருக்காங்க, ஆனா என்னோட பேஸ் தான் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு என்னை அடையாளம் தெரியல.
0: சில பேரோட உடல் வாகு, ஆனா சொன்னி புரிஞ்சுக்கிட்டாங்களா?
1: இல்ல, பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது பார்த்தேன், அவங்க நடந்து போயிட்டு இருந்தாங்க அந்த ஸ்கூல் பக்கத்துல இருந்து. அவங்க வீடு அங்கனேதான் ஸ்கூல்கிட்டே.
0: சரி சரி,
1: அதனால அந்த பொண்ணு அங்கிருந்து தான் நடந்து போயிட்டு இருக்கும் போது பார்த்தேன்.
0: ஒரு நாள் அவங்களை பார்த்த உடனே
1: பேச முடியல, அவ்வளவு சந்தோஷம்.
0: அதாவது
1: ஸ்கூல் டேஸ் மறக்கவே முடியாது மேம்.
0: அவங்கள பார்த்த நொடியில
1: எல்லாம் படிக்க வைக்கல, ஆனா ஸ்கூலோட நிப்பாட்டியாச்சு. ஆனாலும் அந்த ஞாபகங்கள் இன்னும் இருக்கு. அவங்கள பாக்கும் போதெல்லாம் பாக்கணும் பேசணும். இப்ப ஸ்கூல் போகுதுன்னா கூட ஃபர்ஸ்ட் நான் போனோம்னா அவங்களதான் தேடுவேன்.
0: சரி சரி, ஆனா எப்படி இருந்தாலும்
1: பழஞ்சிட்டாங்க.
0: அந்த ஒரு நொடியில பழையச எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திட்டாங்க இல்லையா?
1: ஆமா, கண்டிப்பா இது கேட்டோடனே எனக்கு அவ்வளவு சந்தோஷம், அது கண்டிப்பா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு.
0: சரி,
2: என்ன
0: சுவாரஸ்யமான விஷயம் சொல்லியே ஆகணும் அப்படிங்கறது எது?
2: சுவாரஸ்யமான விஷயம் என்னமா, நாங்க படிக்கல, ரொம்ப வசதிகளே கிடையாதுமா எங்களுக்கு.
0: இருந்தாலும் நண்பர்கள் இருப்பாங்கல்ல?
2: நண்பர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க.
0: ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்க பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்.
2: இல்லங்க, நாங்க ஒரே ஊர்லதான் இருக்கிறோம், இன்னமும் நாங்க அடிக்கடி சந்திச்சுக்கிறோம். எங்க வாத்தியார் இருக்கிறாரு.
0: அப்படி போடுங்க.
2: நீச்சம்மா இப்பதான் இறந்தாங்க.
0: கிடைக்குமா இந்த மாதிரி எல்லாம்?
2: இருந்தாலும்
0: அவங்களுடைய நினைவுகள் உங்க மனசுல எப்பவுமே இருக்கும்ல? உணர முடியுது, உங்களுடைய குரல்ல அது தெரியுது. அவங்க சொல்லி கொடுத்த பாடங்கள் நம்ம கூட எப்பவுமே நம்ம கூட இருக்கும். சரிங்களா?
2: இன்னைக்கு எஸ்எல்சி படிச்சவங்க கூட என்னை மாதிரி இங்கிலீஷ் எல்லாம் படி

0: முடியணுமா, இங்கிலீஷ்லாம் நல்லா படிச்சோமா, என்னை படிக்க அவங்களே படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அந்த எங்க குடும்பத்தார் விடலாமா?
1: அந்த காலத்து படிப்புக்கு உண்டான அந்த ஒரு சிறப்பு அதுதான். நிகழ்ச்சியில் இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றிமா. நீங்கள் எங்கள் கூட இன்றைக்கி பகிர்ந்துக்கிட்ட நினைவுகள் எல்லாருக்குமே, அவங்கவுங்க வாத்தியார் சம்மந்தப்பட்ட விஷயங்களாகட்டும், அவங்களுடைய நண்பர்கள் தொடர்பான விஷயங்களாகட்டும், எல்லாத்தையுமே அவங்க மனசுக்கும் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு நம்புவோம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்ட தோழிகளுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். இணைந்து இருப்போம் திருச்சி FM Rainbow 102.1 ஓடு.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டில் இயற்கை எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக் குறைவால் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 84. போர்ச்சுகலுடனான நல்லுறவை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக மத்திய அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கடந்த 2014 ஆண்டு மே மாதம் 26 பிரதமராக பதவியேற்ற திரு நரேந்திர மோடி இன்றுடன் 4,399 நாட்கள் தொடர்ந்து பிரதமராக பதவி வகித்து சாதனை படைத்துள்ளார்.

0: ார் நாட்டின் முதலாவது பிரதமர் ஜவஹர்லால் நேரு 4,398 நாட்கள் பிரதமராக பதவி வகித்திருந்தார். பிரதமரின் இந்த சாதனை குறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், மக்களின் நம்பிக்கை பெற்ற தலைவர் என்ற பெருமையை திரு நரேந்திரமோடி பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். சிறந்த நிர்வாகம், பொருளாதார வளர்ச்சி, சமூக மாற்றங்களின் மூலம் மக்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை பிரதமர் செயல்படுத்தி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா, சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை நோக்கி திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு முன்னேறி வருவதாக திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், திரு நரேந்திரமோடியின் வரலாற்று சாதனை நாட்டின் வளர்ச்சிக்கு எடுத்துக்காட்டாக உள்ளது என்று கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறியுள்ள அவர், 25 கோடி மக்களை வறுமைக் கோட்டிலிருந்து மீட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு பியூஷ் கோயல், திருமதி நிர்மலா சீதாராமன், திரு சிவராஜ் சிங் சௌஹான் உள்ளிட்ட தலைவர்களும் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தெரிவித்துள்ளார். மக்களின் நலனுக்காக பிரதமர் உறுதி பூண்டிருப்பதாக கூறியுள்ள டாக்டர் எல் முருகன், இந்தியாவில் தயாரிப்போம், டிஜிட்டல் இந்தியா, சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். நாட்டில் இயற்கை எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். குழாய் மூலம் எரிவாயு இணைப்பு வழங்கும் திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக கூறியுள்ள அவர், சமையல் எரிவாயு சிலிண்டர் இணைப்பு உள்ளவர்கள் குழாய் மூலம் எரிவாயு இணைப்பு பெறுவதற்கு முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். உலகளாவிய எரிவாயு பற்றாக்குறையை அடுத்து சமையல் எரிவாயு சிலிண்டர் பற்றாக்குறை குறித்து வதந்திகள் பரப்பப்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். வதந்தி பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு ஹர்தீப் சிங் பூரி எச்சரித்துள்ளார். போர்ச்சுக்கல் உடனான நல்லுறவை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். போர்ச்சுக்கலின் தேசிய தினத்தையொட்டி அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் பவுலோ ரேஞ்சலுக்கு அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கு இடையேயான பங்களிப்பு மேம்பட்டு வருவதாக கூறியுள்ள அவர், போர்ச்சுக்கலுடனான இருதரப்பு உறவை வலுப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். மத்திய தொழிலாளர் நலத்துறை இணையமைச்சர் ஷோபா கரந்த்லாஜே தலைமையில் இந்திய பிரதிநிதிகள் குழு சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் நடைபெற்ற சர்வதேச தொழிலாளர்கள் மாநாட்டில் பங்கேற்றது. இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக நேபாள தொழிலாளர் நலத்துறை அமைச்சருடன் திருமதி ஷோபா கரந்த்லாஜே ஆலோசனை மேற்கொண்டார். நேபாளம் உடனான உறவுகளுக்கு இந்தியா முன்னுரிமை அளித்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். அங்கோலா, மொரீஷியஸ் உள்ளிட்ட நாடுகளின் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர்களுடனும் இருதரப்பு உறவுகள் குறித்து ஷோபா கரந்த்லாஜே ஆலோசனை நடத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக் குறைவால் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 84.
2: என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா மீண்டும் மண்வாசனையோடு வருகிறேன். கிராமங்கள் எனக்கு சலிப்பதே இல்லை. ஒரு கல்லை தொட்டாலும் கதை சொல்லும், ஒரு புல்லை தொட்டாலும் அதுவும் ஒரு கதை சொல்லும். முகவரையின்றி கொட்டி கிடக்கும் கடிதங்களைப் போல ஆயிரம் ஆயிரமாய் இங்கும் அங்கும் கொட்டி கிடக்கின்றன எங்கள் கிராமத்து கதைகள்.
0: திரையுலகில் அவரது பங்களிப்புக்காக மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருது அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. பாரதி ராஜா இயக்கிய முதல் மரியாதை, வேதம் புதிது, கருத்தம்மா உள்ளிட்ட திரைப்படங்களுக்கு தேசிய விருதுகளும் கிடைத்துள்ளன. 16 வயதினிலே, அலைகள் ஓய்வதில்லை உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களுக்கு தமிழக அரசின் சிறந்த இயக்குநர் விருதும் அவருக்கு கிடைத்துள்ளது.
3: பூங்காத்து திரும்புமா.

0: அவரது மறைவுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல்முருகன் இரங்கல் தெரிவித்துள்ளார். தமிழ் திரையுலகின் பெருமைமிகு இயக்குநரும் கிராமிய வாழ்க்கையை உலக அரங்கில் எடுத்துச் சென்ற தலைசிறந்த படைப்பாளருமான பாரதி ராஜாவின் மறைவு மிகுந்த துயரத்தை அளிப்பதாக அவர் கூறியுள்ளார். தமிழ் மண்ணின் மண் வாசனையையும் மக்களின் வாழ்க்கை முறையையும் உணர்வுகளையும் தமது படைப்புகள் மூலம் திரையுலகில் தனித்துவமாக பதிவு செய்து தமிழ் சினிமாவிற்கு புதிய பரிமாணத்தை உருவாக்கியவர் பாரதி ராஜா என்று டாக்டர் எல் முருகன் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். பாரதி ராஜாவின் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு முதலமைச்சர் திரு விஜய் நேரில் அஞ்சலி செலுத்தினார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்களும் திரையுலகினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அவரது இறுதிச் சடங்குகள் அரசு மரியாதையுடன் நடைபெறும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி உறுப்பினர்களின் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு 12 ஆண்டுகளை நிறைவு செய்ததை அடுத்தும், மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து அவர் சாதனை படைத்துள்ளதை அடுத்தும் இக்கூட்டம் நடைபெறுகிறது. பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சி பிரதிநிதிகள் இதில் பங்கேற்க உள்ளனர். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆளும் 22 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்களும் இக்கூட்டத்தில் பங்கேற்கும். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான திட்டங்கள் குறித்தும் பிரதமரின் தொலைநோக்கு பார்வை குறித்தும் இதில் முக்கியமாக விவாதிக்கப்படுகிறது. ஆப்கானிஸ்தானில் குனார் கோஸ்ட் மாகாணங்களில் பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலுக்கு தாலிபான் செய்தி தொடர்பாளர் சபீஃபுல்லா கண்டனம் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் வீடுகளில் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தான் வான் எல்லையை தாண்டி நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் மனித நேயத்திற்கு எதிரானது என்று அவர் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நாடுகளுக்கிடையே கடந்த சில மாதங்களாக எல்லைப் பகுதியில் பதற்றம் நிலவி வருகிறது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 21-11 என்ற செட் கணக்கில் பெருவின் லூசியா காஸ்டிலோவை வென்றார். இப்போட்டியில் இந்தியாவின் மால்விகா பன்சோ, தன்வி ஷர்மா, இஷா பருவா ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் ராவத், மணிஷா இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. கார்டிஃபில் இப்போட்டி பிற்பகல் மணி 2:30 தொடங்குகிறது. சாக்ரப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் தகுதிச் சுற்று முதல் ஆட்டத்தில் இந்தியாவின் மணிகா பத்ரா, சுஜிதா முகர்ஜி ஆகியோர் வெற்றி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டில் இயற்கை எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக் குறைவால் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 84. போர்ச்சுகல் உடனான நல்லுறவை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக மத்திய அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: காவியம் பேசும் கலைஞன், இது திருச்சிராப்பள்ளி வானொலி. நேரம் 12:50.
2: ஆகாஷ்வாணி மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வந்தது பாப்கார்னா.
1: நேரம் பொழுது சரியாக ஒரு மணி கேட்கலாமினி.
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். நாட்டில் பாதுகாப்பு கொள்முதல், சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் மற்றும் புத்தொழில் நிறுவனங்களுக்கான சோதனை நடைமுறைகள் குறித்த பயிலரங்கம் நாளை புதுதில்லியில் நடைபெறவுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு உற்பத்தியில் தன்னிறைவை வலுப்படுத்தி பாதுகாப்பு படைகளுக்கும் தொழில்துறையினருக்கும் இடையே சிறந்த ஒத்துழைப்பை மேம்படுத்த இப்பயிலரங்கம் வகை செய்யும் எனவும் அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 3 உதவி இயக்குநர் பணியிடங்களுக்கான பணி நியமன ஆணைகளை மாநில வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று வழங்கினார். அதனைத் தொடர்ந்து சென்னை

நகர ஊரமைப்பு ஆணையரக அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் துறை கட்டமைப்பு, வளர்ச்சித் திட்டங்கள், ஒற்றை சாளர இணையதள வசதி, மலையிட பாதுகாப்பு குழுமம், அங்கீகரிக்கப்படாத மனைப்பிரிவுகள், அனுமதியற்ற கல்வி நிறுவன கட்டிடங்கள் வரன்முறைப்படுத்துதல் உள்ளிட்டவை குறித்து அமைச்சர் விரிவான ஆலோசனை மேற்கொண்டார். தருமபுரி மாவட்டம் பஞ்சப்பள்ளியில் இன்று நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன், பொதுமக்களிடம்

தலைவர் திரு சரவணன் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்கள் மீது உரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் எனவும் மனுக்கள் ஏற்கும் நிலையை உருவாக்க வேண்டும் எனவும் அரசு அலுவலர்களை அறிவுறுத்தினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பள்ளிவாசல்களில் பணியாற்றும் உளமாக்களுக்கு இருசக்கர வாகனம் வாங்க மானியம் வழங்கப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா கூறியிருக்கிறார். தகுதியுடையோர் பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை இம்மாத இறுதிக்குள் மாவட்ட சிறுபான்மையினர் நல அலுவலகங்களில் சமர்ப்பிக்க வேண்டும். திருச்சி ஆலம் தெரு புனித செல்வநாயகி அம்மாள் ஆலயத்தில் மாதாந்திர சிறப்பு திருப்பலி இன்று மாலை நடைபெறுகிறது. சிட்னியில் நடைபெற்ற ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் துருவ் ராவத் மணிஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற முதல் சுற்றில் இந்த இணை ஆஸ்திரேலிய இணையை 21-13, 21-14 என்ற செட்களில் வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. மாநில செய்தி அறிக்கை மணி 1:45.

நேரம் இப்பொழுது 1:04 இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1. சில பாடல்கள்லாம் வெறும் இசை இல்லை, அவை எல்லாமே நம்மளோட வாழ்க்கையின் ஏதோ ஒரு தருணத்தின் ஞாபகங்கள், பொன்னான நினைவுகளை மீட்டெடுக்கும் விருப்ப பாடல்கள். கேட்கலாம் மதுர கீதமாய் எஃப்எம் ரெயின்போ 102.1. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வருகிறது மிஸ்ஸியம்மா திரைப்படத்திற்காக எஸ் ராஜேஸ்வர் ராவ் இசையில் ஏஎம் ராஜா பி சுசீலா பாடிய இந்த பாடல். இந்த பாடலை தன்னுடைய விருப்ப பாடலா கேட்டு எழுதியிருக்காங்க வெண்கரும்பூர் நேரு, கொள்ளிடம் காமராஜ், செங்கம் புனிதன் ஆகியோர்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.

மனதை கிறங்க செய்யும் இனிமையான பழைய திரையிசை பாடல்கள் மதுர கீதமாய் நேர் விருப்பமாய் கேட்டுட்டு இருக்கோம் எஃப்எம் ரெயின்போ 102.1. இனி வரக்கூடிய பாடலை தன்னுடைய விருப்ப பாடலா கேட்டிருக்கு. கடிதத்துல எழுதியிருக்காங்க ராமேஸ்வரம், ஹம்சா, ரணியா ஆகியோர் இந்த பாடலை பாடியிருக்காரு. பேபி ஸ்ரீனிவாஸ், விஸ்வநாதன், ராமமூர்த்தி இசையில் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பாவ மன்னிப்பு.

பாடலுக்கு குரல் கொடுத்தவர் டி எம் சவுந்தரராஜன், விஸ்வநாதன் ராமமூர்த்தி. இசையில் பெரிய இடத்து பெண் இந்த படத்தில் இருக்கக்கூடிய பாடலை முசிறி மேட்டுப்பாளையம் தேவிகா சுப்பிரமணியன், கார்காலி செந்தில், காமராஜ், அண்ணாமலை, சதீஷ், கீர்த்தனா, அதிரா இவங்க கேட்டிருக்காங்க இந்த பாடல்.

குங்குமத்தை சுமந்து கொண்டு குலுக்கி வரும் சிங்காரி, குண்டு மல்லி பூவை கொண்டு குழஞ்சி வரும் உய்யாரி, கட்டி முகம் கொண்டவளே, காதல் பேச வந்தவளே.

0: திருச்சி கே கே நகர் ஈஸ்வரன் ஸ்டோர்ஸ் வழங்கும் ஆலய உலாவில் தும்பிக்கை நீட்டி துயர் துடைப்பவன்,
1: மோதகம் ஏந்தி மனம் மகிழ்விப்பவன்,
0: சோதனை தீர்க்கும் சுடர் ஒளியானவன் கும்பாபிஷேகம் காண்கிறான்.

0: திருச்சி கே கே நகர் இபி காலனி ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்திலிருந்து நேரலை.
1: நாளை காலை மணி 7:30
0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1
2: தத்துவ கணபதி வித்தக கணபதி உத்தம கணபதி நர்த்தன கணபதி பதம் பணிவோம்.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: ஈஸ்வரன் ஸ்டோர். அனைத்து மளிகை பொருட்களும் குறைந்த விலையில் நிறைந்த தரத்துடன் கிடைக்கும். உடையான்பட்டி கே கே நகர் மெயின் ரோட் திருச்சி 21.
4: கரிமண்டபம் வேலாயுதம் திரவியமலர் துர்காதேவி தன்விக் சந்த்ரோ விஸ்வா அருண் இவங்க கேட்டிருக்காங்க. புனர்ஜென்மம் திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை டி சலபதி ராவ் இசையில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதிய இந்த பாடலை பாடியிருக்காங்க. எம் ராஜா, பி சுசீலா ஆகியோர்.

மனதை மயக்கும் இனிமையான திரை இசை பாடல்கள் மதுர கீதமாய் கேட்டுட்டு இருக்கோம். நேயர் விருப்பமாய் கடித வழியில் குமாரமங்கலம் லோகநாதன், புஷ்பலதா, லிங்கேஷ், சிவராஜ், மகேஸ்வரி இவங்க கேட்டிருக்காங்க தை பிறந்தால் வழி பிறக்கும். இந்த படத்திலிருந்து இருக்கக்கூடிய பாடலை

0: வீட்டு கிரகப்பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
1: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
0: உண்மையாவா?
1: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
4: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
5: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
6: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
7: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை, வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
8: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
9: நேரம் இப்பொழுது 1:30. செவிகளில் வருடி, மனதை குளிர்விக்கும் பழைய திரை இசை பாடல்கள் மதுர கீதமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எஃப்எம் ரெயின்போ 102.1. இனி வரக்கூடிய பாடல் MS விஸ்வநாதனின் இசையில் கண்ணதாசனின் வரிகளில் SP பாலசுப்ரமணியம் பாடியிருக்கிறார். இந்த பாடலை அவளுக்கென்று ஓர் மனம் திரைப்படத்திற்காக, இந்த பாடலை தன்னுடைய விருப்ப பாடலாக கேட்டிருக்காங்க. லால்குடி லட்சுமி நாராயணபுரத்திலிருந்து M. துரைராஜ், வசந்தி, பாலாஜி, கிருஷ்ணகுமார் ஆகியோர்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
4: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
5: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
4: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
5: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
4: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9th கிராஸ் திலே நகர், திருச்சி.

0: நேர்களை உங்கள் நினைவிற்கு 2:15 மணிக்கு வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் மீனவர்களின் பாதுகாப்பில் நவீன தொழில்நுட்பத்தின் பங்கு உரை வழங்குகிறார் நாகப்பட்டினம் தலை ஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் அர்ச்சனா அவர்கள். இதனைத் தொடர்ந்து கிராம சமுதாயம் நிகழ்ச்சியில் கற்றாழையின் மதிப்பு கூட்டல் புவனா குணசேகர் ஆர் அமலி கேத்ரின் ஆகியோர் பங்கேற்கும் நீர்முகம்.
1: ஹலோ, சொல்லு கார்த்தி.
2: டே அருண், இந்த கதை கட்டுரை கவிதை எல்லாம் எழுதுவல்ல, நம்ம திருச்சி வானொலியில நாடகத்துக்கு கதை எழுதி அனுப்ப உனக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடைச்சிருக்கு நண்பா.
1: நிஜமாவா சொல்ற? கொஞ்சம் விளக்கமா தான் சொல்ல.
2: அதான்ப்பா, நம்ம திருச்சி வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆயிடுச்சுல்ல.
1: ஆமா,
2: இந்த பெருமையில நேயர்களும் பங்கெடுத்துக்கிற விதமா வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க நண்பா.
1: ஓஹோ,
2: அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை, இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட பேஸ் பண்ணி நாடக பாணியில கதை எழுதி 8x8 பக்கத்துக்குள்ள நல்லா A4 தாள்ல டைப் பண்ணி அனுப்பணுமா.
1: 8x8 பக்கத்துலயா? போதுமா?
2: போதும், நாடகம் 15 நிமிஷம் தானே.
1: ஓகேப்பா.
2: முகவரி உனக்கே தெரியும் தானே, இருந்தாலும்

0: நான் ஒரு வாட்டி சொல்றேன் கேட்டுக. நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1.
1: நாடகத்தை மெயில்ல சென்ட் பண்ணலாமா?
0: இல்ல இல்ல, தபால் மூலமா தான் அனுப்பணும்.
1: எல்லாம் சரிதான், எந்த தேதிக்குள்ள அனுப்பணுமா?
0: சரியா கேட்ட, வர 30ஆம் தேதிக்குள்ள எழுதி அனுப்பிடு. அது மட்டும் இல்ல, உன்னோட நாடகம் தேர்வானா வானொலி நிலையத்தாரே அதை பதிவு பண்ணி அதை ஒளிபரப்பவும் செய்வாங்க. ஒளிபரப்பாகிற உன் நாடகத்துக்கு தக்க சன்மானமும் உண்டு நண்பா.
1: கரும்பு திங்க கூலின்னு சொல்லு, சவாலான வேலை தான்.
0: சரிதான், ஓ சாமர்த்தியத்தை அதுல காட்டு.
2: நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாய் ஒலிக்கிறது இதய கனி திரைப்படத்திலிருந்து இந்த பாடல். டி எம் சவுந்தரராஜன், டாக்டர் சீர்காழி, எஸ் கோவிந்தராஜன், எஸ் ஜானகி பாடியிருக்கக்கூடிய இந்த பாடல் இதய கனி இந்த திரைப்படத்திலிருந்து இடம்பெறக்கூடியது. கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ், ஜெயந்தி, தாராசுரம், கைலாசம், திருச்சி ஆல்பர்ட், பாத்திமா, மதுரை கைத்தறி நகர் குமரன் ஆகியோர் இந்த பாடலை கேட்டிருக்காங்க.

நிறைவு பெற்றது மதுர கீதம். நேயர்களே, உங்களுடைய விருப்பவாளிலும் இதில் இடம்பெறணும் அப்படின்னா நிலைய இயக்குனர் மதுர கீதம் பகுதி ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் என்ற முகவரிக்கு நீங்கள் ஒரு போஸ்ட்கார்டு எடுத்து உங்களுடைய பெயர் மற்றும் ஊர் பெயரையும் குறிப்பிட்டு பாடலையும் குறிப்பிட்டு அனுப்பலாம். சில நொடிகளில் நமது நிலையத்திலிருந்து அஞ்சலாகும் மாநில செய்திகளை கேட்கலாம்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 4,399 நாட்கள் தொடர்ச்சியாக பணியாற்றி இந்திய வரலாற்றில் நீண்டகால சேவையாற்றும் பிரதமர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். பிரதமரை பாராட்டி மத்திய அமைச்சரவை இன்று தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் திரு விஜய் இன்று டெல்லி சென்றடைந்தார். பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக்குறைவால் இன்று காலமானார். ஆஸ்திரேலியன் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு பி வி சிந்து, மாளவிகா பன்சோப், இஷா ராணி, தன்வி சர்மா ஆகியோர் முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நம் நாட்டில் ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு 12 ஆண்டுகள் தொடர்ச்சியாக நீண்டகாலம் பணியாற்றிய பெருமையை பிரதமர் திரு நரேந்திர மோடி பெற்றுள்ளார். 2014 ஆண்டு மே 26 பிரதமராக பொறுப்பேற்று 4,399 நாட்கள் தொடர்ச்சியாக பணியாற்றி இந்திய வரலாற்றில் நீண்டகால சேவையாற்றும் பிரதமர் என்ற சாதனையை அவர் படைத்துள்ளார். பிரதமரின் இந்த சாதனைக்கு பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபின் வாழ்த்து தெரிவித்ததோடு பிரதமரின் சீரிய தலைமையில் 25 கோடி மக்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும், கடந்த 12 ஆண்டுகளில் அனைத்து சமூக மக்களும் வளர்ச்சி பெற்றுள்ளதாகவும் புகழாரம் சூட்டினார். பிரதமரின் ஆட்சியில் பெண்கள் ஆளுமை பெற்றுள்ளதாகவும் அவர் எடுத்துரைத்தார். மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, டாக்டர் ஜெய்சங்கர், திரு பியூஷ் கோயல், திருமதி நிர்மலா சீதாராமன், திரு சிவராஜ் சிங் சௌஹான் உள்ளிட்ட அமைச்சர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். பிரதமரின் 12 ஆண்டுகால

0: இதையொட்டி புதுடெல்லியில் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியின் சிறப்பு கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளும் தலைவர்களும் பங்கேற்கின்றனர். பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்களும் இதில் கலந்து கொள்கின்றனர். தேசிய வளர்ச்சி கட்டமைப்பு திட்டங்கள், 2027 ஆண்டு வளர்ச்சியடைந்த இந்தியாவை முன்னெடுத்து செல்வது ஆகியவை குறித்து இதில் விரிவாக ஆலோசிக்கப்பட உள்ளது. நாட்டின் நீண்டகால பிரதமராக தொடர்ச்சியாக சேவையாற்றி வரும் திரு நரேந்திர மோடியை பாராட்டும் வகையில் மத்திய அமைச்சரவை இன்று தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. அமைச்சரவை கூட்டத்திற்கு வந்த பிரதமரை பாராட்டும் வகையில் அமைச்சரவை உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். தொழில்துறை தலைவர்களும் பிரதமருக்கு பாராட்டு தெரிவித்துள்ளனர். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சீர்திருத்தங்கள், இலகுவான வர்த்தகம், கட்டமைப்பு முதலீடுகள், வர்த்தகத்தை விரிவுபடுத்தியது, நிதி கட்டமைப்பை வலுப்படுத்தியது, உலகளாவிய உற்பத்தி சூழலுக்கு வளர்ச்சி பெற்றது போன்றவற்றால் நாட்டின் பொருளாதாரம் பிரதமரின் தலைமையில் மேம்பட்டுள்ளதாக தொழில்துறையினர் புகழாரம் சூட்டினர். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக இன்று செல்கிறார். இவ்விரு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் வெளியுறவு அமைச்சர்களை சந்தித்து பேசும் அவர் இருதரப்பு உறவுகள், வர்த்தகம், பொருளாதாரம் உள்ளிட்ட அடுத்த கட்ட முன்னெடுப்புகள் குறித்து கலந்தாலோசிக்க உள்ளார். நாட்டின் பாதுகாப்பு கொள்முதல், சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் மற்றும் புத்தொழில் நிறுவனங்களுக்கான சோதனை நடைமுறைகள் குறித்த பயிலரங்கு நாளை புதுடெல்லியில் நடைபெறும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு உற்பத்தியில் தன்னிறைவை வலுப்படுத்தி பாதுகாப்பு படைகளுக்கும் தொழில்துறையினருக்கும் இடையே சிறந்த ஒத்துழைப்பை மேம்படுத்த இப்பயிலரங்கம் வழிகோலும் என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நாளை நடைபெறவுள்ள நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் திரு விஜய் இன்று புதுடெல்லி சென்றடைந்தார். இப்பயணத்தின் போது குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், மத்திய உள்துறை அமைச்சர் ஆகியோரையும் முதலமைச்சர் சந்தித்து பேச உள்ளார். காங்கிரஸ் மூத்த தலைவர் திருமதி சோனியா காந்தியையும் அவர் சந்தித்து பேசுவார் என தெரிகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாரதி ராஜா உடல்நலக்குறைவால் இன்று காலமானார். அன்னாருக்கு வயது 84. 1977 ஆண்டு 16 வயது நிலை படத்தின் மூலம் இயக்குநராக அவர் அறிமுகமானார். கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள், நிழல்கள், அலைகள் ஓய்வதில்லை, மண்வாசனை, முதல் மரியாதை, வேதம் புதிது, கருத்தம்மா, கிழக்கு சீமையிலே, ஒரு கைதியின் டைரி உள்ளிட்ட 40 மேற்பட்ட திரைப்படங்களை அவர் இயக்கியுள்ளார். திரைப்படங்களை படப்பிடிப்பு தளத்திலிருந்து இயற்கை எழில் கொஞ்சும் கிராம சூழலுக்கு எடுத்துச் சென்ற பாரதி ராஜா, "என் இனிய தமிழ் மக்களே" என்ற கம்பீரமான குரலில் திரைப்படங்களில் முகவுரை வழங்கி மக்களின் மனதில் நீக்கமற நிறைந்துள்ளார்.
1: என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய இந்த பாரதி ராஜா மீண்டும் ஒரு புதிய பரிமாணத்தில் இந்த கரிசல் பூமியை தரிசிக்க உங்களை அழைக்கிறேன். 21 நூற்றாண்டின் தொடக்கத்திலும் பொருளாதார சமூக நிர்பந்தங்களால் மறுக்கப்பட்ட தங்கள் வாழ்க்கைக்காக நமது கிராமத்து பெண்கள் எப்படி போராடுகிறார்கள் என்பதை வெளிப்படுத்தும் ஒரு கலைப்படைப்பு தான் இந்த கருத்தம்மா.

2004 ஆண்டு நாட்டின் உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது அவருக்கு வழங்கப்பட்டது. தேசிய திரைப்படம், தென்னிந்திய பிலிம்பேர், மாநில திரைப்பட விருதுகளையும் அவர் பெற்றுள்ளார். சென்னை நீலாங்கரை இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு முதலமைச்சர் திரு விஜய் இன்று நேரில் அஞ்சலி செலுத்தினார். முதலமைச்சர் வெளியிட்ட இரங்கல் செய்தியில் பல தலைமுறை கலைஞர்களை உருவாக்கிய

0: பாரதிராஜாவின் பங்களிப்பு தமிழ் திரைப்பட வரலாற்றில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என குறிப்பிட்டுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், திரைப்பட நடிகர்கள் ரஜினிகாந்த், கமலஹாசன் உட்பட பல்வேறு திரைத்துறையினர் பாரதி ராஜாவிற்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அன்னாரது இறுதிச் சடங்கு நாளை தேனியில் முழு அரசு மரியாதையுடன் நடைபெறும். தமிழ்நாட்டில் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையில் அரசு திட்டங்களின் முன்னெடுப்பு பணிகள் குறித்து இத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா இன்று ஆய்வு செய்தார். சென்னை கிண்டி சிட்கோ அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர்களுடன் துறை சார்ந்த அரசு திட்டங்கள் குறித்தும் ஒவ்வொரு திட்டத்திற்கான இலக்கினை அடைவது குறித்தும் அவர் ஆலோசனை நடத்தினார். கடந்த ஆண்டை விட அதிக அளவில் பயனாளிகளை கண்டறிந்து தொழில் முனைவோரை உருவாக்க வேண்டும் என்று அதிகாரிகளை அறிவுறுத்திய அமைச்சர், அந்தந்த மாவட்டங்களில் அது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொண்ட அனைத்து நிறுவனங்களும் உற்பத்தியை தொடங்க வழிவகை செய்யப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தமிழ்நாடு அரசு பணியாளர் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 3 உதவி இயக்குநர் பணியிடங்களுக்கான பணி நியமன ஆணைகளை மாநில வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று வழங்கினார். அதனைத் தொடர்ந்து சென்னையில் நகர ஊரமைப்பு ஆணையரகம் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் துறை கட்டமைப்பு, வளர்ச்சி திட்டங்கள், ஒற்றை சாளர இணைய வசதி, மாலையிட பாதுகாப்பு குழுமம், அங்கீகரிக்கப்படாத மனைப்பிரிவுகள், அனுமதியற்ற கல்வி நிறுவன கட்டடங்கள், வரன்முறைப்படுத்துதல் உள்ளிட்டவை குறித்து அமைச்சர் விரிவான ஆலோசனைகளை மேற்கொண்டார். அரசுத்துறை அலுவலர்கள் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் அறிவுறுத்தியுள்ளார். தர்மபுரி மாவட்டம் பஞ்சப்பள்ளியில் இன்று நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் பங்கேற்ற அவர் மனுக்கள் ஏற்கும் நிலையை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்.
1: இன்றைய தினமானது இந்த முகாமிற்கு முன்பாக பெறப்பட்ட மனுக்களின் அடிப்படையில் சுமார் 84 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகள் இன்று வழங்கப்படுகிறது. இலவச வீட்டுமனை பட்டா 1, வீட்டுமனை இ பட்டா 56, பட்டா மாற்றம் 11 இனங்கள், வாரிசு சான்றிதழ் 3, இயற்கை மரணம் மற்றும் ஈமச்சடங்கு உதவித்தொகை 16, மின்னணு குடும்ப அட்டை புதிய குடும்ப அட்டை 6 நபர்களுக்கு என மொத்தம் 153 நலத்திட்ட உதவிகள் 84 லட்சம் மதிப்பீட்டில் வழங்கப்படுகிறது. இன்றைய தினம் இந்த முகாமில் வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும்
0: மத்திய அரசு பணியாளர் தேர்வு வாரியத்தால் அறிவிக்கப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த பட்டதாரி நிலை தேர்விற்கு இலவச பயிற்சி வகுப்புகள் அரியலூர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வரும் 17ஆம் தேதி நடைபெறவுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை மறுநாள் நடைபெறும். அரியலூர் மாவட்டம் வாலாஜா நகரம் ஊராட்சியில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சாலை பணிகளின் தரம் குறித்து ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி இன்று நேரில் ஆய்வு செய்தார். திருநெல்வேலி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிட்னியில் நடைபெறும் ஆஸ்திரேலியன் ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் துருவ் ராவத், மணிஷா இணை முன்னேறியுள்ளது. மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் பி வி சிந்து, மாளவிகா பன்சோத், இஷாராணி, தன்வி சர்மா ஆகியோர் முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 4,399 நாட்கள் தொடர்ச்சியாக பணியாற்றி இந்திய வரலாற்றில் நீண்டகால சேவையாற்றும் பிரதமர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். பிரதமரை பாராட்டி மத்திய அமைச்சரவை இன்று தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் திரு விஜய் இன்று டெல்லி சென்றடைந்தார். பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக் குறைவால் இன்று காலமானார். ஆஸ்திரேலியன் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு பி வி சிந்து, மாளவிகா பன்சோத், இஷாராணி, தன்வி சர்மா ஆகியோர் முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேரம் இப்பொழுது 1:55.

நேரிலை உங்கள் நினைவிற்கு 7 மணிக்கு உற்சாகம் உச்சம். சட்ட படிப்புகளும் வேலை வாய்ப்புகளும் பேராசிரியர் ஜி சாந்தசீலா அவர்கள் தரும் தகவல்களுடன் கேட்கலாம். 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் இயற்கையோடு இணைவோம் தொடரில் உணவு காடு வளர்ப்பு காவேரி கூக்குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் எம் தமிழ் மாறன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். சில நொடிகளில் மிட் டே நியூஸ்.

0: பரிமாறும் தகவல் களஞ்சியம், இது திருச்சி வானொலி. நேரம் பிற்பகல் 2:15.
1: வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் இன்று மீனவர்களின் பாதுகாப்பில் நவீன தொழில்நுட்பத்தின் பங்கு. நீர்முகம் பங்கேற்கிறார் நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு டாக்டர் MGR மீன்வள கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் அர்ச்சனா அவர்கள். விவசாயம் அப்படின்னாலே சவால்கள் நிறைஞ்ச தொழில். அதிலும் குறிப்பா விவசாயத்தின் சார்பு தொழிலான மீன்பிடி தொழில் அப்படிங்கறது மரணத்தை நோக்கிய சவாலான தொழில்னு சொல்லலாம்.
2: கடல் மீது செய்கின்ற விவசாயம்.
1: ஆமாங்க, மீனவர்களோட வாழ்க்கையில அச்சம் அப்படிங்கறதுக்கு அகராதியிலேயே பொருள் இல்லைன்னு சொல்லலாம். காற்று கொந்தளித்தாலும் சரி, அலை உயர்ந்தாலும் சரி, எதிர்கால நம்பிக்கையை தாங்கி கடலுக்குள்ள போகணும், மீனை புடிச்சிட்டு வரணும், விக்கணும், 4 காசு பாக்கணும். இத மட்டுமே மனசுல வச்சு தினமும் மரணத்தோடு போராடக்கூடிய வீரர்கள் தான் நம்ம மீனவர்கள். சரிங்க, மீனவர்களோட பாதுகாப்புல நவீன தொழில்நுட்பங்களா என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க டாக்டர் MGR மீன்வள கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் அர்ச்சனா அவர்கள்.
3: அனைவருக்கும் வணக்கம். ஆரம்ப காலத்துல இருந்து மீன் பிடிங்கிறதுங்கிறது ஒரு முக்கிய தொழிலா இருந்து வந்துட்டு இருக்குது. சோ இப்ப உலகம் முழுவதும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோடிக்கணக்கான மக்கள் நேரடியாவோ இல்ல மறைமுகமாவோ ஒரு மீன் வளத்தை ஒரு உணவு வகையாகவோ இல்ல வேலை வாய்ப்பு சார்ந்ததோ இல்ல பொருளாதார வளர்ச்சிக்காகவோ அதை நம்பி சார்ந்து இருக்கிறாங்க. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா மீன் தொழில்ங்கிறது ஒரு தொழில் மட்டும் இல்லாம அவங்க காலம் காலமா அவங்களோட தலைமுறைகள் எல்லாமே கடந்து அதை பயன்படுத்திட்டு வரக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையா அவங்க பாத்துட்டு இருக்கிறாங்க. சோ மீனவர்கள் சராசரி கடலுக்கு செல்லும் போது பல்வேறு சுற்றுச்சூழல்களை வந்து அவங்க மேற்கொள்றாங்க.
4: நிறைய இந்த மீனவர்கள்ட்ட கேட்டோம்னா அவங்க சொல்லக்கூடியது இதுதான், நாங்க மீன் பிடிக்க போயிட்டு நாங்க வந்தாதான் நிச்சயம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க முடியுது. நிறைய பேரோட அந்த எதிர்பார்ப்பு, அவங்க எப்போ வருவாங்க எப்போ வருவாங்கிற எதிர்பார்ப்பு நிறைய இருக்கும். அதாவது இயற்கை காரணிகள் தவிர்க்க முடியாது, அதை நம்ம சமாளிக்கிறதுக்காக தொழில்நுட்பத்தை எல்லாம் பயன்படுத்துறோம் அப்படின்னு
3: வச்சுக்கலாமா? நிஜமாவே ஒரு கடலுக்கு அவங்க மீன் பிடிச்சிட்டு ஒரு மீன் அதிகப்படியான மீன் எடுத்துட்டு வராங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு சாதனை கிடையவே கிடையாது. சொல்ல போனா அவங்க கடலுக்குள்ள போய் திரும்ப அவங்க ரிட்டர்ன் வந்து சேஃபா கடல்ல இருந்து திரும்ப வீட்டுக்கு திரும்புறாங்க பாத்தீங்களா, அதுதான் ஒரு பெரிய

0: சாதனையே. அதாவது சுரங்க வேலை இருக்கு பாத்தீங்களா, சுரங்க வேலைங்கிறது தான் உலகத்திலேயே முதல் முதல்ல இருக்கக்கூடிய டேஞ்சரஸ், அதாவது அபாயகரமான ஒரு தொழில் பாத்தீங்கன்னா சுரங்க வேலை. அதுக்கு அடுத்தபடியா அபாயமா இருக்கக்கூடியது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த மீன்பிடி தொழில் தான் சொல்லுவோம் நம்ம. சோ மீனவர்கள் வந்து ஒரு சாதாரணமா நம்ம வந்து மீன் நம்ம ஈஸியா நம்மளுக்கு கிடைச்சிருது, நம்ம சாப்பிட்டுக்கிறோம், கடையில போய் வாங்கி நம்ம இதெல்லாம் சாப்பிட்டு இருக்கோம். ஆனா மீனவர்கள் அதுக்கு அதாவது எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் பயங்கரமான சவால்கள் இருக்கும். வானிலை சார்ந்த அபாயங்கள், அதாவது புயல், கனமழை, இடி மின்னல், கடும் காற்று, இல்ல கடல் சீற்றம், இது எல்லாமே சேர்ந்து வரும். அது போக இல்லாம அவங்க வழி காட்டல சிக்கல்கள், அதுக்கப்புறம் பனிமூட்டம், அதாவது இருள் சூழ்ந்திருந்துச்சு திடீர்னு ஒரு பனிமூட்டம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் மீன்பிடி பகுதிகள் இல்ல தடைகள் தாண்டி எல்லைகள் தாண்டி அவங்க மீன் பிடிக்கிறாங்க, அந்த மீனவர்களை வந்து அடுத்த நாட்டு அதன் மூலமா சந்திக்கிறது, அப்புறம் இயந்திர கோளாறுகள் பாத்தீங்கன்னா, அப்புறம் எரிபொருளை கொண்டு போற எரிபொருள் பற்றாக்குறை, அது போக தொடர்பு கொள்ள முடியாத ஒரு குறைபாடுகள் போன்ற இந்த மாதிரி நிறைய ஆபத்துகள் வந்து இருக்குது. இது போக வந்து கடல்ல தவறி விழுறது, அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது ஒரு மீன்கள் வந்து தவறுதல. இப்ப எல்லா மீனும் ஒரே மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது, எல்லா மீனும் நம்மளுக்கு சேஃபான்னு கேட்டா கிடையவே கிடையாது. சில மீன்கள்லாம் வந்து நல்ல விஷம் வாய்ந்த மீன்களா இருக்கும். சோ அதெல்லாம் வந்து அங்க கையாளும் போது அது வந்து நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்புகளும் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நம்ம கையில வச்சிருக்கணும்.
1: கிட்டத்தட்ட மீனவர்களுடைய வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வேற உலகத்துல வாழ போறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அவங்க முன்னெச்சரிக்கையோட முன் தயாரிப்புகளோட உள்ள போயிடணும். போட்ல ஏறாங்க அப்படின்னா இப்படிதான் போயிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு நீங்க சொல்றதை கேட்டா.
0: அதுதான் உண்மை. இப்போ ஒரு கடலுக்கு நம்ம போறோம் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான உணவு, உடை, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ஸ், அதாவது முதலுதவி கிட் எல்லாமே அவங்க கையில வச்சிருக்கணும். நார்மலி கடல்ல வந்து ஒரு எரிபொருள் அவங்க எடுத்துட்டு போறாங்க, டீசல் எடுத்துட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு லெவலுக்கு இருக்குது, அவங்களுக்கு குறையுது குறையில, அது நம்ம வந்து இந்த லெவலுக்கு நாங்க வந்து ஃபில் பண்ணிட்டு போறோம்னு போயிடுறாங்க. திரும்ப ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு எல்லையை தாண்டி போறாங்க, இல்ல ஒரு அசாதாரண ஒரு சூழல் ஏற்படுது, ஏற்படும் போது எரிபொருள் வந்து அதிகமா பயன்படும். சோ அப்ப அந்த டைம் என்ன ஆகும்னா எரிபொருள் இல்லாம பற்றாக்குறையாகி அவங்க நடுக்கடல் நிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது இல்லாத அசாதாரண சூழல் ஏற்படும் போது கடல்ல தவறி விழுந்துட்டாங்க அப்படின்னா அவங்களை காப்பாத்துறதுக்கு முதலுதவி செய்யறதுக்கு இது எல்லாத்துக்குமே அவங்க தயாரா முதல் உதவி கிட்டு, அதுக்கப்புறமேட்டு லைஃப் பாய்ன்னு சொல்லக்கூடிய நம்மளோட உயிர்காப்பு வளையம், உயிர்காப்பு கவசங்கள், இது அனைத்தையும் அவங்க கையில வச்சிருக்கணும்.
1: இப்ப நீங்க சொல்லிட்டு இருக்க மாதிரி எதிர்பாராத காத்து, எதிர்பாராத புயல், இந்த மாதிரி சிக்கல்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. இப்ப நாங்க கடலுக்கு பயணம் செஞ்சாச்சு, இதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் என்ன நடக்கணும் தெரியாது, அதை எப்படி தெரிஞ்சுக்குவாங்க, அது தெரிஞ்சுக்கிறதுக்கான வழிமுறைகள் என்னெல்லாம் இருக்கு?
0: இப்ப பாத்தீங்கன்னா பெரு ஆபத்துக்கு வர்றத முன்னாடியே நம்ம வந்து தடுக்கலாம். எப்படின்னா நம்ம முன்கூட்டியே காலநிலை தகவல்களை நம்ம அறிஞ்சு அதன் மூலமா நம்ம ஆபத்துகளை நம்ம தவிர்த்துக்கலாம். இந்தியன் நேஷனல் சென்டர் ஃபார் ஓஷன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் அப்படிங்கிறவங்க வந்து கடல் நிலை பத்தின முன்னறிவு பார்த்து அவங்க சொல்றாங்க. அது இல்லாம மௌசம் ஆப், சமுத்திரா ஆப், ஃபிஷ் ஃபைண்டர் மொபைல் ஆப், இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது. இது இல்லாம இந்திய மீட்டரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளுக்கு கடலில் இருக்கக்கூடிய கடல் நீரோட்டம், கடல் அலை உயரம், அதுக்கப்புறம் மழைப்பொழிவு, காற்றின் திசை, அதோட வேகம், அப்புறம் புயல் எச்சரிக்கை, இது எல்லாமே அவங்க வந்து வழங்கிட்டு வராங்க. ஸோ இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுட்டு முன்கூட்டியே அன்னைக்கு உண்டான காலநிலை எப்படி இருக்குது அப்படிங்கறத அறிஞ்சு தெரிஞ்சு நம்ம வந்து அதுக்கு உண்டான நடவடிக்கை நம்ம எடுக்கணும். இப்ப புயல் எச்சரிக்கை நம்ம ஒன்றாம் புயல் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க, நாங்க கடலுக்குள்ள செல்லலாம் அப்படிங்கிற பட்சத்துல அவங்க வந்து போகலாம். இல்ல நாங்க வந்து கடல் எச்சரிக்கை புயல் எச்சரிக்கை வந்து அதிகப்படியான எண்ணில் சொல்லியிருக்கோம், நீங்க வந்து கடலுக்குள்ள யாரும் போக வேண்டாம் அப்படின்னா கடலுக்குள்ள போகாம இருக்க வரைக்கும் ரொம்ப நல்லது.
1: இப்போ இந்த ஆப் எல்லாம் இருக்கு, நிறைய செயலிகள் இருக்கு, நம்ம முன்கூட்டியே முன்னெச்சரிக்கைக்காக என்னென்ன தகவல்கள்லாம் வேணுங்கிறத சொல்றதுக்காக, அது நம்ம வானொலியிலயோ இல்ல மொபைல்லையோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒன்ஸ் நம்ம கடலுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம நெட்ஒர்க் இருக்கும்னு தெரியாது, அது இந்த நெட்ஒர்க்கை தாண்டிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரியான தகவல்கள் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு குறைவா தான் இருக்கும். அந்த மாதிரி சமயத்துல என்ன நடக்கும்?
0: டவர் இல்லாம யூஸ் பண்ணக்கூடிய இன்டர்நேஷனல் ஆப்ஸும் இருக்குது. அது இல்லாம நம்மளுக்கு ஒரு பர்டிகுலர் ஏரியா நம்ம டவர் கவரேஜ் ஏரியாவை தாண்டி நம்ம போயிட்டு ஆழ்கடலுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு வந்துட்டு டிஸ்டர்ஸ் அலர்ட் டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டேட் அப்படிங்கக்கூடிய ஒரு கருவி, அது மற்றும் எமர்ஜென்சி பொசிஷன் இண்டிகேட்டிங் ரேடியோ பீக்கான் அப்படிங்கிற ஒரு இப்ப அப்படிங்கிற கருவியை வந்து நம்ம அவசர நிலையில நம்ம கடலுக்குள்ள வந்து நம்ம போட்டோம் வீசினால் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா தானாவே இயக்கப்பட ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து அவசர நிலையில இருக்கிறோம், நாங்க வந்து ஏதோ ஒரு பேரிடர் சிக்கி இருக்கிறோம், எங்களை வந்து நிமிட்டு எங்களை கொண்டு போங்க அப்படிங்கறதுக்காக வந்து நம்ம இது கடலுக்குள்ள போடும் போது பக்கத்துல இருக்கக்கூடிய போட்டுக்கும் அதுக்கப்புறம் அருகாமையில் இருக்கக்கூடிய ரிசீவ் பண்ணக்கூடிய சென்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த தகவல் எல்லாம் அவங்களுக்கு போய் ரீச் ஆயிடும். இதன் மூலமா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கடலுக்குள்ள போய் அவங்க எந்த பொசிஷன்ல இருக்கிறாங்க, எந்த லொகேஷன்ல இருக்கிறாங்கன்றத ஃபைண்ட் அவுட் பண்ணி அங்க போய் அவங்கள மீட் எடுத்து கூட்டிட்டு வருவாங்க.
1: இப்போ கடல்ல மீனவர்களுக்கு என்னென்ன மாதிரியான தொழில்நுட்ப கருவிகள்லாம் நமக்கு ரொம்ப பேருதவியா இருக்கும்?
0: இப்போ இயந்திரங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா பொதுவா ஜிபிஎஸ் வந்து நம்மளுக்கு எந்த லொகேஷன்ல இருக்கிறோம், எந்த ஏரியால இருக்கிறோம் அப்படிங்கறத வந்து நம்மளுக்கு ஈஸியா நம்மளுக்கு வந்து ஜிபிஎஸ் மூலமா நம்ம கண்டறிஞ்சிக்கலாம். சோ நம்ம வந்து ஒரு பேரிடர்ல இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நான் எந்த ஏரியால இருக்கிறேன் இல்ல எந்த லொகேஷன்ல இருக்கிறேன் எனக்கு தெரியல, என் பக்கத்துல இருக்கிற போட்டுக்கு நான் சொல்லணும் அப்படிங்கிற அப்படிங்கறது வந்து இந்த ஜிபிஎஸ்

0: மூலமா நான் என்னோட லொகேஷனை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அது வெரி ஹை ஃப்ரீக்வன்சின்னு சொல்லக்கூடிய அதிவேக ரேடியோ தொலைபேசி செயல்படக்கூடிய ஒரு மைக்ரோஃபோன் டெலிஃபோன் சொல்லக்கூடிய நம்ம எப்படி நம்ம மொபைல் ஃபோன் யூஸ் பண்றோமோ அதே மாதிரி அந்த விஹெச்எஃப்ஐ யூஸ் பண்ணி நான் இந்த இடத்துல இந்த லொகேஷன்ல இந்த டிகிரி இந்த நார்த் இந்த மினிட்ஸ் இந்த செகண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த லொகேஷன்ல நான் இங்க பெரியடர்ல சிக்கி இருக்கிறேன் என்னை வந்து மீட் எடுத்து கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி இந்த விஹெச்எஃப் மூலமா நம்ம நம்மளோட பகிர்ந்துக்கலாம். அது இல்லாம நம்ம சொல்லும் போது எப்படி சொல்லணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சில பொறுப்புகள் இருக்குது, ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. எப்படி சொல்லணும் அப்படின்னா நான் எடுத்துட்டேன் போன் விஹெச்எஃப் எடுக்கிறேன், மேடே மேடே மேடே. ஸோ த்ரீ டைம்ஸ் நான் சொல்லணும், மூணு தடவை சொல்லிட்டு என்னுடைய போட் நம்பர், என்னுடைய லொக்கேஷன், நான் எந்த மீன் பகுதியை சேர்ந்த என்னோட ஏரியா, நான் இந்த இடத்துல இப்படி மாட்டி இருக்கிறேன் இப்படின்னு சொல்லி நான் என்ன காப்பாத்துங்க, எனக்கு என்ன மாதிரி உதவி வேணும். யாராவது ஒருத்தங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஹார்ட் அட்டாக்கோ சம்திங் ஏதோ ஒன்று நடந்துச்சு, அசம்பாவம் ஏதோ நடந்துச்சு, இவரை வந்து நாங்கள் வந்து கரெக்ட் கொண்டு போகணும், எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி எங்களுக்கு இந்த மாதிரி எங்களுக்கு டாக்டர் சேவை தேவை அப்படிங்கறத நம்ம சொன்னோம் அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்புல அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் போகி அவங்க வந்து ஒரு டாக்டர்ஸோ இல்ல நம்மளுக்கு ஏர் ஆம்புலன்ஸ் முறையை நம்மளுக்கு சென்ட் பண்ணி அதன் மூலமா நம்ம மீனவர்கள் உயிரை நம்ம காப்பாத்தலாம்.
1: பெரும்பாலும் இந்த மீனவர்களுக்கு வந்து பாதுகாப்பு அப்படின்னு சொன்னாலும் இந்த ரேடார் அப்படிங்கிறது ரொம்ப பரிச்சயமான ஒரு விஷயமா இருக்கும். இந்த ரேடார் தொழில்நுட்பம் எந்த விதத்துலலாம் அவங்களுக்கு உதவிகரமா இருக்கும்?
0: பொதுவா ரேடார் பாத்தீங்க அப்படின்னா இது ரேடியோ அலைவரிசைகள் மூலமா செயல்படக்கூடிய ஒரு இயந்திர கருவி. இதுல எப்படின்னா இந்த ஏரியால நான் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறேன், என்னோட பக்கத்துல இருக்கிற ஒருத்தங்களை நான் தொடர்பு கொள்ளணும், ஏன்னா நான் பேரிடர்ல இருக்கேன், என்னால வந்து யாரையுமே கான்டாக்ட் பண்ண முடியல, என் பக்கத்துல இருக்கிற போட்லயாச்சும் நான் கான்டாக்ட் பண்ணி சொன்னா எனக்கு ஒரு உதவி கிடைக்கும் அப்படிங்கறதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ரேடார் மூலமா நம்மளுக்கு அவங்களுக்கு என்னோட அலைவரிசை மூலமா நான் இந்த ஏரியால இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி சிக்னல்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்து நம்மளை வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதனுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியா பாத்தீங்க அப்படின்னா எக்டிஸ்ங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இயந்திரம் வந்து டெவலப் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஜிபிஎஸ் எல்லாமே டெவலப் ஆச்சு. இப்ப ஜிபிஎஸ்னா வெறும் ஜிபிஎஸ் மட்டும் கிடையாது, ஜிபிஎஸ் உடைய ரேடார் இருக்கும், எக்கோ சவுண்டர் வந்து ஆழம் காட்டுறதில் இருக்கு, சோனார்ன்றது 360 டிகிரியிலும் சுத்தி நம்மளுக்கு மீன் இருக்கக்கூடிய இருப்பிடங்களை காமிக்கக்கூடியது, எக்கோ சவுண்டர் வந்து ஆழத்துல வந்து மீன் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கறத மீன் வகைகளை காமிக்கக்கூடிய ஒரு எக்கோ சவுண்டர் ஒரு கருவி. ஓகேங்களா? ஸோ அதை வந்து நம்ம போட்ல இன்ஸ்டால் பண்ணி இப்போ எளிய முறையில மீன் பிடிக்கிறதுக்கு வந்து இந்த இயந்திரங்கள் வந்து பெரிதளவு வந்து உதவுகிறது அப்படின்னு நான் நம்புறேன்.
1: கடலுக்குள்ள போகும்போது அதுவும் குறிப்பா மீனவர்களுக்கு இந்த சிக்னல்ஸ் எந்தெந்த மாதிரியான உதவிகரமா இருக்கு?
0: இப்ப பொதுவா நம்மளோட சாலைகள்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சிக்னல் ஃபாலோ பண்றோம். ஓகேங்களா? எப்படி? பச்சை, மஞ்சள், சிவப்பு. சோ இப்ப அதே மாதிரி இப்ப கடல்ல வந்துட்டு ஒளி சமிக்கைகளை வச்சு கண்டுபிடிச்சுக்கலாம். சரிங்களா? இப்ப ஒரு போட்ல வந்து இடதுபுறம், வலதுபுறம், முன்புறம், பின்புறம் இருக்கும். சரிங்களா? இப்ப இடதுபுறத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா சிவப்பு விளக்கு பயன்படுத்துவாங்க, இப்ப வலதுபுறத்துக்கு பச்சை, அதே மாதிரி முன்புறத்துக்கு எல்லோருக்கும், பின்புறத்துக்கு வந்து வெள்ளை ஒளி சமிக்கைகளை பயன்படுத்துவாங்க. சோ இதுதான் ப்ரொசீஜர். இப்ப இதை வச்சுட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்ப நான் என்னோட போட் வருது, இல்ல நான் வந்து ரைட் சைட்ல வந்து ஆஸ் யூஷுவல் நான் வந்து ஒரு கிரீன் போட்டிருக்கேன், லெப்ட்ல வந்து ரெட் போட்டிருக்கேன். நம்மளுக்கு ஒவ்வொரு பகுதிகள் இப்ப வந்து வலதுபுறத்துல வந்துட்டு நம்மளுக்கு பச்சை விளக்கு இருக்குது அப்படின்னா இப்ப எனக்கு எதிர்த்தாப்புல வரக்கூடிய ஒரு போட் வந்து வரும்போது எனக்கு ஆப்போசிட்ல வந்து ரைட் வந்து லெப்டா இருக்கும், லெப்ட் வந்து ரைட் சைடா இருக்கும். கரெக்ட்டுங்களா? சோ இந்த பொசிஷன்ல வரும்போது நான் வந்து வலதுபுறத்துல வந்து ஒதுங்கி போகணும் அப்படிங்கறது அர்த்தம். சோ இதுதான் வந்து ஒளி சமிக்கைகள் பயன்படுத்தக்கூடியது. இதே மாதிரி மாஸ்ட் ஹெட்லைட்னு ஒன்னு சொல்லுவாங்க, அதாவது ஒளி மின் கம்ப விளக்கு, அதாவது அதுதான் ஹையஸ்ட் ஒரு பாயிண்ட்ல வந்து 360 டிகிரியில அது ரொட்டேட் ஆயிட்டு இருக்கும். அந்த லைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒயிட் லைட்ல இருக்கும். சோ இதுதான் வந்து நார்மலா ஒரு போட்ல நம்ம மீன்பிடி படகுகளை இருக்க வேண்டிய ஒரு ஒளி சமிக்கைகள். இதை வந்து ஃபாலோ பண்ணாலே நம்ம கடல்ல இருக்கக்கூடிய ஏதாவது எதிர்த்தாப்புல வர போட்ல மோதல்களை தவிர்க்கலாம்.
1: இதே மாதிரி இப்ப நீங்க இந்த சொல்ற இந்த விஷயங்கள் எல்லாம் எல்லா படகுலயுமே பொதுவா இருக்குமா, இல்ல இந்த மீன் பிடிக்கிற இந்த விசை படகு அப்படின்னு சொல்றாங்களே அந்த மாதிரியான ஒரு தொழில்நுட்பத்தோட கூடிய படகுல மட்டும்தான் இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குமா?
0: நார்மலி ஒரு 12 மீட்டர் வசஸ்ல இருந்து இதை வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க, பயன்படுத்தணும். ஆனா நம்ம வந்து சின்ன போட்லயும் வந்து விளக்கு வந்து பயன்படுத்தலாம். பயன்படுத்தினா நம்மளுக்கு வந்து தெரியும் விளக்கு இல்ல அப்படிங்கும் போது அந்த இடத்துல என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. கடல்ல பாத்தீங்கன்னா சுத்தி ஒண்ணுமே தெரியாது, நம்மளுக்கு தெரியக்கூடியது அந்த வெளிச்சம் மட்டும்தான்.
1: ஒரு சின்ன வெளிச்சம் நம்மளுடைய உயிரை வந்து ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்குது. அதே போல நம்மளுடைய குழு, அதாவது படகுல பயணிக்கிறவங்க மீனவர்கள் வந்து குழுவா தான் பயணிப்பாங்க, அவங்களுக்கு ஒட்டுமொத்த பாதுகாப்பையும் இந்த சிக்னல்ஸ் கொடுக்குது அப்படிங்கறத நீங்க சொல்றதுல இருந்து தெரிஞ்சுக்க முடியுது. பொதுவாவே தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய கூறுகள்ல நம்ம இணங்கி செயல்பட வேண்டியதா இருக்கும். அதே போல அந்த மீனவர்கள் தங்களுடைய பாதுகாப்புக்காக என்னென்ன வழிமுறைகளை கடைபிடிக்கிறாங்க?
0: முக்கியமா கடலுக்கு அவங்க போறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட்னா வானிலை தகவல்கள், அப்புறம் புயல் எச்சரிக்கைகள், அப்புறம் காற்றோட வேகம் எப்படி இருக்குது, கடல் நிலை தொடர்பான அறிவிப்புகளை கட்டாயம் அவங்க சரி பார்த்துட்டு தான் அவங்க கடலுக்குள்ளே போக வேணும். அதுக்கப்புறமேட்டு இப்ப திடீர்னு ஏதோ ஒரு காலநிலை மாற்றங்கள் இல்ல கடல் ஆபத்தான சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னா, இப்ப ஒருத்தவங்க வந்து நான் சூழ்நிலைகள் தெரியாம நான் கடலுக்குள்ள போயிட்டேன், அப்போ வந்து என்ன பண்ணணும், தன்னோட உயிரை பாதுகாத்துக்கிறதுக்கு உயிர்காப்பு கவசம் அதாவது லைஃப் ஜாக்கெட் வந்து கட்டாயமா அணிஞ்சிருக்கணும். ஏன்னா

0: அவசர நிலையில வந்து ஒரு உயிரை காப்பாத்துறங்கிறது பெரிய ஒரு விஷயம். சோ படகில் உள்ளவங்க வந்து ஜிபிஎஸ் இல்லாட்டி விஹெச்எஃப் ரேடியோ இல்ல தொடர்பு கருவிகள் மற்றும் பிற பாதுகாப்பு உபகரணங்களை சரியா செயல்படுதா அப்படிங்கறத புறப்படுறதுக்கு முன்னாடி அவங்க உறுதி செஞ்சுக்கணும். அது போக எரிபொருளோட அளவு, இயந்திரத்தோட நிலை எப்படி இருக்குது, முதலுதவி பெட்டி வச்சிருக்கிறோமா இல்ல முதலுதவி பெட்டியில வேற ஏதாவது தேவை இருக்குதா அப்படிங்கறத சரி பார்த்து பரிசோதனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம நம்மளோட பயணத்தை தொடரணும். இது இல்லாம அவசர காலங்கள்ல உடனடியா தொடர்பு கொள்ள வேண்டியதுக்கு கடலோர காவல்படை துறைமுக அலுவலகம், மீட்பு குழுக்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களோட தொடர்பு எண்களை எப்போதும் நம்ம வச்சிருக்கணும். பொதுவா கடலுக்குள்ள செல்ல போறோம் அப்படிங்கறத அந்த விவரத்தை வந்து குடும்பத்தினருக்கும் துறைமுக அதிகாரிகளுக்கும் நம்ம தெரிவிச்சுட்டு போறது ஒரு பாதுகாப்பான நடைமுறையாகும். சோ பாதுகாப்புங்கிறது ஒரு தேர்வு இல்ல, அது ஒரு மீனவரின் அடிப்படையோட பொறுப்பாகும்.
1: மீனவர்களுக்கு என்னென்ன மாதிரியான தொழில்நுட்ப உபகரணங்கள் அவங்களுடைய உயிரை பாதுகாக்குது, என்னென்ன விஷயத்துல அவங்க பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிற நிறைய தகவல்களை எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம்.
0: நன்றி.
2: ஒளி வீசுமே அது சரியான நேரத்தில் துணையாகுமே.
3: புயல், சூறாவளி, கடல் சீற்றம் இந்த மாதிரி பேரிடர் காலங்கள்ல எல்லை தாண்டி மீன் பிடிக்க போனாலும் மீனவர்களுக்கு ஒரு சிறந்த பாதுகாப்பு அரணா இருக்கிறது தான் இந்த நவீன தொழில்நுட்பங்கள் அப்படின்னு பல தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க தலை ஞாயிறு டாக்டர் MGR மீன்வள கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் அர்ச்சனா அவங்க. நிச்சயமா மீனவர்கள் இத பயன்படுத்தினாங்க அப்படின்னா கடலுக்கு போன மச்சான் திரும்பி வந்துட்டாருன்னு வீட்டில் இருக்கிற மனைவி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க.
2: கடல் மீது செய்கின்ற விவசாயமே.
3: நேர்களே, இது குறித்து உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் டாக்டர் எஸ் அர்ச்சனா அவங்கள நீங்க தொடர்பு கொள்ளலாம். அவரோட கைபேசி எண் 9015205549. மறுபடியும் சொல்றேன், 9015205549. இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
4: ஆகாஷ்வாணி திருச்சி வானொலியின் அலைவரிசைகள்ல கிராம சமுதாயம். வாழ்க்கையில முன்னேறதுக்கு வேலை தேடுறவரா இல்லாம வேலையை கொடுக்கிறவரா உருவாக உதவுற சுய தொழில் பயிற்சி கொடுக்கிற வேலூர் மாவட்டம் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தை சேர்ந்த மாவட்ட திட்ட மேலாளர் புவனா குணசேகர், மதுரையில இருக்கிற பயிற்றுனர் அமளி கேத்ரின் அவங்கள இன்னைக்கு நிகழ்ச்சியில சந்திக்க இருக்கிறோம். தன்னம்பிக்கை, திறன் வளர்ச்சி, தொழில் வாய்ப்புகளை உருவாக்குற வழிமுறைகள் இதெல்லாம் பத்தி இந்த நிகழ்ச்சியில கேட்கலாம். கனவுகளை நனவாக்குற பயணத்துல இன்னைக்கு முதல் அடி எடுத்து வைக்கலாம்.
5: புவனா வணக்கம்மா.
6: வணக்கம் மேம். நாங்க வந்து வெள்ளூர் மாவட்டத்துல இருக்கோம். EDIITN அப்படின்ற நிறுவனத்துல வந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் அண்ட் இன்னோவேஷன் இன்ஸ்டிடியூட் தமிழ்நாடு. அதே தமிழ்ல பாத்தீங்கன்னா தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் மேம். மாவட்ட திட்ட மேலாளரா இருக்கோம். தொழில் முனைவோரை உருவாக்குறதுதான் வந்து நம்மளோட மெயின் கான்செப்ட். நாங்க ஸ்கூல்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் மேம். காலேஜஸ் அப்புறம் ஜென்ரல் பப்ளிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸோட டைப் பண்ணி மக்களுக்கு வந்துட்டு நம்ம தொழில் முனைவோரா உருவாக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வு வந்து ஏற்படுத்திட்டு இருக்கோம். 38 மாவட்டத்திலுமே வந்து நம்ம DPMs சொல்லிட்டு இருக்கோம். மாவட்டத்துல என்ன மாதிரி தேவையா இருக்கும் அவங்களுக்கு
5: பயிற்சிகள்
6: கொடுத்துட்டு
5: வந்து அதிகமாயிடுச்சு. எந்த மாதிரியான குளிர்ச்சியான பொருட்களை தேடுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல எல்லாருக்கும் ஞாபகம் வருது இந்த கற்றாழை. கற்றாழை அப்படின்றது இதுல எத்தனை வகைகள் இருக்கு, மதிப்பு கூட்டுதல் உருவாக்கலாம் அப்படின்னு எப்படி நீங்க யோசிச்சீங்க?
6: நாங்க ஆக்சுவலா நிறைய வந்து போட்டுட்டு இருக்கோம். பியூட்டிஷியன்ஸ், டெய்லரிங்ஸ், ஆரி ஒர்க்ஸ் இந்த மாதிரி போடும் போது ஆலோவேரா அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட். ஏன்னா நம்ம வந்து பெண்களை வந்துட்டு மேக்சிமம் இது பண்றோம் மேம், புட்ரைஸ் பண்றோம். அவங்க வந்து வீட்டுல இருந்து என்னதான் வந்து டெவலப் ஆயிருந்தாலுமே சில வீட்டுல வந்து வெளியே அனுப்ப மாட்டேங்கிறாங்க. சோ வீட்டுல நம்ம ஈஸியா வச்சிட்டு இருக்க இந்த ஆலோவேரா வச்சு அவங்க வந்து ஒரு பிசினஸா எடுத்துட்டு வரணும், அவங்க வந்து வெளியே வரணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல இந்த ஆலோவேரான்றத நம்ம போட்டோம். மக்கள் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா வந்து கால் பண்ணி எனக்கு இதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் நாங்க போட்டது வெள்ளூர் ஆன்லைன்ல போட்டோம். மக்கள் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் மதுரை, திருச்சி, சிவகங்கை, திருநெல்வேலி எல்லா மக்களும் கால் பண்ணி இது நாங்க வந்து கலந்துக்கிறோம் சொல்லும் போது ஓகே இதுல வந்து மக்கள் இவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்காங்க அப்படின்ட்டு எங்களுக்கே இப்பதான் அதுல மூலமா தெரிய வந்தது.
5: இந்த கற்றாழையில இருந்து மதிப்பு கூட்டுதல் ட்ரைனிங் எடுத்திருக்கீங்களா? இந்த மாதிரி
6: ட்ரைனிங் குடுக்கறதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் வந்து நம்ம இதுல வர வைக்கிறோம் மேம். இடிஐல வந்து எம்பானல் பண்ணிடுறோம் ட்ரைனர்ஸ். அவங்க வந்து

0: ஆல்ரெடி முடிச்சிருக்காங்க, அவங்க வந்து நிறைய ட்ரைனிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியால நாங்க அவங்களை வந்து ட்ரெயினரா எடுத்து இப்ப நமக்கு இது கொடுக்க போறவங்களே பாத்தீங்கன்னா மதுரையில இருக்கவங்க அமளி கேப்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 20 இயர்ஸா ஈடிஐல இருக்காங்க ட்ரைனரா. சோ அவங்க தான் இது வந்து பிராக்டிக்கல் பிளஸ் தியரி ரெண்டு செஷனாவும் கொடுக்க போறோங்க மேம்.
1: புவனா என்ன படிச்சிருக்கீங்கம்மா?
0: MBA முடிச்சிருக்கோங்க மேம்.
1: சரிங்கம்மா.
0: MBAல HR ஃபைனான்ஸ் முடிச்சிருக்கோம் மேம்.
1: அதாவது இந்த தொழிலுக்கு வரணும்னு எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்தது?
0: என்னோட ஃப்ரெண்ட் வந்து ரெஃபர் பண்ணிருந்தாங்க மேம் இந்த ஜாப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா நான் வரும்போது நான் காலேஜ்ல ஒர்க் பண்ணுவோம் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் வந்திருந்தேன். அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, அதன் மூலயமா மக்களுக்கு வந்து இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா நம்ம மக்களுக்கு போய் சேரணும், அவங்க அதனால பயனடைறாங்கன்னு போது அது நமக்கு சந்தோஷம்.
1: சந்தோஷம்
0: சக்சஸ் ஆனாலே நம்ம சக்சஸ் ஆன மாதிரி.
1: இப்ப கற்றாழையை நீங்க எடுத்த நோக்கம் என்ன? கற்றாழையில என்னென்ன மாதிரியான வேல்யூ
0: பண்ணலாம் ஸ்கிரீம் பண்ணலாம், லிப் பாம் பண்ணலாம், ஹேர் மாஸ்க் பண்ணலாம், அது இல்லாம ஃபேஸ் மாஸ்க் பவுடர் பண்ணலாம். இத்தனை வெரைட்டிஸ் வந்து பண்ணலாம் அப்படிங்கறது எங்களோட இது மேம். எங்க ட்ரைனர் வந்து சொல்லிருக்காங்க இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. பிளஸ் இது நம்ம வந்து ஆர்கானிக்கா முழுக்க முழுக்க எந்த ஒரு கலப்படமும் இல்லாம நம்ம வீட்டுல இருந்தே எப்படி பண்ணி நம்மளையும் வந்து ஃபேஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்கின்னு. பிளஸ் இது மூலியமா மத்தவங்களுக்கும் வந்து நம்ம எப்படி இது பண்றது அப்படின்றது சொல்றதுக்காக தான் வந்து இந்த ட்ரைனிங்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம்.

0: மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச இயற்கையோட அரிய பரிசுதான் கற்றாழை. சாதாரண செடியா நமக்கு தெரிஞ்சாலும் இன்னைக்கு அழகு சாதன பொருட்கள்ல இருந்து ஆரோக்கிய பானங்கள் வரைக்கும் பல வடிவங்கள்ல மதிப்பு கூட்டப்பட்டு மக்களோட வாழ்க்கையில முக்கிய இடம் பிடிச்சிருக்கு இந்த கற்றாழை. இதோட மதிப்பு கூட்டல் மற்றும் தொழில் வாய்ப்புகளை பத்தி நிறைய பயிற்றுனர் அமளி கேத்ரின் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: 21 வருஷமா இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கீங்க, எந்தெந்த வகையான பொருட்களுக்கு வந்து மதிப்பு கூட்டுதல் இருக்குது, இதுவரையில நீங்க வந்து வெற்றி அடைந்த அந்த சாதனைகள் என்னங்கம்மா இருக்கு?
2: 21 இயர்ஸா வந்து நாங்க வெறும் மதிப்பு கூட்டுதல் மட்டுமே கொடுக்கல,
1: தொழில் முனைவரை உருவாக்குதல். மக்கள் மத்தியில அலோவேரா பத்தி ஓரளவுக்கு புரிதல் ஏற்பட்டுருச்சு, ஷாம்பா வந்து பயன்படுத்துறாங்க, கிரீமா பயன்படுத்துறாங்க. அடுத்து வந்து கேள்விப்பட்டது வந்துன்னா லிப் பாம் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, ஊறுகாய் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுல எப்படிமா ஊறுகாய் தயாரிக்க முடியும் நமக்கு?
2: அது வந்து ஆக்சுவலா வந்து ஈட்டபிள் தானே ஊறுகாய் தயாரிக்கிறதுன்னு சொல்லி சில மெத்தட்ஸ் இருக்கு, ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். 1 மந்த் வரைக்கும் ஷெல்ஃப் லைஃப் இருக்குதுல்ல,
1: சரிங்கம்மா,
2: ப்ரிப்பேர் பண்ற அந்த மெத்தட் இருக்கு, அது பிரகாரம் பண்ணும் அப்படின்னு சொன்னா பண்ணி வைக்கலாம்.
1: அதாவது அந்த பல்ப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வழவழப்பு தன்மை உடையது, அத 4-5 முறை வந்து நம்ம கழுவி சுத்தப்படுத்தி எடுத்தாலும்
2: கழுவலாம், தப்பு கிடையாது,
1: சரிங்கம்மா.
2: ஏன்னா அந்த கசப்பு தன்மை அப்பதான் எடுக்க முடியும். அந்த வழவழப்பு தன்மைக்கு வந்து அந்த ஜெல்ல தனியா எடுத்துட்டு ஜெல்ல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும். முதல்ல நீங்க வந்து ஷாம்புக்கு தயார் பண்றப்போ அதை பீட் பண்ணி எடுப்பீங்க, அதனால ஜெல்லு வந்து ரொம்ப ஒரு மாதிரி குழகுழன்னு வரும். பட் ஆனா வந்து நம்ம பிக்கிள்க்கு எடுக்கும் போது அப்படி எடுக்க மாட்டோம், பிக்கிள்க்கு எடுக்கிறத மெத்தடே வேற. அதுக்கு வந்து நம்ம வந்து முதல்ல அந்த எட்ஜஸ் வந்து இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேல இருக்கிற ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதை நல்லா கட் பண்ணி கேக் பீசஸ் போலயே கட் பண்ணலாம்.
1: சரிங்கம்மா,
2: கட் பண்ணி நம்ம வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிக்கிள் நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா பிக்கிளும் செய்யற மெத்தட் தான் செஞ்சுட்டு நம்ம 1 மந்த் ஷெல்ஃப் லைஃப் இருக்கிறதுக்கு.
1: நல்ல முற்றிய கற்றாழைய எடுக்கணும், எடுத்துட்டு மேல் தோலை வந்து சீவி எடுத்துட்டு சைட்ல இருக்க முள்ளெல்லாம் வந்து நம்ம கிளீன் பண்ணிட்டு சின்ன சின்ன துண்டுகளா நம்ம வந்து எடுத்து வைக்கணும். அதை எடுத்துட்டு 7 முறைக்கு மேல நம்ம வந்து கழுவி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எப்பொழுதும் போல ஊறுகாய் தயாரிக்க மாதிரி தயாரிக்கலாமா?
2: ஆமா மேம்.
1: சரி, இப்ப அதுல வேற என்னென்னலாம் பண்றீங்க?
2: யூஸ்வலா வந்து ஷாம்பு, சோப்பு, ஃபேஸ் மாஸ்க்கு வந்து நம்ம வந்து யூஸ்வலா இந்த சந்தனம் அந்த மாதிரிலாம் பண்றாங்களே, இப்ப நிறைய வருது ப்ராடக்ட் மார்க்கெட்டிங்ல வந்து நிறைய இருக்கு கெமிக்கல் கலந்து. இப்ப நம்ம ஜெல்ல வீட்டுல இருந்தே நம்ம எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னா, அந்த ஜெல்ல வந்து நம்ம எடுத்து அதை வந்து நம்ம கழுவிட்டு இப்ப காய வைக்கும் போது அது வெறுமனே அப்படியே காய வச்சோம் அப்படின்னா அது ரொம்ப வழுவழுப்பா இருக்கிறதுனால காஞ்சி எடுக்க முடியாது. கடலை மாவு இருக்கு இல்லைங்களா, நைஸா ஃபைன் பவுடர் அரைச்சு அந்த மாவை ஜலிச்சு அந்த மாவோட இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஜெல்ல மிக்ஸ் பண்ணி ஈவன் வந்து சில பேருக்கு வந்து எக்கோட ஒயிட் போடுவாங்க, போடாமையும் பண்ணலாம்.
1: சரி, அத
2: வந்து குட்டி குட்டியா நம்ம வந்து இப்ப இந்த வடுகள்லாம் காய வைப்போம் இல்லைங்களா,
1: ஆமாங்க ஆமாங்க,
2: அந்த மாதிரி வெயில நல்லா காய வச்சு எடுத்துடணும். அதுக்கப்புறம் அது ஃபைன் பவுடர் அது கூட நம்ம என்னெல்லாம் நம்ம வந்து ஃபேஸ்க்கு ஆட் பண்ணலாம், இப்ப சந்தனம் ஆட் பண்ணிக்கலாம் கூட, சாத்துக்குடியோட ஸ்கின்னு, ரோஜா பெட்டல்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம கூடுதலா நம்ம என்னெல்லாம் வந்து வாசனைக்கும் அதே சமயத்துல வந்து ஸ்க்ரப்புக்கும் அதெல்லாம் ஆட் பண்ணி எல்லாத்தையும் வந்து ஜலிச்சு காய வச்சு அது வந்து எந்த ஒரு கெமிக்கல்ன்றதே கிடையாது. இது வந்து 1-3 மந்த்ஸ் வரைக்குமே நம்ம வந்து வெளியிலே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்,
1: பயன்படுத்திக்கலாம். இப்போ கற்றாழையில வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வகைகள் இருக்குங்கம்மா, எந்த கற்றாழையை இதுக்கு பயன்படுத்தலாம்?
2: நாங்க வந்து இந்த ஜெல் தயாரிக்க பயன்படுத்தினாங்க இல்லையா, மெயினா அந்த கற்றாழை சோத்து கற்றாழை அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா அதுதான் ஈஸியா அவைலபிளா இருக்கு எங்களுக்கு. இடையில என்ன இன்ஸ்ட்ரக்ஷன், அவைலபிள் ப்ராடக்ட் வச்சு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை நீங்க வந்து பண்ணுங்க அப்படின்றாங்க. சோ அதுதான் நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். சிலது இப்ப காட்டுல எல்லாம் கிடைக்கும்,
1: அதுதான் கேட்டேன், அந்த கல் கற்றாழை சொல்லுவாங்க, அந்த முள்ளு கற்றாழை இருக்கும்,
2: நமக்கு அதெல்லாம் கிடைக்காது. இப்ப நம்ம இப்ப ஒருவேளை அவங்களுக்கு கிடைக்குதுன்னா நம்ம பயன்படுத்தலாம். இப்ப கிராமப்புறங்கள்ல இது வந்து யூஸ்வலா ஈவன் நகர்ப்புறங்கள்லயும் கூட வீட்டு ஓரமாவே நட்டோம்னா கூட இது நிறைய இது ஈஸியா வந்து க்ரோ ஆகுறது, நிறையவும்

0: வந்து நல்லா கிளச்சி வளர்ந்துரும். அதனால வீட்டுல இருக்கிறவங்க அவங்கவுங்க வியூஸ்க்கு அவங்கவுங்களே என்ன பண்ணலாம், என்ன பண்ணிக்கலாம், இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதை சப்போஸ் அவங்ககிட்ட இது இல்லன்னா ஜெல்லா நம்மளுக்கு கிடைக்குது மார்க்கெட்ல, அதை வாங்கி அதை கமர்ஷியலா பண்ணணும் அப்படின்னா அவங்க பண்ணலாம்.
1: இப்ப நாங்க செய்தித்தாள் எல்லாம் பாத்துருக்கோம், நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கற்றாழையில இருந்து ஜெல் தயாரிச்சுட்டு அலோவேரா ஜெல் மட்டும் மதிப்பு கூட்டி விற்பனைக்கு வந்து கொண்டு வந்துடுறாங்க மார்க்கெட்டிங்ல. இப்ப உங்களோட இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் என்னன்னா அதுல வந்து ஊறுகாயும் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. இப்ப 20 வருடங்களாக இந்த ஃபீல்டுல நீங்க இருக்கீங்க அப்படின்றப்ப பலதரப்பட்ட தொழில் முனைவோரை நீங்க உருவாக்கி இருக்கீங்க. மகளிர் விரும்பக்கூடிய தொழில் என்னென்ன இருக்கு, அதற்கு வேலை வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்கு, சந்தைப்படுத்துதல் எப்படி இருக்கு?
0: மோஸ்ட்லி வந்து இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ல தான் மக்கள் ஈடுபட இருக்காங்க. உணவு பொருட்கள்ல தயாரிக்கிறதுக்கு உதாரணமா ஊறுகாய் தயாரிக்கிறது, அப்புறம் வடகம் தயாரிக்கிறது, அப்பளம் தயாரிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸ். இப்போ மில்லட்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. இப்ப சமீபத்துல ஒரு ரொம்ப அவேர்னஸ் வந்து இந்த 2-3 இயர்ஸா மில்லட்ஸ்ல வந்து ஸ்நாக்ஸ், மில்லட்ஸ்ல வந்து உணவு பொருட்கள், இப்போ அதுலயே லட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய மார்க்கெட்லயும் அது ரொம்ப ஸ்பீடா போகுது. ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கு, ஹெல்த்தியாவும் இருக்கு, எந்த இதுவும் கிடையாது. இதுல வந்து உங்களுக்கு எந்த கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே இல்லாம மதிப்பு கூட்டி இதை பண்றோம் இல்லையா, அதனால வந்து ஜனங்களுக்கு அதுல வரவேற்பும் இருக்கு. ஒரு பேக்கரியில போயிட்டு கேக் வாங்கி சாப்பிடறதுக்கும் மில்லட்ல செய்யற கேக் வந்து ஹெல்தியா கிடைக்குது அப்படின்றப்ப, இப்போ பர்த்டே கூட வந்து மில்லட் கேக் எல்லாம் ஆர்டர் பண்ற அளவுக்குலாம் ஜனங்களுக்குள்ள ஒரு வரவேற்பு வந்திருக்கு. நான் பார்த்த வரைக்கும் ஃபுட்ல நிறைய லேடிஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க, நிறைய வெரைட்டியா பண்றாங்க. இதுதான் கிடையாது, 100 கணக்கான பொடிகள் தயாரிச்சு இன்னைக்கு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க.
1: இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் சும்மா இருக்கிறது இல்ல, வீட்டுல எல்லாருமே ஏதாவது ஒரு தொழில் வந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஊறுகாய் வகைகள், சிறுதானிய வகைகள்ல லட்டு தயாரித்தல், அதே மாதிரி கீரை வகைகள்ல பொடிகள் தயாரிக்கிறாங்க.
0: சிறுதானியத்துல லட்டு மட்டுமே இல்ல மேடம், லட்டு, கேக்கு, புடிங், முறுக்கு, அதிரசம், நம்ம என்னெல்லாம் ரைஸ்ல பண்ணிட்டு இருந்தோமோ இல்ல வந்து கோதுமையில பண்ணிட்டு இருந்தோமோ மைதால பண்ணிட்டு இருந்தோம் அதை எல்லாமே மில்லட்ஸ்ல கொண்டு வந்துட்டாங்க.
1: தொழில் முனைவோர்ல அடுத்தபடியா இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆரி ஒர்க் இல்லையா, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா வந்து எந்த மாதிரியான டிசைனிங் வடிவமைப்புகள், ஃபேஷன் டிசைன், இதுல வந்து முன்னுரிமை கொடுக்கறாங்க. இதையெல்லாம் தாண்டி கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்றாங்க அப்படின்னா என்னமா சொல்லலாம்?
0: பெண்கள் வந்து இன்னைக்கு துணி, ஃபுட், அதுக்கடுத்து வந்து நீங்க சொல்ற மாதிரி ஆரி ஒர்க், டெய்லரிங், இந்த மாதிரி விஷயங்கள் தான் அதிகமா பண்றாங்க. ஒரு சிலர் இப்ப வந்து ட்ரேடிங்ல வந்து இறங்கி இருக்கிறாங்க. ஒரு சிலர்லாம் இன்னைக்கு வீட்டுல இருக்கிறவங்க அது வரைக்கும் வேலைக்கே போலன்றவங்க கூட அந்த மாதிரி இறங்கி இருக்கிறாங்க. ஒரு சிலர் அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு தெரியல. எனக்கு ஒரு சிலர் அறிமுகமானவங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க. ஒரு சிலர் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா டீச்சிங் லைன்ல இன்ட்ரெஸ்டா இருக்கிறாங்க. வீட்டுலயே டியூஷன் எடுக்கிறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. சிலர் எல்லாம் வந்து இந்த பொருள்களை மொத்தமா வாங்கி வச்சு வியாபாரம் பண்றாங்க, அந்த மாதிரி ஒர்க்கும் பண்றாங்க இந்த அலமாரி அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடி ஜென்ஸ் மட்டுமே பண்ணுவாங்க அப்படின்ற அந்த வேலைங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு லேடிஸ் அவங்க உட்கார்ந்த இடத்துல எல்லாத்தையும் வச்சுட்டு மார்க்கெட்டிங்க்கோ இல்ல வெளியில கொண்டு போய் வந்து டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து ஜென்ஸுங்களை வச்சுட்டு இவங்க அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க.
1: அமலா அம்மா வந்து எப்படி இந்த துறைக்கு வந்து வந்தீங்க, இதனால வந்து நீங்கள் அடைந்த பயன், மற்றவர்கள் உங்களை சார்ந்து அடைந்த பயன்?
0: நான் வந்து வெளியூர் சிஎம்சில வந்து நர்ஸா இருந்தேன், அதுக்கப்புறம் ட்ரெயினரா அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் 1997-2000 வரைக்குமே ஹாஸ்பிட்டல்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். 2001 வந்து நான் வந்து கம்யூனிட்டி ஹெல்த் அந்த மாதிரி ப்ராஜெக்டுக்கு வந்துட்டேன்.
1: மக்கள் சேவை பணிக்காக வந்துட்டீங்க இல்லையா,
0: அந்த கம்யூனிட்டி ஹெல்த்ன்றத தாண்டி அதுக்கப்புறம் கம்யூனிட்டி ஒர்க்காவே எனக்கு நிறைய கூடுதலா பொறுப்புகள் வந்துச்சு.
1: இப்ப வந்து நர்ஸா நீங்க பணிபுரிஞ்சீங்க இல்லையா, சேவையே தன்னலமற்றது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த பணி வந்து மிகச்சிறந்த பணி. அந்த பணியில இருந்து ஏன் நீங்க இந்த பணிக்கு மாறினீங்க?
0: திருமணமாகி நான் மதுரை வந்துட்டேன் மேடம், நிர்பந்தம் தான் அங்க வந்து. இப்ப எனக்கு அங்கேயே இருந்து அதே வேலையை நான் வந்து இங்க மதுரையில வந்து ஹாஸ்பிட்டல் எல்லாம் போய் சேர்ந்தேன். பட் ஆனா எனக்கு அங்க கிடைச்ச அந்த சேலரி பரவாயில்லன்னு சொன்னா கூட அவங்க வந்து குவாலிபிகேஷன் எல்லாம் பாத்துட்டு இங்க போட்டு கொடுக்க முடியாதுன்ற, சீனியர்ஸ் கூட இந்த சேலரி இல்ல அப்படின்ற மாதிரி
1: இருந்தது.
0: ரொம்ப
1: யோசிச்சு சூழ்நிலை காரணமாக நீங்க வேற தொழில் வந்துட்டீங்க, அவ்வளவுதான்.
0: ஆமா, அந்த டைம்ல எனக்கு எதாச்சியா எனக்கு ஒரு கம்யூனிட்டி ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஒண்ணு பக்கத்துல வந்து அது வந்து என்ஜிஓ தான், அப்ப ஜாயின் பண்ணேன்.
1: ஜாயின்
0: பண்ணப்போ வெறும் ஹெல்த் மட்டும் போகாம அதுக்கப்புறம் வந்து கம்யூனிட்டி ஒர்க் எடுத்து பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அது வந்து சூழ்நிலை காரணமா தான் நீங்க சொன்ன மாதிரி. எனக்கு அந்த டைம்ல வந்து நான் வீடுங்கெல்லாம் விசிட் பண்ண போவேன், சர்வே மாதிரி எடுத்தேன், என்ன மாதிரி வேலை பாக்குறாங்க, எத்தனை பேர் இந்த ஏரியால இருக்கிறாங்க, என்ன வேலை செய்யறாங்க, அவங்க ஹஸ்பண்ட் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு, பிள்ளைங்க எப்படி படிக்கிறாங்களா, எத்தனை பேர் இருக்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நான் போய் அந்த சுத்தியும் எங்களுடைய கம்யூனிட்டி இந்த ப்ராஜெக்ட் விஷயமா நான் போகும்போது நான் கூடுதலா என்னோட இன்ட்ரெஸ்ட்ல இதெல்லாம் சில செஞ்சேன். அப்ப அந்த டைம்ல நிறைய பேர் பெண்கள் வந்து நான் சாயங்காலத்துல விசிட்டிங் போனேன்னா ஒரு பெண்ணும் பேசிட்டு இருப்பாங்க, அக்கா இருக்கா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்டை எடுத்துட்டு

0: வெளியே போவாங்க. அந்த கடன் இந்த டெய்லி தவணை கடன்ல நிறைய சிக்கி இருந்தாங்க. அப்ப அது எனக்கு கொஞ்சம் பேர்டனா இருந்துச்சு. அந்த டைம்லதான் எங்க மதுரையில களஞ்சியம் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா அவங்க வந்து சுயஉதவிக்குள்ள ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் இந்த பக்கம் ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டுதான் அப்ப முத முதல்ல 5 ரூபாய்க்கு சேமிப்பு ஆரம்பிச்சேன். நான் 5 ரூபாய்க்கு சேமிப்பு பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களான்னு சொல்லி பேருக்கும் போது 100 சுயஉதவி குழு ஆரம்பிச்சேன். 20 பேர் கொண்ட குழுங்க, வாரம் 5 ரூபாய் சேமிக்கணும் அந்த மாதிரி. அப்ப மாதத்துக்கு 20 ரூபாய் சேமிப்பாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் 500 ரூபாய் மாதம் சேமிக்கிறாங்க.
1: பரவாயில்லையே, உங்கள் முயற்சி வெற்றி ஆகுது.
0: அப்போ ஒரு குடும்பம் வந்து அதுல வந்து இந்த போதை மருந்துகள்லாம் வித்துக்கிட்டு அந்த ஜெயிலுக்கு போக பிள்ளைங்க படிக்காம, 5 பிள்ளைங்க படிக்க மாட்டாங்க, எல்லாம் ரோட்லதான் இருப்பாங்க. இப்ப என்னடா அம்மா எங்க அப்பா ஜெயிலுக்கு போயிட்டாங்க. பக்கத்துல விசாரிக்கும் போது இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேருமே இப்படிதான் பொழப்பு இப்படிதான் அப்படின்னும் போது அவங்களை அந்த குழுல உள்ள இழுத்து அவங்களுக்கு ஒரு லோனு உள்கடன் போட்டு நானே அவங்களை கூட்டிட்டு போயிட்டு சட்ட முதல்ல சட்ட வியாபாரம் இன்னைக்கு அவங்க ஒரு பெரிய ஜவுளி கடை. இன்னைக்கு அவங்க ஹஸ்பண்ட் அவரு குடிக்காராதர் இன்னைக்கு அதெல்லாம் குடிக்க மாட்டாரு. இன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டா வந்து பசங்க எல்லாம் நல்ல நிலைமைக்கு, ஒரு பையன் இன்ஜினியர், ஒரு பையன் போலீஸ்,
1: சரிங்க,
0: அந்த மாதிரி இன்னைக்கு வந்து அவங்க உயர்ந்த நிலைமையில இருக்காங்க. எனக்கு வந்து கவர்மெண்ட் லெவல்ல என்ன யாருக்கும் தெரியாது, பட் ஆனா நம்ம வந்து ஏரியால சாதிச்சிருக்கிறோம். நமக்கு வந்து அதுதான் டெஸ்டிமனிஸ்.
1: ஏழ்மனில இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை கண்டெடுத்து அந்த குடும்பத்தையும் வந்து முன்னேற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அது உங்களுடைய மனதின் தன்மையை வந்து எடுத்து சொல்லுது. பல பெண்கள் வந்து எனக்கு என்ன பண்ண முடியும், இதுல வந்து நான் இறங்கினா என்னால வந்து முன்னேற முடியுமா, நாளா இந்த தொழிலுக்கு சரிப்பட்டு வருவனா அப்படின்னு ஒரு பல கேள்விகள் அவங்ககிட்ட இருந்துகிட்டு தான் இருக்கு. இவங்களை வந்து எப்படி நம்ம வந்து கொண்டு வர்றது? அடுத்து வந்து என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு அவ்வளவா கல்வி அறிவு வந்து இல்ல, நான் வந்து இதுக்குள்ள போனனா என்னை வந்து ஏத்துக்குவாங்களா, இந்த சமூகம் என்னை ஏத்துக்குமா, அப்படியும் இருக்கு.
0: உண்மைதான் மேடம். இப்ப நிறைய பேர் அந்த மாதிரி ட்ரைனிங்க்கு வரவங்களே பைல மூலதான் வருவாங்க. இப்போ வந்து அவங்க கூப்பிட்டுட்டாங்க, அந்த ஏரியால PLOs இருப்பாங்க, அவங்க மூலமா ஆர்கனைஸ் பண்ணிடுவாங்க அந்த ட்ரைனிங்க்கு எல்லாம். கவர்மெண்ட் கொடுக்குது, இலவசமா ட்ரைனிங் கொடுக்குது, அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு வந்து லோனையும் வந்து இவங்க போய் பேங்க் ஏறி பண்ணாத அளவுக்கு அவங்களே நிறைய சப்போர்ட்டிவ் விஷயங்கள்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப அதுக்காக வந்துடுறாங்க. வந்துட்டு இதை நான் வாங்கினால செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு சிலர் எங்க வீட்டுல இதை அனுமதிப்பாங்களா அப்படின்ற மனப்போக்கோட தான் வருவாங்க. ஆனா நாங்க பயிற்சி கொடுத்து முடிக்கும் பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்க, மேடம் நான் இது வந்து செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சு நான் வந்தேன், சரியெல்லாம் கூப்பிடுறாங்களேன்னு வந்தேன், ஆனா எனக்கு இப்ப எனக்கு ஒரு கான்பிடன்ஸ் கிடைச்சிருச்சு, நான் வந்து நான் செய்வேன் மேடம் அப்படின்றதான் சொல்லிட்டு போவாங்க. ஏன்னா நாங்க கொடுக்குற பயிற்சி வந்து அந்த நம்பிக்கை கொடுக்குதாங்க.
1: மக்கள் மத்தியில வந்து எதையும் சாதிக்க முடியும், என்னால் முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா எந்த தொழிலை எடுத்தாலும் நம்மளால வந்து செய்ய முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அவங்க இறங்கினாங்கன்னா முழு வெற்றியை அடைய முடியும். அதற்கு தொழில் முனைவோரை உருவாக்கக்கூடிய உங்களை மாதிரி நபர்கள் வந்து நீங்க உதவி செய்யறீங்க அப்படின்றப்ப பாராட்டுதற்குரிய ஒரு செயல் தான் இந்த செயல். இன்னைக்கு எத்தனையோ தொழில் முனைவோரை உருவாக்கி கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக இந்த ஃபீல்டுல நிலைச்சு நிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய உழைப்பும் இதற்கு ஒரு தனிப்பட்ட காரணம். தோற்று கற்றாழையின் மூலியமாக நடைபெறக்கூடிய இந்த ட்ரைனிங்ல மக்கள் விரும்புறாங்க அப்படின்றப்ப எத்தனை நாள் இது பயிற்சி, எத்தனை நாள் இதுக்கு கொடுக்க போறீங்க?
0: மேடம் நான் 1 நாளும் கொடுப்பேன், 3 நாளும் கொடுப்பேன் மேடம்.
1: சரிங்க.
0: அவங்களுடைய பொறுமையும் ரெண்டாவது அவங்களுக்கு தேவை அந்த நம்ம பாத்துக்கலாம், அவங்க மைண்ட நம்ம ரீட் பண்ணணும் இவங்க வந்து எவ்வளவு பண்ணுவாங்க. அப்ப அதுக்கு ஏத்தபடி நம்ம அந்த ட்ரைனிங் வந்து மாத்தி அமைச்சுக்கணும்.
1: சரிங்க.
0: ஒரு சிலர் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க, அப்ப அந்த குரூப் எல்லாம் சேர்த்து அவங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் அவங்க செய்யணும் விருப்பப்படுறவங்க, அவங்க உண்மையாவே அவங்க செய்வாங்க, செயல்ல இறங்குவாங்க அப்படின்னு தெரிஞ்சா அவங்களுக்கு வந்து நம்ம 3 நாள் பயிற்சியை கொடுக்கலாம்.
1: சரிங்க. இதுல செயல்முறை திட்டங்களும் உண்டு.
0: உண்டு.
1: இப்ப இத வந்து நம்ம சந்தைப்படுத்துதல் எப்படி பண்ண முடியும்?
0: மார்க்கெட்டிங் இப்ப வந்து கவர்மெண்ட்லயே இப்ப வந்து நிறைய அவங்களே நிறைய வழிகளை வச்சிருக்காங்க மேடம். மலேசியா மாதிரி லோக்கல்ல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அந்த மாதிரி அமைப்புகள் வச்சிருக்காங்க. மதின்னு ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க. மார்க்கெட்டிங் தான் வந்து பெண்கள் போய் அவங்களே அங்க மார்க்கெட்டிங் அவங்களுக்கு தான் அந்த பிளாட்ஃபார்ம் அது. அதே போல வெப்சைட்டும் வச்சிருக்காங்க ஜெம் அப்படின்னு சொல்லிட்டு.
1: சரிங்கம்மா.
0: அதுல அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இலவசமா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம்.
1: ஓகே ஓகே.
0: பதிவு செஞ்சுட்டு அவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க பண்றாங்க, எதெல்லாம் அவங்க கிட்ட அவைலபிளா இருக்கு அப்படின்றத வந்து அவங்க ஒரு பேம்ப்ளெட் மூலமாகவோ இல்ல வந்து அதுல ஏதோ ஒரு மெசேஜ் அவங்க கன்வே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஆர்டர் அதுலேயே கவர்மெண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே அதுக்குள்ள இருக்கிறாங்க. அந்த மாதிரியும் பர்ச்சேஸ் பண்றாங்க மேடம். மார்க்கெட்டிங் ஒரு பிரச்சனையே கிடையாது. இவங்க பயிற்சி எடுத்துட்டு அவங்க ஆர்வமா முன்னு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா ப்ராடக்ட் ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா
1: என்ன பொருட்களை நம்ம வந்து உற்பத்தி செய்யறோம் அப்படின்றத அதுல ஏத்திரலாம் நம்ம. சரிங்கம்மா, ரொம்ப அழகான விஷயங்களை வந்து எங்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப அமலி அம்மா வந்து மதுரையில இருக்கீங்க. 99 42 27 75 88

0: இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான பயிற்சிகளை கொடுக்க இவங்க முன்வருவாங்க. எந்த தொழில் நீங்க செய்யணும், தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளுக்கான பயிற்சி முறைகளை இவங்க வந்து கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் இந்த தொழில வந்து அவங்க இருந்திருக்காங்க. தொழில் முனைவோரை உருவாக்கி பல தொழில் அதிபர்களை உருவாக்கி கொண்டிருக்கும் அமலி அவர்களுக்கு நிலையத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பெண்களுமே வந்து ஏதாவது ஒரு வேலையில எங்கேஜ் ஆகி அவங்க நேரத்தை வீணா கழிக்காம வேலையில ஒரு சம்பாத்தியத்தை ஏர்ன் பண்ணி அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொண்டு வரணும் அப்படின்றதுதான் எங்களுடைய முயற்சியும் எங்களுடைய பயிற்சிகளும் ரெடியா இருக்கு. இது இன்னைக்கு வந்து எந்த பெண்களுமே தங்களுடைய நேரத்தை வீணாக்காதபடி இந்த விஷயத்துல அவங்க வந்து கொஞ்சம் கருத்தோட இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய பொருளாதாரத்துல உயரலாம்.
0: தேவா முத்தாய்ப்பான ஒரு வார்த்தை சொல்லியிருக்கீங்க, அதாவது பெண்கள் என்னால எதுவுமே முடியாதுன்னு நினைக்காம எல்லாம் என்னால் முடியும் அப்படின்னு எந்த ஒரு தொழிலை கையில் எடுத்தாலும் வருமானம் தரும் உயர்வு அப்படின்றது நிச்சயம் உண்டு அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. நிலையத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கம்மா.
1: நன்றிங்க.
2: புவனா குணசேகர், அமளி கேத்ரின், இரண்டு பேருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம். இவங்களோட அனுபவம், அறிவு, அர்ப்பணிப்பு இதெல்லாம் நமக்கு புதிய சிந்தனைகளையும் திறன்களையும் கொடுத்திருக்கு. இவங்க இன்னும் பலருக்கு வழிகாட்டி சமூக முன்னேற்றத்திற்கு பங்கெடுக்க வாழ்த்தி விடைபெறுவோம். சாதாரணமா இருக்கிற கற்றாழை ஆரோக்கியம், அழகு, வருமானம் மூணையுமே நமக்கு தருது. கற்றாழையில மதிப்பு கூட்டல் செஞ்சு புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி முன்னேறுவோம்.

0: நாம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனாலும் கண்ணாடி முன்னாடி நின்று வெளியே போகிறதுக்கு முன்னாடி நம்மளை நாமளே பார்த்துக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தாங்க நம்ம பண்பலை படைக்கிற நிகழ்ச்சிகளும். எது உங்களுக்கு பிடிக்குது, எதை இன்னும் சிறப்பாக செய்யணும், இன்னும் என்னென்னலாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத நீங்கள் பகிர்ந்துக்கிட்டால் தான் அதன் மூலமாக பண்பலை அதோட நிகழ்ச்சிகளை இன்னும் மெருகேற்ற முடியும். அதனால தான் கேட்குறாங்க கடிதம் எழுதுங்க, மின்னஞ்சல் எழுதுங்க அப்படின்னு. இன்னும் என்ன யோசிக்காமல் உங்கள் மனசில் இருக்கிறத அப்படியே கடிதமாகவோ மின்னஞ்சலாவோ அனுப்பலாம். இயக்குனர் அகில இந்திய வானொலி திருச்சி ஒன்று அப்படிங்கிற இந்த முகவரிக்கு கடிதமாகவும், yartirchi@gmail.com அப்படிங்கிற இந்த முகவரிக்கு மின்னஞ்சலாவும்.
1: கோவை குளிரா கொஞ்சம் குயிலா, கோடை புயலா காற்றின் மகளா, மழையில் வீசும் மண்ணின் மணமா, மனசோரம் ரசிட்டாளே.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1ல் நீங்கள் அனுப்பின மின்னஞ்சல்கள் கடிதல்கள் உங்களுக்காகவே காத்திருக்க இசைத்துறையில் நாணயத்துக்கு முன்னாடி நாம் இப்போ கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெயகீதா ரவி. நம் நாட்டில் ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு 12 ஆண்டுகள் தொடர்ச்சியாக நீண்டகாலம் பணியாற்றிய பெருமையை பிரதமர் திரு நரேந்திர மோடி பெற்றுள்ளார். 2014 மே 26 பிரதமராக பொறுப்பேற்று 4,399 நாட்கள் தொடர்ச்சியாக பணியாற்றி இந்திய வரலாற்றில் நீண்டகால சேவையாற்றும் பிரதமர் என்ற சாதனையை அவர் படைத்துள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக இன்று செல்கிறார். இவ்விரு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் வெளியுறவு அமைச்சர்களை சந்திக்கும் அவர் இருதரப்பு உறவுகள், வர்த்தகம், பொருளாதாரம் உள்ளிட்டவைகளில் அடுத்த கட்ட முன்னெடுப்புகள் குறித்து கலந்தாலோசிக்கவுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நாளை நடைபெறவுள்ள நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் திரு விஜய் இன்று புதுதில்லி சென்றடைந்தார். இப்பயணத்தின்போது குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத்தலைவர், மத்திய உள்துறை அமைச்சர் ஆகியோரையும் அவர் சந்தித்து பேசவுள்ளார். காங்கிரஸ் மூத்த தலைவர் திருமதி சோனியாகாந்தியையும் அவர் சந்தித்து பேசுவார் என தெரிகிறது. தமிழ்நாட்டில் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையில் அரசு திட்டங்களின் முன்னெடுப்பு பணிகள் குறித்து இத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா இன்று ஆய்வு மேற்கொண்டார். சென்னை கிண்டி சிட்கோ அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர்களுடன் துறை சார்ந்த அரசு திட்டங்கள் குறித்தும் ஒவ்வொரு திட்டத்திற்கான இலக்கினை அடைவது குறித்தும் அவர் கேட்டறிந்தார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 3 உதவி இயக்குநர் பணியிடங்களுக்கான பணி நியமன ஆணைகளை மாநில வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று வழங்கினார். அதனைத் தொடர்ந்து சென்னையில் நகர ஊரமைப்பு ஆணையரகம் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் துறை கட்டமைப்பு, வளர்ச்சித் திட்டங்கள், ஒற்றை சாளர இணைய வசதி, அங்கீகரிக்கப்படாத மனை பிரிவுகள், அனுமதியற்ற கல்வி நிறுவன கட்டிடங்கள் வரன்முறைப்படுத்துதல் உள்ளிட்டவை குறித்து அமைச்சர் விரிவான ஆலோசனை மேற்கொண்டார். திருநெல்வேலி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. சிட்னியில் நடைபெறும் ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் துருவ் ராவத், மனிஷா இணை முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்த இணை ஆஸ்திரேலிய இணையை 21-13, 21-14 என்ற செட்களில் வென்றது.

இசையோடு இதயம் இசையும் தருணம் தர்ஷிஎஃப்எம் ரெயின்போ 101.1ல இது இசை தூரல்.

0: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
1: இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் அவங்க இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி வழி வழியா எத்தனையோ பழக்க வழக்கங்களை பாதுகாத்துட்டு வராங்க. கலாச்சாரம், பண்பாடு, இது எல்லாமே அவங்க இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுது. இப்படி தனித்துவத்தோட இருக்கக்கூடிய மக்கள் உலகம் பூரா பரவி இருந்தாலும் இந்த தனித்துவத்தையும் தாண்டி அவங்க எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும் இல்லையா? அவங்களுக்குள்ள பரஸ்பரமான ஒரு புரிதல் இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுத்துக்கணும். அப்படின்னா அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை சுமூகமானதாக நடக்கணும். இந்த உலகம் பூரா இருக்கிற மக்கள் இதை உணரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஐக்கிய நாடுகள் சபை June 10 உலகத்தில் இருக்கிற நாகரீகங்களுக்கு இடையேயான உரையாடலை ஊக்குவிக்கிறதுக்கான சர்வதேச நாள் அப்படின்னு அறிவிச்சாங்க. ஆங்கிலத்தில் இந்த நாளை இன்டர்நேஷ்னல் டே ஃபார் டயலாக் அமங் சிவிலைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. புதுசாக பள்ளிக்கூடத்தில் வகுப்புக்கு போகிற குழந்தை எப்படி எதை பற்றியும் கவலைப்படாமல் தன்னோட படிக்கிற எல்லா பிள்ளைகளையும் நண்பர்களாக பார்க்குதோ, அதே மாதிரி நாமளும் நம்மளோட தனித்துவமான அடையாளங்களை தாண்டி எல்லாரையும் சக மனிதர்களாக பார்த்து குழந்தையோட ஆர்வத்தோடு சக மனிதர்களை பற்றின விஷயங்களோட தெரிஞ்சுக்கிட்டு அதை மதித்து நடக்கணும். அதுதான் இந்த நாள்லேருந்து நாம் செய்ய வேண்டிய ஒரே விஷயம். மனசளவில் குழந்தையாக மாறுதுன்னா நமக்கு பிடிக்கும் தானே? கேட்டுக்கிட்டு இருக்கோம் இசைத்தூரல் திருச்சி FM Rainbow 102.1.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: வாஷிங் பவுடர் நிர்மா, வாஷிங் பவுடர் நிர்மா.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இப்ப நம்ம கடிதங்களுக்கு காது கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஆர் மணிமேகலை, எஸ் ராஜா, ஆர் பிரபு, செல்வி, ஆர் மகாதேவன், பத்மஸ்ரீ, திருமூர்த்தி இவங்கெல்லாம் சேர்ந்து கடிதங்கள் எழுதியிருக்கிறாங்க. 3ஆம் தேதி உங்களோட நாங்கள் நிகழ்ச்சியில் அறிவிப்பாளர் அப்பாஸ் கான் நேர்களோட விருப்ப பாடலை கனிவாக பேசி வழங்கினாங்க. வாழ்த்துக்கள். அன்னைக்கு இனிய உலகம் இனியும் தாங்குமால விலங்குகளுக்கு உணவு கொடுக்கறத தவிர்க்கணும் அப்படிங்கிறத அழகாக விளக்கி சொன்னாங்க அறிவிப்பாளர் கோபால். வாழ்த்துக்கள். பண்பலைக்கு வாழ்த்துக்கள். அன்னைக்கு மங்கையர் உலகத்தில் அறிவிப்பாளர் அதிபதி வழங்கினாங்க நிகழ்ச்சிக்கும் பண்பலைக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. 3ஆம் தேதி அன்னைக்கு வனக்குலங்களில் அறிவிப்பாளர் கோபால் அதிபதி இவங்க கூட்டணியில் 5:1 செம சூப்பர், இருவருக்கும் பண்பலைக்கும் நேர்களுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. அன்னைக்கு இசைத்தூரில் புது அறிவிப்பாளர் தான் அழகாக வழங்கினாங்களாம், அவங்க சொன்ன கருத்துக்களும் அருமையாக இருந்தது, அவருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. பொன்மாலையில் அறிவிப்பாளர் கோபால் வழங்கிய பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்கு பிடிச்ச பாடலும் ஒலிபரப்பானதான் அதை குறிப்பிட்டிருக்காங்க. அறிவிப்பாளர் கோபாலுக்கு மற்றும் ஒரு முறை வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான நிகழ்ச்சிகளையும் இசையும் பாடலுமாய் வழங்கி வரும் இயக்குனர் அவர்களுக்கும் இனிக்கும் குரலோடு வர்ணனை கொடுக்கும் இனி அறிவிப்பாளர்களுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. இதே நேயர்கள் மற்றொரு கடிதத்தில் 2ஆம் தேதி அறிவிப்பாளர் கமலம் வழங்கிய உங்களோட நாங்கள் நிகழ்ச்சியில் நேயர்களோட விருப்ப பாடலை அன்போடு பேசி வழங்கினாங்க. வாழ்த்துக்கள். அன்று மங்கையர் உலகம் அருமை வாழ்த்துக்கள். இசைத்தூரில் மின்னஞ்சல் கடிதம் அனைத்தும் மிக தெளிவாக வாசித்தாங்க அறிவிப்பாளர் கமலம் அவர்கள் அருமை. அன்று வண்ணக்கூலங்களில் அறிவிப்பாளர் அபிராமி கமலம் இவங்க கூட்டணியில் விளையாட்டு செம பிரமாதமாக இருந்துச்சு அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. அன்னைக்கு அழகாயாரவாரம் நிகழ்ச்சியில் மருத்துவர் தகவல் பாடல்கள் மற்ற தகவல்கள் எல்லாமே அருமை வாழ்த்துக்கள் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. 4ஆம் தேதி காலை வசந்த அழைப்பில் நோய் நாடி நோய் முதல் நாடி அப்படிங்கிற தலைப்பில் சித்த மருத்துவர் காமராஜ் அவர்கள் கூறிய தகவல்கள் அருமை. நேயர்களுக்கான அடிப்படை உணவு முறை சரியில்லாதது தான் அப்படின்னு அழகாக சொன்னாங்க. உடன் உரையாடிய மித்ரா அவர்கள் வழங்கிய பண்பலைக்கும் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. 3ஆம் தேதி இரவு இசை இனிமையில் அறிவிப்பாளர் சரவணன் கோபால் இவங்க நேயர்களுக்கு பிடித்த பாடலை அன்போடு பேசி வழங்கினாங்க, பாராட்டுக்கள் அப்படின்னு அனுப்பியிருக்கிறாங்க. இந்த கடிதங்கள் எழுதியிருக்கிறவங்க ஆர் மணிமேகலை, எஸ் ராஜா, ஆர் பிரபு, எஸ் பத்மஸ்ரீ, செல்வி, எஸ் திருமூர்த்தி, ஆர் மகாதேவன் அவங்களுக்கு நாம நன்றி சொல்லிக்கலாம். கேட்டுட்டு இருக்கோம் இசை தூரல் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

கடிதங்கள் பேச காது கொடுத்து கேட்டுட்டு இருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பி தாமஸ் செந்தில்நாதன் லூப்ரா இவங்க ஏர்போர்ட் திருச்சியிலிருந்து நிறைய கடிதங்கள் எழுதியிருக்கிறாங்க. 5 தேதி 7:25 ஒலிபரப்பான உழவர் உலகம் கேட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில வாழை இலை புதிய ரகங்கள் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்றாங்க. திருச்சி போதாவூர் தேசிய வாழை ஆராய்ச்சி நிலைய முதன்மை விஞ்ஞானி முனிவர் எஸ் பாக்யராணி அவர்கள் நிகழ்ச்சியில வாழை ஆராய்ச்சி பத்தியும் வாழைப்பழங்கள்ல எத்தனை வகை இருக்கு, ஒரு ஒரு வாழைப்பழத்துக்கும் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்ன, இன்னும் பல தகவல்களையும் சேர்த்து பகிர்ந்துகிட்டாங்க. முனைவர் அவர்களுக்கும் உடன் உரையாடி நிகழ்ச்சி நெறி அடைக்கலராஜ் அவர்களுக்கும் நன்றி அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. இதே நேரம் அன்றைய 10 மணி ஞாபகமர்த்தி நிகழ்ச்சியை கேட்டிருக்கிறாங்க. பாடல்களை வழங்கிய அறிவிப்பாளர் கோபால் அவர்களுக்கு நன்றி. 6 தேதி நிகழ்ச்சிகளில் கர்நாடக சுத்த சாவேரி ராகத்தில் அமைந்த மங்கள இசையோடு மங்களமா நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தாங்க அறிவிப்பாளர் சாந்தி அவர்கள். அன்னைக்கு இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்கினாங்க ரவிச்சந்திரன் கணபதி தாசன் அவர்கள், அவருக்கு நன்றி. மடல் மாணிக்கம் கேட்டாங்களாம், மாணிக்கம் அவர்கள் கிருஷ்ணனுக்கு எழுதிய கடிதம் அருமையா இருந்தது அப்படின்னு பாராட்டியிருக்கிறாங்க. உலகிலேயே சீனால தான் நிலக்கடலை அதிகமா விளையுது அப்படின்னு சொன்னாங்க. 2வது இடத்துல இந்தியா இருக்குதுன்னு சொன்ன தகவல் ஆச்சரியமா இருந்தது. நிலக்கடலையில எவ்வளவு சத்துக்கள் இருக்கு அப்படிங்கறத பத்தி சொன்னாங்க, அவருக்கு நன்றி அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. அடுத்து நாள் மலர் நிகழ்ச்சி கேட்டாங்களாம், கவிஞர் ஆலங்குடி சோமு அவர்கள் எழுதிய பாடல்களை பத்தின தகவல் கேட்டாங்களாம், அருமை அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. நடிகர்கள் பலரோட சிறப்புகளை பத்தியும் கேட்டு தெரிஞ்சு

நிகழ்ச்சியை வழங்கிய விஜயலட்சுமி ராம்குமார் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. 10 நிமிடங்கள் சுழன்று வந்தது சுழல் விளக்கு. எழுதி வாசித்த ஹேமாதேவி மற்றும் சுமித்ரா ரத்னம் அவர்களுக்கு நன்றி. வசந்த அழைப்பு கேட்டேன். நிகழ்கலைகளும் நீர்நிலைகளும் அப்படிங்கிற தலைப்புல நிகழ்கலைத்துறை உதவி பேராசிரியர் என் சரவணன் அவர்களுடனான நேரலை அரங்கேறியது. நாட்டுப்புற கலைகளை பத்தியும் அந்த கலைகள் வளர்றதுக்கு இன்றைய இளைஞர்கள் முன்வரணும் அப்படின்னு சொன்னாங்க சிறப்பு விருந்தினர். அதனால அவர்களுக்கு நன்றி அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. உடன் உரையாடிய விஜயலட்சுமி ராம்குமார் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. போடு ஆட்டம் போடு, சரிகம ரசிகமா, மதுரை கீதம் இந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் கேட்டாங்களாம். அறிவிப்பாளர்கள் ராஜலட்சுமி, அபாஸ்கான் ரெண்டு பேருக்கும் நன்றி தெரிவிச்சிருக்கிறாங்க. அன்னைக்கு பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்துல கன்று ஈன்ற மாடுகளில் ஏற்படும் சத்து பற்றாக்குறை நோய்களை தடுக்கும் முறைகள் குறித்த நேர்முகத்துல பங்கேற்றுக்கிட்டாங்க சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எம் வெங்கடேசன் அவர்கள். அவர்களுக்கு நன்றி அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. மணிமலர் லிட்டில் ஸ்டார் நிகழ்ச்சி கேட்டாங்களாம். நாதஸ்வரம் வாசித்த ஏ சாகித்யாவுக்கு நன்றி பகிர்ந்திருக்கிறாங்க. 38 மாவட்டங்கள் மலர்கள்னு நிறைய பாடினாங்களாம். மாறு நேரி புனித அந்தோனியார் அரசு பள்ளி சேர்ந்த மாணவ செல்வங்கள் எல்லாருக்கும் நன்றி பகிர்ந்திருக்கிறாங்க. இசைத்தூரல் வண்ணக்கூலங்கள் கலகலப்பா இருந்துச்சாம். அறிவிப்பாளர்கள் ராஜலட்சுமி அவங்க கடிதங்கள் மின்னஞ்சல்கள் எல்லாத்தையும் வாசிச்சது கேட்க மகிழ்ச்சியா இருந்தது அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. வண்ணக்கோலங்கள் விறுவிறுப்பா போச்சாம். பேசுறதுக்கு முயற்சி செஞ்சாங்களாம், இனிப்பு கிடைக்கலையாம். அறிவிப்பாளர்கள் ராஜலட்சுமி கோபால் ரெண்டு பேருக்கும் நன்றியும் பண்பலைக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. 6ஆம் தேதி பொன்மாலையில இடைக்கால பாடல்கள் வழங்கிய அறிவிப்பாளர் கோபாலுக்கு நன்றி. உழவர் உலகம் நிகழ்ச்சி கேட்டோம் முனைவர் ஆர் விஜயன் அவர்களுக்கு நன்றி. இரவு பாடல்களை வழங்கிய கோபால் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. இந்த கடிதங்களை எழுதினவங்க பி தாமஸ், செந்தில்நாதன், லூப்ரா இவங்க ஏர்போர்ட் திருச்சியிலிருந்து கடிதங்கள் எழுதியிருக்கிறாங்க. கேட்டுட்டு இருக்கோம் இசை தூரல்.

வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं।
1: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், பிஎஸ்சி ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
2: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 திருச்சி புத்தூரில் இருந்து துரை சுப்பிரமணியன் அப்படிங்கிறவங்க கடிதம் எழுதி இருக்கிறாங்க. 7ஆம் தேதி சூரியகாந்தியில ஒலிவலம் வந்த தெலுங்கு இந்தி தமிழ் 3 மொழியில ஒலித்த முத்தான திருடன் நாடகம் அருமை. பழமையான நாடகமா இருந்தாலும் பெருமையான நாடகம். திருட வந்த திருடன் கிழவனாரின் நிலையை கண்டு அவரின் மகனுக்கு கடிதம் எழுதி வைப்பது அருமை. சங்கர சுப்பிரமணியனுடைய நடிப்பு உணர்ச்சி மிக்கது, தழுதழுப்பான குரல் கேட்பவர்களுக்கு உயிர் தந்தது அப்படின்னு பாராட்டியிருக்கிறாங்க. பின்னணி இசை இதயம் வருடியது அருமை. அவ்வப்போது பிளாஷ்பேக் ஒளி காட்சிகள் சிறப்பாக இருந்தன. வழங்கிய அகில இந்திய வானொலிக்கு பாராட்டும் நன்றியும் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. திருச்சி புத்தூரிலிருந்து துரை சுப்பிரமணியன் அப்படிங்கிறவங்க அவங்க அனுப்பின கடிதத்தில் பி தாமஸ் செந்தில்நாதன் லூப்ரா அப்படிங்கிறவங்க இன்னொரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. 7ஆம் தேதி 5:47 வந்து வந்தே மாதரம் மங்கள இசை இணைத்தானம் நல்லவை கேட்க இது எல்லாமே அவங்க கேட்டாங்களாம். நிகழ்ச்சியில் ஒலிபரப்பான தகவல்கள் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் பட்டியலிட்டிருக்கிறாங்க. வாமா மின்னல் கேட்டாங்களாம், அறிவுபூர்வமான நிகழ்ச்சியா இருந்தது, பண்பலைக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. நாள் மலர்ல வந்த நிலவரம் தெரிஞ்சுக்கிட்டேன். மருத்துவ நேரத்தில் இதய மருத்துவர் டாக்டர் பா விஜய் சேகர் அவர்கள் இதே நோய் பாதிக்கப்பட்ட நபர்கள் மருத்துவரை அணுகாம தனக்குத்தானே மருந்து எடுக்கக்கூடாது, வலி வந்தா உடனடியாக மருத்துவரை அணுகணும்னு தெளிவா எடுத்து சொன்னாங்க, அவருக்கு நன்றி. இதே ராகத்தில் பாடல்களை அள்ளி வழங்கிய அறிவிப்பாளர் மரியாவுக்கு நன்றி. இன்றோ தகவல் கேட்டோம். தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களுக்கு பாராட்டுகள். வசந்த அழைப்பு கேட்டோம். குழந்தைகள் குதூகலமா பேசினாங்க. நிகழ்ச்சியை வழங்கிய அறிவிப்பாளர் அர்ச்சனாவுக்கு நன்றி. போடு ஆட்டம் போடு வழங்கிய ராஜலட்சுமிக்கு நன்றி. 10:30 விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சியில புதியதோர் உலகம் செய்வோம் அப்படிங்க

தலைப்புல உரை வழங்கினாங்க பேராசிரியர் சோ சத்யசீலன் அவர்கள். 20 தொடங்கி 60 வயது வரை ஒரு ஒரு வயதுக்கு ஒரு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. அவருடைய பேச்சை கேட்டதும் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது, பாராட்டுக்கள். சூரியகாந்தி நாடகம் கேட்டோம், 2nd பரிசு பெற்ற திருடாதே நாடகம் அருமையா இருந்தது, நாடகத்தில் நடித்த அனைத்து கலைஞர்களுக்கும் பாராட்டுகள் அப்படின்னு பி தாமஸ் செந்தில்நாதன் லூப்ரா அப்படிங்கிறவங்க அனுப்பியிருக்கிறாங்க. இந்த கடிதங்களை எழுதின நேயர்களுக்கு நாம நன்றி சொல்லிக்கலாம். கேட்டு நினைச்சிருக்கோம் இசை தூரல்.

இசைத்துறல் நிகழ்ச்சிக்காக கே வெங்கட சுப்பிரமணியன் அப்படிங்கிறவங்க சமயபுரத்திலிருந்து கடிதம் எழுதியிருக்கிறாங்க. 6ஆம் தேதி செம்மொழி தமிழ் குறித்த அனைத்து நிகழ்ச்சிகளும் சிறப்பாக இருந்தன. உறுதுணையாக இருந்த அனைத்து அலுவலர்களுக்கும் நன்றி அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க கே வெங்கட சுப்பிரமணியம் அவர்கள். அடுத்த மின்னஞ்சல்களை கேட்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. முதல் மின்னஞ்சல் வடக்கு சாலைப்பட்டி நியூட்டன் அவர்கள் அனுப்பியிருக்கிறாங்க. கமலா அவர்கள் 9ஆம் தேதி வழங்கிய ஆனந்தராகம் நிகழ்ச்சி கேட்டு ரசித்தோம். நன்றி கூறுவதனால் உண்டாகக்கூடிய நன்மைகள் பற்றின தகவல் சொன்னாங்க, சிறப்பு அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. வடக்கு சாலைப்பட்டியிலிருந்து நியூட்டன் அப்படிங்கிறவங்க தன்னோட மின்னஞ்சலில். அடுத்த மின்னஞ்சல் அரியலூர் வாரியங்காவலிலிருந்து கதிரவன் அப்படிங்கிறவங்க அனுப்பியிருக்கிறாங்க. 9ஆம் தேதி காலை மலர் இதே ராகம் போடு ஆட்டம் போடு உங்களோடு நாங்கள் இசைத்துறல் இதெல்லாம் கேட்டாங்களாம், சிறப்பாக இருந்ததா அந்த நிகழ்ச்சியில் வந்த பாடல்கள் அருமை, அறிவிப்பாளர்களுக்கு பாராட்டு, ஒளிபரப்பிய ரெயின்போக்கு பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் நன்றி அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க அரியலூர் வாரியங்காவலிலிருந்து கதிரவன் அப்படிங்கிறவங்க. அடுத்து தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் கீழகொண்டையம் பெட்டி திருவானைக்காவலிருந்து அனுப்பியிருக்கிறாங்க. 9ஆம் தேதி காலை இணைத்தானம் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில் பேசின இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள், நாகரீகம் அப்படிங்கிற பெயரில் நல்ல பழக்க வழக்கங்களை புறந்தள்ளுகிறோம், நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னதை சொல்லிக் கொடுத்து வாழ்வை செம்மையாக்குவோம் அப்படின்னு சிறப்பாக எடுத்து சொன்னாங்க. இளம் உழவர் வெற்றி நிகழ்ச்சியில் பேசிய சேலம் மாவட்ட பிரதீப் அவர்களுடைய தேனி வளர்ப்பு பற்றிய அனுபவங்கள் நல்லா இருந்தது, பாராட்டுக்கள், வழங்கிய பண்பலைக்கு நன்றிகள் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் அப்படிங்கிறவங்க. கீழக்குண்டையம்பேட்டை திருவானைக்காவல் திருச்சியிலிருந்து அனுப்பின அவங்களுடைய மின்னஞ்சல்கள், அவங்க அனுப்பின மின்னஞ்சலுக்கும் மற்ற நேயர்களுக்கும் நன்றி சொல்லிக்கலாம். இசைந்திருக்கிறோம் இசைத்துறலோடு.

0: ஜி கலை அறிவியல் கல்லூரி,
1: பிஎஸ்சி, பிசிஏ, பிபிஏ, பிகாம், எம்எஸ்சி, எம்சிஏ, எம்காம்.
0: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி டவுன் ரயில் நிலையம் அருகில், திருச்சிராப்பள்ளி 2.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: இசைத்துறல் நிகழ்ச்சிக்காக தஞ்சாவூர்லேருந்து லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க நிறைய மின்னஞ்சல்கள் அனுப்பியிருக்கிறாங்க. 8ஆம் தேதி காலை 9 மணிக்கு ஒலிபரப்பான வசந்த அழைப்பில் உலக பெருங்கடல் தினத்தை முன்னிட்டு பாரதிதாசன் பல்கலைக்கழக கடல்சார் அறிவியல் துறை பேராசிரியர் முனைவர் ஆர் ராஜாராம் அவர்கள், பெருங்கடல்கள் பூமியோட உயிர் நாடி அப்படின்னும், அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு கடல் ஏறும் இறங்கும் என்பதை பற்றியும், கடல் மாசுபடாமல் பார்த்துக்க மக்களுக்கு நிறைய விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னும், பிளாஸ்டிக் பொருட்களை மறுசுழற்சி செய்யணும் அப்படின்னும், கடல் வளங்களை பற்றி நிறைய தகவல்களையும் சேர்த்து சொன்னாங்க. சிறப்பாக இருந்தது. நேர்காணல் செய்த விஜயலட்சுமி ராம்குமார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. 10 மணிக்கு வந்த போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சியில் பாடல்கள் சிறப்பு, இருபட பாடல்களும் சிறப்பு. நிகழ்ச்சியை வழங்கிய அறிவிப்பாளர் கலையரசி அவர்களுக்கு நன்றி அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. பிற்பகல் 3 மணிக்கு ஒலிபரப்பான இசைத்தூரல்ல தகவல்கள் சிறப்பு, பாடல்கள் இனிமை. நேயர்களோட வண்ண மடல்களை அழகா தெளிவா வாசித்த அறிவிப்பாளர் கலையரசிக்கு பாராட்டுகள் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. மற்றொரு மின்னஞ்சல்ல திங்கட்கிழமை 8ஆம் தேதி பிற்பகல் 2:30 வந்த திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில பாடல்களோட தொகுப்பு அருமையா இருந்தன. மாலை 4 மணிக்கு வந்த வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியில கண்டுபிடி கண்டுபிடி விளையாட்டுல எளிய குறிப்புகள் மூலமா நேயர்களோட பதில் கண்டுபிடிக்க வைத்த அறிவிப்பாளர்கள் பிரியா வைரமணி, கலையரசி ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. 5 மணிக்கு ஒலிபரப்பான பொன்மாலை நிகழ்ச்சியில வானொலிக்கு 90 வினாடி வினா போட்டியில கல்லூரி மாணவ மாணவிகளோட பதில்கள் சிறப்பா இருந்தன. இரவு 10 மணிக்கு வந்த ஞாபகம் வருது நிகழ்ச்சியில நேர்களோட இனிமையான நேரலை பாடல்களை சிறப்பா வழங்கிய அறிவிப்பாளர் பிரியா வைரமணி அவர்களுக்கும், திருச்சி வானொலிக்கும் நன்றியும் பாராட்டுகளும் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. மற்றொரு மின்னஞ்சல்ல செவ்வாய்க்கிழமை 9ஆம் தேதி காலை 9 மணிக்கு வந்த வசந்த் அழைப்புல சமரசமும் நிரந்தர தீர்வும் அப்படிங்கிற தலைப்புல, சனிக்கிழமை 13ஆம் தேதி நடைபெற உள்ள தேசிய மக்கள் நீதிமன்ற தகவல்களோடு திருச்சிராப்பள்ளி தலைமை நீதிபதி எம் கிறிஸ்டோபர் அவர்கள் நேர்களோட கேள்விகளுக்கும் சந்தேகத்துக்கும் விளக்கம் அளித்தது சிறப்பா இருந்தது. நிகழ்ச்சியை நேர்காணல் செய்த நிகழ்ச்சி பிரிவு தலைவர் ஆர் வி ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றிகளும். 10 மணிக்கு போடு ஆட்டம் போடுல பாடல்கள் இனிமை, இருபட பாடல்கள் அருமை. நிகழ்ச்சியை வழங்கிய அறிவிப்பாளர் யோகேஸ்வரிக்கு பாராட்டுகள். பகல் 12:10 வந்த மங்கையர் உலகத்துல பாரம்பரிய விளையாட்டு பற்றி தோழிகளோடு உரையாடியது சிறப்பா இருந்தது. பாடல்கள் அருமை, நிகழ்ச்சியை வழங்கிய யோகேஸ்வரி அவர்களுக்கு நன்றி அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. இந்த மின்னஞ்சல்கள் அனுப்பியிருக்கிறாங்க தஞ்சாவூர்ல இருந்து லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க, அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கலாம். கேட்டுட்டு இருக்கோம் இசை தூரல்.

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: இசைத்தோரல் நிகழ்ச்சிக்காக கும்பகோணத்திலிருந்து பட்டாளம் ரமேஷ் அப்படிங்கிறவங்க மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. 9ஆம் தேதி காலை 9 மணிக்கு நிகழ்ச்சி பிரிவு தலைவர் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள் லோக் அதாலத் பற்றிய தகவல்களை நீதிபதி கிறிஸ்டோபர் அவர்களோடு நேரலையில் உரையாடல் மூலமா தெரிவிச்சாங்க. பயனுள்ள வகையில் இருந்தது நிகழ்ச்சி. பல முக்கிய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம், நன்றி அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. பகல் 11 மணிக்கு உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சிக்காக நேர்கள் அற்புதமான மனம் கவர்ந்த பாடல்களை கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில 2-3 பாடல்களை பட்டியலிட்டு அந்த பாடல்கள் அவங்க உள்ளத்தை கொள்ளை கொண்டுதான் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. சிறப்புடன் நெறிப்படுத்திய அறிவிப்பாளர் நக்கீரன் அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகள், பண்பலைக்கு நன்றிகள் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. கும்பகோணத்திலிருந்து பட்டாளம் ரமேஷ் அவங்க அனுப்பின மின்னஞ்சல்ல. எஸ் லக்ஷ்மி குமரநகர் திருச்சியிலிருந்து மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. 10ஆம் தேதி இன்று நாள் மலர்ல கிரேசி மோகன் நினைவு தினம், சுந்தர் பிச்சை பிறந்த தினம், பிரகாஷ் படகோன் பிறந்த தினம் என்பதையொட்டி தகவல்களை அழகா பகிர்ந்தாங்க விஜயலட்சுமி ராம்குமார் அவர்கள். வாழ்த்துக்கள். இயக்குனர் பாரதிராஜா அவருடைய

செய்தி கேட்டோம். 9 மணி செய்தி சுருக்கத்துல இனிய தமிழ் மக்களேன்னு பாரதி ராஜா அவர்கள் பேசும் ஒலிப்பதிவை காற்றலையில சொல்ல விட்டாங்க செய்தி வாசிப்பாளர் ஷர்மிளா ரோஷன் அவர்கள். அவருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. 9 மணி வாசித்த அழைப்புல வசந்த அழைப்புல தலைமுறைக்கு இன்றைய தலைமுறைக்கு தேவை உறவுகளா நண்பர்களா அப்படின்னு விவாதம் நடந்தது. பிரிசி அவர்கள் சும்மா அட்டகாசமா நெறிப்படுத்திட்டாங்க. நேயர்கள்கிட்ட உரையாடுறதா இருக்கட்டும், வாட்ஸ்அப் செய்திகளை வாசிப்பதா இருக்கட்டும், உடனே அதுக்கு ஏற்ற மாதிரி கவுண்டர் கொடுக்கறதா இருக்கட்டும், அழகா பண்ணுவாங்க பிரிசி அவர்கள். செல்வாவும் அழகா கருத்துக்களை முன்வைத்தாங்க. நீங்க கேட்டது இளைய தலைமுறையினர் அப்படின்றனால பழைய கதைகள் இங்க எடுபடாது, ஜென்சி தலைமுறைய மனசுல வச்சுதான் பேசணும் அப்படின்னு ஒரு குறிப்பும் சேர்த்து அனுப்பி இருக்கிறாங்க. எஸ் லக்ஷ்மி, குமரன் நகர், திருச்சி. மின்னஞ்சல்களையும் கடிதங்களையும் அனுப்பின நேயர்களுக்கு நன்றி. கேட்டு ரசித்திருக்கோம் இசை தூறல்.

0: நேர்களை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல் நாம இதுவரை இசைத்துறல் நிகழ்ச்சியில கடிதங்களையும் மின்னஞ்சல்களையும் வாசிக்க கேட்டோம். இனி வண்ண கோலங்கள் விளையாட தயாராகலாம். எப்பவும் போல உங்களுடைய அலைபேசி எடுத்து 4431 இந்த முன்னிணைப்பெண்ணோடு 246-102-1 இந்த எண்ணையும் இப்பதான் அறிமுகமாக போறேன் அப்படின்னு சொல்ற நேர்களா நீங்க இருந்தீங்கன்னா 240-102-1 இந்த எண்ணையும் தொட்டு வர தயாராகலாம். நேரம் மாலை 4 மணி. இப்ப நாம கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெயகீதா ரவி. ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு 12 ஆண்டுகள் தொடர்ச்சியாக நீண்டகாலம் பணியாற்றிய பெருமையை பெற்றுள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடியை பாராட்டி மத்திய அமைச்சரவை இன்று தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், தொடர்ச்சியான சேவையின் வரலாற்று சிறப்புமிக்க மைல்கல்லை இத்தீர்மானம் விவரிப்பதாக தெரிவித்தார். அகமதாபாத் மெட்ரோ திட்டத்தை 2,169 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விரிவுபடுத்துவதற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. ஆந்திர பிரதேசம் அமராவதியில் மத்திய அரசு அலுவலக வளாகம் மற்றும் குடியிருப்பு வளாகம் அமைப்பதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தலைமையில் சுற்றுலாத்துறை மற்றும் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் சார்பில் மாவட்ட வாரியாக மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டப்பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சுற்றுலா வளர்ச்சிக் கழக பொறியாளர் பிரவீன் மூலம் கட்டிடங்களின் பராமரிப்பு மற்றும் தற்போதைய நிலை குறித்து கேட்டறிந்த அமைச்சர் அதனை விரைந்து முடிக்க அறிவுறுத்தினார். டீசல் விலை உயர்வு காரணமாக தமிழகம் முழுவதும் லாரி வாடகை 25% உயர்த்தப்பட உள்ளதாக தமிழ்நாடு மாநில லாரி உரிமையாளர்கள் சம்மேளன தலைவர் திரு தன்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் நடைபெற்ற அதன் செயற்குழு கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக கூறிய அவர், வரும் 15ஆம் தேதி முதல் இது நடைமுறைக்கு வரும் என்றார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் வருவாய்த்துறை சார்பில் ஜமாபந்தி இன்று நடைபெற்றது. இதில் மாவட்ட வருவாய் அலுவலர் கலைவாணி பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்றுக்கொண்டு தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மறைந்த இயக்குநர் பாரதிராஜாவின் உடல் நாளை அவரது சொந்த ஊரான தேனியில் முழு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்படவுள்ளது. காற்றோடு பகுதியில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு பிற்பகல் 3 மணிக்கு மேல் நல்லடக்கம் செய்யப்படும். நீலகிரி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து 3,349 கனஅடியாக அதிகரித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் தொடர்ந்து பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அணையின் நீர்மட்டம் 55.23 அடியாகும். சென்னையில் நடைபெறும் ஆஸ்திரேலிய ஒபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் பி வி சிந்து, மால்விகா பன்சோத், இஷா ராணி, தன்வி சர்மா ஆகியோர் முன்னேறியுள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: வண்ணக்கோலங்கள் கேட்டு இணைஞ்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 4:04 ஆயிட்டு இருக்கு. எல்லோரும் தயாரா இருப்பாங்க விளையாடுறதுக்கு.
1: ஆமா, என்னடா விளையாட்டு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே வந்தாச்சு இல்ல இன்னைக்கு புதன்கிழமை, நாங்க 5:00 ஒன்னு தூக்கிட்டு வந்துட்டோம்ல அப்படின்னு சொல்லி நம்ம ரெடி ஆயிட்டோம்.

0: இன்னைக்கு புதன்கிழமை நாங்க அஞ்சுக்குள்ள ஒன்னு தூக்கிட்டு வந்துட்டோம்ல அப்படின்னு சொல்லி நம்ம ரெடி ஆயிட்டோம்.
1: அஞ்சுக்குள்ள ஒண்ணு, நான் ஜெயம் எல்லாம் விளையாட முடியாது, ஆனா எல்லாரும் ஒண்ணு சொல்லி நாங்க கேம் விளையாட தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேயர்கள் சுழி 431 என்ற முன்னிணைப்பினோடு 246-102-1 240-102-1 இந்த எண்களில் தொட்டுவாங்க. 5 விதவிதமான தலைப்பில் தான் வந்து விளையாட்டுகள் இருக்க போது சுவாரஸ்யமாகவும் இருக்கும், கலகலப்பாகவும் போகும்.

0: மல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்தம் புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
2: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
3: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
5: வண்ண கோலங்கள் கேட்டிருந்திருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு 5 குள்ள 1 தான் விளையாட போறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. என்ன விளையாட்டுன்னு எதா இருந்தாலும் நான் தயாரா இருக்கேங்க அப்படின்னு களத்துல முதலாவதா குதிக்க வர நேயர் யாருன்னு பாத்திரலாம். வணக்கம்.
6: வணக்கம் மேடம். மாலை நேரம் வணக்கம்.
7: யார் எங்க இருந்தீங்க ஐயா?
6: கந்தரபக்கோட்டை வட்டம் புதுடாரில இருந்து முத்து.
7: ஐயாவுக்கு எந்த எண் வேணும்?
6: எனக்கு 3 நம்பர் கொடுங்க.
5: 3 நம்பர் கொடுங்க, டோக்கனை வாங்கிக்கங்க. சரிங்களா? அப்ப பாத்தீங்கன்னாக்க உங்க நீங்க வந்து கதை சொல்ல தயாரா இருக்கீங்க அப்படிதானே? முதலாவதா வந்துட்டீங்க, அதனால உங்களுக்காக நான் வந்து மாத்துறேன் சரிங்களா. இந்த கூட்டத்துக்குள்ள ஒருத்த வந்து ஒரு கருப்பு ஆடு இருக்கும்ல, அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் சரிங்களா. பாருங்க. மகிழம், மந்தாரை, குல்முகர், செண்பகம், செங்காந்தல், இதுல ஒண்ணு வித்தியாசப்பட்டது அது எது? மறுபடியும் சொல்றேன். மகிழம், மந்தாரை, குல்முகர், செண்பகம், செங்காந்தல்.
6: செண்பகம் மேடம்.
5: செண்பகம் தான் அப்படின்றீங்களா? ஏன், எதுவா இருக்கு, எதனால இருக்கும்? நேயர்கள் கூட வரலாம்.
7: சுழி 4-3-1 இந்த முன்னணி பெண்ணோடு 246-102-1 அறிமுக நேயர்களுக்கான எண் 240-102-1. இப்ப வரக்கூடிய நேயர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டலாம்.
5: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? வணக்கம். என்ன ஜெய், லைன் புடிச்சு
7: இணைப்புல இருக்காங்க,
5: யோசிக்கிறாங்களா? அதாவது லைன் புடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பதில யோசிக்கிறதுக்கு. வணக்கம், யார் எங்கிருந்து? ஒரு நிமிஷம் கதை. நம்ம எல்லாம் நிறைய கதை கதையா சொல்லுவோம் தானே, அப்படிதானே?
8: ஐயோ, கதையெல்லாம் சொல்ல வரவங்க
5: என்னங்க, வர்றவங்க எல்லாம் கதையெல்லாம் சொல்ல தெரியாதுன்னு என்னங்க, நெல்ல நம்மள எவ்வளவு கதை விட்டுருப்போம். இல்ல இல்ல, இங்க பாருங்க, உங்களுக்கான குறிப்புகள் கொடுத்துறேன், அத வச்சு நீங்க ஒரு நிமிஷம் அப்படி நல்ல ஒரு கதைய அப்படி ஜோடிச்சு என்ன பண்ணுவீங்களோ, அப்படி ஒரு கற்பனை தானே சரிங்களா.
8: ட்ரை பண்றேன்.
5: ட்ரை பண்ணுங்க, அதுதான் நமக்கு தேவை சரிங்களா. சரி, இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம செய்ய இயல்பா செய்யக்கூடிய வேலைகள் தான், அதை வச்சுதான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி வந்து நீங்க சொல்ல போறீங்க சரிங்களா. ஒரு பழைய கடிதம், வீடு சுத்தம் செஞ்சிட்டு இருக்கீங்க, திறக்காத பெட்டி ஒண்ணு இருக்கு, குடும்ப நினைவு ஒண்ணு, உணர்ச்சி பூர்வமான முடிவு, இதை வச்சு ஒரு கதை சொல்லுங்க பாப்போம். இப்ப நீங்க வீடு சுத்தம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு பெட்டி ஒண்ணு இருக்கு, திறக்க இதுல என்னதான் இருக்கு அப்படின்னு பாத்துருவாங்க அப்படின்னு சொல்லி

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: அதாவது கதையை உங்களை கேட்டுட்டு அவங்களே சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
1: இல்ல இது நீங்க கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சு சொல்லுவீங்க. இப்ப உங்க வீட்டுல எடுத்திருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணிருப்பீங்க? அத அப்படியே ஒரு கதைய சொல்லுங்களேன். உணர்ச்சி பூர்வமா ஒரு முடிவு எடுக்கிறீங்க, இது வச்சு ஒரு குட்டி கதை சொல்லுங்க.
0: நன்றி.
1: இப்ப பாருங்க, இதை வச்சு நாங்க குறிப்பு சொல்லிட்டோம். இதை வச்சு இருக்க நேயர்கள் நானா நிறைய கதை கதையா சொல்லுவேங்க.
0: ரெண்டு கேள்வி வந்து வெளியே வந்துருச்சு, ஆனா பதில் இன்னும் வரல.
1: பதில் வரல, வரும்.
0: தொடர்ந்து முயற்சி செய்யுங்க நேயர்களே. சுழி 4-3-1 இந்த முன்னிணைப்பினோட 240-102-1 240-6-102-1 இந்த எண்களை தொட்டுவாங்க.
1: திருச்சி FM ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டு நெஞ்சிருக்கும் வசந்தன் கோவின் வண்ண குழங்கள்.
2: மனசுக்கு குளிர்ச்சி. இப்போ புரிஞ்சுண்டியா? எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வண்ணக்குளங்களுக்கு இணைஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல. பாருங்க, எண்களையும் சொல்லியாச்சு, கேள்விகளையும் சொல்லியாச்சு.
2: என்ன அப்படின்னாக்க, திடீர்னு என்ன கதை சொல்லுங்கன்னா அதுக்கு எல்லாருமே இப்படி பண்ண என்ன அர்த்தம்? நிறைய பேர் வீட்டுல கதை எல்லாம் சொல்றீங்களா?
1: அதாவது டெய்லி அதை தானே கதையா கட்டி விட்டுட்டு இருக்கோம். அதே வந்து
2: ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போதுல நிறைய கதை கட்டி விட்டுருப்போம்ல. எக்ஸாம் பேப்பர் ஆன்சர் ஷீட்லயும் கதை கதையா தான் எழுதிருப்போம். என்ன போங்க, ஒரு கதை சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்குது. என்ன அப்படின்னா, எல்லாரும் வர்றவங்க எல்லாம் ஐயோ இது எனக்கு தெரியல. இப்ப என்னன்னா, நம்ம 5 எண்ணுக்குள்ள என்னென்ன இருக்கு விளையாட்டு அப்படின்றத நம்ம சொல்லிருவோம், சரிங்களா? அப்பயாச்சும் வந்து தைரியமா விளையாடுறாங்களா அப்படின்றத பாத்துடலாம். இது ஒரு ஜாலி விளையாட்டு, ஒரு முயற்சி தான் நம்மளுக்கு தேவை. இங்க வந்து வெற்றி தோல்வி அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல இல்லையா. முயற்சி எடுக்கிறவங்களுக்கு தான் நம்ம வந்து முதல் பாராட்டு. இப்ப பாத்தீங்கன்னாக்க, 1வது எண் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமான ஒன்றை நீங்க கண்டுபிடிக்கணும். 2வது பாடல் வரியை கண்டுபிடிக்கணும். 3வது கதை சொல்லுங்க. 4வது ஒரு கணக்கு, அதாவது சுடோக்கு, சரிங்களா? 5 வந்து படத்துக்கான குறிப்புகளை கொடுத்துருவோம். அதை வச்சு அது என்ன படம் அப்படின்றத கண்டுபிடிக்கணும்.
1: இப்ப பாருங்க யார் வராங்க, எப்படி ஜெயிக்கிறாங்கன்னு மட்டும் பாருங்க. வணக்கம்.
2: வணக்கம். என்ன
1: இனிப்புல இருக்கீங்க? யார், இங்க இருந்து?
2: வானிலையோட ஒலி அளவை குறைச்சு வச்சீங்கன்னாதான் நீங்க பேசுறது எல்லாருக்கும் கேக்கும்.
3: வணக்கம் இருவருக்கும். மாலை வணக்கம். வடக்கு ரத்தமா கணபதி.
2: கணபதி ஐயா சொல்லுங்க, நீங்களாச்சும் கதை சொல்வீங்களா? இல்ல நான் வேற
3: என்ன
2: சரிங்களா? ஒரு பழைய கடிகாரம் கிடைக்குது, சரிங்களா? திடீர்னு அந்த நேரம் வந்து நின்றுது. ஒரே ஒரு ஆசையை நீங்க கேக்கலாம். நண்பர்கள் உங்க வாழ்க்கை மாறியது, இத வச்சு ஒரு கதை.
3: நண்பர்கள் வாழ்க்கை மாறியது.
2: ஆமா, ஒரு பழைய கடிகாரம், திடீர்னு நின்னு போன நேரம், ஒரே ஒரு ஆசையை மட்டும் நீங்க கேக்கலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்கு. நண்பர்கள் வாழ்க்கை பயணம் மாறியது, இதை வச்சு ஒரு கதை சொல்லுங்க, குட்டி ஸ்டோரி.
3: பழைய கடிகாரம், கடிகாரம் டைம் போடல இல்லையா, நண்பர்கள் வாழ்க்கை மாறியது.
2: ஆமா
3: சொல்லணும்.
2: ஒரு சின்ன குட்டி ஸ்டோரியா சொல்லுங்க கடகடன. கடிகாரம் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க, என்ன கேட்கணும்னு நினைப்பீங்க? என்ன ஒரு பழைய கடிகாரம், நின்னு போன நேரம், சரிங்களா? ஒரே ஒரு ஆசை உங்களுக்கு கேட்கலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்கு. நண்பர்கள் வாழ்க்கை பயணம் மாறி போன வாழ்க்கை பயணம், அவ்வளவுதான். இப்ப ஒரு கடிகாரம் கிடைச்சிது, அது நீங்க ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னா என்ன கேப்பீங்க? அதெல்லாம் வச்சு கிரியேட் பண்ணி ஒரு கதையை சொல்வீங்களா?
4: மகிழம்,
2: மந்தாரை, குல்முகர், செண்பகம், செங்காந்தல்.
4: குல்முகர் வேற,
2: குல்முகர் தான் வேற அப்படின்றீங்களா?
1: எதனால அப்படிங்க ஐயா?
4: அது இந்த பூ வகையை சேர்ந்தது இல்ல. அது
2: பூ வகையை சேர்ந்தது இல்ல அப்படின்றீங்க. ஆனா ஒரு பாடல் எழுதி இருக்காங்களே, கேட்டிருக்கீங்களா நீங்க அத? குல்முகர் மலரே, குல்முகர் மலரே, கொல்ல பார்க்காதே அப்படின்னு மஜ்னு படத்துல ஒரு பாடல் இருக்கு. பொய்யா எழுதி வச்சிருக்காங்க போல. இல்ல
4: அடுத்தது வந்து இந்த கதையை வேணா ட்ரை பண்ணி பாக்கலாம்.
2: சொல்லுங்க சொல்லுங்க.
4: அதாவது ஒரு பழைய ஓட்டு வீடு, அந்த ஓட்டு வீட்டுல ஞாயிற்றுக்கிழமை சுத்தம் பண்றோம்.
2: சரி,
4: சுத்தம் பண்ணும் போது அந்த பழைய சுத்தி கிடைக்குது. அந்த பழைய சுத்தி பக்கத்துல ஒரு லெட்டர் ஒன்று இருக்கு. அந்த லெட்டரை எடுத்து படிச்சு போக, இந்த குட்டி சாவி இந்த ஓட்டு வில்லையும் மேல
1: இருக்குன்னு
4: அதை எடுத்து குட்டியை ஓபன் பண்றாங்க.
1: ஐயோ சுவாரஸ்யம் தாங்கல. சீக்கிரம்
4: வந்து பழைய பேனா, எழுதி வச்ச பேனா, பென்சில், ரப்பர், அடுத்தது ஒரு வெல்வெட் துணி, அது கீழே 5 பொற்காசுகள், 5 வெள்ளிக்காசு இருக்கு.
2: பாருங்க, 5 வெள்ளிக்காசு
4: இருக்குங்க. நீங்க மட்டும் 2 காயின் எடுத்துக்காங்க அப்படி சொல்லி வெளியே இருக்கு.
2: அட அட
4: வீட்டை ஆல்டர் பண்ணி மாதிரியை ஆக்கிடுங்க.

ஒரு அளவுக்கு மேல சுவாரஸ்யம் தாங்காம சீக்கிரம் கதையை சொல்லுங்க. இன்னும் ஆர்வமா இருக்கு, ஆர்வமா இருக்கு அப்படின்ற நிலைமைக்கு சீட்டு நுணுக்கே கொண்டு வர வச்சிட்டீங்க நீங்க. இதை தாங்க நாங்க எதிர்பார்க்கிறோம். உடனே உங்களுடைய அலைபேசி எடுத்துக்கோங்க. சொல்லி 431 இந்த முன்னிணைப்பெண்ணோட 246-102-1 அறிமுக நேரா இருந்தீங்கன்னா 240-102-1 இது பொன்னக்கோலங்கள்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள்.
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
2: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னுட்டு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம இப்ப கேட்கலாம். திருச்சி சேலம் மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபோரன்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ணக்கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கி கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
4: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
5: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
4: உண்மையாவா?
5: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
6: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
7: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
0: வண்ணக்கோலங்கள் கேட்டிருந்திருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. ஏற்கனவே க்வெஸ்சனை வேற அவுட் பண்ணியாச்சு, அதுக்கு பதில் சொல்றதுக்கு யார் வராங்க அப்படின்னு பார்த்தலாம். இல்ல, நான் வேற நம்பர் தாங்க சொல்லுவேன் அப்படின்னு சொல்றக்கூடிய நேரம் கூட வரலாம்.
4: இப்போ ஒருத்தங்க இனிப்புல வராங்க. வணக்கம். அட அட அட, இனிப்புல இருக்கிறவங்க உங்க வாங்கிப்பட்டியோட ஒலியை கொஞ்சமா குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க பேசுறது எல்லாருக்கும் ரொம்ப தெளிவா கேட்கும். இனிப்புல இருக்கீங்களா?
0: அதாவது கஷ்டப்பட்டு லைனை பிடிச்சி அடடா பதில் சொல்ல முடியாத அளவுக்கு போயிடுச்சே. வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? க்வெஸ்சனை நீங்க சொன்னாதான் நாங்க பதில் சொல்ல வருவோன்ற மாதிரி ஒரு ஒருத்தரும் வந்து வந்து வந்துட்டு போறோம், என்ன அர்த்தம்?
4: வணக்கம்
0: வணக்கம். அதாவது எப்படி இருக்கு தெரியுமா, எக்ஸாம் ஹாலுக்குள்ள வந்துட்டு இருங்க, எனக்கு கொஞ்சம் மறந்து வச்சு போய் படிச்சுட்டு வரன்ற மாதிரி இருக்கு.
4: என்ன கேள்வி? இன்னொரு முறைமா?
0: ஆமா, கேள்வி வந்து என்ன சொல்லலாம்னா, வித்தியாசப்பட்ட ஒன்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. மகிழம், மந்தாரை, குல்மகர், செண்பகம், செங்காந்தள், இது வந்து சொன்னோம். இதுல ஒண்ணு வித்தியாசப்பட்டிருக்கு, அது எது அப்படின்றதான் நீங்க கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டாங்களா? இதோ வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி யார் வந்திருக்கா? வணக்கம் வணக்கம், இணைப்பு இருக்கீங்க?
4: யாரு இங்கிருந்து?
0: பேரெல்லாம் நான் சொல்ல மாட்டேன்ப்பா,
4: அப்படின்ற ரகசியமா. வணக்கம்.
8: ஹலோ,
4: யாரு இங்கிருந்து?
8: திருச்சி ஒத்த கடை வந்து அத்திவரதன் பேசுறேம்மா.
0: சொல்லுங்க ஐயா, இதற்கான பதில் கண்டுபிடிச்சிங்களா? மகிழம், மந்தாரை, குல்முகர், செண்பகம், செங்காந்தள், ஏற்கனவே ரெண்டு பேர் ரெண்டு பதில் சொல்லிட்டாங்க, பட் அதுதான் பதிலா அப்படின்றத நாங்க கடைசியா தான் சொல்லுவோம். நீங்க உங்க பதில சொல்லலாம். மகிழம், மந்தாரை, குல்முகர், செண்பகம், செங்காந்தள்.
8: குல்முகர் நினைக்கிறேன்.
0: குல்முகர் தான் நினைக்கிறீங்க?
4: காரணம் என்னவா இருக்கும்?
8: காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மற்றதெல்லாம் பூவோட
0: பூ வகை சேர்ந்தது.
8: மற்றதெல்லாம் பூக்கள், இது மட்டும் ஒரு வாசனை திரவியம்.
0: வாசனை திரவியமா தான் இருக்கும் அப்படின்றீங்களா?
8: ஆமா.
4: சரி, இந்த பதில் சரியானதான்னு தெரிஞ்சுக்கலாம். நன்றிங்கய்யா.

0: அம்மா
1: உங்களுக்கான எண் வந்து இருக்குல்ல, நீங்க எந்த நம்பர்?
0: இல்ல அந்த எண் வேண்டாம், ஒரு ஒரு நிமிடத்துல ஒரு கதை சொல்றேன்னு சொல்லி சொல்ல சொல்லி சொன்னீங்கல்ல, சொல்லட்டுங்களா?
1: சொல்லுங்க.
0: அதாவதுமா, ஒரு செல்வந்தர் ஒருவர் இறந்து விட்டார். அவர் அந்த சடலம் இடுகாட்டுக்கு போகும் பொழுது அவர் வண்டியில் இருந்து நிறைய சில்லறை காசுகளை இறைத்து விட்டு போகிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் கழித்து நான் பின்னாடி செல்கின்றேன். அந்த இறைந்து விட்ட காசுகள் எல்லாம் ரோட்டில் இருக்கின்றன, அதை நான் எடுத்து பொறுக்கிக் கொண்டிருந்தேன். அப்போது ஒருவர் சொன்னார், இது தீட்டு காசு, பாவ காசு, எடுக்காதே என்று சொன்னார். இருந்தாலும் நான் எடுத்தேன். 75 ரூபாய் அந்த பணம் இருந்தது. போகும் வழியில் ஒரு மூதாட்டி ஒருவர் தர்மம் கேட்டுக் கொண்டிருந்தார். அந்த மூதாட்டிக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்து ஒரு பாட்டில் தண்ணி வாங்கி கொடுத்துட்டு அந்த காசுல நான் போனேம்மா. இது வந்து பாவமா புண்ணியமா?
1: அது புண்ணியம் தான் இருக்கட்டும். இந்த கதை அண்ணா நீங்க வந்து நாங்க கேட்ட இதுலயே வரலையே, நாங்க கொடுத்த குறிப்புகள்லயே வரல. சரி, நீங்க சொந்த கதையா சொல்லிருக்கீங்க, இருந்தாலும் பாராட்டுகள், வாழ்த்துக்களையா.
2: அதாவது கேள்வியை நாம ஒன்று கேட்க
1: இல்லை, அவர் என்ன சொன்னார்னா ஆரம்பத்திலே லைன் பிடிக்கும் போது நான் லைன் பிடிச்சதுனால கவனிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதனால இதையும் அவர் கவனிச்சிருக்க மாட்டார்ன்ற நம்பிக்கையோட அடுத்தடுத்து வரக்கூடிய நேர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கணும் அப்படின்னா 4431 என்ற முன்னிணைப்பினோடு 2464102 1 2440101 இந்த எண்களை தொட்டு வரலாம்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட்.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
5: கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி.
6: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
7: வணக்கங்கள் கேட்டுச்சிருக்கோம். திருச்சி FM ரெயின்போ 102.1 அஞ்சுக்குள்ள ஒன்னு சொன்னதுதான் நாம தான் அவங்க அவங்களுக்கு பிடிச்சதே எடுக்கிறாங்க. பாருங்க, மிச்ச எண்கள்லாம் தொடாமையே இருக்குது. அந்த எண்களை கண்டிப்பா எல்லாரும் தொட்டு உள்ள இருக்கிற கேள்விகளை வெளியே கொண்டு வரணும், அதுக்கு பதில சொல்லணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். இப்ப வரக்கூடிய நேயர் யார், இங்கிருந்து வருக? வணக்கம். என்ன ஒரு அமைதி.
8: வணக்கம்.
9: வணக்கம்.
8: சொல்லுங்க. 80 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90 90
9: போங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கண்டுபிடிச்சிட்டீங்க?
7: நேர்களை நீங்களும் விளையாடலாம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 101.1 நாம கேட்டுட்டு இருக்கிறது திருச்சி சேலம் மங்களன் மகள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ணக்கோலங்கள்.
10: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.

0: வனக்கோளங்களுக்கு இணைஞ்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 அஞ்சுக்குள்ள ஒண்ணு அப்படின்னு விளாண்டு இருக்கோம்.
1: இன்னும் இரண்டு எண்கள் வந்து சொல்லல, பாடல் வரிகள் வார்த்தை மிஸ்ஸிங், அது வந்து கண்டுபிடிக்கணும். அப்புறம் சுடோக்கு வேற இருக்கு. அது பாத்தீங்கன்னாக்க நாளுக்கு நாலு கட்டத்தை நம்ம வந்து போட்டு வச்சுக்கிறோம் சரிங்களா. என்ன அப்படின்னா, முதல் ரோல இரண்டாவது கட்டத்துல இரண்டு, மூன்றாவது கட்டத்துல நான்கு, அடுத்து இரண்டாவது ரோல முதல் கட்டத்துல ஒன்று, நாலாவது கட்டத்துல மூணு, மூணாவது ரோல முதல் கட்டத்துல நாலு, கடைசி கட்டத்துல ரெண்டு, நான்காவது ரோல இரண்டாவது கட்டத்துல ஒன்று, மூன்றாவது கட்டத்துல மூன்று. முதல்ல ரோல இரண்டாவது கட்டத்துல இரண்டு, மூன்றாவது கட்டத்துல நான்கு, இரண்டாவது ரோல முதல் கட்டத்துல ஒன்னு, கடைசி கட்டத்துல மூணு, மூன்றாவது ரோல முதல் கட்டத்துல நான்கு, கடைசி கட்டத்துல இரண்டு, நான்காவது ரோல இரண்டாவது கட்டத்துல ஒன்று, மூன்றாவது கட்டத்துல மூன்று. ஆபத்து ஒண்ணுல இருந்து நாலுக்குள்ள நம்பரை நீங்க இதுல ஃபில் பண்ணணும். இதுதான் வந்து இந்த சுடோக்கு கண்டுபிடிக்கிறதுக்கான குறிப்புகள் கொடுத்தாச்சு. நம்ம விடை தெரிஞ்சவங்க வரலாம், இல்ல நான் அந்த பாடல் வரியை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நேர்கள் கூட வரலாம். இணைப்புல யார் வந்திருக்கா? வணக்கம்.
2: ரமேஷ்
1: அவர்களே வாங்க. வணக்கம்.
0: எந்த கேள்வி உங்களுக்கு வேணும்?
1: இருந்தாலும் மறுபடியும் சரிங்களா, ஒண்ணுல இருந்து நாலுக்குள்ளதான் நீங்க சரிங்களா. நாலுக்கு நாலு கட்டம், முதல் ரோல இரண்டாவது எண் இரண்டு, மூன்றாவது எண் நான்கு,
2: மூன்றாவது எண்
1: நான்கு சரிங்களா. அடுத்து இரண்டாவது ரோல முதல் எண் முதல் கட்டத்துல ஒன்று, கடைசி கட்டத்துல மூணு, மூணாவது ரோல முதல் கட்டத்துல நாலு, கடைசி கட்டத்துல ரெண்டு, நாலாவது ரோல இரண்டாவது கட்டத்துல ஒன்னு, மூணாவது

0: கட்டத்துல மூணு
1: பாடல்
0: வரிகள் கண்டுபிடிக்கலாமா? ஒரு வாசம் இல்லா கிளையின் மேல் நறு வாசம் உள்ள பூ வைப்பார், பூவாசம் அதிசயமே. என்ன படம், என்ன பாட்டு கேள்வி அது இல்ல சரிங்களா? அடுத்த வரி சொல்றேன் சரிங்களா? அலை கடல் தந்த மேகத்தில் சிறு துளி கூட உப்பில்லை, விடுபட்ட வார்த்தை அதிசயமே. அதாவது அந்த டேஷ்ல என்ன வரும்,
2: கோடிட்ட இடங்களை நிரப்பணும் நீங்க.
0: அலை கடல் தந்த மேகத்தில் சிறு துளி கூட உப்பில்லை,
2: கோடிட்ட
0: இடம் அதிசயமே.
1: மலைமேகம் அதிசயமே.
0: மலைமேகம் அதிசயமே. ஆனா பாதி ரைட்டு, அதனால உங்களுக்கு பாதி மார்க் கொடுக்கறோம் சரிங்களா?
2: பாதி வாழ்த்துக்கள்.
0: அதிசயமே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: நன்றிங்கய்யா இணைப்புல வந்ததுக்கு. இவ்வளவு எளிமையானதா இருந்திருக்கும்னா இந்த என்ன நான் முதல்லயே தொற்றுப்பனே அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க.
0: இருந்தாலும் இன்னும் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, அந்த சுடோக்குக்கான பதில நேரில் வந்து கண்டுபிடிக்கணும். மறுபடியும் ஒரு தடவை நாங்க கடைசா சொன்னதுனால சொல்லிடலாம். மறுபடி நேரு என்னமா இப்படி வந்து என்னைய வந்து கட்டம் கட்டுறீங்களேவா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு.
2: ஒரு நேயர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ஐயா, உங்களோட வானிலை பெட்டியோட ஒலியை கொஞ்சம் குறைச்சிக்கலாங்களா? கணித கட்டம் நிரப்ப தயாரா இருக்கீங்களா? முதல்ல இருந்து நாலுக்கு நாலு கட்டம் நீங்க வரைஞ்சுக்கணும்.
0: கட்ட போட்டீங்களா?
1: மனசுக்குள்ளே
0: போற அப்படி போட்டீங்களா? முதல் ரோல இரண்டாவது எண் இரண்டு, மூன்றாவது எண் மூன்றாவது கட்டத்துல நான்கு சரிங்களா? முதல் ரோல முதல் ரோல இரண்டாவது கட்டத்துல ரெண்டு, மூணாவது கட்டத்துல நாலு. இப்ப நிரப்ப வேண்டிய எண்ணு ஒன்னோ மூணோ அப்படித்தானுங்களே? அத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது ரோல முதல் கட்டத்துல ஒன்னு, கடைசி நாலாவது கட்டத்துல மூணு ஓகேங்களா? இப்ப நிரப்ப வேண்டிய எண்ணு ரெண்டும் நாலும்
1: அப்படித்தானே?
0: சரி, அடுத்து மூணாவது ரோல முதல் கட்டத்துல நாலு, கடைசி கட்டத்துல ரெண்டு.
1: மூணாவது ரோல
0: மூணாவது ரோல முதல் கட்டத்துல நாலு, கடைசி கட்டத்துல ரெண்டு. அடுத்த நாலாவது ரோல இரண்டாவது கட்டத்துல ஒன்னு, மூன்றாவது கட்டத்துல மூணு. இப்ப நீங்க நிரப்பலாம். மனசுக்குள்ள ஏதோ ஒரு நம்பரை போட்டு ஃபில் பண்ணுங்க.
1: என்ன
0: அப்படின்னா பாருங்க, உங்களுக்கு இன்னும் எளிமையாக்குறேன். முதல் கட்டத்துல நிரப்ப வேண்டிய எண்ணு மூணு ஒன்னும், அது எங்க போடணும்னு மட்டும் நீங்க சொல்லுங்க, நாங்களே ஃபில் பண்ணிக்கிறோம்.
1: முதல் கட்டத்துல முதல் நம்பர் வந்து மூணு, கடைசி எண்ணு ஒண்ணு.
0: சிறப்பு ரெண்டாவது கட்டத்துல
1: நாலாவது ரோல வந்து முதல்ல ரெண்டு, அப்புறம் கடைசியில நாலு.
2: சிறப்பு
1: சரிங்களா? மூணு ஒண்ணு, அப்புறம் இங்க ரெண்டு, நாலு, இங்க ஒரு மூணு. ரெண்டாவது ரோல வந்து ரெண்டாவது கட்டம் நாலு, அப்புறமா ரெண்டு.
2: சிறப்பு.
1: மூணாவது ரோல வந்து ரெண்டாவது கட்டம் வந்து மூணு, அப்புறம் ஒன்று.
0: அடா அடா அடா, என்னங்க நீங்க சூரப்புளியா இருக்கீங்க அப்படி? செம்ம போங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மனக்கணக்கே போட்டு எப்படி பாத்தீங்களா, அது கட்டத்தை அப்படி மனசாலே ஃபில் பண்ணிருக்கார் காத்துலே.
1: மறுபடியும் இல்ல இல்ல, சொன்னதுக்கு அப்புறம் நான் பேப்பர் எடுத்து எழுதுனேன்
0: அப்படிங்களா? பரவாயில்ல, வாழ்த்துக்கள்.
2: இருந்தாலும் முதல் தடவையா கேள்வியை கேட்டு முயற்சி செஞ்சு வெற்றியாளர் ஆயிருக்கீங்க, வாழ்த்துக்கள் ஐயா.
0: அப்பா எல்லா நம்பருக்கான பதிலையும் சொல்லிடுச்சு. இருந்தாலும் இந்த நம்பர் வந்து இந்த வித்தியாசமான ஒன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருந்தோம்.
2: மலர்கள்ல எது ரொம்ப வித்தியாசமான மலர் ஏன் அப்படின்னு கேட்டிருந்தோம். எல்லாரும் ஒரு ஒரு மலரை சொல்லி அதுக்கு காரணமும் சொன்னாங்க. எது சரியான பதிலா இருக்கும்
0: அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, மகிழம், மந்தாரை, குல்முகர், செண்பகம், இது எல்லாமே மரத்துல பூக்கக்கூடிய பூக்கள்.
2: சரி,
0: செங்காந்தல் மட்டும் கொடி, கார்த்திகை பூ அப்படின்னு சொல்லுவாங்க. குல்முகர் மலரே அப்படின்னு ஒரு பாட்டு வேற எழுதிருக்காங்க, அதனால நம்ம மலர்னு அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும். நேர்ல இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்பவே கலகலப்பா சுவாரஸ்யமா போயிருக்கும் அப்படின்னு நம்புறோம். இருந்தாலும் இந்த ஒரு கதை வேற சொல்லல கடிகாரத்துக்கான கதை. சரி, நீங்க முயற்சி பண்ணுங்களேன். பழைய கடிகாரம் திடீர்னு நின்னு போன நேரம், ஒரே ஒரு ஆசை கேக்குற வாய்ப்பு, மாறி போன வாழ்க்கை, நண்பர்கள், இத வச்சு ஒரு கதைய வந்து யோசிச்சு, ஆமா யோசிச்சுக்கிட்டே இருங்க ஒரு பாடலுக்கு கேப்புக்குள்ள, சரிங்களா?

0: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
4: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர். 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
5: திருச்சி சாரதாசு காத்திருங்க.

0: கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் கதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. நேர்களை தாண்டி வந்து தரணி அவர்கள் வந்து சொல்லுவாங்க.
1: நான் சொல்றேன், சரி சொல்றேன். ரெண்டு நண்பர்கள் வந்து கடற்கரையோரமா கைப்பிடிச்சபடி வருங்காலத்தை பத்தி ஒரு கனவு கண்டுகிட்டே நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தர் காலில் ஏதோ ஒண்ணு தட்டுப்படுது. என்னடா அது அப்படின்னு குனிஞ்சு பாக்குறாரு. ஒரு கடிகாரம் வந்து பார்த்தா பழைய கடிகாரமா இருக்கு, அதுல வந்து அப்படியே உறைஞ்சு போயிருக்கு. இவர் உடனே அந்த தட்டி இப்படி திருப்பி பாக்குறாரு. சரி, நேரம் ஓடுதான்னு திரும்பினோடனே எப்படி அலாவுதீன் அந்த விளக்கு தேய்ச்சோடனே பூதம் வருது. அந்த மாதிரி அதுக்குள்ள இந்த ஒரு பூதம் வந்துருது. அந்த பூதம் கேட்டு ஒரு ஆசை நிறைவேற்றுவேன், ஆனா அவங்க

0: ரெண்டு பேர்ல ஒருத்தருக்கு தான் வாய்ப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னோடனே இவர் சொல்றாரு, நாங்க ரெண்டு பேரும் சுயமா தொழில் செஞ்சு முன்னேறணும்னு நினைக்கிறோம், ஆனா வந்து எனக்கு மட்டும் தான் கிடைக்கணும்னா வேணாம், என் நண்பன் கஷ்டப்படுறப்ப நான் எனக்கு மட்டும் அது வேணாம், நீ போய்க்கோ அப்படின்னு சொல்லி அந்த பூதத்துக்கிட்ட சொல்லிடுறாரு. உடனே அந்த பூதம் போய், ஆஹா இப்படி ஒரு நட்பை நான் பார்த்ததே
1: கிடையாது,
0: சுயநலவாதிகளை தான் நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க நட்பை பாராட்டி உங்க ரெண்டு பேருக்கும் நான் வந்து அவங்க தொழில் வந்து முன்னேறதுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருச்சு. அவங்க ரெண்டு பேர் வாழ்க்கையும் மாறிடுச்சு. அவங்க ரெண்டு பேரும் எப்பவுமே இனி பிரியாத நண்பர்களா இருந்தாங்க.
1: நட்பு பாராட்டுனதுல உங்களுக்கு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன்.
0: இன்னைக்கு பங்கெடுத்துக்கிட்ட நேர்கள் எல்லாருக்குமே நம்ம பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கலாம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருச்சி எஃப்எம் 102.1, திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரங்கள் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய வண்ண கூலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி,
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேரம் மாலை 5 மணி, இப்பொழுது கேட்கலாம்
4: வணக்கம் திருச்சிராப்பள்ளி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெயகீதா ரவி. உள்நாட்டிலேயே வடிவமைத்து தயாரிக்கப்பட்ட 20 உலகளாவிய வழி செல்லுதல் செயற்கைக்கோள் ஜாமர்களை 449 கோடி ரூபாய் மதிப்பில் கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தத்தில் பாதுகாப்பு அமைச்சகம் இன்று கையெழுத்திட்டுள்ளது. புதுதில்லியில் பாதுகாப்பு செயலாளர் திரு ராஜேஷ்குமார் சிங் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. சுயசார்பு பாரதத்தின் முயற்சியை வலுப்படுத்தும் வகையில் இந்திய கடற்படைக்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த ஒப்பந்தம் ராணுவ தொழில்நுட்பங்களை உள்நாட்டிலேயே தயாரிப்பதை ஊக்குவிப்பதற்கு மேலும் ஒரு குறிப்பிடத்தக்க படியாகும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக இன்று செல்கிறார். இவ்விரு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் வெளியுறவு அமைச்சர்களை சந்திக்கும் அவர் இருதரப்பு உறவுகள், வர்த்தகம், பொருளாதாரம் உள்ளிட்டவைகளில் அடுத்த கட்ட முன்னெடுப்புகள் குறித்து கலந்தாலோசிக்கவுள்ளார். நித்தி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக புதுதில்லி வந்தடைந்த தமிழக முதலமைச்சர் திரு விஜய் தமிழ்நாடு இல்லத்தில் காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் மறைவிற்கு குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இரங்கல் தெரிவித்துள்ளார். கிராமப்புற இந்தியாவின் ஆன்மாவையும் மனித உணர்வுகளின் ஆழத்தையும் வெள்ளித்திரையில் கொண்டு வந்து தமிழ் சினிமாவில் புரட்சியை ஏற்படுத்தியவர் பாரதி ராஜா என புகழாரம் சூட்டியுள்ளார். தேனியில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம், விவசாயிகளுக்கான நுண்ணீர் பாதுகாப்பு திட்டம், மருத்துவ காப்பீடு திட்டம், சுய உதவிக் குழுவினருக்கான கடனுதவி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் கீழ் 522 பயனாளிகளுக்கு 2 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசின் நலத்திட்ட உதவிகளை ஆட்சித்தலைவர் திரு வைத்தியநாதன் இன்று வழங்கினார். காவல்துறை அதிகாரிகள் சமுதாயம் அல்லது சாதி ரீதியில் செயல்படக்கூடாது என்றும் அவ்வாறு செயல்படுவது கண்டறியப்பட்டால் கடும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தென்மண்டல காவல்துறை தலைவர் திரு விஜயேந்திர பித்தரி எச்சரிக்கை விடுத்துள்ளார். திருநெல்வேலியில் நடைபெற்ற காவல்துறை உயர் அதிகாரிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் போதைப்பொருள் விற்பனை செய்வோர் மற்றும் கடத்துவோருக்கு எதிராக வழக்குகள் பதிவு செய்வதோடு அவர்களது சொத்துக்களையும் பறிமுதல் செய்யும் நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும் என்றார். திருநெல்வேலி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 6 மணிக்கு.

மூத்துக்குழுங்கும் நந்தவனத்தில் பொன் வண்டுகள் இசைக்கும் ரீங்காரம் காற்றின் அலைவரிசையில் மனம் வருட வருகிறது. கவிதையும் கானமுமாய் பொன் மாலையாக திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இல்

0: வேதம் புதிது திரைப்படத்திலிருந்து பாடல் அளித்தது தேவேந்திரன் இசையமைப்பில் மனு எஸ் ஜானகி பாடியது.
1: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
2: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

காற்றொலிகளில் கவிதை தென்றலா இது பொன் மாலை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. காற்றை கண்டவுடன் நடனமாடும் மரங்களைப் போல அவனை கண்டதும் என் மனமும் நடனமாடுகிறது.

0: ராஜா இசையமைத்த கே ஜே யேசுதாசுடன் இணைந்து பாடிய பாடல் கேட்டீர்கள். ஆனந்தராகம் திரைப்படத்திலிருந்து.
1: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: இலைப்பாறு மீடிய மாலை வேளையில் உங்கள் மனம் முரடி கொண்டிருப்பது பொன் மாலை. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. உன்னை தேடி அலைந்திடும் தேடலில் சுவாரஸ்யம் குறையும் போது உன் நினைவுகள் என்னை தீண்டி தேடலை அதிகப்படுத்துகிறது.

ஜியான்வர்மா இசையமைப்பில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பி ஜெயச்சந்திரன் குரலில் பாடல் ஒலித்தது ஆபாவாணன் வரிகளில் நீந்தி கைகள் திரைப்படத்திற்காக. நேயர்களின் நினைவிற்கு நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இன்று மாலை 6:15 நலம் தரும் யோகா, இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் டாக்டர் அகில் ஷர்மிளா அவர்கள் தரும் தகவல்களை கேட்டு பயன்பெறலாம். காற்றலைகளில் கவிதை தென்றலாய் இது பொன் மாலை, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. விலகிய போதும் உன் நேசம் இணைத்தது நம் இதயத்தை,

கேட்டு பாடல் இடம்பெற்ற திரைப்படம் காக்கி சட்டை. பாடலுக்கு இசை இளையராஜா, பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா. 5:30 நேரில் கேட்டு இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கவிதையும் கானமுமாய் இது பொன் மாலை. காற்றோடு கலந்துவிட்ட பூக்களின் வாசமும் என்னோடு கலந்துவிட்ட உன் அன்பின் நேசமும் என்றும் பிரியாது.

ஊரெல்லாம் தம்பட்டம் கொட்டுறா. மச்சானுக்கும் மணப்பொண்ணுக்கும்

0: சங்கர் கணேஷ் இசையமைப்பில் எஸ்பி பாலசுப்ரமணியம் கே சித்ரா பாடிய பாடல் கேட்டீர்கள். ஊர்காவலன் திரைப்படத்திலிருந்து. கொட்டும் மழை நின்ற பிறகு குடை பிடிக்கும் காலா நின்று நினைத்தாயா, வீசு புயல் காற்றுக்கும் விழாமல் வேரூன்றி நிற்கும் ஆலமரமடி நம் காதல்.
1: ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன்

இளையராஜா இசையமைத்து கே சித்ராவுடன் பாடிய பாடல் கேட்டீர்கள். கீதாஞ்சலி திரைப்படத்திலிருந்து. குளத்தில் நீந்தும் தாமரையைப் போல மன ஓடையில் நீந்துகின்றது உன் நினைவு.

கொடி பறக்குது திரைப்படத்திலிருந்து பாடல் ஒழித்தது ஹம்சலேகாவின் இசையமைப்பில் வைரமுத்துவின் வரிகளில். எஸ்பி பாலசுப்ரமணியம் கே சித்ரா குரல்களில். நேயர்களின் நினைவிற்கு நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றிரவு 7 மணிக்கு உற்சாக உச்சத்தில் சட்டப்படிப்புகளும் வேலைவாய்ப்புகளும் பேராசிரியர் ஜி சாந்தஷீலா அவர்கள் தரும் தகவல்களோடு. இன்றிரவு 7:25 நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசையில் வேளாண் தொழில்களுக்கான உழவர் உலகம் நிகழ்ச்சியில் இயற்கையோடு இணைவோம் தொடரில் உணவு காடு வளர்ப்பு காவேரி கூக்குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் எம் தமிழ்மாறன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். காற்றலைகளில் கவிதை தென்றலா இதுபோன் மாலை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. விலகாத நினைவு மௌனங்கள் பேசும் காதல் கரைகின்ற இரவில் தொடர்ந்திட வேண்டும்.

சங்கர் கணேஷ் இசையமைப்பில் மலேசியா வாசுதேவன் கே சித்ரா பாடிய பாடல் கேட்டீர்கள். வீரபாண்டியன் திரைப்படத்திற்காக கேட்கவிருக்கும் பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய பொன் மாலை. மீண்டும் புளிக்கும் நாளை மாலை 5 மணிக்கு. நேர்களே, உங்களுக்கு விருப்பமான 80-90களின் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இன்றிரவு 8 மணிக்கு இரவு இசை இனிமையில் நேர்கள் பங்கேற்க சுழி 4-3-1 என்ற முன்னிணைப்பினோடு 846-102-1 240-102-1

நேர்களை நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றிரவு 10 மணிக்கு காலத்தை வென்ற காவிய கானங்களின் அணிவகுப்பில் ஞாபகவர்தி நிகழ்ச்சி நேயர் விருப்பத்தில் நேயர்கள் பங்கேற்க 4-3-1 என்ற முன்னிணைப்பினோடு 246-102-1

0: நேரம் மாலை 6 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெய்கீதா ரவி. ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு 12 ஆண்டுகள் தொடர்ச்சியாக நீண்டகாலம் பணியாற்றிய பெருமை பெற்றுள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடியை பாராட்டும் விதமாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டம் புதுதில்லியில் நடைபெறுகிறது. 22 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் முதலமைச்சர்களும் துணை முதலமைச்சர்களும் இதில் கலந்து கொண்டுள்ளனர். பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின், தெலுங்கு தேச கட்சித் தலைவர் திரு சந்திரபாபு நாயுடு, சிவசேனா தலைவர் ஏக்நாத் ஷிண்டே, தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சுனித்ரா பவார், ஜனசேனா கட்சித் தலைவர் பவன் கல்யாண் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக இன்று புதுதில்லி சென்றுள்ள முதலமைச்சர் திரு விஜய் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை குடியரசுத் தலைவர் மாளிகையில் சந்தித்து பேசினார். தொடர்ந்து குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனையும் சந்திக்கிறார். முன்னதாக தமிழ்நாடு இல்லத்தில் காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதையை முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டார். தமிழகத்தில் அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் பணிபுரியும் பணியாளர்கள் நெல் மூட்டைக்கு 40 ரூபாய் பெறுவது தடுத்து நிறுத்தப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் திருப்புங்கூர் கிராமத்தில் தற்காலிக நெல் கிடங்கை இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மழைக்காலங்களில் கொள்முதல் நிலையங்களில் நெல் விற்பனை செய்யும் விவசாயிகளுக்கு தனித்தனியாக தார்பாய்கள் வழங்கி நெல் மூட்டைகள் பாதுகாக்கப்படும் என்றார். மேட்டூர் அணையில் போதுமான அளவு தண்ணீர் இல்லை என்றும் அணை திறப்பு குறித்து ஒரு சில நாட்களில் அரசு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடும் என்றும் மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருப்பரங்குன்றம் தீபமேற்றும் விவகாரத்தில் சமய நல்லிணக்கம் தழைக்கக்கூடிய வகையிலேயே முடிவுகள் எடுக்கப்படும் என்றார். தமிழகத்தில் உள்ள பொறியியல் கல்லூரிகளில் மாணக்கர் சேர்க்கைக்கான ரேண்டம் எண் இன்று இணையதளத்தில் வெளியாகிறது. ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்த 3 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் இந்த எண்ணின் அடிப்படையில் கலந்தாய்விற்கு மாணவர்கள் அழைக்கப்படுவர். தென் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ள நிலையில் மாவட்டத்தில் உள்ள அடவி நயினார், குண்டாறு, கருப்பா நதி, ராமநதி மற்றும் கடனா நதி அணை பகுதிகளுக்கு பொதுமக்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகள் செல்ல மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. மழை, வெள்ளம் மற்றும் பேரிடர் தொடர்பான தகவல்களை தெரிவிக்க 1077 மற்றும் 04633 2905548 என்ற எண் அறிவிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு ரஞ்சித் சிங் தெரிவித்துள்ளார். சிட்னியில் நடைபெறும் ஆஸ்திரேலிய ஒபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் துருவ் ராவத் மணிஷா இணை முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

நாம் வலிமை மிக்கவராக இருப்பதை விட பொறுமை மிக்கவராக இருப்பதே சிறந்தது. பிறரை அடக்கி ஆள்வதை விட நம் கோபத்தை அடக்கி ஆள்வதே ஆகச் சிறந்தது. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் ஆர்ப்பரிக்கவிருப்பது ஆரவாரம்.

மணப்பாறை, லால்குடி, துறையூர், முசிறி, ஸ்ரீரங்கம் மற்றும் தொட்டியம் தாலுகா நீதிமன்றங்களிலும் நடைபெறும். சமாதானமாக செல்லக்கூடிய குற்றவியல் வழக்குகள், அனைத்து வகையான சிவில் வழக்குகளுக்கு தீர்வு காண இந்த அரிய வாய்ப்பை பொதுமக்களும் வழக்காடிகளும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 9865280753. மீண்டும் ஒருமுறை நினைவிற்கு 9865280753.

ஆர்ப்பரித்துக் கொண்டிருப்பது ஆரவாரம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு தலைவர் அவர்களோட தலைமையில் வரும் 13 சனிக்கிழமை காலையில 10 மாலை 5:30 வரைக்கும் நடைபெறக்கூடிய தேசிய மக்கள் நீதிமன்றம் திருச்சிராப்பள்ளி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம்

0: நலம் தரும் யோகா. இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைகிறார் திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அகில் ஷர்மிளா அவர்கள்.
1: யோகாங்கிறது வந்து நோய்கள் வராம நம்மளை தடுத்துக்கிறதுக்காக இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்வியல் முறை மாற்றங்கள்னால வந்த வாழ்நாள் நோய்கள்னு நம்ம நினைச்சிட்டு இருக்க நிறைய விஷயங்களை ட்ரீட் பண்றதுக்கு இந்த யோகா பயிற்சிகள் ரொம்ப உதவியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சர்ஜரி ஆயிருக்கு, அந்த சர்ஜரியிலேருந்து நான் சீக்கிரமாக ரெக்கவரி ஆகி வரணும், ஒரு ஹார்ட் சர்ஜரியாக இருக்கட்டும், ஒரு நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரியாக இருக்கட்டும், ஸ்பைனல் கார்ட் சர்ஜரியாக இருக்கட்டும், ஒரு அப்டமினல் சர்ஜரியாக இருக்கட்டும், என்ன விதமான ஒரு அறுவை சிகிச்சைகள் நீங்கள் செஞ்சுருந்தாலும் அந்த அறுவை சிகிச்சை முடிஞ்சதுக்கப்புறம் சீக்கிரமாக உங்களை நீங்களே ரெக்கவரி பண்ணி கொண்டு வரதுக்காக இந்த யோகா பயிற்சிகள் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா யோகாங்கிறது இந்த 10 வருடத்தில் நான் ப்ராக்டிஸ் பண்ண வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து 2-3 தடவை ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆகி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் பீரியட்ஸ் ரெகுலரைஸ் பண்ணிட்டுவாங்கன்னு சொல்லி டாக்டர்ஸ் அனுப்பினதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் தொடர்ந்து அவங்க யோகா பயிற்சிகள் செய்யும்போது 7-8 கிலோ வரைக்கும் உடல் எடை குறைஞ்சி, நீர்க்கட்டிகளோட அளவுகள் குறைஞ்சி, அவங்க ஒரு ஹெல்த்தியான லைஃபை லீட் பண்ணும்போது அதுக்கப்புறம் ஒரு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போகிறாங்க அப்படின்னா அந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் வந்து சக்சஸ் ஆகி உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுலாம் இருக்கட்டும், டெலிவரி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சி செக்ஷன் பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறம் நான் எப்படி யோகா பண்ணுறது, பொதுவாகவே நம்ம ஊர் எல்லாமே ஒரு கருத்து இருக்கு என்னன்னா ஆப்ரேஷன் பண்ணாங்க முதுகு தண்டில் ஊசி போட்டாங்க அதனால எனக்கு வந்து முதுகு வலி வந்துருச்சுங்கிற ஒரு பொய்யான ஒரு தகவல் வந்து நம்மகிட்ட நிறைய பேர்கிட்ட இருக்குது. அந்த மாதிரி முதுகு வலி வராமல் இருக்கிறதுக்கு நம்மளை நாமளே ஒரு ஹெல்த்தியாக ஒரு ஃபிட்டாக நம்மளை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த போஸ்ட் சர்ஜரிக்கு அப்புறம் நமக்கு நடக்கக்கூடிய அந்த ரெக்கவரி ஃபேஸ் வந்து சீக்கிரமாக நடக்கிறதுக்கும் இந்த யோகா பயிற்சிகள் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டீனேஜில் இருக்கக்கூடிய ஹார்மோனல் இம்பேலன்ஸ், மேபி தைராய்டு ஹார்மோன்ஸாக இருக்கலாம், இல்லைனா பிசிஓடி பிசிஓஎஸ்ஸாக இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு அவங்களுக்கு வந்து லைஃப் ஸ்டைல் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறது மூலயமா அவங்க ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ண முடியாமல் ரொம்ப தடுமாறிட்டு இந்த டே ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு யோகா ப்ராக்டிசஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து என்னென்னா அவங்க அம்மா அப்பாவுக்கு சுகர் வந்துருச்சு எனக்கும் சுகர் வந்துருமா அப்படிங்கிற ஒரு பயத்தோடு இருப்பாங்க, எனக்கு 32 வயசாச்சு 35 வயசாயிடுச்சு எங்கள் தாத்தா பாட்டிக்கெலாம் சுகர் இருந்துச்சு எனக்கு வந்துருமா அப்படின்னு கேட்குறவங்களும் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஜெனட்டிக்காக வரக்கூடிய நோய்களை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸை நம்மளுடைய எக்ஸசைஸ் பேட்டர்னை மாற்றினாவே போதும் நம்மளால் அதுலேருந்து ஈஸியாக வெளியில் வந்துட முடியும். அதுக்காகவும் இந்த யோகா பயிற்சிகள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நோய்கள் வராமல் தடுக்கிறது மட்டும் இல்லைங்க, நோய்களை சரி பண்ணவும் செஞ்சுருக்கு. அதாவது ஒரு டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு மருந்து மாத்திரைகள் எடுத்துகிட்டு இருப்பாங்க, மருந்து மாத்திரைகளோட அளவுகள் அதிகமாகிட்டே இருக்கும், பட் இன்சுலின் வந்து கண்ட்ரோலே இருக்காது, அவங்களால வந்து ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ணியிருக்க முடியாது. அந்த மாதிரியான இருக்கவங்க எல்லாத்துக்குமே யோகா பயிற்சிகள் செய்யும்போது அந்த இன்சுலினோட லெவல் வந்து திரும்பி பேக் டு நார்மலுக்கு வரதாக இருக்கட்டும், அண்ட் நம்மளோட ஹெல்த் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சிவியாரிட்டி. இப்போ எனக்கு வந்து ஒரு டயபெட்டிஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த டயபெட்டிஸோட நெக்ஸ்ட் லெவலுக்கு போகாமல் அந்த ஃபர்ஸ்ட் லெவல்லையே என்னோட டயபெட்டிஸை ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த யோகா ப்ராக்டிசஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் தெரப்பியூட்டிக் யோகான்னு ஒரு விஷயம், நம்மளோட நோய்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒருத்தரோட உடல் வாகுக்கு தகுந்த மாதிரி அந்த தெரப்பியை வந்து நம்ம உடம்புல அப்ளை பண்ணும்போது அந்த பயிற்சிகள் நம்மளுடைய இன்டர்னலாக போயிட்டு நிறைய ஹார்மோனல் மாற்றங்களை கொண்டு வருது, அந்த மாற்றங்கள் வந்து நம்மளோட லைஃப் லாங் வந்து நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்குது. நான் தான் யோகா பண்ணால் எனக்கு வந்து சக்கரை வியாதி குறைஞ்சிரும்ல அதனால் நான் மருந்து மாத்திரைகளை விட்டுறலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. கண்டிப்பாக அப்படி விடக்கூடாது, ஏன்னா யோகா பயிற்சிகள் பண்ணி ஒரு 3-6 மாதம் வரைக்கும் உங்களோட சுகர் லெவலை நம்ம மானிட்டர் பண்ணணும். மானிட்டர் பண்ணிவிட்டு நீங்கள் எத்தனை மாத்திரைகளை எடுத்துட்டீங்கன்னா படிப்படியாக தான் நம்ம மாத்திரைகளை குறைக்கணுமே தவிர, நான் இன்னையிலேருந்து யோகா பண்ண போகிறேன்னு சொல்லி 2 நாள் யோகா பண்ணியிருப்பீங்க மாத்திரைகளையும் விட்டுருப்பீங்க மறுபடியும் உங்களோட சுகர் லெவல் அதிகமாகிடும், இந்த யோகானால தான் எனக்கு வந்து சுகர் அதிகமாகச்சுன்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. ஸோ யோகா பயிற்சிகள் அப்படிங்கிறது ஏற்கனவே உங்களுக்கு நோய்கள் இருக்குது, நான் ஒரு லைஃப் லாங் மெடிசன்ஸ் எடுத்துட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா படிப்படியாக தான் குறைக்க முடியுமே தவிர, இதை நான் யோகா பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி அப்படி எல்லா மாத்திரைகளையும் விடுறதுல எந்த யூஸும் இருக்காது. இது வந்து நம்ம

0: அந்த நோயினோட தீவிரத்தை வந்து இன்னும் அதிகமாக்க தான் செய்யுமே தவிர கண்டிப்பா குறைக்காது. ஸோ யோகா உங்களுடைய நோய்களை வராமலும் தடுக்கும். வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன டாக்டர் பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அதை நீங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகாம இதே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் டிசீஸ்லேயே நம்மளை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கும் உங்களுக்கு இந்த யோகா ப்ராக்டிசஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டைம்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன், இப்போ நான் யோகா ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா உங்களோட ரெக்கவரி ஃபேஸ்க்கு யோகா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலம் தரும் யோகா. வழங்கியவர் திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அகில் ஷர்மிளா அவர்கள்.

ஆர்ப்பரித்துக் கொண்டிருப்பது ஆரவாரம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். அடுத்ததா நம்ம திருச்சி மற்றும் நாகை மாவட்ட இளையோர்களுக்கான அறிவிப்பு தாங்க. இது சமுதாய வளர்ச்சிக்கு சேவையாற்றக்கூடிய இளைஞர்களது பணியை அங்கீகரிக்கும் பொருட்டு முதலமைச்சர் மாநில இளைஞர் விருது ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினத்தன்று 15 35 வரை உள்ள 3 ஆண்கள் மற்றும் 3 பெண்களுக்கு வழங்கப்பட்டு வருது. இந்த விருது ₹1,00,000 ரொக்கமும் பாராட்டு பத்திரம் பதக்கம் ஆகியவை உள்ளடக்கியதாகும். அதன்படி 2026 முதலமைச்சர் மாநில இளைஞர் விருது எதிர்வரும் ஆகஸ்ட் 15 அன்று நடைபெறக்கூடிய சுதந்திர தின விழாவில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் வழங்க இருக்கு. இந்த விருது தொடர்பாக உங்களுக்கு 15 வரை உள்ள ஆண் பெண் ஆகியோர் விண்ணப்பிக்கலாம். கடந்த April 1, 2025 அன்னைக்கு 15 நிரம்பியவராகவும் March 31, 2026 அன்று 35 இருக்கணும். கடந்த நிதியாண்டில் அதாவது 2025-26 வரை மேற்கொள்ளப்பட்ட சேவைகள் மட்டுமே கருத்தில் கொள்ளப்படும். விருதிற்கு விண்ணப்பிக்க முன்பு குறைந்தபட்சம் 5 தமிழகத்தில் குடியிருந்தவராக இருக்கணும். இதற்கான விண்ணப்பத்தை sdat.tn.gov.in என்ற இணையதளம் மூலமா நீங்க ஆன்லைன் மூலமா விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் July 6 மாலை 5:45. மேலும் விவரங்களுக்கு மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் அலுவலர் அண்ணா விளையாட்டரங்கம் திருச்சிராப்பள்ளி என்ற முகவரியில் நேரிலேயோ அல்லது சுழி 4 3 1 2 4 2 0 6 8 5 என்ற எண்ணில் நீங்க தொடர்பு கொள்ளலாம்.

0: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: இனி தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம்.

0: தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையை பெற்ற தலைவராக திகழ்வதாக மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் வழங்கும் சேவையிலிருந்து 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டிருப்பது கடும் கண்டனத்திற்கு உரியது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் விளக்கம் அளித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பர்னீத் கவுர் மற்றும் குஷால் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நீண்ட காலம் தொடர்ச்சியாக பணியாற்றி வரும் பிரதமர் என்ற சாதனையை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு பாராட்டு தெரிவித்து மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இன்று புதுதில்லியில் அமைச்சரவைக் கூட்டம் தொடங்கியதும் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அமைச்சர்கள் அனைவரும் எழுந்து நின்று கரகோஷம் எழுப்பி வாழ்த்துக்களை தெரிவித்தனர்.
1: பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி.
0: இதனைத் தொடர்ந்து பிரதமருக்கு பாராட்டு தெரிவிக்கும் தீர்மானத்தை மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் முன்மொழிந்தார். திரு நரேந்திர மோடி 4,399 நாட்கள் பிரதமராக தொடர்ச்சியாக பணியாற்றியதன் காரணமாக இந்நாள் நமது ஜனநாயக வரலாற்றில் முக்கியமான மைல்கல்லாகும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் 1952 முதல் 1964 வரை பிரதமராக ஜவஹர்லால் நேரு 4,398 நாட்கள் பணியாற்றியதுதான் சாதனையாக இருந்ததாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டு நலனுக்கே முக்கியத்துவம் என்ற அடிப்படையில் செயல்பட்டு வருவதன் காரணமாக திரு நரேந்திர மோடி மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையை பெற்றுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதமராக திரு நரேந்திர மோடி பதவியேற்றது முதல் மக்கள் நலனுக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் பட்டியலிட்டு அந்த தீர்மானத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இந்தியாவின் வளர்ச்சி புதிய சாதனைகளை படைக்கும் என்றும் அடுத்த 21 ஆண்டுகளுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கு எட்டப்படும் என்று முழுமையாக நம்புவதாகவும் அந்த தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே நாட்டின் வளர்ச்சிக்காக பிரதமர் ஆற்றிய பங்களிப்பு மகத்தானது என்றும் அதனை மத்திய அமைச்சரவை இன்று கொண்டாடியுள்ளதாகவும் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்து 12 ஆண்டுகள். இவருடைய பங்களிப்பு என்பது மகத்தானது. அந்த மகத்தான பங்களிப்பை இன்றைக்கு அவரது அமைச்சரவை கொண்டாடி இருக்கிறது. ஏழை மக்கள் கிட்டத்தட்ட 25 கோடி ஏழை எளியவர்கள் 12 ஆண்டு கால ஆட்சியினால் கை தூக்கி விடப்பட்டிருக்கிறார்கள். 12 ஆண்டுகளில் ஏற்பட்ட மிக முக்கியமான வளர்ச்சி என்பது அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கின ஒரு சமூகம் சார்ந்த ஒரு வளர்ச்சியாக இருக்கிறது என்பதையும் இந்த தீர்மானத்தில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். மிக முக்கியமான இந்த 12 ஆண்டு காலகட்டத்தில் நடைபெற்ற முக்கியமான செய்திகளில் ஒன்று, அந்நிய தேசங்கள் நம் மீது பல்வேறு விதமான தாக்குதல்களை தொடுத்த போதும் நம்முடைய ஒரு வலிமையை நாம் அவர்களுக்கு காண்பித்து இருக்கிறோம். அதே மாதிரி அவருடைய தொலைநோக்கு பார்வை கனவு என்பது விக்சித் பாரத் என்று சொல்லக்கூடிய வளர்ந்த பாரதம். 2047 நாம் வந்து ஒரு வளர்ந்த தேசமாக சர்வதேச அளவில் நம்மை ஒரு வளர்ந்த பாரதமாக முன்னிறுத்த வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு பல்வேறு திட்டங்களை அவர்கள் வந்து அமல்படுத்த வருகிறார்கள். இந்த திட்டங்கள் அத்தனையுமே நாங்கள் வந்து திறமேற்கொண்டு செய்வதற்கும் வகையிலும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்பதற்கும் இந்த அமைச்சரவையானது தீர்மானத்தை நிறைவேற்றி தங்களுடைய உறுதிப்பாட்டை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறது.
0: தமிழக முதலமைச்சர் திரு விஜய் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். மரியாதை நிமித்தமாக இந்த சந்திப்பு நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனையும் திரு விஜய் சந்தித்து பேசினார். பின்னர் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திருமதி சோனியாகாந்தி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆகியோரையும் முதலமைச்சர் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். நிதி ஆயோக் ஆட்சிமன்ற குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் தில்லி சென்றுள்ளார். இக்கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் வழங்கும் ஒளிபரப்பு சேவையிலிருந்து 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மின்வெட்டினால் பொதுமக்கள் படும் அவதி, தொடரும் பாலியல் வன்கொடுமைகள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு உள்ளிட்ட செய்திகளை ஒளிபரப்பியதால் தவிக அரசு இந்த 3 சேனல்களை முடக்கியுள்ளதாக குறை கூறியுள்ளார். ஜனநாயக

0: தமிழகத்தின் நான்காவது தூணான ஊடகங்கள்தான் அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதிலும் மக்களின் அன்றாட பிரச்சினைகளை அரசுக்கு எடுத்துச் செல்வதிலும் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஊடகங்களின் குரல் வளையை நெரிப்பதன் மூலம் ஆட்சியின் அவலங்கள் மக்களிடம் சென்றடையாமல் தடுத்திட முடியும் என்று தவேக அரசு எண்ணுவதாகவும் அவர் கூறியுள்ளார். தவேக அரசின் இந்த நடவடிக்கை பத்திரிகை சுதந்திரத்திற்கு எதிரானது என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஊடகங்களின் குரல் வளையை நெரிக்கும் வகையில் தவேக அரசு செயல்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தவேக அரசுக்கு எதிரான செய்திகளை ஒளிபரப்பியதற்காக 3 செய்தி சேனல்கள் அரசு கேபிளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இந்த நடவடிக்கை வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் அந்த சேனல்களின் ஒளிபரப்பு தொடர தவேக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். அஇஅதிமுகவும் தவேக அரசின் இந்த நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. 3 செய்தி சேனல்கள் அரசு கேபிளில் முடக்கப்பட்டதற்கு தொழில்நுட்ப கோளாறுதான் காரணம் என்று கூறுவது ஏற்க முடியாது என்று அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: 3 சேனல்கள் முடக்கப்பட்டது என்பது சரியான வார்த்தை கிடையாது. சம்பந்தப்பட்ட தொலைக்காட்சி நிறுவனங்களினுடைய தலைமை அதிகாரிகளுக்கு நேரடியாக தொடர்பு கொண்டு நாங்கள் பேசியிருக்கிறோம். சில செட்டாப் பாக்ஸஸ்ல மட்டும் தற்காலிகமாக அது வந்து ஒளிபரப்ப முடியாத ஒரு சூழல் இருக்கு. அப்ப இதை மேற்பார்வை செய்யறதுக்கு ஒரு வெண்டார் கூட நம்ம வந்து ஏற்கனவே அக்ரிமெண்ட் போடப்பட்டிருக்கு. அவர்கள் வந்து சென்னையில துரிதமாக செயல்பட்டு முழு வீச்சில் அதை சரி செய்வதற்காக செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதனால இது வந்து வேற தனி காரணமோ அல்லது முடக்கப்பட்டது என்பது ஏற்புடையதல்ல. அப்வேகமா அந்த வெண்டார்ஸ் வந்து வேலை செஞ்சிருக்கிறாங்க. மேலும் தொழில்நுட்ப வல்லுநர்களும் அதுல வந்து சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை மத்திய வங்கக்கடல் பகுதிகள் முதல் கடலோர கர்நாடக பகுதிகள் வரை கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் உள் கர்நாடக வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். நாளை முதல் வரும் மே 14 வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக குறையக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பள்ளிவாசல்களில் பணியாற்றும் உலமாக்களுக்கு மானிய உதவியுடன் இருசக்கர வாகனம் வாங்க விரும்புவோர் உரிய ஆவணங்களுடன் சிறுபான்மையினர் அலுவலகங்களில் வரும் 30 தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கேட்டுக் கொண்டுள்ளார். தென்மண்டல காவல்துறை தலைவர் திரு விஜயேந்திர பிதாரி தலைமையில் உயரதிகாரிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் இன்று திருநெல்வேலியில் நடைபெற்றது. விழுப்புரம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பர்னீத் கவுர் மற்றும் குஷால் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் பர்னீத் கவுர் 143-142 என்ற புள்ளிக் கணக்கில் அமெரிக்காவின் சிட்னி செலன்வெர்ஜரை வென்றார். குஷால் தலால் 2வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ரிஷப் யாதவை வென்றார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியாவின் ஹர்திக் பாண்டியா காயம் காரணமாக பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜாக்ரேப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணிகா பத்ரா, மானவ் தாக்கர் இணை பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை போலந்தின் மரேக் படோஸ்கி, சுசன்னா வெயில்கோஸ் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையை பெற்ற தலைவராக திகழ்வதாக மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் வழங்கும் சேவையிலிருந்து 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டிருப்பது கடும் கண்டனத்திற்கு உரியது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் விளக்கம் அளித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பர்னீத் கவுர் மற்றும் குஷால் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 தொடர்கிறது ஆரவாரம்.
1: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் தாட்கோ சார்பா ஆதி திராவிடர் பழங்குடியினர் இளைஞர்களுக்கு பல்வேறு திறன் அடிப்படையிலான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருது. அதன் தொடர்ச்சியாக தாட்கோ மற்றும் தனியார் நிறுவனம் இணைந்து ஜவுளி வடிவமைப்பு உற்பத்தி, டிப்ளமோ இன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி கோர்ஸ், துணிகளுக்கு சாயம், ஓவியம் மற்றும் அச்சிடுதல் போன்ற பயிற்சிகள் வழங்க இருக்காங்க. இந்த பயிற்சியை பெற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினராகவும் 12 வகுப்புல தேர்ச்சி பெற்றவராகவும் வயது வரம்பு 18 35 வயதிற்குள்ளும் குடும்ப ஆண்டு வருமானமாக ஆண்டிற்கு ₹3,00,000 இருக்கணும். இந்த பயிற்சி கால அளவு 4 மாதங்கள். மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பயிற்சி நடைபெற இருப்பதால் தகுதி பெறும் நபர்கள் பயிற்சி நடைபெறும் மாவட்டத்தில் விடுதியில் தங்கி படிப்பதற்கான செலவின தொகை தாட்கவாலையும் ஏற்கப்படும். இந்த பயிற்சியை முழுமையாக முடித்த இளைஞர்களுக்கு சான்றிதழோட பயிற்சி அளிக்கும் நிறுவனத்தின் மூலமா தகுதியான நபர்களுக்கு வேலைவாய்ப்பும் ஆரம்பகால மாத ஊதியமாக சுமார் 25,000 முதல் 50,000 வரையும் வருவாயிட்டும் வேலைவாய்ப்பும் ஏற்படுத்தி தரப்படும். இந்த பயிற்சியில் சேருவதற்கு தாட்கோவின் இணையதளமான தாட்கோ.com என்ற முகவரியில் பதிவு செய்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு மாவட்ட மேலாளர் அலுவலகம் தாட்கோ, ராஜா காலனி, மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலை, திருச்சிராப்பள்ளி 1 என்ற முகவரியில் நேரில் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 0431-246-3969. மீண்டும் ஒருவரின் நினைவிற்கு 0431-246-3969.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வசந்த் & கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
2: ஆர்ப்பரித்துக் கொண்டிருப்பது ஆரவாரம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நம்ம தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தின் மூலமா சிறுபான்மையினர்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் வருமானம் ஈட்டுதலுக்கான செயல்பாடுகளுக்கு குறைந்த வட்டி விகிதத்தில் தனிநபர் கடன், சுயஉதவிக் குழுக்களுக்கான சிறுதொழில் கடன், விராசத், கல்விக் கடன் ஆகிய கடன் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருது. இந்த திட்டத்தின் கீழே பயன்பெற வெவ்வேறு வருமானம் சார்ந்த பயனாளிகளுக்கு கடன் மற்றும் வட்டி விகிதங்கள் மாறுபட்ட அளவுடன் கூடிய திட்டம் ஒன்றில் பயன்பெற குடும்ப ஆண்டு வருமானமாக கிராம நகர்ப்புறங்களில் ₹3,00,000 மிகாமல் இருக்கணும். அதேபோல திட்டம் 2 பயன்பெற குடும்ப ஆண்டு வருமானம் கிராம நகர்ப்புறங்களில் ₹8,00,000 வரை ஆண்டு வருமானம் இருக்கணும். மேலும் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள சிறுபான்மையின கைவினை கலைஞர்களுக்கு தங்களோட பொருளாதாரத்தை மேம்படுத்தும் பொருட்டு விராசத் கடன் கைவினைக் கலைஞர்களுக்கு குறைந்த வட்டி விகிதத்தில் மூலப்பொருட்களுக்கான உபகரணங்கள், கருவிகள், இயந்திரங்கள் வாங்குவதற்கு இந்த கடன் வழங்கப்படுது. அதனால சிறுபான்மையினர் மக்கள் இந்த திட்டத்தை அதிக அளவில் பயன்படுத்திக் கொள்ளுமாறு தஞ்சை மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்திருக்காங்க.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஆர்ப்பரித்துக் கொண்டிருப்பது ஆரவாரம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நெல் பயிறு மற்றும் எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடிக்கு தேவையான மண்வளமும் நீர்வளமும் தேவையான அளவு இயற்கையாக இருந்தாலும் ரசாயன உரங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகள் கலைக்கொல்லிகளை அதிகமாக அளவில் பயன்படுத்துவதால் மண்ணோட வளம் பாதிக்கப்படுவதோடு விளைபொருட்களோட தரமும் பாதிக்கப்படுது. மேலும் ரசாயன உரங்களை அதிக அளவு பயன்படுத்துவதால் தலைச்சத்து அதிகமாகி பூச்சி நோய் தாக்குதல் அதிக அளவில் ஏற்பட்டு அறுவடை செய்யக்கூடிய தருணத்தில் பயிர் சாயும் நிலை ஏற்படுது. அதனால மண்வளத்தை சீர் செய்யவும் பூச்சி நோய் தாக்குதலிலிருந்து பாதுகாக்கவும் மண்ணாய்வு மிகவும் அவசியமானது. மண்ணாய்வு முடிவு படி பல்வேறு பயிர்களுக்கு ஒருங்கிணைந்த முறையில் ஊட்டச்சத்து அளிப்பதன் மூலமாக நீடித்த விளைச்சலை பெற முடியும். ஒவ்வொரு வருடமும் மண் பரிசோதனை செய்து அதன் அடிப்படையில் உரமிடுவதும் சிறந்தது. முடியாத பட்சத்தில் 3 வருடத்திற்கு ஒருமுறையாவது மண் பரிசோதனை செய்து அதன் அடிப்படையில் ஊட்டச்சத்து பயிர்களுக்கு அளிக்கிறார். அதனால விவசாயிகள் பயிர் சாகுபடி தொடங்குவதற்கு முன்னாடி மண் மாதிரிகளை சேகரித்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள மண் பரிசோதனை நிலையம் மற்றும் நடமாடு மண் பரிசோதனை நிலையங்களில் தங்களோட மண் மற்றும் நீர் மாதிரிகளோட ஆய்வுக்கட்டம் ₹30 செலுத்தி ஆய்வு முடிவுக்கான மண்வள அட்டைகளை பெற்றுக் கொள்ளலாம் என நாகை மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்திருக்காங்க. அடுத்ததா வானிலை முன்னறிவிப்பு தெரிஞ்சுக்கலாம். இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் அந்தமான் கடல் பகுதிகள், தெற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள், அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் கேரளா, கர்நாடக கடலோரப் பகுதிகள், லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு, தென்கிழக்கு, அரபிக்கடல் பகுதிகள், மாலத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறாா்கள்.

0: நேரிலே அடுத்ததாக உற்சாக முச்சம் நிகழ்ச்சியில் சட்ட படிப்புகளும் வேலை வாய்ப்புகளும் பேராசிரியர் ஜி சாந்தசீலா அவர்கள் தரும் தகவல்களோடு. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பு.

அவர் ஜே கே தாரவே. இந்தியாவில் நீண்டகாலம் பதவி வகித்த பிரதமராக திரு நரேந்திர மோடி திகழ்வதையொட்டி உலகத் தலைவர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். திரு மோடியின் தலைமையின் கீழ் இந்தியா நிலவில் தரையிறங்கியதையும் விண்வெளியில் புதிய சாதனை படைத்ததையும் ஐரோப்பிய ஆணையத் தலைவர் உர்சுலா வாண்டர்லேயன் பாராட்டியுள்ளார். இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி, சைப்ரஸ் அதிபர் நிக்கோலஸ் கிறிஸ்டோ, டென்மார்க் பிரதமர் மெட்டே, தென்கொரிய அதிபர் லீ ஜே மியுங், இலங்கை அதிபர் அனிருகுமார திசநாயக்கே, பப்புவா நியூகினியா பிரதமர் ஜேம்ஸ் மராபே உள்ளிட்டோர் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் வழங்கும் ஒலிபரப்பு சேவையிலிருந்து 3 செய்தி நிறுவனங்களின் சேவை நிறுத்தப்பட்டது அதிர்ச்சி அளிப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மின்விட்டனால் பொதுமக்கள் படும் அவதி, பாலியல் வன்கொடுமைகள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு உள்ளிட்ட செய்திகளை ஒலிபரப்பியதால் இச்சேனல்களை மாநில அரசு முடக்கியுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பகிர்மான அளவில் பழுது மற்றும் இதர காரணங்களால் இரவு நேரங்களில் ஏற்படும் மின் தடங்கல்களை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் மற்றும் 125 சிறப்பு மின்தடை நீக்க ரோந்து வாகனங்களின் இயக்கத்தை மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் இன்று தொடங்கி வைத்தார். ராணிப்பேட்டையில் துறை ரீதியாக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சித்தலைவர் பிரியா தலைமையில் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சிறுதானிய பயிர் சாகுபடி பரப்பை அதிகரிப்பது தொடர்பாக புதிய சாகுபடி தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு தெரிவிப்பது குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. சுதந்திர தினத்தன்று வழங்கப்படும் முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருது பெற அடுத்த மாதம் 6 தேதிக்குள் உரிய சான்றிதழ்களுடன் அதன் இணையதளத்தில் விண்ணப்பிக்குமாறு கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். துருக்கியில் நடைபெறும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பிரணீத் கவுர் மற்றும் புசால் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 8 மணிக்கு.

ஹலோ மக்களே, நான் உங்கள் ரக்ஷு. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உற்சாகம் உற்சவ் நிகழ்ச்சியில் சட்டப்படிப்பும் வேலை வாய்ப்புகளும். பிளஸ் டூ பொது தேர்வு முடிவுகள்னு வந்தாலே நம்ம எல்லார் வீட்லயும் இருக்கிற ஒரே ஒரு பெரிய கேள்வி, அடுத்து என்ன படிக்கலாம்? நம்ம ஊர்ல வழக்கமாவே ஒரு பழக்கம் இருக்கு, மார்க் நல்லா வந்தா டாக்டருக்கு படின்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் கம்மியா இருந்தா இன்ஜினியரிங்க்கு படின்னு சொல்லுவாங்க, இல்ல அதையும் தாண்டி யோசிச்சு ஏதாச்சும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல சேர்ந்துக்கோன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஐடி துறையை விட மெடிக்கல் துறையை விட ரொம்ப வேகமா வளர்ந்து வர, அதே சமயம் சமூகத்துல மிகப்பெரிய அந்தஸ்தையும் தரக்கூடிய ஒரு படிப்பு இருக்குன்னா அதுதான் சட்டப்படிப்பு. நம்ம எல்லாம் பல பேரும் நினைச்சிட்டு இருக்கோம், சட்டம் படிச்சா கருப்பு கோட்டை போட்டுட்டு கோர்ட்டுக்கு தான் போகணும், வாதாடணும், கேஸ் நடத்தணும்னு. ஆனா அது மட்டும் இல்ல, கோர்ட்டு கேஸ் அப்படிங்கறது சட்டத்துறையில ஒரு 50% பங்குதான், மீதி 50% கோர்ட்டுக்கு வெளியே மிகப்பெரிய வேலை வாய்ப்பு உலகமா காத்துட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ற கூகுள், அமேசான், இன்ஸ்டாகிராம்ல இருந்து நம்ம ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய பேங்க்ல இருந்து டாடா பிர்லா மாதிரியான கார்பரேட் நிறுவனங்கள் வரைக்கும் எல்லா இடத்துலயுமே கண்டிப்பா சட்ட ஆலோசகர் இருப்பாங்க. அவங்களோட ஆலோசனைகளை கேட்டுதான் இந்த கம்பெனிகள் நடக்குது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான படிப்பு இது. இன்னொரு முக்கியமான விஷயம், 12th முடிச்ச உடனேயே நீங்க 5 இன்டெகிரேட்டட் கோர்ஸ் வழியா நேரடியாவே லா படிக்கலாம். டிகிரி முடிச்சதுக்கு அப்புறமா தான் லா படிக்கணுங்கிற அவசியம் இல்ல. சோ பிளஸ் டூ முடிச்ச மாணவர்களுக்கு சட்ட படிப்புல என்னென்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள்லாம் இருக்குங்கிற தகவல்களை நம்மளோட பகிர்ந்துக்க வராங்க திருச்சிராப்பள்ளி சட்டக்கல்லூரியின் உதவி பேராசிரியர் சாந்தசீலா அவர்கள். வாங்க கேட்கலாம்.

என் தாய் திருநாட்டிற்கும் தமிழுக்கும் முதல் வணக்கம். என் பெயர் ஜி சாந்தசீலா. திருச்சிராப்பள்ளி அரசு சட்டக்கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணிபுரிகிறேன். இப்ப 5 இயர்ஸ் லா டிகிரியோ 3 இயர்ஸ் லா டிகிரியோ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அட்வொகேட்டா மட்டும்தான் பிராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இண்டிபெண்டன்ட் பிராக்டிஷனர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், லிட்டிகேட்டிங் பிராக்டிஷனர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பேசிக்கா ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், ஒன்னு என்ன அப்படின்னு சொன்னா எல்லாரும் லாயரும் அட்வொகேட் எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த ஒரு விஷயத்துல வந்து ஒரு சின்ன புரிதல் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். லா படிச்ச எல்லாருமே லாயர்ஸ் தான், ஆனா யாரெல்லாம் பிசிஐல தன்னோட பேரை ரெஜிஸ்டர் பண்ணி ஆக்டிவா பிராக்டிஸ் பண்றாங்களோ கோர்ட்ல அவங்களதான் அட்வொகேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அட்வொகேட்ஸ் ஆக்ட் பிரகாரம் தன்னை வந்து

பதிவு செய்துட்டு போக முடியாது, டெல்லிக்கு போக முடியாது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியாது அப்படின்றதெல்லாம் கிடையாது. இங்க தமிழ்நாடு ஸ்டேட் பார் கவுன்சில் அவங்க பதிவு செய்தாலும் எந்த ஹைகோர்ட்லயும் அவங்க பிராக்டிஸ் பண்ணலாம், சுப்ரீம் கோர்ட்லயும் அவங்களால பிராக்டிஸ் பண்ண முடியும். இது வந்து லிட்டிகேஷன் பிராக்டிஸ் சைடு. இதுலயே பாத்தீங்கன்னா நிறைய டிசிப்ளின்ஸ் அண்ட் பிரான்ச்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சிவில் தனியா, கிரிமினல் தனியா, இது போக ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்க்ளூசிவா ஒரு பர்டிகுலர் விஷயத்துல மட்டும் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி பிராக்டிஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளும் அவங்களுக்கு கிடைக்குது. இப்ப எக்ஸ்க்ளூசிவ்ல பில், பொதுநல வழக்குகள், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏரியாவை எடுத்துக்கலாம். ஹைகோர்ட் பிராக்டிஸ், அப்பீல் சைடு, மேல்முறையீடு மாத்திரம் வந்து அவங்களால பிராக்டிஸ் பண்ண முடியும். என்வாயர்மெண்டல் கேசஸ், அது தனியா அவங்களால பிராக்டிஸ் பண்ண முடியும். இது மாத்திரம் இல்லாம கம்பெனி கேசஸ், கம்பெனி லாஸ், கம்பெனி போர்ட்ஸ், கம்பெனி லா போர்ட்ஸ், ட்ரைபியூனல்ஸ், இது சார்ந்த வழக்குகளை அவங்கள தனிப்பட்ட முறையில எடுத்து எக்ஸ்க்ளூசிவா அவங்களால பிராக்டிஸ் பண்ண முடியும். இது வந்து இண்டிபெண்டன்ட் பிராக்டிஷனர் அஸ் அன் அட்வொகேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எனக்கு வந்து நான் அட்வொகேட் ஆக விரும்பல, எனக்கு வந்து டெஸ்க் ஜாப் மாதிரி வேணும், நான் பிராக்டிஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, இப்ப நிறைய எல்பிஓஸ் மாதிரியான கம்பெனிஸ் அவங்களுக்கு அவைலபிளா இருக்கு. லீகல் ப்ராசஸிங் அண்ட் அவுட் சோர்சிங் கம்பெனிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப மேலை நாடுகள்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம கொடுக்கக்கூடியது. அதாவது இங்க இருந்து லீகலா நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அதுக்கு பேசிக் லா டிகிரி இருந்தாலே போதுமானது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு இண்டிபெண்டன்ட் லா பிராக்டிஷனரா பிராக்டிஸ் பண்றதுக்கு பார் கவுன்சில் எக்ஸாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அவங்க எழுதி என்ரோல் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க பிராக்டிஸ் பண்ணுவாங்க. 3 இயர்ஸ் டிகிரி கோர்ஸா இருந்தாலும் சரி, 5 இயர்ஸ் டிகிரி கோர்ஸா இருந்தாலும் சரி, யாரு வேணாலும் இதுல பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இஃப் இன் கேஸ் அது பிடிக்கல, எனக்கு அட்வொகேட் ஆக பிடிக்கல, கோர்ட்ல பிராக்டிஸ் பண்ண பிடிக்கல அப்படின்னா வேற சில நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு இருக்கு. லா ஃபர்ம்ஸ்லயே ஒர்க் பண்ணலாம் அவங்க. வெறும் வந்து டிராப்டிங் வேலை இந்த மாதிரியான ஒர்க்குக்கும் வந்து நிறைய எடுத்துட்டு இருக்காங்க. இது போக பேங்க்ல பேனல் அட்வொகேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்குக்காக அவங்க ஒபீனியன்ஸ் கொடுக்கற ஜாப். இப்ப நல்ல டிராப்டிங் ஸ்கில் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு பத்திரத்தை எழுதுறதுக்கான ஸ்கில் இருக்குது அப்படின்னு சொன்னா, அந்த பேங்கோட நார்ம்ஸ் பிரகாரம் இப்ப டிஆர்டி, ட்ரைபியூனல்ஸ், சர்ஃபாசி கேசஸ் எல்லாம் அவங்க கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா, எக்ஸ்க்ளூசிவா ஒரு பர்டிகுலர் பேங்க்ல அவங்க வந்து பேனல் அட்வொகேட்டா என்ரோல் பண்ண முடியும். அதுலயும் அவங்க வந்து என்ன பண்ணலாம், நல்ல விதமா வந்து அவங்களால ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். இது போக கார்பரேட் ஃபீல்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கம்பெனி, அதர் ஃபர்ம்ஸ், பிசினஸ் ஃபர்ம்ஸ், இந்த மாதிரியான ஃபர்ம்ஸ்ல லீகல் டிபார்ட்மெண்ட்ல லா அட்வைசர், லா ஆபிசர் அப்படிங்கிற ஒரு வேகன்சி இருக்கும். அதுலயும் வந்து சட்ட மாணவர்களால வேலை வாய்ப்பை வந்து ஈஸியா வாங்க முடியும். எல்லாருமே லா படிக்கணும் அப்படின்னு சொன்னா என்கிட்ட சொல்லக்கூடிய மாணவர்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஜட்ஜ் ஆகணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்ப ஜட்ஜ் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜுடிஷியல் ஆபிசர்ஸ், ஜுடிஷியல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற ஒரு எக்ஸாமினேஷனை வந்து அவங்க எழுதுற மாதிரி இருக்கும். இப்ப யூபிஎஸ்சி எக்ஸாம்லாம் அவங்க எழுதுறாங்க இல்லையா, அதே மாதிரியான ஒரு பேட்டர்ன்ல இது இருக்கும். நம்ம பிரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ, இந்த மாதிரி 3 நிலைகள்ல அது இருக்கும். இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் அவங்க வந்து எழுதி முடிக்கும் பொழுது சிவில் ஜட்ஜ், அதாவது ஒரு நீதிமன்றத்துல வந்து ஜட்ஜாக அவங்களால ஆக முடியும். இதுக்கான நோட்டிபிகேஷனா அவங்க பார்த்து அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் அவங்க கிராக் பண்ணும்போது சிவில் ஜட்ஜ், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், இந்த மாதிரியான போஸ்டிங்க்கு அவங்க எழுதல போக முடியும். இது போக அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் அண்ட் ப்ராசிக்யூட்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, 3 வருஷம் ஒரு அட்வொகேட்டா பிராக்டிசிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னா அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எக்ஸாம் வந்து எழுதலாம். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் பாத்தீங்கன்னா 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அந்த பிராக்டிசிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அவங்க அந்த பிபி எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அவங்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா ஆகலாம். அரசு தரப்புல வந்து அவங்க வந்து ஆஜராகி அந்த கேஸுகள் எல்லாம் வந்து கோர்ட்ல வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி வாதாடலாம். இதெல்லாம் வந்து இதுல இருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அது போக வேற என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, ஜாக் அப்படின்னு சொல்லுவோம், ஜட்ஜ் அட்வொகேட் ஜெனரல், ஆர்மியில லா படித்தவங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவான ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இதுல SSB மூலமா நம்ம அதுல எழுதணும், எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம ஜாக், ஜட்ஜ் அட்வொகேட் ஜெனரல் ஆகலாம். நல்ல ஒரு ரேங்க், நல்ல ஒரு பே நமக்கு வந்து அதுல இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 55% வந்து நமக்கு யூஜியில மார்க் இருந்தாலே போதுமானது. பட் இதுல ஒரே ஒரு கண்டிஷன் ஒன்னே ஒன்று சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா, அன்மேரிடா இருக்கணும், போத் மேல் அண்ட் ஃபீமேல், ஆண்களும் எழுதலாம் பெண்களும் அந்த எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளஸ் இதுல வந்து PG கிளாட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், போஸ்ட் கிராஜுவேஷன்ல
இருக்கக்கூடிய கிளாட் காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த

0: டெஸ்ட்டும் அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதில் ஒரு மினிமம் ஸ்கோர் இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த ஜாக் வந்து எக்ஸாமே கிடையாது, டைரெக்டாக வந்து எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கு அவங்க போகலாம். இதன் மூலமாக ஆர்மியில் அவங்க வந்து லா கேடரில் ஒரு நல்ல ஒரு பேயில், நல்ல ஒரு ரேங்க்ல, சமூகத்தில் மரியாதைக்குரிய ஒரு இடத்துல, ஒரு நல்ல ஜாப்ல அவங்களால இருக்க முடியும். இது போக என்ன மாதிரி அகடமிஷியனாகவும் அவங்களால ஆக முடியும் சட்டம் படிச்சாக்க. அகடமிஷியன் அப்படின்னு சொன்னாக்க, இதுக்கு மிச்சம் நான் சொன்ன எல்லா ஜாப்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா யூஜி மட்டும் போதும், பிஏ எல்எல்பி மட்டும் போதும். அவசியம் போஸ்ட் கிராஜுவேஷன் இருக்கு, அதுல ஏதாவது ஒரு பிஜி நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அது முடிச்சுட்டு நெட் ஆர் ஸ்லெட் அந்த எக்ஸாமினேஷன் அவங்க எழுதினாங்க அப்படின்னு சொன்னாக்க, அது வந்து எலிஜிபிலிட்டி எக்ஸாம், ப்ரொஃபசர் ஆகிறதுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஆகிறதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி எக்ஸாம் மாதிரி. அந்த எக்ஸாமினேஷன் அவங்க கிளியர் பண்ற பட்சத்தில் இந்த மாதிரியான அரசு சட்டக்கல்லூரிகள்லையும் இல்லை தனியார் சட்டக்கல்லூரிகள்லையும் அவங்க வந்து உதவி பேராசிரியராகவோ இணை பேராசிரியராகவோ அவங்களால பணிபுரிய முடியும். இதெல்லாம் வந்து சட்டம் படித்தவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். மாணவர்கள் குறிப்பாக 12ஆம் தேர்வு எழுதி முடிச்சு மாணவர்கள் வந்து என்ன படிக்கலாம் அப்படின்னு சிந்திச்சிட்டு இருக்க இந்த நேரத்துல இந்த அரிய வாய்ப்பை வந்து அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லதா இருக்கும். இந்த பொன்னான வாய்ப்பை எனக்கு கொடுத்த ஆல் இண்டியா ரேடியோவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: மேம் சொன்ன இந்த வழிகளை மனசுல வச்சுக்கிட்டு தைரியமா உங்களோட அடுத்த அடியை எடுத்து வைங்க. எதிர்காலத்துல ஒரு பவர்ஃபுல்லான வக்கீலாவோ ஜட்ஜாவோ உங்களை பார்க்க நாங்க காத்துட்டு இருக்கோம். சட்டப்படிப்புங்கிறது ஒரு டிகிரி மட்டும் கிடையாது, இது உங்களுக்கான ஆயுதம். சமூகத்துல நடக்கிற தப்ப தட்டி கேட்கவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் வாங்கி தரவும் சட்டம் படிச்சவங்களால மட்டும்தான் முடியும். ஒரு வக்கீலாவோ ஒரு நீதிபதியாவோ நீங்க கருப்பு கோட்டை போட்டுட்டு கெத்தா நிக்கும் போது உங்க அம்மா அப்பா முகத்துல வர அந்த பெருமையும் சந்தோஷமும் இருக்கே, அதை விட பெரிய விஷயம் உலகத்துல வேற எதுவுமே இல்லைங்க. உங்களால முடியும்னு நீங்க நம்பினா கண்டிப்பா சாதிக்கலாம். வாழ்க்கையில எல்லாரும் போற பாதையிலேயே நாமும் போனா நாமளும் கூட்டத்துல ஒருத்தரா தான் நிப்போம். ஆனா நமக்கான பாதையை நாமே தேர்ந்தெடுத்து போனா மட்டும்தான் கூட்டத்துல தனித்து தெரிய முடியும்.

நேர்களின் நினைவிற்கு இன்றிரவு 7:25 நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் வேளாண் தொழர்களுக்கான உழவருலகம் நிகழ்ச்சியில் இயற்கையோடு இணைவோம் தொடரில் உணவு காடு வளர்ப்பு காவேரி கூக்குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் எம் தமிழ்மாறன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். என்றும் பசுமையான 80-90களின் இடைக்கால பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இன்றிரவு 8 மணிக்கு இரவு இசை இனிமையில் நேர்கள் பங்கேற்க 4431 என்ற முன்னிணைப்பினோடு 246-102-1 இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகமதாபாத் மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நேரடி அந்நிய முதலீடு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தான்யா ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்ற கூட்டத்திற்கு

0: பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். வளர்ச்சியின் வேகத்தை விரைவுபடுத்தவும் இது உதவியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளுக்கும் மேலாக தேசிய ஜனநாயக கூட்டணி நிலையான ஆட்சியை வழங்கி வருவதோடு மட்டுமன்றி அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியை உறுதி செய்துள்ளதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் தொடர்ந்து அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றுவோம் என்றும் பிரதமர் கூறியிருக்கிறார். நாட்டின் பிரதமராக 4,399 நாட்கள் தொடர்ச்சியாக பணியாற்றி சாதனை படைத்ததற்காக வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர்களுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகமதாபாத் மெட்ரோ ரயில் 2 கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 2,169 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். ஆந்திர மாநிலம் அமராவதியில் மத்திய அரசு ஊழியர்களுக்கான குடியிருப்பு வளாகத்தை கட்டுவதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் கூறினார். 8,000 பேர் தங்கும் அளவிற்கு 1,299 கோடி ரூபாய் செலவில் இந்த குடியிருப்பு வளாகம் கட்டப்பட உள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். கடற்படைக்கு 449 கோடி ரூபாய் செலவில் அதிநவீன கருவிகளை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் பாதுகாப்பு அமைச்சகம் கையெழுத்திட்டுள்ளது. பெங்களூருவைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் ஒன்றிடமிருந்து இந்த கருவிகள் கொள்முதல் செய்யப்பட உள்ளதாக பாதுகாப்புத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சுயசார்பு இந்தியா இயக்கத்திற்கு வலுசேர்க்கும் வகையிலும் உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்திற்கு ஆதரவு அளிக்கும் வகையிலும் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நிறைவேற்றிய சாதனைகள் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட வேண்டியதாகும் என மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் உறுதிப்பாடே இதற்கு காரணம் என குறிப்பிட்டார். அனைத்து துறைகளிலும் சாதனை படைக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாகவும் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்தார். கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக மிகப்பெரிய அளவில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தமாக தேசிய கல்விக் கொள்கை திகழ்கிறது என பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் கல்வி உச்சி மாநாட்டில் பங்கேற்று அவர் பேசினார். மத்திய அரசின் கடந்த 12 ஆண்டுகால சாதனைகளில் இந்த சீர்திருத்த நடவடிக்கை முக்கிய இடம்பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மாணவர்களின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு இந்த கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டதாகவும் அமைச்சர் கூறினார். மத்திய அரசின் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் மூலம் 16 கோடிக்கும் மேற்பட்ட ஊரக குடியிருப்புகள் பயனடைந்திருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மத்திய நீர்வளத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், 81% ஊரக பகுதிகளுக்கு பாதுகாப்பான குடிநீர் இந்த திட்டத்தின் கீழ் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2019 இந்த திட்டம் தொடங்கப்பட்டபோது ஊரகப் பகுதிகளில் உள்ள 3,23,00,000 குடியிருப்புகள் மட்டுமே குழாய் மூலம் குடிநீர் வசதி பெற்றிருந்ததாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது 16 கோடி குடியிருப்புகள் இந்த வசதியை பெற்றிருப்பதாக அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கான உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் 3 கட்ட திட்டத்திற்காக 96 நிறுவனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதன் மூலம் 12,822 கோடி ரூபாய் முதலீடு உறுதி செய்யப்பட்டிருப்பதாக ஜவுளித்துறையின் செய்திக்குறிப்பு கூறுகிறது. இதில் 22 விண்ணப்பங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹோமியோபதி மருத்துவ முறை குறித்து தவறான செய்திகளை வெளியிடுவதை ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும் என அதற்கான தேசிய ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. ஹோமியோபதி மருத்துவ முறை தொடர்பாக பல்வேறு தவறான தகவல்கள் பரப்பப்படுவதை அடுத்து தேசிய ஹோமியோபதி ஆணையம் இந்த வேண்டுகோளை விடுத்திருக்கிறது. 2020 இயற்றப்பட்ட சட்டத்தின்படி ஹோமியோபதி சட்டப்பூர்வமான மருத்துவ சிகிச்சை முறை என்றும் அந்த ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஹோமியோபதி மருந்துகள் அனைத்து மருந்து கட்டுப்பாடு வாரியத்தால் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி

0: இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நேரடி அந்நிய முதலீடு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய தொழில் வளர்ச்சித்துறையின் இணைச் செயலர் திரு சுமித் ஜரகல், கடந்த 12 ஆண்டுகளில் நேரடி அந்நிய முதலீடு 169% வளர்ச்சி கண்டுள்ளதாக தெரிவித்தார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கம், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் போன்றவை இதற்கு உதவியதாக அவர் குறிப்பிட்டார். தொழில் புரிவதற்கான நடைமுறைகள் எளிதாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதிலும் இந்தியா முன்னணியில் இருப்பதாக திரு சுமித் ஜரங்கல் தெரிவித்தார். சிறு நிதி நிறுவனங்களுக்கான கடன் உத்தரவாத திட்டத்தை நீட்டிக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதன்படி இந்த திட்டம் ஆகஸ்ட் மாதம் இறுதி வரை அல்லது 20,000 கோடி ரூபாய் அளவிற்கு உத்தரவாத தொகை வழங்கும் வரை நீட்டிக்கப்படுவதாக நிதி அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் 770 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பீகாரில் சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டங்களின் பயனாளிகளுக்கு 1,100 கோடி ரூபாயை அம்மாநில முதலமைச்சர் திரு சம்ராஜ் சௌத்ரி இன்று விடுவித்துள்ளார். இந்த தொகை 94 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் திருமதி சுஷ்மிதா தேவ் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். புதுதில்லியில் மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்து தமது ராஜினாமா கடிதத்தை அவர் சமர்ப்பித்தார். ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். மக்கள் குடியிருக்கும் பகுதிகளை குறிவைத்து பாகிஸ்தான் இந்த தாக்குதலை நடத்தியதாகவும் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் ஆப்கான் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஆப்கான் வான்வழி பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்து பாகிஸ்தான் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஆப்கானிஸ்தானில் செயல்படும் தீவிரவாத முகாம்களை குறிவைத்துதான் தாக்குதல் நடத்தப்பட்டதாக பாகிஸ்தான் கூறியுள்ளது. இந்த தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டதாகவும் பாகிஸ்தான் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தான்யா ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 21-18 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் இஷிகா ஜெய்ஸ்வாலை வென்றார். புகெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்திகா தாக்கர் சோனாலி சிங் இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உஸ்பெகிஸ்தான் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி முதலிடத்தில் உள்ளார். பிரேசிலின் சா ஜோஸில் நடைபெற்று வரும் சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரிஷா கோயல் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பர்னீத் கவுர் மற்றும் குஷால் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் பர்னீத் கவுர் 143, 142 என்ற புள்ளிக்கணக்கில் அமெரிக்காவின் சிட்னியை வென்றார். குஷால் தலால் 2வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ரிஷப் யாதவை வென்றார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியாவின் ஹர்திக் பாண்டியா காயம் காரணமாக பங்கேற்க மாட்டார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகமதாபாத் மெட்ரோ ரயில் 2வது கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நேரடி அந்நிய முதலீடு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தான்யா ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில்.
3: மக்கள் சேவையில் இளமை குன்றா 86 ஆண்டுகள் இணைந்திருக்கிறீர்கள் திருச்சி வானொலியின் அன்பலைவரிசையோடு.

0: உழவர் உலகம்
1: அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
0: இயற்கையோடு இணைவோம். இயற்கை வழி வேளாண்மை செய்யும் உழவர்கள் பங்கேற்கும் சிறப்பு தொடரில் இன்று உணவுக்காடு வளர்ப்பு காவேரி கூக்குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பு.

0: சுற்றுச்சூழல் சமநிலையை பாதுகாக்கவும் நிலையான உணவு உற்பத்தியை உறுதி செய்யவும் நச்சுத்தன்மையற்ற ஆரோக்கியமான உணவை அனைவருக்கும் வழங்கவும் உணவுக்காடு என்பது அவசியமாகிறது. உணவுக்காடு வளர்ப்பில் பல பயிர்களை, குறிப்பாக பல வகையான பல வகை மரப்பயிர்களை ஒரே இடத்தில் சாகுபடி செய்வதால் மண்ணும் வளமாகிறது, மனிதனுக்கும் சத்துக்கள் நிறைந்த இயற்கையான பழங்களும் கிடைக்கின்றன. மண்ணில் இருக்கும் கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் பெருகவும் இரசாயன கலப்பு இல்லாத இயற்கையாகவே பயிர்கள் வளரும் சூழலை உருவாக்கவும் உணவுக்காடை வளர்க்க மக்கள் தயாராக வேண்டும். மாற்றத்தை வரவேற்கும் ஏற்றுக்கொள்ளும் உழவர்களை அடையாளம் கண்டு அவர்களை ஊக்கப்படுத்தி வரக்கூடிய பணியை உள்ளார்ந்து செய்து வரக்கூடிய காவேரி கூக்குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் எம் தமிழ்மாறன் அவர்கள் உணவுக்காடு குறித்து என்ன சொல்கிறார்? ஆர் வெங்கடேஸ்வரன் ஐயாவின் முதல் கேள்வி என்னவாக இருக்கும்?
1: வணக்கம் ஐயா.
2: வணக்கம்.
1: இப்போ இந்த உணவு காடு அப்படின்னு சொல்றீங்களா, அப்படின்னா என்னங்க?
2: உணவுங்கிறது ஒரு 30% வந்து மரங்கள்ல இருந்து வர பழங்கள் இருந்து சாப்பிடணும் சொல்றாங்க. இன்னொன்னு ஒரு யோகா மார்க்கத்தில் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வாழ்ற பகுதியிலிருந்து 40 கிலோமீட்டர்ல என்ன விளையுதோ அதை சாப்பிட்டாலே ஆரோக்கியமா இருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த ரெண்டு விஷயத்தையும் உணவு காடு தான் வந்து நிறைவேற்றும். உணவு காடுனா இது வந்து ஏற்கனவே நம்ம கலாச்சாரத்துல இருந்தது தான். இப்ப நீங்களும் நானும் வந்து கிராமத்துல இருந்தோம். நம்ம வந்து ஒரு கொய்யா பழம், ஒரு நவா பழம், ஒரு இளந்த பழம், ஒரு நறுவிலின்னு சொல்லுவாங்க, ஒரு மூக்குசலி பழம், இந்த மாதிரி வந்து கிராமங்கள்ல என்ன இருந்துச்சோ அதை சாப்பிட்டு தான் வளர்ந்தோம். நம்ம ஆப்பிள் ஆரஞ்செல்லாம் பார்க்கல. நானும் என்னுடைய வயசுல நான் காலேஜ் போற வரலையும் ஆப்பிள் ஆரஞ்செல்லாம் பார்த்தது கிடையாது. அதே மாதிரி காய்கறிகள்ல வந்து கேரட்டோ பீட்ரூட் நான் பார்த்தது கிடையாது. பீக்கங்காய், அவரைக்காய், புடலங்காய், இப்படி நம்ம பாரம்பரியத்தில் என்ன இருந்ததோ அதை விளைஞ்சி சாப்பிட்டு ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தோம். இன்னைக்கு வந்து பழங்களில் அது கிடைக்குது இது கிடைக்குன்னு தேடி தேடி எதுதோ சாப்பிட்றோம், வெளிநாடுகளை எக்ஸோட்டிக்காக சாப்பிட்றோம். ஆரோக்கியம்லாம் ஒன்றும் மேம்படலை, கீழே தான் போயிட்டுருக்குது. அப்போ மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் திரும்ப அந்த உணவு கடை. ஏன்னா இப்போ வந்து எல்லாமே என்னென்னா பொருள் நோக்கில் போயிட்டு, விவசாயங்கிறது வந்து வாழ்வியலாக இருந்துச்சு, அப்போ எல்லாமே ஆரோக்கியமாக இருந்தோம். இப்போ கமர்ஷியலாக பண்ண ஆரம்பித்த பிறகு அது மோனோ கல்ச்சராக போயிட்டாங்க. ஏதோ ஒரு பழத்தை விளைவிக்கிறது, அதை ப்ரமோட் பண்ணுறது, அதை சாப்பிட்றது, அப்படி ஆயிடுச்சு. நிறைய சிறு பழங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம், அதெல்லாம் இப்போ அழிஞ்சிருச்சு எல்லாமே. இப்போ இந்த உணவு காட்டில் என்னென்னா, ஒரு வீட்டில் மாடியில் வேணாலும் வச்சுக்கலாம், கொல்லப்பக்கத்தில் வேணாலும் இருக்கலாம், பப்பாளியாக இருக்கலாம், கொய்யாவாக இருக்கலாம், மாதுளையாக இருக்கலாம், சப்போட்டாக இருக்கலாம், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு சின்ன இடத்துல கூட வளர்க்க முடியும். வளர்த்து எல்லாத்தையும் கலந்து சாப்பிடும் போது தான் ஆரோக்கியம் மேம்படும். இதை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்கிறது, ப்ளஸ் இதில் கமர்ஷியலும் பண்ணிக்க முடியும். இது ஒரு பப்பாளி வந்து வளர்க்குறீங்க, இது மோனோ கல்ச்சராக வளர்க்க, மல்டி ஸ்பீசிஸாக வளர்க்கும்போது என்ன நடக்குன்னா நோய் வராமல் தவிர்க்க முடியும். இப்போ நோய் இந்த பூச்சிகள்லாம் வர்றதுக்கு காரணம் வந்து பூச்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா வாசனையிலிருந்து ஈர்த்து தான் வருது. நீங்கள் மோனோ கல்ச்சராக பண்ணும்போது என்ன நடக்குன்னா அதுக்கான பூச்சிகள் வந்து அதை சாப்பிட்டு நீங்கள் பப்பாளி வளர்த்தீங்கன்னா அதை நீங்கள் ஆர்வஸ் பண்ண முடியாமல் எல்லாத்தையும் சாப்பிட்றோம். ஹைபிரிட்
1: ஒரே பப்பாளியாக
2: பண்ணினீங்கன்னா, இதே வந்து உணவு காடு மாரி ஒரு 10-15 வெரைட்டியை நீங்கள் கலந்து நட்டிங்கன்னா நீங்கள் வந்து பூச்சிகளை கன்ஃபியூஸ் பண்ணுறோம். அது எல்லாமே வாசனையை நோக்கி தான் வரும். அப்போ கலந்து பண்ணும் போது அது வந்து டைவர்ட் ஆகும்,
1: பூச்சி தாக்குதலுக்கான வாய்ப்பு
2: குறையும். நமக்கு வந்து பல அடுக்கில் வந்து பல பழங்கள் கிடைக்கும் போது நமக்கு ஆரோக்கியம் மேம்படும். நம்ம ஆரோக்கியத்துக்கு வந்து விட்டமின்ஸ் மினரல்ஸ் நிறைய தேவைப்படுது. இந்த மினரல்ஸ் எல்லாமே வந்து பழங்கள்ல தான் இருக்குது. நீங்க சாப்பிட்ற அரிசியில வந்து புரதம் இருக்கலாம், ஆனா மினரல்ஸ் கிடையாது. ரொம்ப
1: இன்னைக்கு பழங்கள் சாப்பிடணும் அப்படின்னு நம்ம சொல்றோம், ஆனா என்ன பழங்கள் சாப்பிடுறோம் அப்படின்றதுதான் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. நடுவில் பழங்களே கொஞ்சம் மறந்து இருந்தோம். அரிசி, கோதுமை, இது மாதிரி ஒரு தானியங்களை சார்ந்த ஒரு உணவாகவே நம்மளுடைய உணவு இருந்தது. அதனுடைய விளைவு இப்ப நிறைய தெரிய ஆரம்பிச்சிருக்கு, நிறைய பிரச்சனைகள், உடல் உபாதைகள் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்ப சிந்தனை என்னன்னா, பழம் சாப்பிடணும், காய் நிறைய சாப்பிடணும், தட்டை திருப்பி வைக்கணும், முன்னாடி காய் இருக்கணும், பின்னாடி தான் சாதம் இருக்கணும் அப்படின்லாம் நம்ம நிறைய யோசிக்க ஆரம்பிக்கிறோம். அது உங்களை மாதிரி நிறைய பேர் அதை பத்தி யோசிச்சு சொல்றீங்க நீங்க. ஆனா என்ன பழம் சாப்பிடணும் அப்படின்றது ஒரு குழப்பம் இருக்கு. அப்ப நீங்க வந்து உணவு காடு அப்படின்னு ஒண்ணு சொல்றீங்க. உணவுல வந்து ஒரு 40% பழம் இருக்கணும்
2: கண்டிப்பா
1: அப்படின்னு சொல்றீங்க. இப்ப நம்ம வீட்டுல இல்லைன்னா ஒரு தோட்டத்துல ஒரு நல்ல விவசாயி வளர்க்கக்கூடிய ஒரு உதாரணமான ஒரு உணவு காடு எப்படி இருக்கும்னு சொல்றீங்க?
2: நம்ம வந்து முக்கணிகள்னு சொல்லுவாங்க, நம்ம மாப்பழ வாழை, இது வந்து பிரதானம், சங்க இலக்கிய காலத்துல இருந்து இருக்குது. இப்போ இதை நம்ம வந்து கண்டிப்பா வளர்க்கணும். இப்போ இதுல வந்து நம்ம என்ன சொல்றோம், அந்த உணவு காடு வளர்ப்புல ஒரு மாமரம் வளர்க்குறீங்கன்னா நிறைய வெரைட்டி சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க
1: நிச்சயமா.
2: ஆனா ஒரே வெரைட்டில 300க்கு மேற்பட்ட மாமரங்களை

0: ஒட்டு கட்டி ஒரு காய்க்க வச்சிருக்காரு ஒருத்தர், அவர் வந்து மேங்காமன் ஆஃப் இந்தியான்னு பத்மஸ்ரீ கலிபுல்லா கான், அவர் இந்த ப்ரோக்ராமுக்கு வர்றாரு. எதுலயுமே வந்து லாபலாத காரணம் வந்து ஒரு பயிர் அதை நோக்கி போறதுதான். இப்ப மேங்கோன்னா பாத்தீங்கன்னா வெறும் ஜூஸ் வெரைட்டியா போடுறது, இல்லாத ஏதாவது ஒரு வெரைட்டியை போட்டு அதை விற்க முடியலன்னு கஷ்டப்படுறது. அப்போ வந்து நம்மள்கிட்ட பழமையான மரம் இருக்குன்னா அதை நம்ம வெட்ட வேண்டியில்லை, அந்த ஒரே மரத்தில் ஒரு 10 வெரைட்டி ஒட்டுக்கட்ட முடியும், 10 வெரைட்டி காய்க்க வைக்க முடியும். இந்த டெக்னாலஜி எல்லாம் இருக்குது, இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அதை வந்து மக்களுக்கு பரவலாக்குறது தான் அந்த ப்ரோக்ராம்.
1: பல பயிர் சாகுபடி அப்படின்றது ஒண்ணு, ஒரு பயிருக்குள்ளாரே பல ரகங்கள் அப்படின்றது அடுத்த கட்டம்.
0: அடுத்த கட்டம் அப்போ ஒரு முக்கணியில அந்த மேங்கோவை வந்து நம்ம பண்ண முடியும்.
1: உதாரணத்துக்கு நீங்க சொன்னீங்க அந்த பத்மஸ்ரீ
0: கலிபுல்லா கான்,
1: கலிபுல்லா
0: அவர் வந்து மல்லிகாபாத்னு உத்தரப்பிரதேசில் இருக்காரு, அவர் இதுக்காக பத்மஸ்ரீ கொடுத்துருக்காங்க. ஒரே மரத்தில் 300 வெரைட்டியை ஒட்டுக்கட்டி 300 காய்க்க வச்சிருக்கிறாரு ஒரு மரத்தில். அவர் 1950 இருந்து அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு வந்து 125 வருஷம் மாமரம் இருக்குது. நம்ம என்ன செய்யறோம், மாமரம் வந்து வெட்டி விட்டு அடர் நடவு பண்ணி 2 மீட்டருக்கு ஒரு மரத்தை நட்டுட்டு இருக்கோம். அப்ப இந்த பாரம்பரிய மரத்தை அப்படியே வச்சிருந்து அதுலயே வெரைட்டியை ஒட்டுக்கட்ட முடியும் நம்ம. அது இல்லாம நம்ம வாழை இல்ல கிட்டத்தட்ட 500 வெரைட்டி நம்ம என்ஆர்சிபி வந்து தேசிய வாழை அரிசின்னு வச்சிருக்காங்க. அதுல வந்து வாழையடி வாழையே வர சில வெரைட்டி எல்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ண முடியும் நம்ம. அதுல சத்து மிகுந்த நிறைய வாழை வெரைட்டி இருக்குது, அதை நம்ம வந்து பயிர் பண்ண முடியும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பலாவில வந்து 100 வகையான பழம் இருக்குது. இப்ப ஐஏஹெச்ஆர் வந்து கிட்டத்தட்ட விவசாயியோட வெரைட்டியே ஒரு 4-5 வெரைட்டி வெளியிட்டு இருக்காங்க. நம்ம பழம்னா பெரிய சைஸ் வாங்கி சாப்பிட முடியாது, 5 கிலோ 3 கிலோ காய்க்கிற வெரைட்டி, ரெட் வெரைட்டி, ஆரஞ்சு வெரைட்டி, இதெல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணி இதுல வந்து மித்த வெரைட்டியோட சத்துக்கள் இருக்குன்னு சொல்றாங்க. விவசாயியும் வர்றாங்க, அந்த பழங்களும் இந்த ப்ரோக்ராம்ல வருது. ஆந்திராவில இருந்து ஒரு விவசாயி வர்றாரு ரமண ரெட்டின்னு, அவர் வந்து காஷ்மீர்ல ஆப்பிள் உள்ள என்ன சுவை இருக்கோ அதே சுவை அதே கலர் அதே எடை உள்ள ஆப்பிளை விளைய வச்சிருக்கிறாரு. அவர் இஸ்ரேல் வெப்பமண்டல நாடுகளில் விளையக்கூடிய ஒரு ரகத்தை தேர்ந்தெடுத்து இங்கே நட்டு வளர்த்து 3 வருஷமாக காய்ச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ அந்த விவசாயி இங்கே வர்றாரு, அவர் ஆப்பிள் செடியும் கொடுக்குறாரு. இப்போ இது வந்து நம்ம தமிழக விவசாயிகளுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும்.
1: இப்போ ஐயா வந்து ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்கிறீங்க, அது என்ன நிகழ்ச்சி அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்கள் நம்ம நேர்.
0: நம்ம வந்து உணவுக்காடு வளர்ப்பு மற்றும் தென்னிந்திய பழங்கள் திருவிழான்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பில் நம்ம மாபெரும் கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சி பண்ணுறோம். இதில் 4-5 ஸ்டேட்டு முன்னோடி விவசாயிகள் வர்றாங்க. அது இல்லாமல் அவங்களுடைய பொருள்களையும் வந்து காட்சிப்படுத்துகிறாங்க. இது எல்லாமே இயற்கை முறையில் விளைஞ்சது. இது மட்டும் இல்லாம அந்த பொருள் வந்து வேல்யூ அடிஷன் பண்ணது. இப்ப நீங்க பலாப்பழம்னா நம்ம பழம் தான் தெரியுது, அதுல 300 ப்ராடக்ட் பண்றாங்க. பழம் வந்து சமூலம்னு சொல்லுவாங்க, அந்த மொத்தமும் எல்லாமே மருத்துவ குணம் அல்லது வந்து உணவா பயன்படுது. ஒரு இலையில இருந்து டீ தயார் பண்றாங்க, அந்த ரூட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு மருந்து தயார் பண்றாங்க. பழத்தை வந்து சிப்ஸ் பண்றாங்க, பாயசம் பண்றாங்க, அல்வா பண்றாங்க, கேக்கு பண்றாங்க, விதையில கொட்டையில வந்து புட்டு செய்யறாங்க. அடுத்து வந்து தொழில வந்து நம்ம எப்படி வந்து ரோஜா பூ குளுக்கோந்து செய்யறோமோ அதே மாதிரி பலாசொலையில மேல ஒரு தொழில் இருக்கும், அதுல இருந்து குளுக்கோந்து பண்றாங்க. பலாசொலையில உள்ள உள்ள நார் இருக்குல்ல, அதை வந்து நம்ம பகோடா போட்டு சாப்பிடலாம், அற்புதமா இருக்குது. அப்புறம் பலாவில வந்து ஒரு தண்டு அந்த காம்பு இருக்குல்ல, அதுல ஊறுகா பண்றாங்க. முள் இருக்குது, அந்த முள்ள வந்து பல்பொடியா பண்றாங்க. இப்படி வந்து மொத்த பழமும் நமக்கு யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்ல, 80 நாள் பலாக்காயை வந்து பாத்தீங்கன்னா நீங்க பவுடர் பண்ணி நீ எந்த உணவுப் பொருள் வேணும் சேர்த்து சாப்பிடலாம். அதுக்கு வந்து எந்த நிறம் சுவை கிடையாது. உலகத்திலே அதிகமா டயபெட்டிக் பேஷண்ட் இங்கதான் இருக்கிறாங்க. அது வந்து ஒரு ஆவரேஜ் சொல்லுவாங்க, பிளட்ல HbA1c சொல்லுவாங்க, பிளட் சுகர் ஆவரேஜ். அதை வந்து 90 நாள் சாப்பிட்டா நார்மலுக்கு வந்துருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க விஞ்ஞானிகள். 80 நாள் பலா காய அப்படியே பவுடர் பண்றது, ட்ரை பண்ணி
1: பலா மோசன வீட்டுல வந்து கொஞ்சம் அப்பப்போ செய்வோம்.
0: ஆமா, அது அதை வந்து நீங்க பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு சப்பாத்தில போட்டுக்கலாம், தோசை மாவுல போடலாம். அந்த மாவை 3 மாசம் சாப்பிட்டீங்கன்னா HbA1c நார்மலுக்கு வருதுன்னு அமெரிக்காவோட நேச்சர் இதழிலே வந்திருக்குது.
1: ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க,
0: ஆராய்ச்சி பண்ணி ரிசர்ச் வெளியிட்டு இருக்காங்க, இதை வந்து பயன்படுத்துறாங்க. எதுக்கு சொல்றேன்னா, முக்கணி மட்டும் இல்ல, இந்த பழங்கள்ல ஒண்ணு வந்து மதிப்பு கூட்டல் பண்ணும் போது
1: மருத்துவ குணங்களை தெரிந்து கொள்வது முக்கியமா. நீங்க இந்த நிகழ்ச்சி பத்தி சொல்ல வந்தீங்க, அப்புறம் இந்த பலாவை பத்தி பேசணும்னு அதை கொஞ்சம் விட்டுட்டீங்க. அந்த நிகழ்ச்சியில வந்து பலா பிரியாணி போட போடுறதா வாட்ஸ்அப் செய்தியில பார்த்தேன். ஏன்னா பிரியாணி தான் மிகப்பெரிய தொழிலா மாறிட்டு இருக்கு அப்படின்றாங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமையில பாத்தீங்கன்னா 3000 கோடிக்கு பிரியாணி விற்கிதுன்னு சொல்றாங்க.
0: இது எல்லாமே என்னன்னா, நமக்கு இப்ப விற்கிற பிரியாணி நைட் 2 மணிக்கு சாப்பிடறாங்க, உடலுக்கு நல்லது கிடையாது.
1: மிட் நைட் பிரியாணி,
0: மிட் நைட் பிரியாணி. ஏன்னா வந்து உடம்பு ஒரு பயோ கிளாக்ல இருக்குது, அது இத்தனை மணிக்கு இந்த பொருளோட உறுப்புகளோட கழிவு நீக்கும்னு சொல்லுது. அந்த கழிவு நீக்கிற நேரத்தில் போய் உள்ள போட்டீங்கன்னா உடலுக்கு கேடுதான் அது. ஆனா இந்த பலா பிரியாணிங்கிறது மீட்டுக்கு மாற்றா இருக்குது, இறைச்சிக்கு பதிலா இது இருக்குது. அது வந்து வெறும் கொழுப்பு மட்டும் இருக்கும், இதுல நார் சத்து இருக்கு, கொழுப்பும் இருக்குது. மீட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது, டேஸ்ட் இருக்குது. அதனால வந்து பலா பிரியாணி சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லது. அதுவும் நம்ம அந்த ப்ரோக்ராம்ல கொடுக்குறோம்.
1: ப்ரோக்ராம் என்னைக்கு நடக்குது, எங்க நடக்குது அதை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: திருச்சியில SRM பல்கலைக்கழகம் இருக்குது, இங்க வந்து மெடிக்கல் காலேஜ் இருக்குது, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்டர் இருக்குது. அந்த இடத்துல வந்து நம்ம நடத்துறோம். கிட்டத்தட்ட தமிழகம் மட்டும் இல்லாமல் அண்டை மாநிலங்கள் விவசாயம்லாம் ஒரு 5000 பேர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு பிரம்மாண்டமான விழா அது. இதில் முக்கியமாக வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி உணவு கார்டை ப்ரொமோட் பண்ணணும். ஒவ்வொரு வீட்லேயும் உணவு கார்டு இருக்கணும். இன்னொன்று வந்து தென்னைக்குள் உணவு கார்டு. தென்னை வந்து மோனோ கல்ச்சர் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே இந்த மாதிரி பல பயிராக பழங்களை பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் வருமானம் கிடைக்கும். அதனால வந்து அந்த ஒரு கான்செப்ட் தென்னைக்குள் உணவு கார்டுங்கிற ஒரு டாபிக்ல பேசுகிறாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் உணவு கார்டு.

0: இவங்க பேசுறாங்க. இந்த உணவு கோடு ஏன் எதற்கு, இதுல என்ன மருத்துவம் இருக்கு, இந்த பழங்கள்னால என்ன பயன் இருக்குது, இது சாப்பிடறதுனால என்ன இருக்குது, டாக்டர் வந்து பேசுறாரு. ஆறு சுவையை கொண்டு அனைத்து நோயையும் குணப்படுத்தலாம்னு சொல்றாரு ஒருத்தர். அப்ப சுவை மருத்துவம் ஒண்ணு இருந்துச்சு நம்மள்ட்ட, நம்மளுடைய கலாச்சாரத்துல ஆறு சுவை, ஆறு சுவையில
1: ஒரு சில சுவையை நம்ம விட்டுட்டதுனாலதான் நோய்
0: வருது,
1: தோற்பு அப்படின்னா அது இல்ல.
0: அப்ப ஒரு ஒரு சுவையும் ஒரு ஒரு உள்ளுறுப்பு வந்து தொடர்பு இருக்கு நேரடியா. உள்ளுறுப்புகள் சரியா இயங்கணும்னா எல்லா சுவையும் இருக்கணும்.
1: விவசாயிகள் மட்டும்தான் வரணுமா? ஏன்னா இது எல்லாரும் நுகர்வோரும் வரணும் போல் இருக்கு.
0: நுகர்வோரும் வரலாம், விவசாயியும் வரலாம். விவசாயி வந்தாங்கன்னா அவங்க தோட்டத்துல எப்படியெல்லாம் அவங்க வந்து பல பயிர் பல அடுக்கு பழங்கள் மூலியமா பண்ண முடியும் சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து தேசிய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் ஐஐஹெச்ஆர்ல இருந்து பெங்களூர்ல இருந்து விஞ்ஞானிகள் வர்றாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல பெரிய குளத்துல தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் இருக்குது, அங்கிருந்து விஞ்ஞானிகள் வர்றாங்க. அது இல்லாம என்ஆர்சிபின்னு சொல்லக்கூடிய தேசிய வாழை ஆராய்ச்சி நிறுவனம் திருச்சியிலேயே இருக்குது, அதோட விஞ்ஞானிகள் வர்றாங்க. இவங்க எல்லாம் அந்த பழங்களை எப்படி வளர்க்கறதுங்கிறத தொழில்நுட்பத்தை சொல்லி தர்றாங்க. இதை வந்து எப்படி ஒருங்கிணைச்சு உணவு காட்டில் கொண்டாடுறது தனியார் விஞ்ஞானி சொல்றாரு.
1: மருத்துவ குணம் என்ன,
0: மருத்துவ குணம் பெரிய குளத்தில் வந்து இடிஐ இருக்குது, பெரிய குளத்தில் வந்து நிப்டம் மாதிரி தமிழ்நாடு அரசு வந்து நிறைய பேருக்கு தொழில் முனைவுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அவங்க வந்து என்னென்ன உதவிகள்லாம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு பெரிய குளம் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து விஞ்ஞானிகள் வர்றாங்க. இது இல்லாமல் ஐஐஹெச்ஆர் அவங்க நிறைய ப்ராடக்ட், அதாவது நிறைய வந்து மரக்கன்றுகளை அவங்க வந்து உற்பத்தி பண்ணியிருக்காங்க, ஆராய்ச்சி பண்ணி உருவாக்கியிருக்காங்க. அந்த கன்றுகள்லாம் இங்கே வந்து விநியோகம் பண்ண போகிறாங்க. பெரிய குளம் நீங்கள் வந்து பிகேஎம்னு சொல்லுவாங்க, அதில் உள்ள நிறைய வெரைட்டி இருக்குது. அதில் சப்போட்டா பண்ணியிருக்காங்க, முருங்கை பண்ணியிருக்கிறாங்க, புளி பண்ணியிருக்கிறாங்க, நெல்லி பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகை பிகேஎம் வெரைட்டியோட சீரீஸோட எல்லா கன்றுகளையும் இங்கே வழங்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து சமவெளியில் ஆப்பிள் சாத்தியம்னு சொன்னோம், அந்த ஆப்பிள் கன்றுகளும் நம்ம இந்த ப்ரோக்ராமில் வழங்க போகிறோம். இந்த ஆப்பிள் கன் வந்து சமவெளி வெப்பமண்டல பகுதியில் வரக்கூடியது. ஏன்னா ஆந்திராவில் அனந்த்பூருங்கிறது வந்து அதிகமான வெப்பநிலை பதிவாகக்கூடிய போகுது, 48 டிகிரி வரையும் அதிகபட்சம் பதிவாகும். அங்கேயும் இந்த ஆப்பிள் விளையுது. அதே வெரைட்டி நம்ம தமிழ்நாட்டிலையும் விளைவிக்க முடியும், அந்த மரக்கன்றுகளும் நம்ம கொடுக்குறோம். அப்போ இந்த உணவு காடு வளர்ப்பில் எப்படி வளர்க்கணும் டெக்னாலஜி சொல்கிறோம், வேல்யூடிஷன் சொல்கிறோம், விற்பனை வாய்ப்புக்காக டாட்டாலேருந்து வர்றாங்க. இந்த ப்ராடக்ட்லாம் வாங்கிக்கிறோம் நாங்கள், இந்த பழங்கள்லாம் நீங்கள் உற்பத்தி பண்ணுறீங்க, இதை வந்து ஆர்கானிக்காக பண்ணீங்கன்னா நல்ல விலை கொடுத்து நாங்கள் வாங்கிக்கிறோம்னு சொல்லிட்டு டாடா நிறுவனத்துலேருந்து வந்து அதோட விஞ்ஞானி வந்து பேச போகிறாரு. நாங்கள் என்ன விலைக்கு எப்படி எந்த ஸ்டாண்டர்ட் இருந்ததுன்னா என்ன ரேட்டுக்கு நாங்கள் எடுத்தோம்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பேசுகிறாங்க. இப்படி வந்து எல்லாமே கலந்த ஒரு ப்ரோக்ராம். இது வந்து ஒரு விவசாயிக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும்.
1: சரி,
0: பொதுமக்கள் வந்தால் அந்த உணவு கடை எப்படி மாடியில் வளர்க்க முடியும், எப்படி வீட்டு தோட்டத்தில் வளர்க்க முடியும், அந்த டெக்னாலஜி தெரிஞ்சுக்கலாம். ஒரு விவசாயியாக வந்தால் அவர் எப்படி இந்த பழங்களை எல்லாம் தோட்டத்தில் வளர்க்க முடியும், அந்த டெக்னாலஜி தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம வந்து மரம் சார்ந்த விவசாயத்தை ப்ரொமோட் பண்ணுறோம், மரத்துக்குள்ளேயே பப்பாளி பயிரிட்டு 10 லட்சம் வரை லாபம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட் பேச போகிறார். வேளாண் விஞ்ஞானி, முன்னாள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வேலை பார்த்தவர், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பப்பாளியை வந்து ப்ரொமோட் பண்ணுறாரு, அவரே வந்து சாகுபடி பண்ணுறாரு. அவர் நான் மரக்கன்று கொடுத்து பைபேக்கும் பண்ணிக்கிறாங்கிறாரு. இந்த மாதிரி வந்து எல்லா விதத்துலையும் விவசாயிக்கு பயனுள்ளதாக இந்த நிகழ்வு இருக்கும். அந்த உணவு காடு வளர்ப்பு மற்றும் தென்னிந்திய பழங்கள் திருவிழாங்கிறது விவசாயிகளுக்கு பொருளாதாரம் தேவை, அதுமே ஆரோக்கியம் பொதுமக்களுக்கு தேவை, ரெண்டுக்குமே தீர்வா இந்த நிகழ்வு இருக்கும்.
1: சரிங்க, இப்போ உணவு காடு வளர்ப்பு அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரும்போது நிறைய பேர் மரம் வளர்க்குறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி தென்னை மரம் வச்சுருக்காங்க, ஒரு சவுக்கு காடாக சில பேர் போடுறாங்க, சில பேர் வந்து இப்போ ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அதில் மரம் அப்படின்றது கொஞ்சம் வைக்கிறாங்க. இதுக்கு நடுவில் வந்து என்ன மாதிரியான பழக்கன்றுகள் வைக்கலாம்? ஏன்னா நீங்கள் இப்போ காவிரியின் கூக்குரலில் நிறைய விவசாயிகளோட தொடர்பில் இருக்கிறீங்க, ஒரு வெற்றி பெற்ற விவசாயி கூட நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. என்ன மாதிரி பண்ணலாம் எங்களுக்கு வந்து ஒரு கற்பனையாக எங்களுக்கு சொல்லுங்களேன். இப்போ வந்து ஒரு மரமே வளர்க்க போகிறேன், நெல்லே செஞ்சு எனக்கு சலிச்சு போச்சு, முடியல, தொடர்ந்து பராமரிப்பு செய்ய முடியலன்னு நினைக்கக்கூடியவங்க நிறைய பேர் வந்துட்டாங்க. அவங்க தான் வந்து மரத்தை போட்டு போயிடுவோம், அது பாட்டுக்கு இருக்கும், ரொம்ப பராமரிப்பு தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி செய்யறவங்க மரம் வளர்க்கும் போது என்ன மாதிரியான தன்னுடைய நிலத்தை வடிவமைக்கலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை சொல்லுங்களேன்.
0: இப்போ நம்மள்ட்ட நிறைய விவசாயிகளுமே உதாரண விவசாயிகள் இருக்காங்க. ஒரு தென்னை விவசாயி இருக்காருன்னா வெறும் தென்னை மட்டும் வச்சு இல்லாமல் அதுக்குள்ளே வந்து டிம்பர் மரங்களும் வச்சுருக்காரு, அதில் மிளகு ஏற்றிருக்காரு, அதுக்குள்ளே ஜாதிக்காய் வச்சுருக்கிறாரு, அதுக்குள்ளே பலா வச்சுருக்காரு, பப்பாளி வச்சுருக்கிறாரு, அதுக்குள்ளே வாழை வச்சுருக்காரு, சேனக்கிழங்கு வச்சுருக்காரு, மஞ்சள் வச்சுருக்கிறாரு. இப்படி பல அடுக்கு இருக்கும்போது அவருக்கு வந்து தின வருமானம், வார வருமானம், மாத வருமானம், வருட வருமானம்,
1: இடைவெளி எவ்வளோ
0: தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம்.
1: ஏன்னா முக்கிய பயிர் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் தென்னைன்னு சொல்லிட்டோம். அப்போ இடைவெளி வந்து பொதுவாக 25 அடின்னு சொல்லுவாங்க. இடைவெளி இப்போ அவர் அதே 25 அடி தான் கொடுத்துருக்கிறாரா, இல்லை என்ன மாதிரியான ரகம் பயிர் பண்ணியிருக்கிறாரு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: பொதுவாக தென்னை விவசாயி 25-28 அடி வரையும் வைப்பாங்க. தென்னை வந்து நடவு பண்ணும் போதே சில ரகங்களை நடவு பண்ணலாம் அதோட சேர்த்து, ஆனா 20-30 வருஷம் வெறும் மோனோகல்ச்சர் தென்னை இருக்குன்னா தென்னை மரம் மேல போயிருக்கும், காலை வெளிச்சமும் இருக்கும் சாயந்தரம் வெளிச்சமும் இருக்கும். அதாவது எல்லா கிராப்புக்கும்

0: வெப்பம்ங்கிறது ஒரே மாதிரி தேவைப்படாது, வந்து கேண்டில்னு சொல்லுவாங்க.
1: ம்,
0: அதே ஃபுட் கேண்டில் எல்லாத்துக்கும் தேவைப்படாது. இப்போ வாழை, மஞ்சள், சேனக்கிழங்கு நான் சொன்ன எல்லாத்துக்குமே வந்து தென்னைக்கு என்ன தேவையோ அதோட ஆஃப் ஃபுட் கேண்டில் இருந்தாலே போதும்.
1: போதும்.
0: அப்போ அந்த நிழல்லையே அந்த டான்சிங் ஷேடோன்னு சொல்லுவாங்க, அதுலயே வாழையெல்லாம் அற்புதமா வந்துடும், சேனை வந்துடும், மஞ்சள் வந்துடும்.
1: அப்ப 25-28 அடி இருந்தா
0: இருக்கும். இப்ப என்ன செய்யலாம், 4 மரத்து மையத்துல எப்போதுமே வெயில் அடிக்கும், அங்க கொண்டே வந்து ஒரு மரங்களை போடலாம். நீங்க அதுல ஒரு பலா வைக்கலாம், ஒரு மாமரத்தை வைக்கலாம், ஒரு அன்னாசியை வைக்கலாம், ஒரு கொய்யா வைக்கலாம். 4 மரத்துக்கு மையத்துல பெரிய கிளை உள்ள மரங்களை வச்சுக்கிட்டு 2 மரத்துக்கு இடையில அந்த சின்ன கிளை உள்ள கொய்யாவோ சீத்தாவோ சப்போட்டாவோ மாதுளையோ வைக்க முடியும். இது எல்லாமே மண்ணுக்கு ஏற்ற மரங்களை நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும். அதுக்கான உதவியை காவிரி குரல் செய்யுது. அந்தந்த பகுதியில் மண் எப்படி இருக்குது, தண்ணி எப்படி இருக்குது, அதோட உப்புத்தன்மை இருக்குது, இதெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு என்னென்ன வெரைட்டி நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம்னு சொல்ல முடியும்.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உழவர் உலகம். கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக வேளாண்மையில் ஈடுபாடு. ஏற்கனவே இருக்கும் அல்லது புதியதாக உற்பத்தி செய்யும் ஒரு பாரம்பரிய மரக்கன்றில் பல ரகங்களை ஒட்டுக்கட்டி பாங்காக பழங்களை உற்பத்தி செய்யலாம், உற்பத்தி செய்ய முடியும் என்கிறார் காவேரி கூக்குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் எம் தமிழ்மாறன் அவர்கள். காஷ்மீரில் விளையும் ஆப்பிளை நமது ஊரிலும் அதே தரத்துடன் உற்பத்தி செய்ய வழிகாட்டி வருவதாகவும் சொல்கிறார். எப்படி சாத்தியம்? ஏன் இந்த உணவு காடு? பதில் இதோ. நிகழ்ச்சியை கேட்டு தெரிஞ்சுக்குவாங்களா?
1: இப்போ ஒரு சுண்ணாம்பு கல் இருக்குன்னா அங்கே வந்து பலா வராது, ஆனால் எலுமிச்சி அற்புதமாக வரும். ஆனால் எலுமிச்சிக்கு நேரடி சன்லைட் தேவை, அது அங்கே இருக்குதா? அந்த தென்னந்தோப்புல இதெல்லாம் பார்க்கணும்.
2: தண்ணீர் வசதி, மண் வளம் எல்லாத்தையும் பார்த்து நீங்களும் ஒரு ஆலோசனை சொல்றீங்க.
1: சொல்கிறேன்,
2: என்ன ரக தென்னை வைக்கணும்னு சொல்றேன். ஏன்னா இப்போ நீங்கள் ரொம்ப உயரமாக போகணும்னா அப்போ நெட்டை ரகம் தான் வைக்கணும் போல தோணுது.
1: பொதுவாக வந்துங்க மக்கள் எல்லாமே வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு மாரி ஃபாஸ்ட்டாக எதுவும் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க.
2: 2 வருஷத்தில் காய்ப்பு வரும்,
1: காய்ப்பு வருமா?
2: நெட்டையாக இருந்து நின்றுகிட்டே பறிக்கலாமா?
1: 2 வருஷத்தில் காய்ச்சி 30 வருஷத்தில் அழிஞ்சிரும். ஆனால் பாரம்பரிய வெரைட்டி 5 வருஷத்தில் காய்ச்சி 100 வருஷம் இருக்கும், வறட்சி தாங்கும், வெள்ளம் தாங்கும். பாரம்பரிய வெரைட்டி எல்லாமே வந்து அந்த இயற்கை சார்ந்து வளரும். பொதுவாக வந்து பாரம்பரிய வெரைட்டி வச்சுக்கிறது நல்லது. ஹைபிரிட் வைக்கிறீங்கன்னா என்னென்னா அதுக்கு உரம், பூச்சி மருந்து, அது இது அது பின்னாடியே போகணும், அப்போ தான் அது காய்க்கும்.
2: இந்த நாட்டு வகை வந்து அது
1: பாட்டுக்கே இருக்கும். ஆமாம், அப்போ நம்ம ஊரில் நாட்டு மாடு
2: இருக்குது. எல்லாம் வந்தபோது கூட பார்த்தீங்கன்னா அந்த நெட்டை ரகம் வைத்தவர்கள்லாம் ஓரளவு புழைச்சிக்கிட்டாங்க. குட்டை ரகம் இருந்தது தான் கொஞ்சம் பாதிக்கப்பட்டது அப்படின்னு கூட சொன்னாங்க இல்லையா?
1: ஆமாம்,
2: கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய கருத்து அது இருந்தது.
1: ஏன்னா பாரம்பரியங்கிறது என்றைக்குமே வந்து நிலையானது. ஏன்னா நம்ம வந்து ஒரு 15 வருஷம் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறோம், பாரம்பரியம் தான் என்றைக்குமே நிற்கும். ஹைபிரிடு பொருள் நோக்கி அவசரமாக ஏதோ கிடைக்கும்னு நினைக்கிறோம். உதாரணத்துக்கு எங்கள் வீட்டில் தென்னமரம் இருக்குது, என்கிட்ட 50 வருஷம் தென்னமரம் இருக்குது. நான் வச்ச தென்னமரம் 50 வருஷம் ஈக்குவலாக போயிடுச்சு, அது இன்னும் நல்லா காய்ச்சிக்கிட்டு இருக்கு. இதுக்கு சத்து கூட தான் காய்க்குது, இல்லைன்னா காய்க்க மாட்டேங்குது. தண்ணி கூட கொடுக்குறது மழையில் மட்டும்தான் வருது, கீழே 6 அடிக்கு மேலே மண் இருக்கிறதுனால வெறும் மணல். அதனால இயற்கையிலேயே அது நல்லா வளருது பாரம்பரிய வெரைட்டி. ஆனால் ஹைபிரிட் வெரைட்டி காய்க்கவே மாட்டேங்குது.
2: குறைந்த காலம்
1: காய்க்குது, சத்து ஏதாவது இன்புட் கொடுத்துட்டே
2: ரொம்ப
1: அதிகமாக இருக்குது. இது விவசாயிகள்கிட்ட சொன்னால் அது அவங்க விருப்பம்.
2: தரமான
1: கண்டுகளை நம்ம கொடுக்குறோம். நம்ம வந்து டிம்பர் மரங்கள்லாம் கொடுக்குறோம், மிளகு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம்.
2: இப்போ தென்னை மரம், டிம்பர் மரம் எல்லாம் கலந்து வைக்கலாமா?
1: வைக்கலாம், தாராளமாக வைக்கலாம். தென்னையெல்லாம் நம்ம கொடுக்கல, தென்னை மா சப்போட்டா அதெல்லாம் நம்ம கொடுக்கல. நம்ம வந்து டிம்பர் மரங்கள் மட்டும் கொடுக்குறோம். இப்போ தான் நம்ம வந்து மிளகு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம், நம்மளே உற்பத்தி பண்ணுறோம். அதேமாதிரி அவகோடை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம், ஜாதிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த பழமரங்களையும் மெல்ல மெல்ல, ஏன்னா இதோட தரம் ரொம்ப முக்கியம், அது வந்து நம்ம உறுதிப்படுத்தாமல் நம்ம கொடுக்கூடாங்கிறதுனால நம்ம கொடுக்கல. நம்மளே உற்பத்தி பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம ஐஏஎச்ஆரோட சேர்ந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு மெல்ல மெல்ல கொடுக்க போகிறோம். இன்ஸ்டியூட்டோட பண்ணும்போது அந்த குவாலிட்டி கரெக்டாக இருக்குதும். பிரைவேட்டில் வந்து யார் தரமாக கொடுக்குறாங்கன்னு தெரியாதுன்னு நம்ம ரெக்கமெண்ட் பண்ண முடியாது.
2: சரிங்க, இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தென்னை மரம் வச்சிருக்கிற ஒரு பெரிய விவசாயி பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வெறும் தென்னை மரம் மட்டும் வச்சிருக்கீங்க, இடையில வந்து நிறைய செய்யலாம்னு சொல்றாங்க, நிறைய பேர் அதை பத்தி கூக்குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, அதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனிக்க கூடாதா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லக்கூடிய கருத்து என்னவா இருக்கு அப்படின்னா, நம்ம நடுவில் ஏதாவது வச்சோம் அப்படின்னா இந்த தென்னை மரத்தோட வளர்ச்சி அது பாதிக்குது, அதுக்கு வந்து சத்து போதுமான அளவு இல்லைன்னு சொல்றாங்க. இன்னொரு விவசாயி வந்து தென்னை மரம் வச்சு வெற்றிகரமா நடுவில் வந்து ஊடுபயிர் செய்யக்கூடியவரை சந்திக்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு வைக்கிற சத்து அதை எடுத்துக்குதுங்க, அதனால நல்லது தாங்கன்னு சொல்றாரு. இப்போ இந்த ரெண்டு பக்கம் விவசாயிகள் நம்ம பார்க்க முடியுது. ஒருத்தர் வந்து நான் தென்னை மரம் மட்டும்தான் வைப்பேன், ஏன்னா அதுக்கு வந்து வேற எதுவும் வச்சா சத்து கிடைக்க மாட்டேதுன்னு சொல்றாரு. இன்னொரு விவசாயி என்ன சொல்றாரு, ஊடுபயிர் போட்டாலும் இதை கவனிக்கும் போது தென்னை மரம் தன்னைத்தானே பாத்துக்குதுன்றாரு. இப்போ ரெண்டுத்துக்கு நடுவில் நம்ம எங்கேயாவது போக முடியுமா? எப்படிங்க? இது
1: மண்ணுங்கிறது வந்து ஜடப்பொருள் கிடையாது, அது கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் ஒரு தொகுப்பு. அப்போ அந்த நுண்ணுயிர்கள் மண்ணில் பெருகணும்னா பல அடுக்கு பல பேர் விவசாயம் பண்ண முடியாது நடக்கும். ஏன்னா புல்லா இருந்தாலும் பூண்டா இருந்தாலும்

0: அது உணவு சேமிச்சு தண்டில் வைக்கும், கார்பன் ஜூஸை வேறு கொடுக்கும். அப்போ என்ன நடக்கும், வேரில் அந்த ஜூஸ் சாப்பிட்றதுக்காக நுண்ணுயிர்கள் வேறு நோக்கி வரும். இந்த உலகத்தில் ஒவ்வொரு நுண்ணுயிரும் இருக்கும், அப்படி ஈர்த்து எல்லா நுண்ணுயிரும் இருந்தால் மட்டும்தான் மண் வளமாகும். அதனால தான் பல அடுக்கு பல பேர் செய்யணும்னு சொல்கிறோம். தென்னைன்னா தென்னைக்கான நுண்ணுயிர் மட்டும்தான் வரும், அது வந்து மண்ணை வளப்படுத்தாது. மண்ணை வளப்படுத்தினா பல அடுக்கு பல பேர் விவசாயம் வேணும். ஒன்று, தென்னைங்கிறது சல்லி வேறு, அது மூணு அடிக்கே ரூட்டு போகாது. அதே டிம்பர் மரங்கள் வேறு, பழமரங்கள்னா 10 அடி 15 அடி வரையும் வேறு ஆழமாக போகும், ஆணி வேறு. அதெல்லாம் இப்போ உள்ளே போகும்போது நடக்குன்னா அதுக்கு தேவையான சத்தெல்லாம் எடுத்து மரங்களை கொடுத்துட்டு கடைசியாக இலை உதிரும் போது சத்துக்கள்லாம் மேல்மண்ணு கிடைக்கும். ஒவ்வொரு பயிரும் ஒரு விதமான சத்துக்களை மேல்மண்ணில் விடும்போது இந்த மண் இயல்பாக வளமாகும் வழியும் வளம் குன்றாது, படிப்படியாக வளம் அதிகரிக்கும். அதனால் பல அடுக்கு பல பேர் விவசாயம் தான் தென்னைக்கே சப்போர்ட்டிவாக இருக்கும். இது வந்து தவறாக புரிஞ்சுக்கிறாங்க விவசாயிகள். இந்த மாதிரி இதில் போனீங்கன்னா சாயில் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணீங்கன்னா அதில் வந்து அதோட சத்துக்கள் அதிகரிச்சதை நீங்கள் பார்க்க முடியும்.
1: பல பயிர் சாகுபடி நீங்கள் சொல்கிற மோனோ கல்ச்சர் அப்படின்றது ஒரு தவறான
0: சிந்தனை.
1: அதை வந்து ரொம்ப அறிவியல் பூர்வமாகவும் சொல்கிறீங்க, ஏன்னா நுண்ணுயிர்கள் நிறைய மண்ணுக்கு அடியில் இருக்குது. ஒவ்வொரு நுண்ணுயிருக்கு வந்து ஒவ்வொரு விதமான ஒரு பயிரை பிடிக்கும். இப்போ நீங்கள் பல பயிர் வைக்கும்போது எல்லா பயிருக்குமான நுண்ணுயிரும் மேலே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, மண் வளம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரே பயிர் தான் வைக்கிறீங்கன்னா அந்த ஒரே வகையான நுண்ணுயிர் தான் இருக்கும், அது வந்து அந்த மண் வளத்திற்கு பத்தாது.
0: எந்த அளவுக்கு நுண்ணுயிர் மண்ணில் இருக்கும் அந்த அளவுக்கு தான் உங்களோட மண் வளமாக இருக்கும். மண்ணுங்கிறது ஜடப்பொருள் கிடையாது. ஒரு கைப்பிடி மண்ணில் இந்த உலகத்தில் உள்ள மக்கள் தொகை அதிகமாக நுண்ணு இருக்கணும், 700 கோடி மைக்ரோ ஆர்கானிக்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. தரமான மண், அப்படியாப்பட்ட மண் தான் வந்து உங்களுக்கு வந்து சத்தை கொடுக்கும். நம்ம விவசாயத்தில் நம்ம உரம் கொடுக்கல, காடுகளில் யார் போய் உரம் போடுறா? பல பயிர் இருக்குது, அதோட இடதில விழுந்து மக்குது, அது சத்தாக மாறுது. காட்டில் உள்ள ஒரு பழத்தை சாப்பிட்டீங்கன்னா, பலாப்பழம் சாப்பிட்டீங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து நீங்கள் இங்கே வரவே வராது. காரணம் என்னென்னா அங்கே சத்து இருக்குது. மண்ணில் விளையிற பொருள் சத்தாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. இங்கே சத்து இல்லாத மண்ணில் விளையிறது சத்து கிடையாது, டேஸ்ட்டு கிடையாது. இது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து பல அடுக்கு பல பேர் விவசாயில் சத்தான மண்ணில் விளையிற பொருள் மட்டும்தான் தரமாக இருக்குது. இந்தியாவில் சாதாரண இப்போ விளையிற பழங்கள்லையோ காய்கறிலேயோ 60% புரோட்டீன் இல்லைன்னு நேஷனல் ஹெல்த் இன்ஸ்டியூட் சொல்கிறாங்க. ஹைதராபாத்தில் 87% மினரல் இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ எங்கள் சத்குரு வேடிக்கா சொல்லுவாங்க, உங்கள் தாத்தா ஒரு ஆரஞ்சு பழம் சாப்பிட்டுருந்தா இன்றைக்கி நீ 8 ஆரஞ்சு பழம் சாப்பிட்டா அதுக்கு ஈக்குவலான சத்து சாப்பிட முடியுங்கிறது. அப்போ சத்து இல்லை சக்கையை சாப்பிட்டுருக்கோம். அப்போ வந்து இந்த மாதிரி மோனோகல்ச்சர் இல்லாமல் பல அடுக்கு பல பேர் பண்ணால் மட்டும்தான் சத்தான உணவை நம்ம சாப்பிட முடியும். இப்போ இந்த நோய் வந்ததுக்கு காரணமே இந்த சத்து இல்லாத உணவு சாப்பிட்டது தான். நம்ம வெறும் சக்கையை சாப்பிட்டுட்ருக்கோம். இப்போ இந்த நிகழ்வு வந்து அதுக்கெல்லாம் ஒரு தீர்வாக இருக்கும். இப்போ எங்கள்கிட்ட ஒரு விவசாயி இருக்காரு, நம்ம கெயிட் பண்ணி 2007 தென்னைக்குள்ளே பல அடுக்கு பல பேர் விவசாயம் பண்ணியிருக்காரு. அவருக்கு இந்தியாவிலே அந்த ஒரே விவசாயிக்கு தான் ஐநா விருது கொடுத்துருக்கு மண் வள மேம்பாட்டுக்காக.
1: ஓ,
0: உலகத்தில் 3 பேர் கொடுத்தாங்க, அதில் இந்தியாவில் அந்த ஒரு விவசாயி பொள்ளாச்சியில் இருக்கிறாரு. அந்த விவசாயி வந்து தென்னைக்குள்ளே பல அடுக்கு பல பேர் விவசாயம் பண்ணியிருக்காரு. அவரும் இந்த ப்ரோக்ராம் வந்து பேச போகிறார், என்னுடைய தோட்டம் எப்படி இருக்குது, எதுக்காக அவார்டு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு.
1: ஓ, அவரோட பெயர் என்னென்னு?
0: அவர் வந்து வள்ளுவன் பேர். அவர் 2007 ஈஷாவோட கைடன்ஸில் இயற்கை முறையில் பல அடுக்கு பல பயிர் விவசாயம் தென்னைக்குள்ளே பண்ணுறாரு. அவர் தோட்டத்தை தென்னைக்குள்ளே போனீங்கன்னா காடு மாதிரி இருக்கும், அவரில் எந்த வெள்ளையை தாக்குதலும் கிடையாது. தென்னையில் வெள்ளை ஏன் வருதுன்னா, தென்னைங்கிறது மூணோ கழிச்சு இருந்தீங்கன்னா அந்த வாசனைக்கு பூச்சிகள் இருக்கும். அவர் தோட்டத்தில் வந்தீங்கன்னா பல பயிர் இருக்கிறதுனால அந்த வாசனையை டைவெர்ட் ஆகி போயிடும். வெளியில்
1: தென்னந்தோப்பு வச்சிருக்கிற ஒருத்தர் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிறாருன்னா நிச்சயமாக அவருடைய தென்னந்தோப்பை ஒரு பல அடுக்கு மரங்களை மாற்றலாம்,
0: மாற்ற முடியும். அதில் வந்து நீங்கள் வந்து அவர் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த விவசாயி எனக்கு வந்துங்க ரொம்ப மெனக்கட முடியாது, தின வருமானம் வேண்டாம் அப்படின்னா அதுக்கான டெக்னாலஜி என்னென்ன பயிர் கொண்டு முடியும்
1: இருக்குது,
0: இல்லை தினம் தினம் வருமானம் என்னென்ன பயிர் கொண்டு முடியும், அப்படி பல அடுக்கை வந்து
1: நீங்கள் வேணும்
0: முயற்சி மாற்றணும்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பாக மாறும். நீங்கள் சொன்ன அந்த விவசாயிக்கு தான் இந்தியாவிலேயே அவருக்கு மட்டும்தான் ஐநா விருது கொடுத்துருக்குது. அவரோட நிலத்தில் வந்து 1.7 அங்கே கனிமம் இருக்கிறது தான் விவசாயிக்கு அவார்டு கொடுத்தாங்க. தமிழ்நாட்டோட ஆவரேஜ் 0.5, நேஷனல் ஆவரேஜ் 0.62, அவர் தோட்டத்தில் 1.7, அதுக்கு தான் அந்த அவார்டு யூனியன்
1: அவரை சந்திக்கணும்,
0: யூஎன் அவார்டு கொடுத்தாங்க.
1: சரிங்க,
0: அப்போ இந்த மாதிரி வந்து இந்த டெக்னாலஜி இந்த ப்ரோக்ராமில் சொல்கிறாங்க.
1: இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு பாரம்பரியத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம், முக்கியமா நீங்களும் உதவி செய்து வருகிறீர்கள், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அப்போ பாத்தீங்கன்னா நாட்டு ரகம், பாரம்பரிய நெல் ரகம் அப்படின்னு அதை நோக்கி போறோம், காய்கறியை பொறுத்த வரைக்கும் நாட்டு ரகமா தேடுறோம், இப்படி எல்லாம் வந்து பின்னோக்கி போயிட்டு இருக்கிறோம். அதுதான் நல்லது, நீங்க சொன்ன மாதிரி அன்னைக்கு 1 ஆரஞ்சு சாப்பிட்டதுக்கு இன்னைக்கு 8 ஆரஞ்சு சாப்பிட்டாதான் அதற்கான சக்தி கிடைக்கும்னு சொல்லி சத்குரு சொன்னார்னு சொல்றீங்க. ஆனா இப்ப நாட்டு ரகத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி வர மாதிரி இருக்கு, ஒரே மரத்துல 300 வகையான மாங்கனி ரகம் இருக்கு அப்படின்னா, அப்போ அந்த நாட்டு ரகத்தில் கொஞ்சம் தள்ளி வரமோன்னு ஒரு சந்தேகம் வருது. இந்த சந்தேகத்தை கேட்டுறேன், நிறைய பேருக்கு அது தோணலாம். அதே மாதிரி ஆப்பிள் வந்து அது காஷ்மீரில் தானே வளரணும், ஏன்னா ஒரு ஆத்தூர் கிச்சிலி சம்பா அப்படின்னா அது ஆத்தூரில் விளையிற கிச்சிலி சம்பா தாங்க, அதுக்குள்ள அந்த மருத்துவ குணம்லாம் இருக்கும், இங்கே இருக்காதுங்க அப்படின்னு தஞ்சாவூரில் ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கிறாரு. இது மாதிரி வந்து கொஞ்சம் குழப்பம் அதில் இருக்கு, இதுக்கான தீர்வு ஏதாவது இருக்கா? ஒரு இடம் சார்ந்து ஒரு பொருள் உற்பத்தி அப்படின்றது வந்து அதற்கான தனித்துவம் இருக்கு, அதை நம்ம இழக்கிறோமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது.
0: 1300 வகை மாம்பழம் இந்தியாவில் இருந்திருக்குது, நம்ம இப்போ எத்தனை சாப்பிட்றோம், அதெல்லாம் பாரம்

0: பாரம்பரியம். இப்போ எல்லாமே வந்து ஹைபிரிட் என்னென்னா ரெண்டு வெரைட்டியை ஒட்டி அதுலேருந்து புதுசாக ஒரு வெரைட்டி ஒன்று தான் ஹைபிரிட். நான் சொல்கிறது பாரம்பரிய வெரைட்டிகளை சொல்கிறேன். மைசூரில் ஒருத்தர் இருக்கிறார், சையது கனிகான்னு பேர். அவர்கிட்ட ஒரு 120 மாம்பழம் இருக்குது. 120 வெரைட்டி எல்லாமே. ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டா ஆப்பிள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், ஒரு மாம்பழம் சாப்பிட்டா கேரட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நம்மள்ட்ட இருந்துச்சு, இப்போ யாருக்குமே தெரியாது இந்த விஷயம்லாம். நான் சொல்கிற ஒட்டு வெரைட்டிங்க அவர் பாரம்பரியத்தை எடுத்து தான் வச்சிருக்கிறாரு. மரம் பேஸு, அதுக்கு சத்து கொடுக்கறது ஒன்று, ஆனால் பாரம்பரிய மேங்கோவை தான் ஒரு 700 வெரைட்டியை வந்து அந்த பகுதிகளில் வந்து மீட்டெடுத்து வச்சிருக்கிறாரு. அந்த பாரம்பரிய வெரைட்டி தான் அது, ஹைபிரிட் வெரைட்டி கிடையாது. ஹைபிரிட் என்னன்னா ரெண்டு வெரைட்டியை ஒட்டி ஒரு ஐஏஹெச்ஆர் போனேன், ஒரு மேங்காய் கொடுத்தாங்க சாப்பிடுங்கன்னு, சாப்பிட்டா காய் இனிக்குது, பேரிக்காய் மாதிரி இருக்குது, அதுதான் ஹைபிரிட். அவங்க என்ன நினைக்கிறாங்க, மாம்பழத்தை சாப்பிடாம காயையே மக்கள் சாப்பிட வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் புதிய தொழில்நுட்பம்.
1: இந்த ஒட்டுன்றதுல அதுக்குள்ள நிறைய,
0: ஆமா
1: குழப்பிக்க வேணாம்,
0: ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். அதுல வந்து கிராஸ் பாலினேஷன் பண்ணி புதுசா ஒரு பிரீட் எல்லாம் கண்டுபிடிக்கல, இருக்கிற வெரைட்டியே ஒரே மரத்தை கிளைகள்ல ஒன்னு ஒண்ணு ஒட்டுறோம், அவ்வளவுதான்.
1: இந்த ஒட்டு செய்யறது நம்ம முன்னோர்கள் பண்ணிருக்கிறாங்க.
0: நம்ம முன்னோர்கள் பண்ணது தானே. இப்ப நம்ம கிளிம்புக்கு மாங்காங்கிறது ஒட்டு மாங்கான்னு தான் அதை சொல்றோம்,
1: பேரே ஒட்டு மாங்கா,
0: ஒட்டு மாங்கா. இது வந்து நம்ம பாரம்பரிய ஒட்டு முறை தான், மாடிஃபை எதுவும் பண்ணல, பாலினேஷனை மாத்தி பண்ணல, எதுவும் பண்ணல,
1: இயற்கையான முறையில
0: ஆமா
1: செய்யப்படுற ஒரு விஷயம்,
0: ஒட்டு விஷயம், அவ்வளவுதான். நம்மள்ட்ட எல்லா வெரைட்டி நம்ம நெல் சொல்றோம், 2000 வகையான நெல் இருந்து சொல்றாங்க நம்மள்ட்ட. நம்ம தான் அதை வந்து ஒன்னு தொலைச்சிட்டோம், 150-200 வெரைட்டி
1: மீட்டெடுத்துருக்கோம்.
0: 2000 வெரைட்டி நெல் இருந்துச்சு. அதனால புவிசார் குறியீடு ஒன்று இருக்குது, அந்த பகுதியில் விளையிறதுக்கு கண்டிப்பா தனித்துவமான ஒரு சத்துக்கள் இதெல்லாம் இருக்கிறது. மஞ்சள்லாம் நம்ம ஈரோடு இதெல்லாம் சொல்றோம். மக்களுக்கு வந்து எல்லாத்தையும் சாப்பிடணும் ஒரு ஆசை இருக்குது. ஒரு ஆப்பிள் வந்து ஃபாரின்ல இருந்து அது எத்தனை நாள் கழிச்சு வந்து என்னன்னு தெரியாம சாப்பிட்றது,
1: மெழுகு தடவி இருக்காங்க,
0: என்னென்னோ பண்றாங்க. இப்ப நம்ம வீட்லயே ஒன்று விளைஞ்சு ஒன்று சாப்பிட்டு பார்த்தோம்னா நல்லது. நம்ம வந்து அதை வந்து கமர்ஷியலா பண்ணல, வீட்டுக்கு ஒன்று வச்சுக்கோங்க.
1: சில வீட்டுல ஆரஞ்சு கூட நல்லா
0: புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா பொருள் ஈட்டுவதற்காக
1: இதுல வந்து அறம் சாராத செயல்கள் எதுவும் அல்ல, எல்லாம் அறம் சார்ந்து நடக்கிற,
0: அறம் சார்ந்து இருக்குது. பொருள் ஈட்டணும்னாலும் அதுக்கும் தான் சொல்றாங்க. இப்ப வந்து ஒரு சயின்டிஸ்ட் வராரு, பப்பாளியில 10 லட்சம் 1 ஏக்கர்ல பண்ணலாம்னு சொல்றாரு. அவர் வந்து அந்த எப்படி பண்ண முடியும் டெக்னாலஜி சொல்றாரு, அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் வர்றாரு ஒருத்தர். ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லா பொருளுமே இறைநிலை வந்து எந்தெந்த காலகட்டத்துல என்ன வேணுமோ அதுதான் கொடுக்குது. நம்ம பப்பாளியை சாப்பிட்டா சூடு, மேங்கோவை சாப்பிட்டா சூடுன்னு நம்ம வந்து நிறுத்துறோம். அப்படி சூடா இருந்தா எதுக்கு இந்த வெய்ய காலத்துல இறைவன் அதை படைக்கிறான் நமக்கு? உடம்புக்கு தேவையானது சூடுதான், உடம்புக்கு தேவை. சூடு இல்லைன்னா நம்ம வந்து நம்ம இல்லையா? அப்ப அதெல்லாம் வந்து விளக்கறதுக்கு தான் டாக்டர்ஸும் வர்றாங்க. என்னென்ன பழங்கள்ல என்னென்ன சத்துக்கள் இருக்குது, அது எந்த உள்ளுறுப்புக்கு தேவை அப்படின்னு சொல்றதும் டாக்டர் வந்து பேச போறாங்க.
1: ரொம்ப மகிழ்ச்சிங்க, நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க. இந்த உணவு காடு வளர்ப்பு குறித்து இம்மாதம் 14ஆம் தேதி SRM இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அங்க நடக்கக்கூடிய விழா பத்தியும் தெளிவான செய்திகள் சொல்லியிருக்கிறீங்க. இன்னும் கூட வேற ஏதேனும் செய்திகள் தேவைப்பட்டால் இல்ல இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கணும் அப்படின்னா தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி என்ன ஒரு முறை சொல்லுங்களேன்.
0: இந்த நிகழ்வுல பங்கு பெறணும்னா ஒரு முன்பதிவு பண்ணேன்னா அவங்களுக்கான சாப்பாடு ஏற்பாடுகளுக்காக இவங்க வர்றாங்கன்னா அவங்க ஒவ்வொருத்துக்கும் நம்ம வந்து ஒரு புக்லெட் கொடுக்குறோம். விஞ்ஞானிகள் சொல்றது மட்டும் இல்ல, அதுல வந்து புத்தக வடிவிலையும் அவங்களுக்கு கொடுத்துறோம். நீங்க எப்படி அதை பயிர் பண்ணணும், எப்படி வந்து அதை மதிப்பு கூட்டலாம், எல்லாமே அந்த புக்ல இருக்கும். அந்த புத்தகமும் அவங்களுக்கு கொடுத்துறோம். அது இல்லாம அன்னைக்கு சுவையான பலா பிரியாணி அவங்களுக்கு கொடுக்குறோம். இதுக்காக ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது, 800-9 8000 9 8000 9 8000 9 நம்பரில் கூப்பிட்டு யார் வேணாலும் பதிவு பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 200 ரூபாய் கட்டணம் இருக்குது. இது வந்து கமிட்மெண்ட் ஃபீயாக வச்சுருக்கிறோம். ஒரு விவசாயி பங்கு பெறணும்னா அந்த நிகழ்வில் எங்களுக்கு 1000 ரூபா செலவுது. நாங்கள் கமிட்மெண்ட்டுக்காக 200 ரூபா மட்டும் வாங்குறோம்.
1: ஒரு 8000 போட்டுக்கோங்க, ஒரு 9 போட்டுக்கோங்க, இன்னொரு 8000 போடுங்க, பக்கத்தில் ஒரு 9 போடுங்க, நீங்கள் வந்து இதில் பதிவு பண்ணிக்கலாம். பொதுவாகவே உணவு காடு வளர்ப்பு குறித்த செய்திகள் கேட்கணும் அப்படின்னாலும் இந்த எண்ணெயை தொடர்பு கொண்டு
0: தொடர்பு கொள்ளலாம்.
1: எப்பயுமே அந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பேசுவோம்.
0: தமிழகம் முழுக்க 37 மாவட்டத்திலையும் முழு நேர பணியாளர்கள் இருக்காங்க. அவங்க வந்து ஃபாரஸ்ட்ரி அக்ரி முடிச்ச கிராஜுவேட்ஸ் தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து நேரடியாக விவசாயிகளுக்கு வந்து அவங்க நிலத்துக்கே போய் இலவசமாக ஆலோசனை பண்ணுறாங்க. மண் தண்ணி சூழ்நிலையை பார்த்துட்டு என்ன மாதிரியான மரங்கள் வளர்க்கலாம், என்ன இடைவெளியில் வளர்க்கலாம், என்ன வெரைட்டியை சூஸ் பண்ணலாம், எல்லாமே அவங்க கைட் பண்ணுவாங்க. நம்மள்ட்ட இருக்கிற மரக்கன்னா அவங்க எடுத்துக்கலாம். டிம்பர் மரங்கள்லாம் ஒரு சின்ன கமிட்மெண்ட் ஃபீல் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதேமாதிரி பழமரங்களும் நம்ம கமிட்மெண்ட் ஃபீல சின்ன அமௌண்ட் வாங்கிட்டு கொடுக்குறோம். இப்போ வந்து ஜாதிக்காய்னா 30 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். அவகோடனா 500-3000 விற்கிது, நாங்கள் வெறும் 50 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். இப்போ இதெல்லாம் வாங்கிக்கலாம், எங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை பயன்படுத்திக்கலாம். இப்போ மிளகு செடி இருக்குது, நம்ம ஒரு 7 ரூபாய்க்கு தான் ஸ்டெம் கொடுக்குறோம். எங்கள்கிட்ட என்ன இருக்கோ பயன்படுத்திக்கலாம், இல்லாத வெளியில் நீங்கள் வந்து தரமான நர்சரியை பார்த்து வாங்கி பயன்படுத்திக்கலாம். மெல்ல மெல்ல நாங்களும்

0: நாட்டுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றோம்.
1: ரொம்ப நன்றிங்க.
0: நன்றிங்க.
2: நாம கேள்விப்பட்டது என்னவோ, திருச்சின்னா மலைக்கோட்டை, மதுரைனா மல்லி, மணப்பாறை முறுக்கு, திருநெல்வேலி அல்வா, பன்ரூட்டி பலாப்பழம் மற்றும் முந்தரி, சிறுமலை மலைவாழை, கம்பம் பன்னீர் திராட்சை, திண்டுக்கல் விருப்பாச்சி வாழைப்பழம், ஈரோடு மஞ்சள், செட்டிக்கோளம், சின்ன வெங்காயம், இப்படின்னு தான் பாரம்பரியமா பேசப்பட்டும் கேள்விப்பட்டும் வந்திருக்கும். அந்தந்த ஊர்ல தான் அந்த பொருள் நல்லா விளையும், தரமாவும் ருசியாவும் இருக்கும்னு நம்பப்படுறோம். ஆனா இதையெல்லாம் மாத்தி மக்கள் மனசுல மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக உணவுக்காடு உற்பத்தியில ஒரு வேளாண் புரட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு வரக்கூடிய காவேரி கூக்குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் எம் தமிழ்மாறன் அவர்களின் பணி சிறக்க வாழ்த்துவோம். ஐயாவின் அழைப்பை நேரடி அழைப்பாக ஏற்று வருகின்ற 14ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய உணவுக்காடு வளர்ப்பு தென்னிந்திய பழங்கள் திருவிழாவில் திரளாக கலந்து கொள்வோம், திறனை வளர்த்துக் கொள்வோம். இயற்கையோடு இணைவோம். இயற்கை வழி உழவர்கள் பங்கேற்கும் சிறப்பு தொடரில் நேயர்கள் இதுவரை கேட்டது காவேரி கூக்குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் எம் தமிழ்மாறன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு.

0: உடன் உரையாடினார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். நிகழ்ச்சியில் இனி திருச்சிராப்பள்ளி குமுளூர் வேளாண் கல்வி நிறுவனத்தில் தற்போது குறுவை மற்றும் சம்பா பருவத்திற்கு ஏற்ற நெற்பயிர் ரகமான ASD 16 உண்மை நிலை விதை 2000 கிலோ இருப்பில் உள்ளது. ஒரு கிலோ நெல்லின் விலை 35 ரூபாய் ஆகும். இதேபோல திருச்சி 3 ஆதார விதை 5700 கிலோ இருப்பில் உள்ளது. இந்த நெல் ரகம் 1 கிலோ 41 ரூபாய். பசுந்தால் உரப்பயிர்களான தக்கை பூண்டு உண்மை நிலை விதை 200 கிலோ இருப்பில் உள்ளது. இதன் விலை 1 கிலோ 100 ரூபாய் ஆகும். வேளாண் பெருமக்கள் தங்களுக்கு தேவையான விதை நெல் விதையினை நேரில் சென்றோ அல்லது பார்சல் சர்வீஸ் மூலமாகவோ பெற்றுக்கொள்ளலாம். மேலும் தொடர்புக்கு முதல்வர் வேளாண்மை கல்வி நிறுவனம் குமுளூர் 62 17 12 திருச்சிராப்பள்ளி மாவட்டம். தொலைபேசி எண் 98 42 65 29 34. என் மீண்டும் ஒருமுறை 98 42 65 29 34. மற்றொரு எண் 70 10 43 91 50. என் மீண்டும் ஒருமுறை 70 10 43 91 50 ஆகிய எண்களை தொடர்பு கொள்ளுமாறு குமுளூர் வேளாண்மை கல்வி நிறுவன முதல்வர் அறிவிக்கின்றார். அறிவிப்பு கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 28 மணி. இனி கேட்கலாம்
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெயகீதா ரவி. நம் நாட்டில் ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு 12 ஆண்டுகள் தொடர்ந்து நீண்டகாலம் பணியாற்றிய பெருமையை பிரதமர் திரு நரேந்திர மோடி பெற்றுள்ளார். 4399 நாட்கள் தொடர்ச்சியாக பணியாற்றி சாதனை படைத்துள்ள பிரதமரை பாராட்டி மத்திய அமைச்சரவை இன்று தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. பிரதமரை பாராட்டும் விதமாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டமும் புதுதில்லியில் நடைபெற்றது. 22 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் முதலமைச்சர்களும் துணை முதலமைச்சர்களும் இதில் கலந்து கொண்டு பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். இந்தியாவில் நீண்டகாலம் பதவி வகித்த பிரதமராக திரு நரேந்திர மோடி திகழ்வதையொட்டி

0: ஐரோப்பிய ஆணையம், இத்தாலி, சைப்ரஸ், டென்மார்க், தென்கொரியா, இலங்கை உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக சென்றுள்ள மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் பல்கேரியாவின் சோஃபியாவில் உள்ள தேசிய வரலாற்று அருங்காட்சியகத்தை இன்று பார்வையிட்டார். நாளை பின்லாந்து செல்லும் அவர் அங்கு நடைபெறும் குல்தாரா பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறார். தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் வழங்கும் ஒளிபரப்பு சேவையிலிருந்து 3 செய்தி நிறுவனங்களின் சேவை நிறுத்தப்பட்டது அதிர்ச்சி அளிப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மின்வெட்டினால் பொதுமக்கள் படும் அவதி, பாலியல் வன்கொடுமைகள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு உள்ளிட்ட செய்திகளை ஒளிபரப்பியதால் இச்சேனல்களை மாநில அரசு முடக்கியுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக இன்று புதுதில்லி சென்றுள்ள முதலமைச்சர் திரு விஜய் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆகியோரை சந்தித்து பேசினார். தொடர்ந்து காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியாகாந்தி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆகியோரையும் அவர் சந்தித்து பேசியுள்ளார். முன்னதாக தமிழ்நாடு இல்லத்தில் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையையும் முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டார். தமிழகத்தில் அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் பணிபுரியும் பணியாளர்கள் நெல் மூட்டைக்கு 40 ரூபாய் பெறுவது தடுத்து நிறுத்தப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் திருப்புங்கூர் கிராமத்தில் தற்காலிக நெல் கிடங்கை இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மழைக்காலங்களில் கொள்முதல் நிலையங்களில் நெல் விற்பனை செய்யும் விவசாயிகளுக்கு தனித்தனியாக தார்பாய்கள் வழங்கி நெல் மூட்டைகள் பாதுகாக்கப்படும் என்றார். மேட்டூர் அணையில் போதுமான அளவு தண்ணீர் இல்லை என்றும் அணை திறப்பு குறித்து ஒரு சில நாட்களில் அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிடும் என்றும் மாநில சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றும் விவகாரத்தில் சமய நல்லிணக்கம் தழைக்கக்கூடிய வகையிலேயே முடிவுகள் எடுக்கப்படும் என்றார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மின் தடங்கல்களை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் மற்றும் 125 சிறப்பு மின் தடை நீக்க ரோந்து வாகனங்களின் இயக்கத்தை மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் இன்று தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வில் சென்னை பள்ளிகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணாக்கர் மற்றும் உறுதுணையாக இருந்த தலைமை ஆசிரியர் ஆசிரியர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று வழங்கினார். இதன்படி 2,090 பேருக்கு 72 லட்சம் ரூபாய் இன்று வழங்கப்பட்டது. பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாரதி ராஜா உடல்நலக் குறைவால் சென்னையில் இன்று காலமானார். அன்னாருக்கு வயது 84. 1977 ஆண்டு 16 வயது நிலை படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமான இவர் பத்மஸ்ரீ உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார். அன்னாரது மறைவிற்கு குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், கிராமப்புற இந்தியாவின் ஆன்மாவையும் மனித உணர்வுகளின் ஆழத்தையும் வெள்ளித்திரையில் கொண்டு வந்து தமிழ் சினிமாவில் புரட்சியை ஏற்படுத்தியவர் பாரதிராஜா என புகழாரம் சூட்டியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், திரைப்பட நடிகர்கள் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் உட்பட பல்வேறு துறைத்திரையினர் பாரதிராஜாவுக்கு அஞ்சலி செலுத்தினர். அன்னாரது இறுதிச் சடங்கு நாளை தேனியில் முழு அரசு மரியாதையுடன் நடைபெறவுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இன்று தொடங்கி வைத்தார். தென் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ள நிலையில், நெல்லை மாவட்டத்தில் உள்ள அடவி நயினார், குண்டாறு, கருப்பாநதி, ராமநதி மற்றும் கடனாநதி அணை பகுதிகளுக்கு பொதுமக்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகள் செல்ல மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. மழை வெள்ளம் மற்றும் பேரிடர் தொடர்பான தகவல்களை தெரிவிக்க 1077 மற்றும் 04633290584 என்ற எண் அறிவிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு ரஞ்சித் சிங் தெரிவித்துள்ளார். துருக்கியில் நடைபெறும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பிரணீத் கவுர் மற்றும் புசால் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். சிட்னியில் நடைபெறும் ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் துரு ராவத், மனிஷா இணை முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேயர்கள் கேட்க இருப்பது பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் 2026 தற்போதைய நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம்.
2: Hello, I'm Conor O'Grady at the BBC Sports Centre with the latest World Cup news. The England boss, Thomas Tuchel, says that Bukayo Saka needs to be carefully steered back to full fitness. The Arsenal winger missed part of the climax of the Premier League season due to an Achilles injury.
3: I'm not concerned at all. He can train. He can handle more and more training. He gets used to more and more training. He can, without reaction, he can play more minutes, and we will continue this process in a very

0: எங்கேயும் எப்போதும் நம்மை இசையால் கட்டி இழுக்கும் 80-90களின் இடைக்கால பாடல்களை நேயர்கள் பாடலா கேட்டு ரசிக்கலாம். இப்போது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமையில் நேயர்கள் பங்கேற்க
1: தொடர்பு கொள்ள தொலைபேசி எண்கள் 0431 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 240-102-1 மற்றொரு எண் 246-102-1.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 8:13. இரவு செய்தி நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் முதல் நேயர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்க இந்த?
1: இரவு இசை இனிமேல் இனிவது திருச்சி காஜாப்பட்டி ரஷீத் பேசுறேன் சார்.
0: ரஷீத் ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: படம் வந்து அன்புக்கு நான் அடிமை.
0: ஆ,
1: அது தாலாட்டு கேட்காத பேருங்கு யார், அந்த படம் கொடுங்க சார்.
2: அது அன்புக்கு நான் அடிமைங்களா?
1: பாட்டுக்கு
2: கொஞ்ச நேரத்துல குழம்பிட்டோம் இல்லீங்களா?
0: பாட்டுக்கு
2: அடிமையானதுனால.
1: ஆமா,
2: நன்றிங்க இணைப்புல வந்ததுக்கு.
1: பாடல் ரெண்டு பேருக்கு நன்றி
2: நன்றி நன்றி.

0: என்றும் பசுமையான 80-90களின் பாடல்கள் நேயர் விருப்ப பாடலா கேட்டு ரசிட்டு இருக்கும் இரவு இசை இனிமையில் அடுத்ததா விருப்ப பாடல் தெரிவிக்கிறோம். நேயர் வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்துங்க ஐயா?
1: லால்குடியிலிருந்து கருங்குளர்மா.
0: சொல்லுங்க ஐயா, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: மூன்றாம் முறையிலிருந்து கண்ணை கலைமானே இந்த பாடலை போடுங்கம்மா.
0: நிச்சயமா பாடல் வழங்கிடலாம். இணைப்பில் வந்ததுக்கு நன்றிங்க ஐயா.
1: நன்றிங்கம்மா.

0: இரவு சினிமை கேட்டு இணைஞ்சிருக்கும் நேரம் 8:23. நேர்களை உங்களின் நினைவிற்கு எமது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்றிரவு 10 மணிக்கு அரங்கிசையாக திருத்தணி என் சுவாமிநாதன் அவர்களின் பன்னிசை பாடல்கள் ஒலிக்க கேட்கலாம். TH வசந்தா அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி இன்றிரவு 10 மணிக்கு அரங்கிசையாக எமது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் கேட்க காத்திருங்கள். இரவு சினிமி நிகழ்ச்சியில் நம்மோடு நீயும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கங்களுடன் நிகழ்ச்சியில் இணைவது மதுரையிலிருந்து தனலட்சுமி சந்திரசேகர்.
0: தனலட்சுமி அம்மா, என்ன பாடல் வேணும்?
1: பொண்டாட்டி தேவை படத்துல இருந்து SPB சித்ரா பாடிய RRO பாட்டு பாட நானும் தாயும் அல்ல
0: பாடல் கேட்கலாமா?
1: இனிப்புக்கு நன்றி. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் ஐயா.
0: நன்றி.

0: நினைவுகளின் தாலாட்டாய் என்பது 90களின் திரைசை பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கும் நேயர் விருப்ப பாடலாக இரவு இசை இனிமையில் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக விருப்ப பாடல் தெரிவிக்கிறோம். நேயர் வணக்கம்.
1: நேச உள்ளங்களுக்கு பாச வணக்கங்கள். மதுரையிலிருந்து உங்கள் அன்பு சோர்ந்த ஆண்டனி.
0: சொல்லுங்க ஐயா, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: பாரதிராஜ் பாடலா ஒரு பாடல் வந்து கிராமத்து கதைகளை முன்னாடி கண்முன்னாடி நிறுத்தின ஒரு இயக்குனர் ஐயா, திருச்சிராப்பள்ளி வாணி மூலியமா எனது கண்ணீர் மொழிக அஞ்சலி செலுத்துறேன். அந்த வரிசையில அலைகள் ஓய்தல திரைப்படுத்த சோதி இளையராஜா அண்ட் ஜெனிசியம்மா பாடிய காதல் ஓவி என்ற பாடல் சோதி. நன்றி சார். தேங்க்யூ சோ மச்.
0: நன்றிங்க ஐயா. இனிமேல் வந்ததுக்கு.

இதயத்தின் ஆழத்தில் என்றும் வாழும் இனிய கீதங்களாய் இது இரவு இசை இனிமை. நேயர் உற்ப பாடலாக கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் இரவு இசை இனிமையில. அடுத்ததா விருப்ப பாடல் தெரிவிக்கிறோம். நேயர் வணக்கம். நேர்களே, உங்களுக்கு விருப்பமான 80-90களின் பாடல்களை கேட்டு ரசிக்க தொட்டு வாங்க சுழி 4-3-1 என்ற முன்னிணைப்பினோடு 246-102-1 240-102-1.

0: இரவின் அமைதியோடு கலந்து வரும் விதமான பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இரவு இசை இனிமையில் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள் நிகழ்ச்சியில் நம்முடைய நேயம் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கங்கம்மா, பெரம்பலூர் மாவட்டம் இழுப்பக்குடி கண்ணன் பேசுறேங்கம்மா. இருவருக்கும் இரவு நேர வணக்கங்கள்.
0: இனிய இரவு வணக்கம் ஐயா. என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: புதுநெல்லு புதுநாட்டு என்ற படத்தில் இருந்து கருத்த மச்சான் கஞ்சத்தனம் எதுக்கு வச்ச அந்த பாடலை ஒளிபரப்பு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
0: நன்றிங்க ஐயா, இனிப்பில் வந்ததுக்கு பாடல் வழங்கிடலாம்.
1: நன்றிங்கம்மா.

0: நேரம் 8:45 கேட்டு இணைந்திருக்கிறோம். இது எஃப்எம் ரெயின்போ 102.1 இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம். யார் எங்கேருந்து?
1: திருச்சி மாவட்டம்
0: சுப்பையா. எப்படி இருக்கீங்க ஐயா?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். உங்க எல்லாம் ஸ்கூல் வேலை பார்த்துட்டு இருக்கேன். யூனிஃபார்ம்
0: என்ன மாடல் வேணும்?
1: எனக்கு இந்த பசுமூன் படத்துல வந்து பசுமூன் படம் தாமரை பூ சண்டையே வந்தது இல்லை, அந்த பாட்டை போடுங்க. இன்னைக்கு பாரதிராஜா இருந்தால்
0: பாடல் கேட்கலாம். பாடல் கேட்கலாம். நன்றி நன்றி நன்றி.

0: நேரம் 8:50 இரவு சினிமா கேட்டு நினைஞ்சிருக்கும் நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: நல்லா இருக்கு சார். நான் புதுக்கோட்டை மாவட்டம் செங்கலூர் பஞ்சாயத்து மேலப்பட்டி ஜான் கிரெடி பேசுறேன் ஐயா.
0: ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து பாடம் வந்து படம் வந்து கிழக்கப்பு ரயில், பாட்டு வந்து பூவரசம்பு பூத்தாச்சு. கேட்டா நல்லா இருக்கு பாடம். இந்த பாட்டு கேட்கும் அனைவருக்கும் பாட்டு.
0: நன்றி நன்றி.

0: இரவு சினிமி கேட்டணிஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியின் நிறைவு நேயறிவர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து?
1: தஞ்சாவூர் மகனமுச்சாவில இருந்து குருமூர்த்தி பேசுறேன் சார்.
0: யாரு?
1: குருமூர்த்தி. நீண்ட நாள் நேர், 10 வருஷம் நேரம் சார், பழைய நேர்.
0: சரி சரி, இப்போ காதில் சரியா உங்கள் பேர் இல்லை, அதனால தான் இன்னொரு தடவை கேட்டுட்டேன்.
1: குருமூர்த்தி. குருமூர்த்தி.
0: சரி சரி சரி, குருமூர்த்தி ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து கஸ்தூரி மானே கல்யாணத்தை புதுமை பெண் படத்துல இருந்து இந்த பாட்டு போடுங்க.
0: பாடல் கேட்கலாமா?
1: கண்டிப்பா கேட்கலாம் சார், எல்லா நேர்களுக்காக இந்த பாடல்.
0: நன்றி.

என்றும் பசுமையான 80s நினைவுகளை சுமந்து வரும் பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருந்தோம் இரவு இசை இனிமையில். இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்னால் விருப்ப பாடல் கேட்க முடியலன்னு வருத்தமே படாதீங்க. நாளை 8 உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள், இசைந்திருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. நேர்களே, நமது திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்றிரவு 10 அரங்கிசையில் திருத்தணி என் சுவாமிநாதன் அவர்களின் பன்னிசை பாடல்கள் கேட்கலாம். TH வசந்தா அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். இன்னும் சில நொடிகளில் நியூஸ் அட் 9.

0: சொல்லு கார்த்தி.
1: டேய் அருண், இந்த கதை கட்டுரை கவிதை எல்லாம் எழுதவில்ல, நம்ம திருச்சி வானொலியில நாடகத்துக்கு கதை எழுதி அனுப்ப உனக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடைச்சிருக்கு நண்பா.
0: நிஜமாவா சொல்ற? கொஞ்சம் விளக்கமா தான் சொல்ல.
1: அதான்ப்பா, நம்ம திருச்சி வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆயிடுச்சுல்ல.
0: ஆமா,
1: இந்த பெருமையில நேயர்களும் பங்கெடுத்துக்கிற விதமா வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க நண்பா.
0: ஓஹோ,
1: அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை, இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட பேஸ் பண்ணி நாடக பாணியில கதை எழுதி 8x8 பக்கத்துக்குள்ள நல்லா A4 தாள்ல டைப் பண்ணி அனுப்பணுமா.
0: 8x8 பக்கத்துலயா? போதுமா?
1: போதும், நாடகம் 15 நிமிஷம் தானே.
0: ஓகேப்பா.
1: முகவரி உனக்கே தெரியும் தானே? இருந்தாலும் உனக்கு நான் ஒரு வாட்டி சொல்றேன், கேட்டுக்க. நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1.
0: நாடகத்தை மெயில்ல சென்ட் பண்ணலாமா?
1: இல்ல இல்ல, தபால் மூலமா தான் அனுப்பணும்.
0: எல்லாம் சரிதான், எந்த தேதிக்குள்ள அனுப்பணுமா?
1: சரியா கேட்ட, வர 30ஆம் தேதிக்குள்ள எழுதி அனுப்பிடு. அது மட்டும் இல்ல, உன்னோட நாடகம் தேர்வானா வானொலி நிலையத்தாரே அதை பதிவு பண்ணி அதை ஒளிபரப்பவும் செய்வாங்க. ஒளிபரப்பாகிற உன் நாடகத்துக்கு தக்க சன்மானமும் உண்டு நண்பா.
0: கரும்பு திங்க கூலின்னு சொல்லு, சவாலான வேலைதான்.
1: சரிதான், ஓ சாமர்த்தியத்தை அதுல காட்டு.
2: இடைவிடா இசை மழையால் நம் இதயங்களை நினைத்துச் சொல்லும் இது இனிய ராகம்.

0: திருச்சி கே கே நகர் ஈஸ்வரன் ஸ்டோர்ஸ் வழங்கும் ஆலய உலாவில் தும்பிக்கை நீட்டி துயர் துடைப்பவன்,
1: மோதகம் ஏந்தி மனம் மகிழ்விப்பவன்,
0: சோதனை தீர்க்கும் சுடர் ஒளியானவன் கும்பாபிஷேகம் காண்கிறான்.

0: திருச்சி கே கே நகர் இபி காலனி ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்திலிருந்து நேரலை.
1: நாளை காலை மணி 7:30
0: திருச்சி எஃப் எம் ரெயின்போ 102.1
2: தத்துவ கணபதி வித்த கணபதி உத்தம கணபதி நர்த்தன கணபதி பதம் பணிவோம்.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: ஈஸ்வரன் ஸ்டோர். அனைத்து மளிகை பொருட்களும் குறைந்த விலையில் நிறைந்த தரத்துடன் கிடைக்கும். உடையான்பட்டி கே கே நகர் மெயின் ரோட் திருச்சி 21.
4: தென்றலின் வீதியில் உலாவரும் தேனிசை கானங்கள், இது இனிய ராகம்.

நேயர்களே, நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களது விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. கடிதம் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குநர், ஆகாஷவாணி, திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், கண்டோன்மென்ட், திருச்சி 1. மின்னஞ்சல் அனுப்ப @trichy@gmail.com. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை வான்மேகங்கள் பொழிந்த கனமழையில் இணைந்திருந்தோம். இனிய ராகத்தில்

இரவின் மடியில் இனியதோர் இசைப்பயணம். அன்றும் இன்றும் என்றும் உங்கள் நினைவுகளோடு நிழலாடிய தேனுமுத கானங்களை கேட்டு ரசிக்கலாம். நேயர் விருப்ப பாடலாக இப்பொழுது ஞாபகம் விருதி நிகழ்ச்சியில் திருச்சி FM ரெயின்போ 102.1 நேயர்கள் பங்கேற்க சுழி 4-3-1 என்ற முன்னிணைப்பினோடு 246-102-1 240-102-1

0: பாலூட்டி வளத்துக்கிளி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு ரசிச்சோம். ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் நம்முடைய நெய் முதல் நேயர், வணக்கம். வணக்கம், யாரங்கிருந்துங்க ஐயா?
1: பெரம்பலூர் மாவட்டம் சக்கரமலை கிராமத்திலிருந்து ஸ்டீபன் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: படம் வந்து நம் நாடுங்க, பாடல் வந்து ஆடை முழுக நினைய நினைய மலை அடிச்சு.
0: நன்றிங்க, இணைப்பில் வந்ததுக்கு பாடல் கொடுத்துடலாம்.

0: 10:10 நேயர்கள் கேட்டிருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 காலத்தை வென்ற காவிய கானங்களின் அணிவகுப்பா இது ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் அடுத்ததாக விருப்பப்பாளர் தெரிவிக்கிறோம். நேயர் வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் மா. யார் எங்கிருந்து?
1: வணக்கம்
0: வணக்கம் மா. யார் எங்கிருந்து?
1: திருச்சியில மேல சின்னம் பேசுறேங்கம்மா.
0: அம்மா பேர் சொல்லுங்கம்மா.
1: எனக்கு இன்னைக்குதான் முதல் முறையா கிடைச்சிருக்கு.
0: அப்படிங்களா, ரொம்ப மகிழ்ச்சிமா. உங்க பேர்
1: சொல்லிருக்கம்மா. உள்ளத்து நல்ல உள்ளம்ன்ற பாட்டு போடுங்கம்மா.
0: நிச்சயமா பாடல் கொடுத்துடலாமா. அம்மா உங்க பேரை சொல்லிருங்கம்மா.
1: என் பேரு என் பொன்னம்மாள்மா.
0: பொன்னம்மாள்மா, ரொம்ப மகிழ்ச்சிமா. நிகழ்ச்சியெல்லாம் தொடர்ந்து கேப்பீங்களா?
1: எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா.
0: ரொம்ப மகிழ்ச்சிமா. நிகழ்ச்சியில தொடர்ந்து கேளுங்க சரிங்களா. நன்றிமா, உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாம்.
1: நன்றி நன்றி.

0: நினைவுகளும் இசையும் சேர்ந்து மனதில் கவிதை எழுதும் காவிய பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். ஞாபகம் வரதே நிகழ்ச்சியில திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர் விருப்பமாக அடுத்து நம்முடைய இணையும் நேயர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாரிருந்து?
1: உடையார் பாளையம் அஜிம்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்
1: இன்னைக்கு? என் இனிய தமிழ் மக்களே என்ற குரலை நாம் இழந்திருக்கின்றோம். கிராமத்து ராஜாவுக்கு கிராமத்து மக்கள் சார்பாக ஆழ்ந்த இரங்கல். அம்மா, எனக்கு வந்து சவாலே சமாளி என்ற திரைப்படத்திலிருந்து நிலவை பார்த்து வானம் சொன்னது.
0: நிச்சயமா பாடல் கொடுத்துடலாம். சவால சமாளிக்கிறது வீட்டுக்கு வெளியிலயா உள்ளயா? பெரிய சவாலா இருக்கா? சமாளிச்சுதானே ஆகணும். அதான் சமாதான தூது விட்டுருக்கீங்களா பாடல் மூலமா? நன்றிங்க இணைப்புல வந்ததுக்கு. பாடல் கொடுத்துடலாம்.

0: உறங்கும் வேளையில் உறங்கா நினைவுகளோடு பயணிக்கும் நேரம் இது. ஞாபகம் வருதே திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்களே, உங்களுக்கு விருப்பமான காவிய பாடல்களை கேட்டு ரசிக்க தொட்டு வாங்க. சுழி 431 என்ற திருச்சியின் முன்னணி பெண்ணோடு 246-102-1 என்ற எண்ணில் வழக்கமான நேர்கள் 3 நாள் இடைவெளி விட்டும் அறிமுக நேயர்கள் 240-102-1 என்ற எண்ணிலும் தொட்டு வரலாம். அடுத்ததா விருப்பவாளர் திருகர் நேயர், வணக்கம்.
1: வணக்கம், டி சிட்டி பாபு பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன விருப்ப பாடல்?
1: திருச்சி சுவான்கர்ல இருந்து பேசுறான்.
0: மகிழ்ச்சிங்க ஐயா, என்ன விருப்ப பாடலாம்?
1: உறவு என்று சொல்லியிருந்தால் பிரி ஒன்று
0: பாடல் வழங்கலாமா?
1: வழங்கலாம் மேடம். தேங்க்யூ மேடம்.

0: விழிகள் உறங்கினாலும் மனங்களை விழித்திருக்க செய்யும் காவிய பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கும் நேயர்வரப்பு பாடல்களாக ஞாபகவதி நிகழ்ச்சியில் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில் அடுத்ததாக விருப்ப பாடல் தெரிவிக்கிறோம். நேயர் வணக்கம். வணக்கம். யாரங்கிருந்துமா? சொல்லுங்கம்மா, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: பாடல்
0: வழங்கலாமா? இனிப்புல இருந்ததுக்கு நன்றிமா.
1: சரி.

உங்களின் நினைவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்கும் காவிய பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். ஞாபகத்தை நிகழ்ச்சியில் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்த தவிர்ப்பு பாடல் திருக்கிறோம். நேயர் வணக்கம்.

0: வணக்கம், இனிப்பில் இருக்கீங்க?
1: வணக்கம்மா, பஞ்சபூர்ல இருந்து இளங்க பேசுறேம்மா.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: சக்கரை திருமலையில இருந்து மனிதன் புறக்கும் போது இருந்த குணம் போக போக மாறு என்ற பாடலம்மா.
0: பாடல் வழங்கிடலாம். இனிப்பில் வந்ததுக்கு நன்றிங்க ஐயா.
1: நன்றிம்மா, நன்றிம்மா. அதையும் கொடுத்து
2: புறங்கையிலே பானைகளை உருட்டுவது

0: சுற்றிருக்கோம் ஞாபகோர்தே நிகழ்ச்சியில் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 10:33. ஞாபகோர்தே நிகழ்ச்சியில் அடுத்ததா விருப்பப்படம் தெரிவிக்கிறோம். நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாரிங்கிருந்து?
1: மேடம் திருவையாளி சங்கர் பேசுறேன். மேடம்
0: சொல்லுங்க ஐயா, என்ன விருப்பப்பாடல் கொடுக்கலாம்?
1: இந்த கல்யாண வளைவசம் அப்படின்னாங்க,
0: பாடல் கொடுத்துடலாமா? நன்றிங்க ஐயா. உரிமை குரல் திரைப்படத்திலிருந்து உங்களுக்கான பாடல்.

0: இனிமே குன்றா காவிய பாடல்களை காட்டலைகளை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். ஞாபகம் நிகழ்ச்சியில் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்ததான் விருப்ப பாடல் தெரிவிக்கிறோம். நேயர் வணக்கம்.
1: வணக்கங்கம்மா.

0: வணக்கம், யார் இங்கிருந்துங்க ஐயா?
1: தேவிமங்கலம் கண்ணன் பேசுறேங்கம்மா.
0: சொல்லுங்க ஐயா, என்ன விருப்பமா கொடுக்கலாம்?
1: எனக்கு வந்துங்க அவன்தான் மனிதன் படங்க. மனிதன் நினைப்பதொன்று வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதொன்று பாவம் மனிதன் என்று, அந்த சாங்ஸ் இந்த இனிய இரவுல கொடுங்க, அனைவரும் கேட்பாங்க.
0: நன்றிங்க ஐயா இணைப்பில் வந்ததுக்கு. எல்லாருக்காகவும் பாடல் இது.
2: மனிதன் நினைப்பதுண்டு

0: உறங்கும் வேளையில் உறங்கா நினைவுகளோடு பயணிக்கும் நேரம் இது. ஞாபகம் வருது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில் நம்முடைய நேயம் அடுத்த நேர். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: பிரபு பேசுறேங்க, டிவி டோல்கேட்ல இருந்து.
0: சொல்லுங்க பிரபு அவர்களே, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: எனக்கு வந்து இரு மலர்கள் படத்துல இருந்து மாதவி பொன்மையிலே சாங்.
0: பாடல் வழங்கிடலாம். வெளியே பிள்ளைங்களுக்கு நன்றி.
1: ஓகே, தேங்க்யூ.

0: நினைவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்கும் காவிய பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கும் ஞாபகத்தை நிகழ்ச்சியில திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பத்து மணி 50 நிமிஷத்துக்கு நிகழ்ச்சியில நம்மோடு இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்யா. கரூர் மாவட்டம் காமக்காரம்பட்டியிலிருந்து தங்கராசி பெரியக்கா பேசுறேன். அன்பு பேத்தி பிரியாவுக்கு இரவு வணக்கம் யா.
0: இனிய இரவு வணக்கம் ஐயா. ரொம்ப நாள் ஆச்சு போலீங்கய்யா.
1: பாட்டு பலத்தை
0: ஒளிபரப்ப வேணாம், நீ உங்களையே பாட விட்டு கேட்டுலாமா? நன்றிங்கய்யா இணைப்புல வந்ததுக்கு. அனைவருக்காக பாடல் கொடுத்துடலாங்க ஐயா. நன்றிங்கய்யா. நன்றி நன்றி.

வளர்த்த கடா முட்ட வந்த வச்ச செடி முள்ளான போற ஜென்ம பாவமடியம்மாள்.

0: பிள்ளவகையாக மாறுவது.
1: இதுதான் ஞாபகத்தை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நிறைவு செய்யக்கூடிய நேயர் வணக்கம்.
2: இரு வணக்கம் அம்மா, நான் கரூர் மாவட்டம் புலியூர்ல மனோகரன் பேசுறேன்.
1: சொல்லுங்க ஐயா, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்? நிறைவு நேயரா வந்திருக்கீங்க.
2: அம்மா, குங்குமம் படத்துல இருந்துங்கம்மா. மயக்கம் எனது தாயகம், மௌனம் எனது தாய்மொழி, அந்த பாடல் கொடுங்கம்மா. நன்றிங்கம்மா, வாய்ப்பு.
1: நன்றிங்க ஐயா, இனிப்புல வந்ததுக்கு பாடல் கொடுத்துடலாம்.
2: நன்றிங்கம்மா.

ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு நினைவாக உங்கள் மனதில் நீங்காமல் நிலைத்திருக்கட்டும். நிறைவு பெறுகிறது இன்றைய ஞாபக உறுதி நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்களுக்கும் பங்கேற்க முயற்சித்த நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது நான் உங்கள் பிரியமுள்ள பிரியா வைரமணி. நன்றி நேயர்களே, மற்றொரு அழகிய தருணத்தில் சந்திக்கலாம். நேயர்கள், இனி நமது பண்பலையில் விவித்த பாரதி நிகழ்ச்சிகளை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். அதிகாலை மணி 5:45 வரை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: திசையெட்டும் இசையை அசைபோட வைக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 இனிமையான இரவு பொழுதில் இதம் தரும் பாடல்களோடு ராம் சரோசன். மன்னனை தேடுவோமா?

என கண்ணை பருத்திடும் அழகோ தேவதையோ. அங்கம் ஒரு தங்க குடம் அழகெனில் மங்கை ஒரு கங்கை நதி உலகெனில் துள்ளும் விடத்தேன் தான் அள்ளும் கரம் நான் தான் மஞ்சம் மதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகமே வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண்காவி.

கிழக்கே போகும் ரயில் படத்திலிருந்து பாடல் கேட்டோம். ஆகாஷ்வாணியில் இணைந்திருக்கிறோம். மனசு மயங்கும். சிகப்பு ரோஜாக்கள் படத்திலிருந்து அடுத்த கானம்.

11:20 கடிகாரமுள் நெருங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் இணைந்திருக்கிறோம். மனசு மயங்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 மனசு கிறங்கும். ஆயிரம் மலர்கள் இணைந்து அமுத கீதங்களை பாடுகிறது.

இரவும் மயங்கும் இனிமையான பாடல் நிழல்கள் படத்திலிருந்து கேட்டோம். இணைந்திருக்கிறோம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். அடுத்ததாக உமாரமணன் உன்னிமேனன் பாடிய ஒரு கைதியின் டைரி படத்திலிருந்து பாடல்.

இதயம் கணக்கும் பாடல்களின் தொகுப்பில் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4. கிழக்கு சீமையிலே படத்திலிருந்து அடுத்த பாடல்.

0: மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். பதினாறு வயது நிலை கிழக்கே போகும் முறையில் சிகப்பு ரோஜாக்கள், புதிய வார்ப்புகள், நிறம் மாறாத பூக்கள், நிழல்கள், ஒரு கைதியின் டைரி, கடலோர கவிதைகள், வேதம் புதிது, கிழக்கு சிமையிலே படங்களிலிருந்து தொடர்ந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருந்தோம். நிகழ்ச்சி நிறைவாக நாடோடி தென்றல், கருத்தம்மா படங்களிலிருந்து அடுத்தடுத்து பாடல்கள். இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு. காற்றோடு நீங்கள், உங்களோடு ராம் சரோசன்.
1: மணியே மணிக்குயிலே, மாலை இளங்கதிரழகே, கொடியே கொடிமலரே,

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த புத்தம் புதிய நாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும். அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4. காற்றின் மொழி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் கலசபாக்கம் கே என் அமரேசன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். பள்ளிக்கொண்டா பி ஆர் கணேசன் அவர்கள் தவில். கஜபதனா என்று தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல். ஸ்ரீரஞ்சனி ராகம் ஆதிதாளம்.

அடுத்து நமாமி என்று தொடங்கும் கணபதி சச்சிதானந்தா பாடல், வருணப்பிரியா ராகம், ஆதிதாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் கலசபாக்கம் கே என் அமரேசன் அவர்களின் நாகஸ்வரேசியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து காம்போதி ராகத்தில் அமைந்த குழலூதி மனமெல்லாம் என்று தொடங்கும் ஊத்துக்காடு வெங்கடசுப்பையர் கீர்த்தனை ஆதிதாளம்.

0: இதுவரை கலசபாக்கம் கே என் அமரீசன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். பள்ளிக்கொண்டா பி ஆர் கணேசன் அவர்கள் தவில்.
1: ஆகாஷ்வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4
2: அருள்மணி மாலை.
1: நிகழ்ச்சியில் பி பி ஸ்ரீனிவாஸ் பாடிய ஸ்ரீ ஆஞ்சநேய சுப்பிரபாதம்.

கணையாழி கொண்டு சென்ற காற்றின் மைந்தனே, அவனிவாழ் மக்கள் துயரம்

நேரம் 5:28. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பி. உன்னிகிருஷ்ணன் பாடிய ஹனுமன் சாலிசா.